0: கானங்கள், மதுர கானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவாக ஒரு நாளில் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் சாண்டட் பை மனஸ்வினி கோபால் அண்ட் அக்கம்பனிட் ஆன் த வீணா பை ஸ்ரீ ஸ்ரீ தங்கம்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌளராக.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா
2: அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறள வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன்
3: முழுமையா. வணக்கம். இல்வாழ்க்கை அதிகாரத்தின் இறுதி குறள், கடைசி குறள் நாம இன்றைக்கு பார்க்க போகின்றோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வள்ளுவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இப்படி 9 குறள்ல இல்வாழ்க்கையுடைய சிறப்பை எல்லாம் சொன்னார், எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார், இப்படி எல்லாம் வாழ்வதனாலே என்ன பயன் என்று நாம யாராவது வள்ளுவரை கேட்டு விடுவோமோ? சும்மா இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களே, தர்மப்படி வாழ, நியாயப்படி வாழ, இப்படியெல்லாம் வாழ்ந்தால் ஏன் என்று சொன்னா, நாம வாழக்கூடிய காலகட்டம் எனக்கு என்ன கிடைக்கும், நான் இப்படியெல்லாம் இருந்தா என்ன கிடைக்கும், என்ன பரிசு கிடைக்கும், என்ன மேன்மை கிடைக்கும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு வணிக சிந்தை இருக்கக்கூடிய சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அதற்கும் வள்ளுவர் இங்கே பதில் சொல்கின்றார். நீ முறையாக சரியாக பிறர் பழி சொல்லாமல் அற வழியிலே சொன்ன இயல்புபடி இல்வாழ்க்கையை முறையாக சரியாக வாழ்ந்தாய் என்று சொன்னால், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வையம் உலகம், இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டிய முறை அறிந்து எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னா, நம்ம பார்க்கின்றோம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில பேர் வாழ்கின்றார்கள், எப்படியும் வாழலாம் என்று சில பேர் வாழ்கின்றார்கள். ஏன்னா சில பேர் வந்து ஒரு விதிமுறைகள் வைத்திருக்கிறார்கள், ஒரு கொள்கை பிடிப்பு, பிரின்சிபிள்ஸ். நம்ம சொல்றோம் he is a man of principles னு சில பேரை பத்தி சொல்றோம், அவர் சிறந்த கொள்கை உடையவர். சில பேருக்கு கொள்கைனா என்னன்னு தெரியாது, கொள்கையே இல்லாதவர்கள். அப்ப அப்படி வாழக்கூடியவர்களும் இருக்கின்றனர். அப்ப இங்க இல்வாழ்க்கை என்று சொன்னா சில பிரின்சிபிள்ஸ், சில விதிகள், சில முறைகள் இருக்கிறது. அந்த முறைப்படி வாழ்பவன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், இந்த உலகத்திலே அந்த இல்வாழ்க்கையை வாழ வேண்டிய அந்த ரூல்ஸ் படி முறையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவன், வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவனுக்கு இந்த உலகத்திலேயே தெய்வீக தன்மை வந்துவிடும். ஐயா என்ன கிடைக்கும், என்ன சிறப்பு, என்ன பரிசு என்று கேட்டால், வான் உரையும் ஏன்னு சொன்னா, நாம என்ன நினைச்சிருக்கோம், கடவுள் வந்து நீக்கமர எல்லா இடத்திலும் இருக்கிறார், உங்களிலும் இருக்கிறார், என்னுள்ளும் இருக்கிறார் என்று நாம நம்பிக்கை கொண்டாலும், இறைவன் என்று சொன்னா நம்ம மேலே கை காட்டுகின்றோம். அதனால்தான் வணங்கும் போது கூட தலைக்கு மேலே கையை தூக்குகின்றோம். யாராவது இருந்து போனா கூட மேலுலகம் சென்று விட்டார், இறைவன் அடி சேர்ந்தார் என்று சொல்கின்றோம். அப்ப இறைவன் என்ன, ஏன் அப்படி சொல்றோம்னா, கடவுள் நம்மளை விட உயர்ந்தவர் என்ற ஒரு எண்ணம். அதனால்தான் வணங்கும் போதும் கையை தலைக்கு மேலே தூக்குகின்றோம், சொல்லும் போதும் மேலே பார்க்கின்றோம், எல்லாம் மேலே இருக்கின்றவன் பார்த்துக் கொள்வான். அதனால அவர் சொல்கின்றார் வான் உரையும். அப்ப வானத்திலே உரைகின்ற, வானத்திலே தங்கி இருப்பதாக, இந்த வைகுண்டம் இல்லை என்று சொன்னா கைலாயம், இல்லை என்று சொன்னா தேவலோகம், இல்ல சொர்க்கலோகம் என்று சொல்லப்படுவதெல்லாம் மேல் உலகத்திலே இருக்கிறது. மேல் உலகம் வானத்திலே இருக்கிறது என்று சொன்னா, அந்த வானத்திலே இருக்கின்ற தெய்வமாக அந்த தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த மண்ணுலகிலேயே அப்படி வாழக்கூடியவன தெய்வம் என்று போற்றுவார்கள். நீதான்ப்பா தெய்வத்தினுடைய அவதாரம், அவதார புருஷன், நீதான் தெய்வம் என்று சொல்லிவிடுவார்கள் என்று சொல்கின்றார். அப்போ இப்படி முறையாக சரியாக அற வழியிலே தர்மத்தின்படி ஒருவன் வையத்துள் இந்த உலகத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வான் என்றால், அவனை வான் உரையும், மேல் உலகிலே தங்கி இருப்பதாக நாம நம்பிக்கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு சமமாக இந்த மண்ணுலகிலேயே போற்றி விடுவார்கள், கோவில்லாம் கட்டிடுவார்கள் என்று சொல்கின்றார். அதனால்தான் சில பேருக்கு, இந்த பூ உலகிலே மனிதர்களாக வாழ்ந்த சில பேருக்கு நாம் கோவில் எல்லாம் கட்டுகின்றோம், அவர்களுக்கு சிலையெல்லாம் வைக்கின்றோம், அப்போ அங்கே உன்னை தெய்வமாக வழிபட்டு விடுவார்கள் என்று முறையாக இல்வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மண்ணுலகிலேயே தெய்வமாக, வானிலே இருக்கக்கூடிய தெய்வம் மண்ணுலகிற்கு வந்ததாக போற்றி புகழ்ந்து வணங்கப்படுவார்கள் என்று இல்வாழ்க்கையுடைய மேன்மையை சிறப்பை நமக்கு வள்ளுவர் 10 குறள்களிலே சொல்லியிருக்கின்றார். நன்றி, வணக்கம்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ் சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துடுச்சு, எடுத்து கொடுத்தாரு.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கலாம்.

0: எம்முபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கேட்க போற டாபிக் வந்து என்னன்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சுற்றி உலகத்துல நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி.
2: வணக்கம் நேயர்களே. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பது ஒரு அற்புதமான மனோசக்தி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மன உளைச்சல். டென்ஷன் மன உளைச்சலுக்கான ஒரு காரணம்னு பார்க்கும்போது, நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மறுப்பது, எதிர்ப்பது, வெறுப்பது. ஸோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறது இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை நம்ம சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை. மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. அப்போ நம்ம மறுக்கும் போது, வெறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்குள்ள என்ன வேணாலும் வேண்டாத குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இந்த மாதிரி எனக்குள்ள அவகுணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இந்த அவகுணங்களோடு சேர்த்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அப்படி தானே நினைக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க, என்ன எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அப்போ நாம் ஏன் மற்றவர்களை அவர்களுடைய அவகுணங்களோடு சேர்ந்து நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நாம் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்குள்ளேயும் மனசில் ஒரு நம்பிக்கை வளரும், ஒரு நல் உறவு வந்து வளரும். அப்போ அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால் இந்த அக்செப்டன்ஸுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம். உறவு முறைகளில், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் இது தேவையான ஒரு குணம். அதே மாதிரி தான் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்போதான் நம்ம அந்த சூழ்நிலையை கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும், அதை தாங்கிக் கொள்கிற சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே விரைவாக அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணும்போது அதிலிருந்து நம்ம ஒரு படிப்பினையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. யார் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏமாற்றங்களோ தோல்விகளோ வாழ்க்கையில் சகஜம்தான். அவைகளிலிருந்து, அவைகளை நான் எப்படி உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா நம்மால் சுற்றுப்புற அந்த சூழல், அந்த சம்பவங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா? ஆனால் அந்த விஷயத்த, நடக்கக்கூடிய சம்பவங்களை, ஓகே நடக்க வேண்டியது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த நடக்கிற அந்த சம்பவங்கள்னால நாம் பாதிக்கப்படுறது தவிர்க்க முடியும். அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளையும் அதை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, சரி இவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குறை இருக்குது, ஸோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய குறையோடு சேர்ந்து அவர்களை நான் அக்செப்ட் பண்ணும் பொழுது, நான் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் உதவ முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் வந்து எலக்ட்ரிக் பல்ப் அவர் வந்து இன்வென்ட் பண்ணார். அப்போ அவர் வந்து பல நாட்கள் முயற்சி செய்து அவர் வந்து கண்டுபிடிப்பு செய்தார். அப்போ அதை வந்து எல்லார் முன்னாலேயும் இந்த சமுதாயத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் வந்தது. ஸோ அதற்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். 2 நாள் தான் பாக்கி இருந்தது. அப்போ அவர் வந்து ரெடி பண்ணி அந்த பல்பு தயார் பண்ணி வச்சு ஒரு பையன்கிட்ட அந்த ஒரு பாக்ஸில் அவர் வச்சுருந்தார், ஒரு இடத்துல வச்சுருந்தார். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டியில் வைக்கணும். அதற்காக சொல்லும் பொழுது அந்த பையன் அந்த தயக்கத்துல ஒரு பயத்துல அதை அவன் கீழே போட்டான். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்சு அந்த முதல் பல்பு உடஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல. உடனே அவர் வந்து அவருடைய லேபுக்குள்ள போனாரு. ரெண்டு நாள் அவரு சாப்பிடாம தூங்காம அவர் முயற்சி செய்து மீண்டும் ஒரு பல்பு அவர் வந்து தயார் பண்ணாரு. தயார் பண்ணிட்டு அதே பையனை வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ கொண்டு வா மேடைக்குன்னு. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவனையே கூப்பிடுறீங்க, அவன் மறுபடியும் கீழே போட்டுற போறான். ஆனா அவர் சொன்னாரு, அவனே கொண்டு வரட்டும்னு. அப்ப அவனே வந்து கொண்டு வந்தான். அப்ப அவரு சொன்னாரு, ஏன் நான் இவனையே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும். அவனுக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மென் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மெஷின்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அவர் வந்து அந்த குறையும் ஏற்றுக்கொண்டு அவர் பதட்டம் அடையாம அவர் அந்த சூழலையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் வெற்றி அடைஞ்சு காமிச்சாரு. மற்றவர்களுடைய அந்த குறையையும் அவர்கள் வெல்வதற்கு உதவி வந்து செய்தார். ஸோ இப்படி நம்ம பல சம்பவங்களை நம்ம வந்து கேட்டு இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், மற்றவர்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, சூழ்நிலைகளையும் நம்ம பரந்த மனதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்ப்போம். நாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவோம். நன்றி. ஓம் சாந்தி.
1: என்ன நேயர்களே, ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ், அதை பத்தி சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமே எந்த விஷயத்தையும் அதோடைய சாதக பாதகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்வோம், எதிர்கொள்வோம், வெற்றியடைவோம். உங்க வாழ்க்கை உங்க கையில். வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
2: ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியானத்துல செல்வோம். அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். எனக்குள் பல நற்குணங்கள் இருக்கின்றன, மேலும் ஒரு சில பலவீனங்களும் இருக்கின்றன. என்னிடம் வேண்டாத குணங்கள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கான முயற்சியில் நான் இறங்குகின்றேன். என் மீது நான் அன்பு வைக்கின்றேன். என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்றென்றும் நல்ல குணங்களையே வெளிப்படுத்துபவனாகவே இருப்பேன். பிறர் எப்பேற்பட்ட குணமுடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நற்குணங்கள்

ஆக இருந்தாலும் அவர்களும் இறைவனின் குழந்தைதான். இந்த உலகத்தில் வாழும் அனைவரையுமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.

நேர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து உங்களை குறை நிறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன தியான பயிற்சியை கேட்டீங்களா? இது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் நீங்க நிறை குறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில மீண்டும் நாளைக்கு வேறொரு தலைப்புல சந்திக்கிறோம். நானும் சிஸ்டர் ரஞ்சனியும் நன்றி, வணக்கம்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரம் வெட்டக்கூடாது நினைச்சி. ஏன்னா மரம் வெட்டினா காத்து வராது, காத்து வரலின்னா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்னேன், யாருமே மரம் வெட்டக்கூடாது நினைச்சி.
3: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ,

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்கவை
2: கொடி கொடி கொடி
1: சமுதாயம்
2: குடிச்சு புட்டு வண்டிய ஓட்டி போலீஸ் கிட்ட இப்படி நீயும் மாட்டிய கேட்டே அடன் எப்படி நானு சமாளிச்சு தப்பிக்க போறேனோ. சிங் சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா சிங் சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா.

0: ஒன்றும் புரியல. சிஞ்சிக்கா குச்சிக்கா குச்சிக்கா குச்சிக்கா சிஞ்சிக்கா வா குச்சிக்கா. குடிச்சு போட்டு வண்டியை ஓட்டி ஆக்சன் நிறைய ஆகுறதே, உன் உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? இந்த அறிவு கிட்ட மூளைக்குதான் ஏன் புரியல. சிஞ்சிக்கா குச்சிக்கா குச்சிக்கா குச்சிக்கா சிஞ்சிக்கா குச்சிக்கா குச்சிக்கா.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.7. வெயில போய் டான் ஆகாம இருக்கணுமா?
2: போடுங்க ஹெல்மெட்.
1: லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா?
2: போடுங்க ஹெல்மெட்.
1: அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
3: ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள், சோ ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: I am GK Uttra Nigala Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it off. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment done by the opponent sex.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

எட்டு எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ன்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் த சாப்ளிங், நிறைய விஷயங்களுக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க்யூ.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி
4: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா கூடுமான வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேட்போமா.
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்,

0: கொஞ்சம் கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டா வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு எங்களை தனியா அனாதைய விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீண்டும்

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்ட வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு, ஹெல்மெட் போடு தலையில.

0: உயிரனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம், இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் அபிசரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான்.
2: இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் வெளியில சாக்லேட் ஸ்மூத்தி, மேங்கோ ஸ்மூத்தி எல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஒரு சேஞ்சுக்கு கேரட் ஸ்மூத்தி எப்படி இருக்கும்னு வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கலாமா? இருங்க சொல்றேன், ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. இதுக்கு வெறும் நாலே நாலு இன்கிரீடியன்ஸ் தாங்க. கிரேட்டட் கேரட், மில்க், டேட்ஸ் அண்ட் பாதாம். பாலை அடுப்புல வச்சு நல்லா சுண்ட காசி எடுத்துக்கோங்க. நல்லா பால் நல்லா திக்கா இருக்கணுங்க. அது கூட கிரேட்டட் கேரட், டேட்ஸ், பாதாம் இது நாலத்தையும் நீங்க மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தியா கிடைக்கும். ஒரு பேஸ்ட் மாதிரி, அந்த பேஸ்ட் ஃபார்மே நல்லா லிக்விடா இருக்கிற மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சில இருக்கும். இது தாங்க கேரட் ஸ்மூதி. வெரி ஈஸி. நிறைய பேரு கேரட் ஜூஸ் நிறைய பசங்க குடிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இது என்னன்னே சொல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா குடிப்பாங்க. கேரட் ஸ்மெல், கேரட் டேஸ்ட் எதுவுமே வராது. நீங்க டேட்ஸ் அண்ட் பாதாம் போடுறதுனால அதோட பிளேவர் என்டையரா டிஃப்ரெண்டா தெரியும். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா நீங்க சொல்லுங்க நீங்க குடிச்சது கேரட் ஸ்மூத்தின்னு. என்ன லிசனர்ஸ், கேட்கும் போதே அவ்வளோ ஈஸியா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உடனே சட்டுன்னு போங்க, கிச்சன்ல இருக்கிறத எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஈஸியா அதை நீங்க பண்ணலாம்.
3: என்ன நடந்தாலும் கவலைப்படுறது இல்ல. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லதா ஏதாவது ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணிவை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றது, என்ன செஞ்சா அவங்க இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நிறைய அம்மாங்க ஸ்பெஷலா யோசிப்பாங்க. அவங்களுக்குன்னே ஒரு ரெண்டு ஈஸியான ஒரு ஸ்நாக் அண்ட் ட்ரிங்க் எப்படி சொல்ற செய்யறதுன்னு சொல்றேன் கேளுங்க. பிரெட் கட்லெட். பேர் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, அதோட டேஸ்ட் அது ஆசமா இருக்கும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பிரெட், கேரட், பீன்ஸ், கேபேஜ், ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோ, ஆனியன், கிரீன் சில்லிஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் அண்ட் பெப்பர். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்ல இருக்க சைட்ஸை கட் பண்ணிட்டு பிரெட்டை ஜஸ்ட் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து அதுல ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி, ஆனியன், கேபேஜ், பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சாட்டே பண்ண உடனே நீங்க அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இந்த சோக் பண்ண பிரெட் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை ரிமூவ் பண்ற, நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாவு மாதிரி கன்சிஸ்டன்சில வரும். அந்த பிரெட்டை நீங்க செஞ்சு வச்ச அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மொத்தமா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சிங்கிள் மிக்சர் சிங்கிள் மாவு மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க. அதை நீங்க நல்லா உருட்டி தட்டி பிரெட் கிரம்ஸ் இல்லனா ஓட்ஸ் அதுல நீங்க பெரட்டி டீப் ஃப்ரை பண்ணா அது பிரெட் கட்லெட். ஷாலோ ஃப்ரை பண்ணீங்கன்னா டீப் வடை. என்னங்க ஈஸியா இருக்குல்ல, ஈஸியா பிரெட் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு சொன்னேன். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரிங்க், அது பேரு கோகோ மோக்கா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதோட மொத்த எக்ஸ்பென்ஸ் 120 முடிஞ்சிடும். ஆனா இதோட குவாலிட்டி குவான்டிட்டி 4-5% சாப்பிடலாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர், சாக்லேட் சிரப், ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் நல்லா திக்கா காசி வச்ச பால். ஃபர்ஸ்ட் இந்த திக்கா காசின பாலில் ஃப்ரெஷ் கிரீம், சாக்லேட் சிரப், கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிக்சரை திக்கா காசின சுண்டின பாலில் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இதை விட சூப்பரான வேற ட்ரிங்க் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. இது ஒன்னு இருந்தா போதும், அவங்க அதை வச்சே ஒரு ஃபுல் டே ஓட்டிடுவாங்க. இந்த 120 ஸ்பெண்ட் பண்ணா நம்ம சூப்பரான குவாலிட்டி குவான்டிட்டியோட

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: நமஸ்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விஜஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது

you're listening to MOP Community Radio Station 107.8. Our community, our radio, and our pride. This is your favorite RJ Rags in Mind, Thoughts, and Action. Do what you think and think what you do. சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சைக்கோலாஜிக்கல் பிரஷர், அதாவது மன அழுத்தம், பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும், அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற மன அழுத்தத்தை தான் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க, ஏடா எப்ப பார்த்தாலும் மன அழுத்தம், சைக்கோலாஜிக்கல் பிரஷர் அப்படின்னு எங்க பார்த்தாலும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம எத்தனை தடவை பேசினாலும் எங்க பேசினாலுமே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்க. சோ நம்ம பேசிட்டு இருக்கிறதுல தப்பு இல்ல, ஆமா தப்பு இல்ல. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, சைக்கோலாஜிக்கல் பிரஷர்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சைல்டு ஒரு பையன்கிட்ட போய் நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் படி படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம் தாங்க. எப்ப பார்த்தாலும் படி படி சொன்னா உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா? படிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, பாட்டு கேட்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. சோ எப்ப பார்த்தாலும் வந்து படி படி சொன்னீங்கன்னா இட் கிரியேட் சைக்கோலாஜிக்கல் பிரஷர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பசங்களுக்கு வந்து அவங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரஷரை வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ பேரண்ட்ஸ், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னா, உங்களோட பசங்களோட வந்து நீங்க மெச்சூர்டா இருக்கீங்க, எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். உங்க பையன் உங்க பொண்ணு அவங்கள பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சோ வந்து நீங்க வந்து ரொம்ப கிளியராகவும் சென்சிட்டிவாகவும் மெச்சூர்டாகவும் நடந்துக்கிற வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுங்கண்ணே, தம்பி இந்த டைம் நீ படிடா, இந்த டைம் நீ விளாடுறா, இந்த டைம் நீ தூங்குடா. எந்த ஒரு அப்பா அம்மாவும் பையன்கிட்ட போய் இந்த டைம் நீ இது படிடா, இந்த டைம் நீ இது பண்ணடா அப்படின்னு சொல்லுங்களேன், முதல்ல சந்தோஷமா இருக்கிற பசங்க அவங்க தாங்க இருப்பாங்க. சோ மேஜரான விஷயம் வந்து இந்த படிக்கிற டைம் பார்த்தால படி சொல்றாங்க. சோ திஸ் இஸ் a major psychological issue. சோ பேசிக்கலி தி பேரண்ட்ஸ் ஆவதே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியோன்னு நினைக்கிறேன்னா, எப்போ படிக்கணுமோ அவங்க படிக்கட்டும். எப்போ பார்த்தாலும் நீங்க படி படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு படிப்பை வெறுத்துருவாங்க. எப்போ அவங்களால பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்பயே அவங்களால பண்ண முடியாது. சோ இன்னும் நம்ம சைக்காலஜிக்கல் பிரஷர் பத்தி பேசிட்டே இருப்போம். யூ ஆர் லிசனிங் டு மீ, யுவர் ஃபேவரட் ஆர்ஜே ராக்ஸ் இன் MOP Community Radio Station 107.8.

0: இல்லப்பா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சான், எல்லாரும் தின்னுட்டு தின்னுட்டு எல்லாம் அங்கே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனால்தான்
1: Oh, it's so awful right in the morning when I wake up.
0: If you don't want a situation like this, then please don't throw anything on the roads or near anybody else's house because it stinks.

0: you are listening to MOP Community Radio Station 107.8, our community, our radio and our pride. Yes, we are in a bind, mind, thoughts and actions. So, the next psychological pressure பத்தி நம்ம பேச போறோம். அதாவது மொபைல் போன்ஸ். இதுதாங்க மேஜரான விஷயம். இதை பத்தி நானே லெவல் லெவலுன்னு பேசுறதுக்கு பதிலா இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க பேர் என்னன்னா நந்தினி, அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹாய் நந்தினி.
1: ஹாய்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ஆஸ் யூஷுவலுங்க ஃபைனா தான் இருக்கேன். சோ என்ன பத்தி நம்ம பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா?
1: இப்ப சொன்னீங்க, இப்பதானே தெல்ல தெளிவா மொபைல் போன்ஸ் சொன்னீங்க.
0: எக்ஸாக்ட்லி. சோ மொபைல் போன்ஸ் பத்தி தாங்க பேச போறேன். இது வந்து ரொம்ப வைரலான விஷயம். மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணதால ரொம்ப செம்ம காண்டா இருக்காங்க பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி. ஓகேவா? சோ உங்க வீட்டுல எப்படி மொபைல் போன்ஸ்னால எப்படி?
1: பேசிக்கலி பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு நல்ல பொண்ணு, மொபைல்ஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணுவேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், மெசேஞ்சர், ஹைக்குன்னு சொல்லிட்டே போகலாம், எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் தி திங் இஸ் தட் நான் யூஸ் பண்ணுற டைம்ல எங்கள் அப்பாவும் இருக்கிறதுனால வந்து நான் ஒரு நிமிஷம், அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் வந்து நான் ஒரு நிமிஷம் என்ன வந்திருக்கா அப்படின்னு பார்த்தும்போது எங்கள் அப்பா பார்த்துருவாரு, எப்போ பார்த்தாலும் நீ பண்ணுற யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. So the thing is, நான் என்ன வந்து சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீட்டுல ஆஸ் யூ நீங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு இப்பதான் நான் ஆன்சரே சொல்ல போறேன். என் வீட்டுல வந்து என்னன்னா திட்டுவாங்க, ஆப்வியஸா எல்லாமே திட்டுவாங்க. ஆனா வந்து ரொம்ப இதெல்லாம் ரொம்ப வந்து இதனாலதான் நீ கெட்டு போற, இதனாலதான் நீ கெட்டு போறேன்னு வந்து சொல்ல மாட்டாங்க.
0: நீங்க சொல்றது கரெக்ட், அப்படி தெல்ல தெளிவா வந்து நான் கேட்க வேண்டியதும் நீங்க அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ வந்து ஓகே, மொபைல் போன்ஸ்னால வந்து ஒரு காண்டாது, பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்றீங்க. சோ ஆனா வந்து இப்ப காலேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மொபைல் போன்ஸ் யூஸ் ஆகுது இல்லையா? நோட்ஸ் முதற்கொண்டு இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்ற ஒரு மெயின் கிளாஸ்ல வந்துருச்சு. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறானோ இல்லையோ வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்களால அதை அவாய்டும் பண்ண முடியாது. ஒரு ஒரு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா மொபைல் போன் யூஸ் பண்றது. இதை வந்து நீங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி இதை வந்து அணுகணும், எப்படி வந்து பசங்க கிட்ட அவங்க நடந்துக்கணும் இந்த மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றது விஷயத்த பத்தி நீங்க சொல்லுங்க.
1: ஆக்சுவலி வந்து இந்த நல்ல க்வெஸ்சன், ஆக்சுவலி நானே சொல்லான் இருந்தேன் பட் நீங்க வந்து க்வெஸ்சனா கேட்டீங்க, அதனால நான் வந்து சொல்லிட்டேன். திங்க் சார், நான் வந்து ஒரு என்னோட அப்பாவுக்கு நான் ஒரு பொண்ணா நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் நான் வந்து மொபைல் யூஸ் பண்றேன், வாட்ஸ்அப் அதெல்லாம் பண்றேன், பட் சேம் டைம் எனக்கு நோட்ஸும் மொபைல்ல தான் வருதுன்றதை நான் உங்களுக்கு எப்படி தெரிவிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் வந்து உட்காந்து என்கிட்ட உட்காந்து பேச சொல்லுவேன். பேசிக்கா இது என் வீட்டுல நடந்திருந்து எங்க அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருந்தா இந்த சிச்சுவேஷனை நான் வந்து சொல்லியிருப்பேன். இது மாதிரி என்கிட்ட உட்காந்து பேச சொல்லுவேன், பேச சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காலேஜ்ல எப்படிலாம் நோட்ஸ் வருது அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தினமும் ஒரு ஸ்பெண்ட், ஹாஃப் அன் ஹவர் கூட வேண்டாம், அது வந்து டூ மச், ஒரு 10 minutes காலேஜ்ல என்னடா நடக்குது, எப்படி போச்சுடா பாப்பா அப்படின்னு வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு அப்பா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி கேட்பாங்களோ, ஒரு அம்மா ஒரு பையன் கிட்ட எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கேட்டாங்களே, ஆப்வியஸா சீரியஸா வந்து சொல்லலாம்.
0: சூப்பர் நந்தினி. சோ நந்தினி என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இந்த பசங்க நீங்க கேட்க வேண்டியதுன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் கொடுங்க. உங்க காலேஜ்ல வந்து எல்லா நோட்ஸும் வந்து உங்க வாட்ஸ்அப்ல தான் வருது, நீங்க என்ன ஆக்சுவலி உங்களோட மொபைல் போன்ஸ் வச்சு பண்றீங்க அப்படின்ற ஒரு ஓரியன்டேஷன் இன்ஃபர்மேஷன் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் வரிடா இருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் நீங்களும் வரிடா இருக்க வேண்டாம். பசங்க வந்து மொபைல் போன் யூஸ் பண்றது தப்பான விஷயம் கிடையாது. இப்பதைக்கு ஒரு ட்ரெண்டுக்கு எல்லாரும் மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. You should have a basic trust in your children. Like, அவங்க பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் வச்சுட்டே இருங்க. சோ மொபைல் போன்ஸ் ஒரு பெரிய விஷயம் தான். ஐ திங்க் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறவங்களும் நம்ம இப்படிதான் பேசுவோம் நினைக்கிறேன். இது தீராத ஒரு விஷயம். சோ இன்னும் நம்ம பேசிட்டு இருப்போம். சோ அதுக்குள்ளயா தேங்க்ஸ் நந்தினி, நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் மொபைல் போன்ஸ் பத்தி வச்சிருக்கீங்க. சோ தேங்க்யூ லாட் ஃபார் கமிங் டுடே.
1: தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச்.
0: யா, சோ நம்ம இன்னும் ஃபர்தரா நெக்ஸ்ட் செக்மெண்ட் போறதுக்குள்ள, யூ ஆர் லிசனிங் டு MOP Community Radio Station 107.8 and our community, our radio.
2: அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல், ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது.
0: You are listening to MOP Community Radio Station 107.8, our community, our radio and our pride. So you are listening to me, your favorite RJ Rags, in mind, thoughts and action. Do what you think and think what you do. சோ நம்ம வந்து சைக்காலஜிக்கல் பிரஷர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எதை பத்தி பேச போறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. ரியலி இது வந்து ஒரு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். சோ அபவுட் கம்பேரிசன். சோ இத பத்தி நம்ம பேசுறதுக்கு வி ஹேவ் மிஸ் தானியா ஹியர், ஹூ இஸ் எ லீடிங் சைக்கார்டிஸ்ட் டுடே. சோ ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ?
3: யா ஹாய், ஐம் ஃபைன்.
0: யா, சோ குட் டு சீ யூ டு. சோ என்ன ப்ராப்ளம்னா, இன்னைக்கு வந்து நம்ம சைக்காலஜிக்கல் பிரஷர் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ அது வந்து கம்பேரிசன், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ வந்து பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனை வந்து கம்பேர் பண்ணும்போது, ஐ மீன் வாட் யூ திங்க் அபவுட் இட், ஹவு இஸ் இட் okay or what do you think about it?
3: No, actually, comparison in general itself, I don't think it's good. Because okay. you, when parents itself tell the kids to compare yeah. and they itself make the kids compare, when they grow up, they're going to do that. They're going to think about their worth by comparing another person.
0: Yeah.
3: Like if you are more than that person, they'll get an ego.
0: Mm.
3: If they are lesser, then they'll get depression. Depression and inferiority is practically more in kids nowadays. In like 30 to 70% of kids have depression.
0: Yeah. So yeah, ma'am, and the, you just spoke about, you know, depression and all those things. So depression leads to a lot of problem, right? So ma'am, ungalku tamil theriyuma na please puriya oh rendu me puriyada seri okay ipo vandha enak romba comfortable ana oru vishayam. So the depression endu pathina nariya problems lead aagum, health valiyama health will get deteriorated and then their attitudes towards others and their ability, everything gets restricted, right? So how should parents, you know, handle their children indha mari oru vishayatha eppadi parents handle pananum?
3: Parents vandu when they are close to their kids itself, avangalukku oru communication வந்துட்டாலே they will learn about their kids and the kids can also get some support from their parents. அப்படின்னு இருக்கும்போது they'll have a wall behind them, they'll have a rock. They will think that okay fine, I have a support. Maybe I can learn from it. நான் வந்து depressed ஆ இருக்கிறதுக்கு இப்போ தேவையில்ல. நம்ம parents are there for me ஒரு feeling வந்துட்டாலே they won't have depression.
0: Okay fine. So நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா parents வந்து compare பண்றத stop பண்ணணும். அது ரொம்ப important ஆன விஷயம் இல்லையா? So நீங்களே உங்க voice ல இருந்து parents கிட்ட ஒரு voice note மாதிரி கொடுத்துறீங்க.
3: Okay. Okay to all parents who are listening to this, please don't compare your kids with others. Okay? Uh-huh. They have their own talent. Let them show it out.
0: Yeah. So, இன்னைக்கு வந்து நம்ம தானே மேம் என்ன சொல்ல வராங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்க வந்து உங்க பசங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் வைங்க. தட் வில் டேக் தம் டு ஆக்சுவலி பிளேசஸ். ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணணும்னா அவங்க வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நான் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஈகோ வர ஆரம்பிச்சிடும். மத்தவங்களோட அவங்க லெஸ் அப்படின்னு நினைச்சவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கம்பேர்ன்ற ஒரு வேர்டு வந்து நிறைய எக்ஸ்டென்டான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தோம். தேங்க்யூ மேம் ஃபார் கமிங் டுடே அண்ட் யூ நோ என்கேஜிங் அஸ் வித் திஸ் டாபிக். ஸோ யூ ஆர் லிசனிங் டு மீ your favorite RJ Rags and MOP Community Radio Station 107.8.

Hello, you're listening to MOP Community Radio Station 107.8. Our community, our radio and our pride. This is your favorite RJ Rags and your favorite show, Mind Thoughts in Action. Do what you think and think what you do. So, இன்னைக்கு வந்து psychological pressure பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். So, last segment. இது வந்து ரொம்ப important ஆன segment. So, parents, உங்களுக்கு தான் இது main. So, எல்லாமே நம்ம parents கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். But, இது exclusively for parents, சரிங்களா? So, நீங்க என்ன பண்றீங்கன்னா, freedom, அதுதான் வந்து பெரிய matter. Parents என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்தே, ஐயோ, என் பையனுக்கு இது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது பிடிக்கும், நீ இது பண்ணு, நீ அது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு question கூட அவங்க கேட்காம எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சிடுறது. அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, இவங்களே பழக்கப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வளர வளர, ஒரு டீனேஜ், ஒரு 18 இயர்ஸ் ஆக ஆக, அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஐயோ, நம்ம பையன் வந்து இந்த வயசு ஆயிட்டானே, பொண்ணு இந்த வயசு ஆயிட்டாலே, அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருதோ இல்லையோங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பத்தியா, உன் பொண்ணு இவ்வளவு வயசு ஆயிட்டா, என்ன நீ அவளை இது ஒரு க்வெஸ்சனே கேட்காம இருக்க அப்படின்ட்டு ஏத்தி விட்டு போயிடுவாங்க. சோ இதுதான் பெரிய மேட்டர். அவங்களுக்கே அந்த தாட் இல்லைனா கூட பக்கத்து வீட்டு சொல்றவங்க ஏத்தி விடுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட்ல வந்து பசங்களை வந்து நீ இது பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இதுல என்னங்க நியாயம் இருக்கு? ஒண்ணுத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா, அதுக்கப்புறம் நீ இது பண்ணவே கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்களா? திஸ் ஆக்சுவலி கிரியேட்ஸ் அ சைக்காலஜிக்கல் பிரஷர். மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான், ஓகேவா? சோ பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கே வந்து உங்க பசங்க கிட்ட இது பண்ணு இது பண்ணாதே கிளியரா சொல்லிடுங்க. எல்லாத்தையும் பண்ணு எல்லாத்தையும் பண்ணாத அப்படின்னு விட்டுட்டு கடைசியில இதுவும் பண்ணாத இதுவும் பண்ணாத அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமா அது பாயிண்டே இல்லைங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷனே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எதுவுமே அந்த பசங்கனால வந்து இம்பாசிபிள் இருக்கு, அவங்களால பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நீங்க வந்து அவங்களுக்கு உண்டாக்கிடுவீங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரோ கிரியேட் ஆயிடும். எந்த ஏஜ்ல வந்து அவங்க ரியலா அவங்க அவுட் புட்டை காட்டணுமோ, எந்த ஏஜ்ல வந்து அவங்களோட பவர் அண்ட் தேர் என்டையர் ஐடென்டிட்டியை காட்டணுமோ, அந்த ஏஜ்ல அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பேரண்ட்ஸ் இதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க உங்க பசங்களை வளர்க்கும் போதே நீங்க இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுட்டே வளர்த்துக்கோங்க. ஸோ சின்ன பசங்க வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா சரி பரவாயில்ல விடுங்களேன், இந்த டைம் இதுக்கு மேலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ இன்னைக்கோட ஷோ ரொம்ப ஜாலியா போச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம ஜாலியா சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் பத்தி பேசிட்டே இருக்கோம். என்னதான் இது வந்து ஒரு சிம்பிளான மேட்டரா தெரிஞ்சாலும், எப்பவுமே இதை பத்தி பேசிட்டு இருந்தாலும், எட் இட் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. ஸோ நாளைக்கு இதே டைம்ல உங்க ஃபேவரட் அஜய் ராக்ஸ் இதே ஷோல வந்துட்டு இருப்பா. ஸோ டில் தென் ஸ்டே டியூன், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8, ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ அண்ட் ஆர் பிரைட்.

0: Welcome back to MOPCRS 107.8, our community, our radio, our pride. In the show, Mind, Thoughts and Actions with your awesome RJ Shiv.
1: And your RJ Rax.
0: Okay, now let's continue. What we were talking about before was about superiority complex and an inferiority complex.
1: Correct.
0: Right?
1: Like
0: I said, superiority complex, they'll feel smug. So they'll feel like they're the highest person in the world.
1: Okay.
0: Whatever they think will happen and all these kind of stuff. An inferiority complex is when they feel like they're the lowest person in the world and nothing will happen to them. Right?
1: How a middle person can arka?
0: நினைப்பாங்க ப்ளீஸ் பண்ணணும், நான் இந்த பெயிண்ட் பண்ணும்போது மத்தவங்க நல்லா இருக்கிறது மாதிரி பாக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கே அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஓடுது அப்படின்னு.
1: ஓ, அது என்னன்னா பின் மண்டையில பல்ப் ஏறிடாமல் எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க என்ன வந்து பாராட்டணும், ஆனா வந்து நம்ம கான்சியஸா இல்லாத மாதிரி அப்படி அப்படி நடந்துப்போம்.
0: இதுதான் ரொம்ப இடத்துல நடக்குது, யாருக்குமே தெரியாது. ஆனா லைக் ஒரு லைனை தாண்டும் போதுதான் அந்த சுப்பீரியாரிட்டி ஈகோ. நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஒரு பாயிண்ட் எடுக்கலாம்னு வரேன். பட் நம்ம வந்து அப்பா அம்மா பத்தி நினைக்கும் போது தான் ரொம்ப லைக் ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணும். அப்படி நினைக்க கூடாது. ஓகேவா? ஓகே. சோ லைக் ஐ செட், எவ்ரிபடி ஹஸ் சம் கைண்ட் ஆஃப் தாட் ஆஃப் ப்ளீசிங் அதர்ஸ். ரைட்? ஐல் கிவ் யூ சிம்பிள் சொல்யூஷன் டு சால்வ் திஸ்.
1: சொல்லுங்க, எனக்கு ரொம்ப தேவை. சொல்லுங்க சொல்லுங்க.
0: எல்லாருக்கும் தேவைதான். இதை சொல்லணும்னா keep listening to MOP Community Radio Station 107.8, our community, our radio, our pride.
1: Shabaa. So, நாங்க எதுக்கு இருக்கோம்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா?
0: Yes.
1: புரிஞ்சுது. And this is your favorite show, Mind, Thoughts and Action. Do what you think.
0: And think what you do.
1: Yes.

0: தின்னுட்டு தின்னுட்டு எல்லாம் அங்கே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனால தான்
1: ஓ சோ ஆஃபுல் ரைட் இன் தி மார்னிங் when I wake up.
0: If you don't want a situation like this, then please don't throw anything on the roads or near anybody else's house because it stinks.

0: to MOPCRS 107.8, our community, our radio, our pride. With your awesome RJ Shiv
1: and RJ Rax.
0: In the show, mind, thoughts and actions. Do what you think and think what you do. Okay, now let's continue. I'll tell you the simplest solution to find out if you have such a issue.
1: Okay, okay. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் மேட்டர். சொல்லுங்க.
0: அந்த சொல்யூஷன் என்னன்னா, see whether you are happy.
1: ஹாப்பியா இல்லனா
0: தெரியுமா?
1: புத்தா,
0: எஸ்,
1: இருக்காரு.
0: அவரோட புக்ல ஒரு ஸ்டோரி இருந்துச்சு.
1: ஓகே,
0: அதை நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன்,
1: சொல்லுங்க.
0: ஓகே, எ லேடி வென்ட் டு புத்தா அண்ட் ஷி ஆஸ்க்ட் ஹிம், ஐ வாண்ட் ஹாப்பினஸ்.
1: ஓகே,
0: சோ புத்தா ரிப்ளை டு ஹர், டேக் த வேர்ட் ஐ அவுட் ஆஃப் தி சென்டென்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஈகோ. ஓகே, டேக் த வேர்ட் வாண்ட் ஆல்சோ அவுட் ஆஃப் தி சென்டென்ஸ் பிகாஸ் இட்ஸ் டிசைர். வாட் இஸ் லெஃப்ட்?
1: என்ன இருக்கு?
0: ஏ,
1: நீங்க சொல்லுங்க.
0: ஹாப்பினஸ்,
1: என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களே, ஒரு நாள் வந்து ஒரு லேடி வந்து புத்தா கிட்ட போனாங்களா, புத்தா அவர்கிட்ட போனாங்களா, எனக்கு வந்து ஹாப்பினஸ் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு புத்தா கிட்ட வந்து ஒரு சம் ஆன்சர் இருந்தா, அவர் என்ன சொன்னாங்க, ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னாங்கன்னா, ஐ வந்து ஈகோ, வாண்ட் வந்து டிசைர். சோ அதனால நீங்க தூக்கி போட்டீங்கன்னா ஹாப்பினஸ் என்ற ஒரு பழம் கிடைக்கும். அதுதானே சொல்ல வரீங்க?
0: அந்த பழம் இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ், ப்ளீசிங் பீப்பிள், நதிங் எதுமே வராது.
1: ஆமா, சூப்பர் சூப்பர், சம இன்ஃபர்மேஷன், சம மெசேஜ் சொன்னீங்க.
0: சோ இந்த ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு பழம் இருந்தாலே லைஃப் சந்தோஷமா தான் இருக்கும். ஆஃப் கோர்ஸ்,
1: கண்டிப்பா.
0: எஸ், ஓகே, இத பத்தி இன்னும் கண்டினியூஸா பேசிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட வர போறாங்க.
1: ஓஹோ,
0: எஸ் எஸ், சோ ஸ்டே டியூன் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8. Our community, our radio, our pride, with your awesome RJ Shiv
1: and RJ Rax.
0: In the show, mind, thoughts,

0: Welcome back to MOPCRS 107.8, our community, our radio, our pride with your awesome RJ Shiv in the show Mind, Thoughts and Actions. Do what you think and think what you do. Okay, now we have a very, very, very special guest here. She's actually a college student who has already faced all these kind of problems that I mentioned before. Okay, hi Nandini.
1: Hello.
0: Okay, so ipodiki, I've called you here to tell the people about what and all experience you have had with depression and about pleasing people. உங்களுக்கு என்ன நடந்துச்சு? Like, can you please share how you felt?
1: Yeah, actually வந்து நான் ஆக்சுவலி ஏதாவது ஷேர் பண்ணணும், யார்கிட்ட சொல்லணுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் யூ கைஸ் கேவ் மி அ குட் பிளாட்ஃபார்ம் டு ஷேர் மை டிப்ரெஷன் அண்ட் வாட் எவர் ஹேப்பன்ட் இன் மை காலேஜ் லைஃப். அண்ட் யா, ஃபர்ஸ்ட் இயர் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஃபர்ஸ்ட் இயர், லைக் ஆஸ் யூஷுவல் புல்லிங் அண்ட் ஸ்டப்ஸ் போயிட்டு தான் இருந்தது காலேஜ்ல, ராகிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ராக் பண்றதுக்கெல்லாம் வந்து நான் வந்து டிப்ரெஸ்டா உட்கார பொண்ணே கிடையாது. நான் வந்து பதில் கலாய்ச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது, பட் ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. லைக் என் ஃப்ரெண்ட் ஒருத்திங்க வந்து அவங்க பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் ஷீ இஸ் வெரி குட் அட் எடிட்டிங். ஓகே, பட் நான் எனக்கு எடிட்டிங் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு, பட் ஆனா அதை நான் வந்து கத்துக்கல. ஏன்னா வந்து ஏன்னா ஷீ இஸ் வெரி குட் அட் எடிட்டிங், பட் ஐ குடன்ட் ஈவன் யூனோ.
0: ஓகே, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. அப்போ
1: யா, எக்ஸாக்ட்லி நான் அந்த வேர்டுக்காக தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் வந்து லைக் டேஸ் பாஸ்ட் ஆன், வந்து எனக்கு வந்து அது என்ன ஹினி, நீயே வந்து ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க, ஜஸ்ட் திங்க் அபவுட் சம் அதர் திங், யூ நோ வாட், உனக்கு இது வந்து நீ இப்படி வந்து ஆனா சீரியஸா அந்த காலகட்டம், அதாவது எனக்கு வந்து அவளுக்கு வருது எனக்கு வரலன்ற வந்து கம்பாரிசன் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்தா, அந்த ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months நான் வந்து யாருக்கிட்டுமே பேச மாட்டேன். ஏன், ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ டென்ட் ஈவன் ஸ்பீக் டு ஹர் ஃபார் பாஸ்ட் யூனோ 4 to 5 months. எனக்கு அவ்வளவு டிப்ரெஸ்டா இருந்தேன். தென் ஒன் ஆஃப் மை யூனோ வாட் ஒன் ஆஃப் மை
0: ஃப்ரெண்ட்ஸ்
1: யா ஷீ சேட் வந்து லைக் ஹினி ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் வாட் யூ ஆர் குட்
0: அட் வாட்
1: வாட் யூ ஆர் குட் அட்
0: யா தட்ஸ் எ குட் அட்வைஸ்
1: யா. தென் நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும் போது, ஓ நான் இதுல வந்து குட், நான் இதுல வந்து நல்லா பண்ணுவேன், எனக்கு என்ன வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது, தென்
0: யூ காட் ஹாப்பி, யூ தாட் யூ ஆர் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். அப்போ உனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, என்ன டேலண்ட், ஆக்சுவலி எனக்கு ஏதோ டேலண்ட் இருக்கு அவ சொன்னதுனால, எடிட்டிங் வரல அவ்வளவுதானே, எனக்கு வேற ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, தென் என்ன வந்து நான் லொட்லொட்லன்னு பேசிட்டே இருப்பேன்.
0: இப்போ
1: எக்ஸாக்ட்லி அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டா என் காலேஜ்ல ஆர்ஜே ஹண்ட் வச்சாங்க. சோ ஐ காட் செலக்டட் இன் ஆர்ஜே ஹண்ட். சோ
0: அவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கீங்க இப்ப உங்ககிட்ட, அப்பா
1: அதாவது உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த பெரிய தெரியாது. சோ ஜோக்ஸ் அபவுட், ஜஸ்ட் கிடிங், லைக் ஐ வாஸ் லைக் எனக்கு கொஞ்சம் ஸ்பான்டேனிட்டி இருந்ததுன்னு வந்து சொன்னாங்க ஜோக்ஸ். சோ தென் ஐ பிகேம் அ பார்ட் ஆஃப் சிஆர்எஸ் அண்ட் ரைட் நவ் ஐ அம் அ பார்ட் ஆஃப் சிஆர்எஸ் ஆர்ஜே இதுல இருக்கேன்.
0: தென் ரியலி குட் ஆக்சுவலி, நீங்க நிறைய பாயிண்ட் சொல்லிருக்கீங்க ஆக்சுவலி இப்போ கம்பாரிசன் பத்தி, கம்பாரிசனால டிப்ரெஷன் வர்றது பத்தி. இப்போ இதனாலேயே யூ வாண்டட் டு ஷோ பீப்பிள் தட் யூ ஹேட் சம் டேலண்ட், ரைட்?
1: எஸ் எக்ஸாக்ட்லி.
0: Now finally when you found out that you are talented, you are happy.
1: Yeah, I'm very happy. And moreover, even like ipo na happy a irukkuradhu secondary, but when I had that inferiority complex, appo vandu enakku vandu serious ave vandu like edhavadhu I need to show people that I am talented, I have this talent in engitta inda talent
0: need irukku,
1: but ipo na vandu andha mari enda feel pannen or guilty feeling engitta irukku. So indha madhala vandu serious a neenga solla poningna depression, கம்பாரிசன், கில்டி எல்லாமே ஒரே சர்க்கம்டன்ஸ்ல தான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனே வந்து மூணு
0: ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தானே வரும். சோ லைக் உங்க சிச்சுவேஷன்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. சோ நந்தினி எவ்வளவு ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் மந்த்ஸ் தான் அந்த மாதிரி இருந்துச்சு, அது ஆனே ஷி வெண்ட் அவுட் ஆஃப் இட், ஷி பிகேம் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி யார் யாருக்கு இப்ப டிப்ரெஷன் இருக்கோ இதை நல்லா கேட்டுக்கோங்க. லைக் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் சம் டேலண்ட், அது நீங்க வெளிப்படுத்தணும்னு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, நம்ம வந்து ஷோ எண்ட் பண்ற நேரம் வந்துடுச்சு, பட் எண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கோட் சொல்லணும்.
1: ஓகே,
0: நான் சொல்றேன், இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி
1: ஏத்த மாதிரி,
0: எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ். அந்த கோட் என்னன்னா, when an outside force breaks an egg, the life ends, right? When an inside force breaks an egg, life begins. சோ இதே மாதிரிதான் லைஃப்லயும், லுக் வித்இன், never look outside. உங்களை பத்தி ஹாப்பியா இருக்கணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் வித்இன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதுல
1: லைட்டா ஏதோ புரிஞ்சிருக்கு, பட் ஆனா இது வாழ்க்கையோட தத்துவத்தை நல்லா சொல்லிருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது.
0: ஓகே, அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் டுடே.
1: தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மச்.
0: ஓகே, நவ இட்ஸ் டைம் டு எண்ட் தி ஷோ. யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட் வித் யுவர் ஆசம் ஆர்ஜே ஷிவ். இன் தி ஷோ மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், டு வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

0: Yes, நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 with me, RJ Nandini. இது Mind Thoughts Action. Do what you think and think what you do. இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன பேச போறேன் பாத்தீங்கன்னா, வந்து உண்மையான நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நம்ம பாக்குற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேச போறேன். அதுல வந்து மெயினா வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், அப்படின்னா தேவை மனப்பான்மைகள். ஒரு சில மனுஷங்களுக்கு வந்து ஒரு சில தேவைகள் இருக்கும், தேவைன்றது வேற, வேண்டும் அப்படின்றது வேற. ஸோ இந்த ரெண்டத்தை பத்தி தான் வந்து டீட்டெயிலா பேச போறோம். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து இதை வந்து புரியணும், ஒன்னு எனக்கு என்னடா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா, நான் எனக்கு வந்து கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்றது வந்து எல்லாரும் நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது வந்து தேன் வந்து போயது என் காதலி மாதிரி ஒழிக்குதுங்க. நான் காம் டவுன், நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்களை வந்து நம்ம கடை கூட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே கொஞ்சம் பட்டிங் டிங்கரிங் மாடிஃபை பண்ணி நம்மள மாதிரி ஒரு அடல்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா அதுதான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ இந்த தேவை மனப்பான்மைகள் வரத்துக்கு வந்து நிறைய காமன் ரீசன்ஸ் இருக்குங்க, அதாவது நிறைய இருக்கு, அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போகலாம். பட் அதில் வந்து மேஜராக மூணு காமன் ரீசன்ஸ் இருக்கு. அந்த மூணு காமன் ரீசன்ஸ் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி, வி ஆர் கோயிங் ஃபார் அ ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ அஜய் நந்தினி இன் மைண்ட் தாட்ஸ் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.
1: அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல் ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது.

வெல்கம் பேக். நீங்களானு கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி இன் மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ. நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிற டாபிக் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், அதாவது தேவை மனப்பான்மைகள். அது வந்து நான் வந்து ஆஸ் ஐ செட் பிஃபோர் வரதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கு, பட் அதில் வந்து மேஜரா மூணு ரீசன்ஸ் தான் இருக்கு. அதை நான் வந்து இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். ஆனா லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அது எப்படி லிஸ்ட் அவுட் பண்ண போறேன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல தான், அதாவது நம்பர் 3, நம்பர் 2 அண்ட் நம்பர் 1 ரீசன் அப்படிதான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ நம்பர் 3, அதாவது ரீசன் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேக்கிங் பிசிக்கலி, அதாவது உடல் ரீதியா என்கிட்ட இல்ல மத்தவங்க கிட்ட இருக்கு, அதனால ஒரு மனிதனுக்கு ஒரு சில காம்ப்ளெக்ஸ் உருவாகலாம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேஜரா வந்து இந்த ரீசன் வந்து பெண்களிடம் தான் வந்து இருக்கும். அதாவது பெண்களே இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா வந்து ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும். ஓகே ஃபைன், கம்மிங் பேக் டு த கண்டென்ட், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க அழகா ஆகணும்ன்றதுக்காக வந்து அவங்க 10,000-1,000 செலவு பண்ணிட்டு வந்து காஸ்மெட்டிக்ஸ், அந்த மேக்கப், லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ் ஐலைனர் அப்படி இப்படின்னு வாங்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் ஒரு நிமிஷம் ஷாக்கா, என்னடா இது, இவங்க இப்படி இவ்வளவு மேக்கப், பக்கத்து தெருக்கு போனா கூட இவ்வளவு மேக்கப் போட தாங்க போவாங்க. சரி, எனக்கு வந்து ரொம்ப வந்து இதை கேட்டே ஆகணும், என்னதான் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் பிடிச்சி கேட்டேன், என்ன மேடம் ஏன் இப்படி இருக்கீங்க, பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த கடைக்கு போறதுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல அதாவது என்னோட ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்களை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப வந்து ஆதங்கமா இருக்கு, என்னால அவ்வளோ அழகா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதாங்க நான் இவ்வளோ மேக்கப் போட வெளில போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் நிக்க வச்சு என்னோட 5 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு கண்டென்ட்டுக்கு அதை உதவி இருக்காங்க. இது வந்து இதுதாங்க அந்த நம்பர் 3, லேக்கிங் பிசிக்கலி, உடல் ரீதியா என்கிட்ட இருக்கு மத்தவங்க, அதாவது என்கிட்ட இல்ல மத்தவங்க கிட்ட இருக்குன்றதுதான் இந்த ரீசன். சோ இதை வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி. இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

வெல்கம் பேக். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி. இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ. இப்ப வந்து நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறது டாபிக் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், தேவை மனப்பான்மைகள். இப்ப வந்து ரீசன் நம்பர் 3 பார்த்துட்டோம். இப்ப ரீசன் நம்பர் 2, இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா எஸ்டே ஸ்டோரியா ஸ்டைல்ல வந்து சொல்லலாம். அதாவது என்னன்னா, இருக்கு ஆனா இல்ல, அதுதாங்க இந்த இது. இதை இன்னும் கொஞ்சம் நான் வந்து விளாவரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு எக்ஸாம்பிளோடயே போவோம். நம்ம வந்து மூணு ரீசனுமே எக்ஸாம்பிளோவே போவோம், அது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ரீசன் நம்பர் 2க்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரப்போறேன். என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தி இருக்காங்க, அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்களுக்கு வந்து பிளெயின் பிளாக்னா அவ்வளோ வந்து அவ்வளோ இஷ்டம். அதாவது பிளெயின் பிளாக் எங்கே பார்த்தா, எது பிளெயின் பிளாக்காக இருந்தாலும் அப்படியே பிடிச்சி எனக்கு எது சண்டை போட்டு வாங்கிப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து என்னன்னா, அவங்க கபோர்டு திறந்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயின் பிளாக்காக தான் இருக்கும். நான் எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டேன், எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ பிளெயின் பிளாக் ட்ரெஸ் போட முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி எதாச்சும் நான் அந்த ஃப்ரெண்டோட ஒரு நாள் ஷாப்பிங் போனேன். ஷாப்பிங் போனால் திருப்பி பிளெயின் ட்ரெஸ் எடுத்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பிளெயினே போடுறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி என்ன, ஏன் இப்படி பிளெயினாவே வாங்குறீங்க அப்படின்னா, என்கிட்ட இல்லைங்க பிளெயின். அப்புறம் தோணுச்சு, என்ன ஏடா அவங்க கிட்ட இல்லைன்றாங்களே, ஆனா கபோர்டு திறந்தா ஃபுல்லா பிளெயின் பிளாக்கா தாங்க இருக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இந்த கண்டென்ட் இப்படிதான் பேஸ் பண்ணி, அதாவது இருக்கு ஆனா இல்ல. நம்ம கிட்ட இருந்தோம் அந்த சாட்டிஸ்ஃபேக்டரின்ற ஒரு காம்போனன்ட் வந்து நம்ம கிட்ட இல்ல. அதாவது ஒண்ணு வேணும்ன்றதுதான் வந்து இந்த ரீசன் நம்பர் 2. ஸோ இதே மாதிரி இன்னும் ரீசன் நம்பர் 1 இருக்கு, அதை பத்தி ஆர்வமா இருக்கீங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அது என்னடா ரீசன் நம்பர் 1, காமன் ரீசன் என்னடா, அந்த மோஸ்ட் காமன் ரீசன் என்னடா அப்படின்னு வந்து நீங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க. அந்த ஆர்வம் அப்படியே இருக்கட்டும். ஒரு ஷார்ட் பேசிய பிரேக்குக்கு அப்புறம் சந்திப்போம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி. இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

வச்சுட்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 வித் மீ அஜய் நந்தினி. இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ. லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் அவர் ஷோ, அதாவது என்னோட ஷோட லாஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது மோஸ்ட் காமன் ரீசன் டு கெட் மெட்டீரியலிஸ்டிக் நீ, தேவை மனப்பான்மை வரதுக்கான மூல காரணம் என்ன, அதாவது மூல காரணம் நிறைய இருக்கு, அதாவது ரொம்ப காமனான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட இருக்கு ஆனா என்கிட்ட அது இல்ல. இதுதாங்க மோஸ்ட் காமன் ரீசன். சொல்லும் போது அது அவ்வளவா பெருசா தெரியாது, பட் ஆனா அது வந்து உள்ளுக்குள்ள எனக்குள்ளயோ இல்ல யார்கிட்டயாவது சொல்றவங்க கிட்டயோ உள்ள அந்த உறுத்தல் இருக்கும். அவங்க கிட்ட இருக்குல்ல, நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருந்ததுதான் அதை நம்ம பண்ணிருப்போம்லன்ற ஒரு தேவை எனக்கு வேணும்ன்ற மாதிரி மாறும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான். அதுவும் நான் ஃப்ரெண்ட் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து ஒரு போடாத ஒரு ட்ரெஸ், ஒரு ஒரு சுடிதார் வாங்கிட்டாங்களா, அதுக்கு வந்து 10 sets ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஒன்று கூட போட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று அதாவது பழசு போடுவாங்க, ஒன்று கூட புதுசு போட மாட்டாங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்க மனசுல அது வந்து சார் இவகிட்ட இவ்வளோ இருக்கே டா, என்கிட்ட ஒன்று கூட இல்லையடா அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இது மாதிரி வச்சிருக்காங்க எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு, அப்போ அதாவது இந்த சம்பவம் ஒரு போன மாசம் நடந்தது, இந்த இப்போ வரைக்கும் அவங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அம்மா ஏமா இப்படி இருக்கா அவ, ஏமா எல்லாத்துக்கும் 10 10 sets வாங்க சொல்றா, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் காமனான ரீசன்.

நானும் சரி, எனக்கு முன்னாடி பேசின ஆர்ஜே சிவானி, ஆர்ஜே ராகவி, அவங்க எல்லாருமே நாங்க வந்து ஒரு டெய்லியே நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்கு சந்திக்கிற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். சே என்னடா அவ்வளவுதானே, அப்பா திட்டாரு அவ்வளவுதான், கம்பேர் பண்ணிட்டாரு ஒன்னு அவ்வளவுதான். இந்த மாதிரி அதாவது எனக்கு இல்லை, என்கிட்ட இல்லை, நான் அது வாங்கியே ஆகணும், இந்த மாதிரி ஒரு நார்மலாக நடக்கிறது தானே, இதை பற்றி ஏன் ஒரு பெரிய ஷோவாக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். இதுக்கான காரணங்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து காமனாக நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு நடக்கலை நடக்கிறது வேறு, பட் ஆனால் யாரோ ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தருக்கு மூளையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இன்னும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து உங்கள் லைஃபுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமோ இல்லையோ தெரியாது, அங்கே உங்கள் மனசுக்கு அது ஏதாவது ஒரு சின்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து வேண்டாம். நம்ம கிட்ட நமக்குன்னு ஒரு ஆண்டவன் நமக்குன்னு ஒரு கொடுத்துருக்கான் ஒரு ஒரு சில விஷயங்கள், அது நம்ம நமக்குன்னு ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். ஒரு நல்ல கருத்தோட இந்த ஷோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வேற ஒரு ஷோவோட வேற ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் அப் பாய் பை ஃப்ரம் அஜய் நந்தினி. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 அண்ட் இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டு இருக்கிறது MOP Mono 7.8.
0: It's enriching.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, செல்பி. செல்பினாலே எல்லாருக்குமே ரொம்ப கிரேஸ். எங்க பார்த்தாலும் செல்பி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லேட்டஸ்டா சென்னையில மெட்ரோ ட்ரெயின் வந்தது. மெட்ரோ ட்ரெயினை பார்க்க போனாங்களோ இல்லையோ, மெட்ரோ ட்ரெயின் கூட நின்று செல்பி எடுத்துக்கிறதுக்கே தனியா ஒரு கும்பல் போனாங்க. இப்பவும் போயிட்டு இருக்காங்க. சண்டே சண்டே திருவிழா மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு செல்பி மோகம் பரவிட்டு இருக்கு. செல்பினாலே அது ரொம்ப யூத்ஃபுல்லான விஷயமா இருக்கு. இத பத்தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினா என்னன்னு தோணுச்சு. செல்பி பத்தி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க வைஷ்ணவி அண்ட் அம்ருதா. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க.
3: ஹாய், என் பேர் அம்ருதா. நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செல்பி செல்பி செல்பி அப்படின்னு போட்டோ போட்டோ போட்டோன்னு எடுத்து அப்லோட் அப்லோட் அப்லோட் இந்த வேலையதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுமா செல்பினா என்னன்னு? தெரியுமா, செல்பிங்கிறது நம்மள நாமளே போட்டோ எடுக்கிறதுக்காக தான் அதுக்கு பேர் செல்பி. செல்பி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ராபர்ட். அவங்க வந்து செல்ஃப் டைமர் வச்சுட்டு போட்டோ எடுத்தாங்க. அடுத்தது ஒரு லேடி வந்து ஃபுல் போஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மிரர்ல மிரர் முன்னாடி நின்று செல்பி எடுத்தாங்க. இதுதாங்க செல்பியோட ஹிஸ்டரி.
4: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி. நானும் அமிர்தாவும் கிளாஸ்மேட்ஸ் தான். ரெண்டு பேரும் பிஎஸ்சி செகண்ட் இயர் தான் படிக்கிறோம். அவ வந்து செல்பியோட ஹிஸ்டரி சொன்னான். இப்போ பிரசன்ட்ல செல்பியோட கண்டிஷன் பத்தி நான் சொல்றேன். எப்போ பாரு செல்பி தாங்க, எங்க பார்த்தாலும் செல்பி தாங்க. நின்னா செல்பி, உட்காந்தா செல்பி, படுத்தா செல்பி, எழுந்தா செல்பி, எப்ப பாரு என்ன எடுத்தாலும் செல்பி செல்பி செல்பி செல்பி செல்பி செல்பி மட்டும்தான். இப்போ நம்மளோட யூத் மத்தியில செல்பியோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிறந்த குழந்தை முன்னாடி நின்று கூட செல்பி எடுக்கிறாங்க. சரி ஓகே, இதை நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிறந்த குழந்தை செல்பி எடுக்க வேண்டியதா, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டெத்துக்கு போய் அவங்க கிட்ட துக்கம் விசாரிக்கிறத விட்டுட்டு செல்பி எடுத்து அச்சுச்சோ மை பெரியப்பா டைட், அச்சுச்சோ மை கிராண்ட்மா டைட் அப்படி சொல்லி போட்டோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால போட்டு லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு வாங்கிட்டே இருக்காங்க. இது இது இது ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயங்க. ஏன்னா செல்பின்றது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதுக்குன்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு போயிட்டு செல்பி எடுத்து அதை போய் இதுல போட்டு சோசியல் மீடியால போட்டு ரொம்ப கஷ்டங்க. இப்ப நம்மளோட நாடு எங்க போகுதுன்னே தெரியல. இது செல்பினால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென்டல் சிக்னஸ். நம்ம செல்பி எடுக்கணும், செல்பி எதிர்த்தாலும் செல்பி எடுக்கணும், செல்பி எடுக்கணும். இப்ப நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு.
3: ஆமா வைஷ்ணவி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்போ எல்லாம் ரொம்ப செல்பி எடுத்துட்டு மென்டல் சிக்னஸ் ஆயிட்டே வராங்க. ஆனா அது மட்டும் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா முக பாவங்கள் மாறிட்டே வருது.
4: ஆமா அவருதா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இப்ப செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒன்றரை கண்ணில் போஸ் கொடுத்து கொடுத்து இப்ப அவங்க மூஞ்சே அப்படிதான் இருக்கு. சாதாரணமா பார்க்கும் போதே அவங்க அப்படி பாக்குற செல்ஃபி எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்கறப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒருத்தர் மட்டும் நின்று குரூப்பா போட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கிறப்ப குரூப்பா போட்டோ எடுக்க முடியலன்ட்டு செல்ஃபி ஸ்டிக் வேற ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரூம் ஸ்டிக் இல்லாம கூட பொண்ணுங்களை பாத்துலாம் இப்ப செல்ஃபி ஸ்டிக் இல்லாம பார்க்கவே முடியாது. என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் லேட்டஸ்ட் ஃபேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு என்னென்னமோ அவங்க வளர்றாங்க. பட் ஆனா அதெல்லாம் இப்ப நமக்கு தேவை கிடையாது. நம்ம நம்ம இது இந்த ப்ரோக்ராம் மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, செல்ஃபி எடுங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு உங்களோட லிமிட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
2: தேங்க்ஸ் அமிர்தா அண்ட் வைஷ்ணவி. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் அமிர்தாவும் வைஷ்ணவியும் பேசிட்டு இருந்ததை கேட்டீங்க இல்லையா? செல்பி எடுக்கிறது ஒண்ணும் தப்புன்னு நாங்க சொல்லலங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். இந்த மாதிரி லிமிட்ட கிராஸ் பண்ணி போறதுனால தான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படிச்சேன். ஃபாரின்ல ரெண்டு கப்பல்ஸ் டூர் போனப்போ மலையில ஏறி நின்னு செல்பி எடுக்கிறேன்ட்டு எவ்வளவு எட்ஜ்ல நின்று இருக்கோமா, கொஞ்சம் முன்னாடி நின்று இருக்கோமான்னு கூட கவனிக்காம செல்பில இருக்க கிரேஸ்ல ஸ்லிப் ஆகி மலையில இருந்து விழுந்து இறந்தே போயிட்டாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் போகணுமா? ஃபாரின்ல தான் இப்படின்னு இல்லங்க, நம்ம ஊர்லயும் நார்த் சைட்ல இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. ரெண்டு கப்பல்ஸ், அதுவும் ஹனிமூனுக்கு போன கப்பல்ஸ், ஃபாரஸ்ட் குள்ள போய் செல்பி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்ட்டு திடீர்னு வந்து யானை வந்து அவங்க காரை இடிச்சிருக்கு. நல்ல வேலையா உடனே அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு வந்துட்டாங்க. இவ்ளோ சீரியஸா போற அளவுக்கு அங்க கிரேஸ் இருக்கிறது. ஒரு செல்பிக்காக உயிர் தாங்க ரொம்ப முக்கியம். செல்பி எல்லாம் அதுக்கப்புறம், அப்புறமா நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க கூட யாராவது நின்னு செல்பி எடுத்து போடுற நிலைமைக்கு ஆயிடும். இவ்வளவு தூரம் எல்லாம் செல்பி எடுக்கிறேன்னு மோகமா போயிடாதீங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஓகே, செல்பி எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் எல்லா விஷயத்தையுமே, செல்பி மட்டும் இல்லங்க, எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் லிமிட்டோட இருந்துக்கோங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஓகே, வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஷாலினி.
5: Give me an M, M, give me an O, O, give me a P, P, M, O, P, F, M.
6: M, O, P, F, M, 107.8. M, O, P, F, M, 107.8. M, O, P, F, M.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று. சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பீட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல்
3: கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு. சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
1: விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா.
2: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போகணும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு.
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டுன போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருடா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
1: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
0: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
1: இல்லம்மா வேண்டாம்மா.
0: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
1: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கொட்டிட்டு ஜூஸ்
0: விடுறேன்.
1: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
0: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழிச்சு விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது ட்ரெயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
1: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
0: ஏமா போகலாமா? அப்படா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
1: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
0: எந்த நகைமா?
1: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ சேவ்

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
2: From the heart of the city to your hearts, this is MOP FM at 107.8 Community Radio.
3: இந்த மார்கழி குளிரின் இதமாக உங்கள் காதுகளுக்கு 107.8 MOP FM Community Radio.
4: You are listening to MOP FM at 107.8 Community Radio.
2: From the heart of the city to your hearts, this is MOP FM at 107.8 Community Radio.
3: இந்த மார்கழி குளிரின் இதமாக உங்கள் காதுகளுக்கு 107.8 MOP FM Community Radio.
4: You are listening to MOP FM at 107.8 Community Radio.
1: Hello MOP, this is Tanuja from MOP FM 107.8.
5: வணக்கம், திஸ் இஸ் யுவர் அபிநயா ஃப்ரம் MOPCRS 107.8 கம்யூனிட்டி ரேடியோ. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: டுடே வி ஹாவ் அன் எக்ஸைட்டிங் இன்டர்வியூ ஆஃப் ரம்யா ஷேகர். லெட்ஸ் நோ மோர் அபவுட் ஹர் ஃப்ரம் அபிநயா.
5: ரம்யா அவங்களோட கேரியரை 2006 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷீ ஸ்டார்டட் டிசைனிங் ஃபார் லாட் ஆஃப் கார்பரேட் ஷோஸ், தியேட்டர் பிளேஸ் எக்ஸெட்ரா. ஷீ ஹாஸ் ஃபீச்சர்ட் ஹர் டிசைன்ஸ் இன் சென்னை இன்டர்நேஷனல் ஃபேஷன் வீக், விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினென்ட் ஃபேஷன் திவா ஆஃப் சவுத் இந்தியா. அவங்க மிஸ் சென்னை 2006 டிசைன் பண்ணியிருக்காங்க.

0: Spa 2007, and she has done for a couple of Malayalam commercials. Let's talk more about her, and we can get to know a lot more about her from our interview.
1: So, hello Ramya ma'am. So, I would like to ask you a couple of questions. Ekapatta industries irunda, why did you choose fashion industry?
2: Okay. See, I am basically I was doing engineering. So when I was working there, appo vandu enoda enna mari work illa paathutu evlo challenges face pannanum, I didn't really get this satisfaction and pleasure out of my work. And I found out that I have a great interest over fashion designing. And so that I was also trying to do a lot of fashion shows and working on theaters and everything. The pleasure I get out of it, and like designing for a person or designing for a something for a movie or for an ad or for a theater, the pleasure I get is like wonderful. There's nothing you cannot value with anything else. So appadi irukrappo I thought, okay, this is the profession that we have to take. Appadi solittu choose pannina actually. So totally for inner peace and happiness.
1: Very interesting, ma'am. And ellam pannungalo avanga wedding wedding ku or bridal gown polan aase vechupanga irrespective of the religion. Then how do you see it as a fashion designer?
2: Actually speaking, like for anybody's marriage, that the girl who's going to be there in the center of the stage will feel as if she is a princess. Ellara she is going to take the center of attention from everybody. And it's not an issue that they are actually concentrating on their bridal wear or it's makeup or their hairstyle or whatever it is, because once or marriage and the thought vandadilende they will be start dreaming about it for so many years, and on the marriage and the occasion varappo it's they always wanted to be special. So or bridal wear choose pandradunalayo illa or adukana importance kudu எந்த வித தப்புமே கிடையாது. பிகாஸ் தட் இஸ் கோன் டு பி தேர் ஃபார் அஸ் மெமரி ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். ஸோ அவங்க தே வாண்டட் எவ்ரி திங் டு பி த பெஸ்ட். ஸோ ஐ எம் நாட் சேயிங் தட் ஒரு பிரைடல் வேறா இருந்தால் வெரி எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ் ஒரு பயங்கர காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. Which ever they're going to wear, that should be the best for themselves. So what I say is, like bridal, when we actually say bridal gown podano pota nalla irukum abindrathu yena vandu full ave vandu attention seek panuvanga, and bridal gown vandu it will always special. And ippo vandu the trend has also started with the bridal gown and bridal wear also. So it's nothing wrong in it. It's there. They will be very happy in wearing a bridal gown and getting the attention. So I feel that they should go for it. Yeah, it's their marriage after all.
1: Very true, ma'am. Very true. Or a celebrity or non-celebrity or designer, what difference do you find?
2: Difference between a celebrity and a normal person as a fashion designer, I would say that we cannot classify as a celebrity and a non-celebrity. Basically, it's upon people. I've also seen that non-celebrities, people who come for customization for their bridal, they will actually go with more details in it. So, appa vandu konjam annoying ga irukum. Because we will say them that unga body ki idha fit aagum, idhu mari pota nalla irukum appdinu. Sometimes vandu they will have an imaginary figure in their mind and they wanted to actually themselves into that. Adhu vandu sometimes konjam kashtama irukum. But celebrities sometimes vandu they will also nariya paathirupanga andha mari, so they will just get along. But actually I will say that celebrity or non celebrity nu namba solla mudiyadhu. It's upon people. Rendathulume people who gets into more detail and romba vandu choosy a irukravanga we will actually have issues in actually bringing up the best one for them. Non celebrities also are very comfortable sometimes, and celebrities also sometimes are very comfortable. So depends on people, no classification.
1: Yes ma'am, you have just mentioned it's annoying. So whom do you think is more annoying?
2: So, but if you specifically ask me who's annoying, I will say that சம்டைம்ஸ் நான் செலிபிரிட்டிஸ் கொஞ்சம் டைமுக்கெல்லாம் டைமிங்ஸ் எல்லாம் நோ ப்ராப்ளம் நோ இஷ்டமா இருக்காது. பட் ஆனா வந்துட்டு தே வில் பி ஆஸ்கிங் டூ மெனி க்வெஷ்சன்ஸ். ஐ அம் நாட் சேயிங் தே ஷுட் நாட் ஆஸ்க் எனி க்வெஷ்சன்ஸ், பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு சூட் ஆகாது. வி ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் கன்வின்சிங் தம் தட் இதுதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும், இது போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. சம்டைம்ஸ் செலிபிரிட்டிஸ் வந்து கொஞ்சம் because they are maybe they are wearing a many number of outfits for different shoots and everything, they just get along. Adu or periya issue ah irukadu romba annoying and specific eta sometimes non celebrities konja kashtama irukum deal pandrathu.
1: Chennai la ella seasons ku podra mari or trend solla mudiyuma for both men and women?
2: So if you ask me something that will remain standard and cool, I will always say that go for something that is spend some money, go for some expensive and the quality basically which garments and colors, especially like say if you go for a white formal shirt or a white kurta or a black white black red idha mariyana select colors choose pannunta actually vandu endha vera trend vandalume this will not fade out, this will always be there. So I will always say that choose some standard outfits which you will look better in it instead of going behind any kind of a fashion or a trend. So we'll say you go for these regular colors always unga wardrobe la indha mari vechikalam. Standard colors, standard outfits which you will look the best and cool. So andha mari vechitona nammalku vandu enna dhaan trend maarnalume your the clothes ku mela neenga spend panna money vandu waste a pogadhu. So I will always suggest in this time.
1: Very very interesting trip ma'am, tip ma'am. Can you tell us whose designs fill your wardrobe?
2: Okay, this is a question where kind of questioning my interest. Actually I've always initial stages I've always got a few designers clothes like Ritu Kumar or small designers also, but when I started to grow I started experimenting on my clothes itself. So I think now my wardrobe is mostly of my designs from few brands, honestly speaking.
1: Unga fashion inspiration yaar ma'am?
2: I've always liked, I've seen many people's designer clothes. Nariyo, they will be experimenting. Okay, but I always have an inclination towards Masaba's clothes. I like her style, I like her creation. Something innovative and trendy too. So, my interest is Masaba's clothes. I love Masaba. To talk about her, Masaba, when I first initially saw her, like 5-6 years back, as a Generation Next Lakme Fashion Week, she was one of the award winner. And புதுசா இருக்கு, ட்ரெண்டா இருக்கு, ட்ரெண்டியா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குன்னு நான் ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஹர் டிசைன்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தா வாட் எவர் கலெக்ஷன் இஸ் கிவிங் இட்ஸ் லைக் போல்ட், ஐ லவ் ஹர் கலர்ஸ். So I feel that enak adu mele or inclination irukku, even I wanted to design something like bold and using a lot of colors inside and lot of modern chic look irna adu nalla irukum appadina adu Masaba kitta nu naan paathirken. And she is someone who was elevated so much that she is one of the major designers for Satyapal's collections and that is indefinite, like infinite avangaloda growth. I always wanted to grow like this, so she is my inspiration, I should say.
1: Have you ever ran out of thoughts ma'am during your
2: If I run out of ideas, generally what I'll do is like I'll see paintings and I always go and seek different cultural அவங்களோட ஒரு ஒரு பிளேசஸோட கல்ச்சர், லைக் பிகாஸ் அவங்களோட கல்ச்சர் ரொம்பவே ரிச்சா இருக்கும். வேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் கல்ச்சர், வேர் யூ கேன் ஆல்வேஸ் பிக் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் தி கல்ச்சர் அண்ட் யூ கேன் புட் இட் டு இந்தியன் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரியான சில இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் எடுப்பேன் நான் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ தென் யூ வில் பி ஃபில் யூ வில் கம் அவுட் வித் டிஃப்ரெண்ட் லுக். ஸோ அந்த மாதிரி பண்றது உண்டு. சம்டைம்ஸ் ஒரு ரொம்ப பழைய லுக் வந்து வி கேன் ஆல்வேஸ் டேக் இட் நவ் பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ சைக்கிள், ஃபேஷன் இஸ் ஆல்வேஸ் அ சைக்கிள். ஸோ நம்ம அந்த மாதிரியும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு யூ கேன் கிவ் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டூ, தட்ஸ் ஹவ் ஐ கம் அண்ட் கிவ் அ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்.
1: That தட்ஸ் கிரேட் மேம். இப்படி ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கா உங்க டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல பட் அது சூப்பர் ஹிட் ஆனது?
2: ஆக்சுவலி நிறைய வாட்டி இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஜென்ரலி யூசி ஆஸ் அ டிசைனர் வாட் ஐ ஃபீல் நம்ம ஏற்கனவே பண்ண ஒர்க்கே வந்து சம்டைம்ஸ் யூ ஸ்டார்ட் ட்ராக்கிங் இட் பிகாஸ் யூ ஹவ் கான் அவுட் ஆஃப் இட் பட் அது வந்து சம்டைம்ஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ மெனி டைம்ஸ் ஆஃப்டர் வி கம் அவுட் தட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யூ டு டூ அ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் த நெக்ஸ்ட் பைப்லைன். ஸோ அந்த மாதிரியான
1: Ma'am, that's really, really nice to learn a lot of things from you. Now, can you please give us any perk of your current projects?
2: Okay. So, right now, projects one that we are talking over that with the director. And other than that, we're also planning for a photo shoot very soon. Actually, adula vandu something that we want to try is like some traditional things like ipo krishna oda face illa admari sila nariya vandu we are trying to put it as an embroidery handcrafted work on sarees and andha mari pandrom. So adukku or plan irukku, planning for a photo shoot. So now that is keeping us busy. So
1: this really shows you have a lot of knowledge about our epics and all the other things, ma'am. So can you please tell us whether you're 100% happy with what you're doing right now?
2: Yes, I'm 100% happy with what I'm doing right now. Future plans irukku adu adala innu successful ah vandhuchna innu super ah irukum. So I feel that it is enakku mattum kedaiyadhu, for anybody I can relate to, because end of the day உங்களுக்கு பிடிக்கிறது நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 100% ஹாப்பினஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நானே வந்துட்டு இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தாலும் பட் டிசைனிங் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி கிவன் மீ 100% ஹாப்பினஸ். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளஷர் விச் யூ கே நாட் வேல்யூ இட். ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்லுவேன், நான் நீங்க என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே சி ஆல்வேஸ் வாண்ட் டு டூ இஸ் வாட் விச் இஸ் கிவிங் ஹாப்பினஸ் டு யூ. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங்.
1: Ma'am, yes, you are very true, because even I'm following my dreams and that's all makes me happy. And yeah, everyone has dreams. So neenga ungala first celebrity was it like neenga first design panna celebrity yaaru were really happy
2: celebrity na paatha? Luckily enakku vandha first show design pandrathuke Mr. Chennai kadachathu. So what I feel is like after my designs is kind of she became the title winner. So I can call herself as a celebrity right now. So she should be my first celebrity. Adukaprama sila ads ella naanga celebrities oda work pannirukom. There is one Canada actress and co-heroes and there are many people who we have designed.
1: So you have just mentioned that she's won many prizes. I mean, your first designer won many prizes. So can you tell us, do you have any failure, first failure in your life?
2: First failure? Okay. எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் வர்றது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆர்ச்சேக்கு வந்து டிசைன் பண்றதுதான். டிஃபரெண்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். யூ நாட் பிலீவ் த ஃபேப்ரிக் ஹி கேவ் மீ இஸ் லைக் வெரி டிஃபரெண்ட், நாட் லைக் நார்மல் க்ளோதிங். ஸோ அதை வச்சு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போயிட்டு தென் இட் கேம் அவுட் லைக் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தென் உன்னை வச்சு நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஐ திங்க் ஐ ஷுட் ஆக்சுவலி க்ளோஸ் இஸ் மென்ஸ் க்ளோத்திங் ரைட் நவ். ஸோ மென்ஸ் டிசைன் இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ ஃபார் ரைட் நவ் ஆஃப்டர். பட் அதுலேருந்து நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. மேபி ஐ வில் இம்ப்ளிமெண்டட் இன் நியர் ஃபியூச்சர் பட் ரைட் நவ் ஐ ஃபவுண்ட் அவுட் வாட் வாஸ் அ ப்ராப்ளம். ஸோ தட் ஷுட் ஐ ஷுட் டேக் தட் அ ஃபெயிலியர் பட் வில் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன் ஃபியூச்சர்.
1: That was really a very nice incident, ma'am. Can you please give us any message for the future upcoming designers?
2: அவங்க சில பேர் வந்துட்டு வேரபிளா க்ளோத்ஸே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ சில டிசைனர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா திங்க் பண்றாங்க. ஐ அப்ரிஷியேட் தட் தேர் இஸ் கிரியேட்டிவ் நாலேஜ் தேர் பட் சம்டைம்ஸ் அது வந்து இட் இஸ் டூ மச் ஆஃப் கிரியேட்டிவிட்டி வேர் ரெகுலர் பீப்புளால வேறே பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் தட் உங்களோட எக்ஸ்ட்ரீம் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் பட் எண்ட் ஆஃப் த டே இட் ஷுட் பி ஓன் பை சம்படி எல்ஸ். அப்பதான் வந்துட்டு இட் வில் கோ டு டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமா அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா இட் வில் பி சூப்பர். தட்ஸ் வாட் ஐ சே டு தி யங் டிசைனர்ஸ் தேர். ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸோடு வருவாங்க. அதுக்கப்புறமா வென் தே லேர்ன் வென் தே கெட் ட்ரெயின்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஐ வாண்ட் பீப்புள் டு வேர் தே க்ளோத்ஸ் அண்ட் யூ ஷுட் நாட் ஒன்லி பி இன் த ஷெல் ஃபார் ஆன் அ மேனிக்வின். திஸ் வாட் ஐ
1: திஸ் வாஸ் வெரி வெரி வெரி நைஸ் டு டாக் வித் யூ மேம்.
0: Thank you, ma'am. Thank you for sharing your experience, ma'am. Neenga kurta information upcoming designers ku confirm inspiration ah irukum. This is Abhinaya
1: and this is Tanuja, MOP FM 107.8.
0: Namadu vanali, namadu samudayam, namadu perumai.
2: Oh, thank you so much. I'm so glad that I spoke to you all and I enjoyed this very very much and I hope people also learn from it and enjoy it. Thank you very much.
0: From the heart of the city to your hearts, this is MOP FM at 107.8 Community Radio.
1: We are broadcasting live at 107.8 MOP FM.
3: இந்த மார்கழி குளிரில் இதமாக உங்கள் காதுகளுக்கு 107.8 MOP FM Community Radio. You're listening to MOP FM at 107.8 Community Radio.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
5: நமது சமுதாயம்,
6: நமது வானொலி,
7: நமது பெருமை.
8: உங்க வீட்டுல ஃபேன் லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம எந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம்.
2: This is a content of அம்ருதா ஜெயசூர்யா, ஸ்ருதி மோகன் and சண்முக பிரியா for production 1 BSc electronic media second year. Our topic is YOLO.
3: YOLO, you only live once. On MOP CRS 107.8, our community, our radio, our pride.
4: ஹலோ, இது நம்ம ஷோ யோலோ வித் மீ அஜய் அம்ருதா. நீங்க கேட்டிருக்கிறது MOP CRS 107.8, our community, our radio, our pride.
5: கெத்துக்கோசம் ஸ்பீடா போவாதீங்க. ஸ்பீடா போனா ஆபத்து, ஆபத்துக்கே ஆபத்தா இருக்காதீங்க. ஸ்பீடா போனா வாழ்க்கையே ஸ்பீடா போயிடுங்க. ஸோ அவாய்ட் ரேஷ் டிரைவிங்.
6: Safety at your best tools. Bring in the fashion, make a new trend. You look hot when you wear a helmet because you don't get replacement for your head. Please wear a helmet.
7: வண்ட வண்ட வண்ட நான் தான் உங்க ஆர்ஜே ஸ்மோர்ஸ். செம்ம டிராபிக்கா இருந்தது, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஸோ அம்ருதா, நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்?
4: புல்லிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஸ்மோர்ஸ். நீங்க உங்க கருத்தை சொல்லலாம், புரியுதா?
7: இந்த ஜெனரேஷன் ரொம்ப வஸ்ட். முன்னாடி எல்லாம் ராகிங் தான் காலேஜ் இருந்தது, இப்ப ஸ்கூல்ல கூட கடிதடிக்கும் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க.
4: என்னதான் நம்ம இதை பத்தி ஜோவியலா பேசினாலும் இது ஒரு சீரியஸான இஷ்யூ. மோஸ்டா இப்ப நியூஸ் பேப்பர் திறந்தாவே இதை பத்தி தான் வருது.
7: எதை பத்தி கலாய்க்கணும்னே தெரியாம எல்லாத்து பத்தியும் கலாய்க்கிறாங்க. எதுக்குமே லிமிட்டே இல்லாம போயிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம வந்து ஒரு PSA பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
8: மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு படத்துல போட்டு போட்டு காமிக்கிறாங்க, ஆனா யாரும் ஃபாலோவே பண்றதில்ல. வெறும் ஸ்லோகனா பாக்காதீங்க. அவாய்ட் ஆல்கஹால் டு அவாய்ட் கேன்சர்.
9: Not bad, just the world. Only on MOP CRS 107.8, our community, our radio, our pride.
4: என்னதான் சொன்னாலும் இந்த புல்லிங் பண்றது நிறுத்த போறது இல்ல. ரொம்ப கஷ்டமான விஷயம்னா அதுதான். எப்ப நம்ம மக்கள் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ அப்பதான் இது மாறும்.
7: பசங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் அடக்கி வச்சாவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எஸ்பெஷலி இந்த நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆயிட்டு இருக்காங்க.
4: ஆமாஸ் மோர்ஸ், இப்பெல்லாம் இந்த வில்லிவாக்கம் புழல் இங்கதான் ரவுடிசம் இருக்கு. வெட்டக்கூத்துக்கெல்லாம் ஆளுங்கள் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காலேஜ் போற பசங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ரவுடிங்கள் கிட்டலாம் போய் ஒரு பெரிய டயலாக் எல்லாம் பேசி வேற மீடியாக்கு எல்லாம் கொண்டு போய் அது வேற ரீசனா மாறிடுது.
7: நான் யாருன்னு தெரியுமா, நான் எந்த ஊர்னு தெரியுமா, என் மக்கள் எல்லாம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா?
4: என்ன ஸ்மோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: இல்ல நார்த் மெட்ராஸ் மென்ஷன் பண்ணியா, அதான் லைட்டா இறங்கிட்டேன்.
4: இல்ல ஸ்மோர்ஸ், அது ரொம்ப தப்பு. நம்ம வந்து டாபிக் விட்டு நம்ம டிவேட் ஆகலாம், நீ விஷயத்துக்கு வா.
7: ஆக்சுவலி நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம டாபிக் குள்ள இறங்கலாம். ஆக்சுவலி நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் டாபிக் குள்ள இறங்குறேன். இதை ஸ்டாப் பண்ண நம்ம காலேஜஸ் பிளஸ் ஸ்கூல்ஸ் எல்லாருமே கடுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க.
4: அதுவும் கரெக்ட் தான் ஸ்மோர்ஸ். இப்ப எல்லாம் எல்லா காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா லீவ் விட்டுறாங்க. அப்படியே ராகிங் ஏதாவது பேச்சு வந்தா கூட உடனே சஸ்பென்ஷன் தந்துடுறாங்க.
7: எல்லாத்தையும் விட நம்ம பசங்க எதை பத்தி புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புல்லிங் பண்றாங்கன்னா அதை சொல்லணும். அவங்களே ஒரு டிசிஷன் எடுத்துக்க கூடாது. அதுதான் பாதி விஷயத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா முதல்ல உங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்க எல்டர்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க. அதுவே பாதி விஷயத்த சால்வ் பண்ணும்.
4: கரெக்டா சொன்ன ஸ்மோர்ஸ். சோ இந்த கிண்டல் கேலி விஷயத்தலா பத்தி இன்னும் டீடைலா சொல்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போற போறோம். அவங்க பேரு சந்தியா. அவங்க இத பத்தி இன்னும் தெளிவாவோ இதோட எஃபெக்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. சோ நீங்க ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைம்.
8: மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு படத்துல போட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஆனா யாரும் ஃபாலோவே பண்றது இல்ல. வெறும் ஸ்லோகனா பாக்காதீங்க. அவாய்ட் ஆல்கஹால் டு அவாய்ட் கேன்சர்.
10: ஹாய்.
11: ஹாய்.
10: சோ வந்து நீங்க புல்லிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
11: Bullying is very bad. ஜென்ரலாக ராகிங் புல்லிங் எல்லாம் பண்ணக்கூடாது. Sometimes it's very dangerous also.
10: அதோட காசஸ் எல்லாம் என்னன்னு தெரியுமா?
11: காசஸ்
10: டீனேஜர்ஸ் தான் மோஸ்ட்லி இது பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புல்லிங் வந்து மோஸ்ட்லி டீனேஜர்ஸ் கிட்ட தான் இருக்குது.
11: காலேஜஸில் நிறைய நடக்குது ஜென்ரலாக, பட் அப்பார்ட் ஃப்ரம் காலேஜஸ் வெளிலேயும் அது நடக்குது. ஆன் ரோட் பசங்க போனாலும் கேர்ள்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புல்லிங் அப்படின்றது பாய்ஸ் தான் பண்ணுவாங்கன்றது இல்லாமல் இப்போ கேர்ள்ஸும் அதை இறங்கிட்டாங்க. இப்போ ஜென்ரலாக பாய்ஸ் நிறைய பண்ணுறாங்க. காலேஜஸில் கொஞ்சம் சிவியராக இருக்குது. சம்டைம் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஆல்சோ. மற்றவங்களோட இட்ஸ் இன்ஜூரியஸ் ஆல்சோ. அந்த லெவலுக்கெல்லாம் போகும்போது இட் லீட்ஸ் டு டெத். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது.
10: ஸோ இப்போ காலேஜஸ்லாம் வந்து இதை பற்றி இந்த மாதிரி புல்லிங் நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டேவே வந்து ஜூனியர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு உடனே லீவ் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நடக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
11: லீவ் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்கான்னு தெரியல. பட் ஜென்ரலாகவே பசங்கக்கிட்ட அந்த அவேர்னஸை காலேஜில் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வீட்டில் எல்லாருமே கொண்டு வரணும். பட் புல்லிங் ஷுட் நாட் பி டன். ஃப்ரெண்ட்லி டீசிங், ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சிங் அதெல்லாம் வேறு விஷயம். பட் சீரியஸ் புல்லிங் ஷுட் நாட் பி டன். அது பேரண்ட்ஸும் வீட்டில் த வே தே பிரிங் அப் த சைல்டு இஸ் ஆல்சோ தேர். அட் த சேம் டைம் காலேஜில் டீச்சர்ஸும் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தே ஷுட் டெல் தம்.
10: வீட்டில் வந்து இப்போ வந்து சில பேர் புல்லிங் நடக்குதுன்னா அதை வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்களா?
11: கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பசங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பசங்கள் கிட்ட இருந்தாலே இதெல்லாம் நடக்காதுன்றது என்னோட ஒப்பீனியன்.
10: அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க?
11: என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அந்த மாதிரி. பிகாஸ் ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் இருக்கும்போது பசங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது டீசிங் அண்ட் போய் ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிறதுன்றது வேற விஷயம். பட் ஃபஸ்ட் இயர்ஸை வந்தோடனே பயமூர்த்தி ரேக் பண்ணி பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் குட். அண்ட் அது பேரண்ட்ஸும் சரி பண்ண முடியும் இஃப் தே ஆர் குவைட் ஃப்ரெண்ட்லி டு தர்.
10: இந்த ஜெனரேஷனில் தான் புல்லிங் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் படித்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரி புல்லிங் நிறைய இருந்ததுன்னு சொல்கிறீங்களா?
11: கண்டிப்பாக இருந்தது. நாங்கள் படிக்கிற காலத்துலேயும் இருந்தது, இப்போவும் இருக்குது. அண்ட் இது பர்சன்டேஜஸ் இன்க்ரீஸ் அவ்வளோ.
10: ஸோ நீங்கள் காலேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யாருக்காவது நடந்திருக்கா?
11: நடந்து
10: அதை பத்தி உங்களால ஷேர் பண்ண முடியுமா?
11: இட் வாஸ் ஆல் குவைட் ஃப்ரெண்ட்லி. கேர்ள்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீரியஸானதெல்லாம் இல்லை. பசங்களை ஸ்விம் பண்ண, வெறும் தரையில் ஸ்விம் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. பாட்டு பாட சொல்லுவாங்க, டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, சம்திங் லைக் தட். நாட் வெரி சீரியஸாக அடிச்சுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது.
10: ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டாப் பண்ண முடியுமான்னு?
11: முடியும், முடியும். மேனேஜ்மெண்ட் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக முடியும். நாட் நெசசர்லி பேன் பண்ணி தான் ஆகணுன்றது இல்லை, ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் எல்லாம் கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருந்ததுன்னா கண்டிப்பாக முடியும்.
10: நிறைய ரவுடியிசம் வந்து லைக் சில காலேஜஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு சொல்லப்படுது. நார்த் மெட்ராஸில் வந்து நடக்கிற இந்த ரவுடியிசம்லாம் வந்து இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து ஆள் எடுக்கிறாங்க, ஒரு பையனை வந்து டீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
11: நார்த் மெட்ராஸ்லேருந்து இருக்கலாம், நடக்கலாம், பட் அந்த மாதிரி கேசஸில் ஐ திங்க் மோர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இஸ்
10: இன்வால்வ். தேங்க்ஸ்.
11: தேங்க்யூ.
4: கெத்துக்கோசோ ஸ்பீடாக போகாதீங்க, ஸ்பீடாக போனால் ஆபத்து, ஆபத்துக்கே ஆபத்தாக இருக்காதீங்க, ஸ்பீடாக போனால் வாழ்க்கையே ஸ்பீடாக போயிடுங்க. ஸோ அவாய்ட் ரேஷ் டிரைவிங்.
9: யோலோ, யூ ஓன்லி லிவ் ஒன்ஸ். ஆன் எம்ஓபிசிஆர்எஸ் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட்.
4: ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தான் பேசுவேன்ற மைக் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
12: ஆக்சுவலி வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வந்து கருத்தை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் வந்து செகண்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிச்சு.
10: பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
12: அதான் சொல்ல வரேங்க. என் பேர் வந்து நந்தினி. As I said before, நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து கேலி கேலி கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னு வந்து இருந்திருந்தால் நடந்திருந்தால் வந்து உங்ககிட்ட சொல்ல, அதாவது சொல்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நான் வந்து இதை ஷேர் பண்ணும். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இது ஒரு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா அது சொல்ல நான் சொல்லலாம்ல.
4: அப்படி நச்சுன்னு முடிச்சிருங்க.
12: ஓகே, ஆக்சுவலி இது டூ லைன்ஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்.
10: இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் தான் ஆர்ஜேக்கான எல்லா தகுதியும் இருக்கு, நீங்களே பேசிக்கிட்டு.
12: இல்லைங்க இல்லைங்க, பரவாயில்லைங்க, தேங்க்யூங்க. ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட், அவள் பேர் நான் சொல்ல விரும்பப்படல, அவள் வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் வந்து தங்கிட்டு இருந்தா. அப்போ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹாஸ்டல் காலேஜ் டே ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும்ன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ வந்து இங்க என்னதான் சென்னையில இருந்து போனாலும் அவளுக்கு அந்த கூச்ச சுபாவம், அந்த பயந்த சுபாவம்லாம் நிறைய இருந்தது. அண்ட் அவள் ஃபர்ஸ்ட் டே வந்து ஹாஸ்டல் போகும்போதே அவள் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா, இந்த மாதிரி நந்தினி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ராகிங் அப்படி இப்படின்லாம் ஏதாவது இருக்கும், கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சென்னை பொண்ணு ஆப்வியஸா என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும் அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. அவள் பயந்த மாதிரி தான் அன்னைக்கும் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹாஸ்டலில் நைட் ஃப்ரெஷர்ஸ் டே போது நைட்டு இது பார்ட்டி மாதிரி ஏதோ கண்டக்ட் பண்ணி சீனியர்ஸ் வந்து இவங்க எல்லாரையும் ராக் பண்ணாங்க. கொஞ்சம் மீடியாவில் தெரிவிக்க முடியாத அளவுக்கு தான் அதை வந்து பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆனால் இப்போவும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் எதுவுமே போகமாட்டா, கொஞ்சம் தனியாக போகிறதுக்கே பயப்படுவா. அது வந்து கூட யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் வந்து வெளில தாராளமாக சுற்றுவான. தனியாக இது வரைக்கும் அவள் அந்த கோயம்புத்தூர் அந்த ஹாஸ்டல், அது வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டான்னு நான் பார்க்குறேன், பட் கோயம்புத்தூர் அங்கே வந்து அவள் அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவள் வந்து காலேஜ் ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி சென்னைக்கே வந்து பண்ணா. இது வந்து என்னோட ரொம்ப ஒரு என்னதான் வந்து ராக் ஜாலி இருந்தாலும் பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டான்ற கருத்து நான் வந்து சொல்லணும்.
10: நீங்க ஹாஸ்டல் வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா?
12: சொன்னோம், பட் அவங்க வந்து இட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின்னாங்க. பட் இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே வார்டன் தூங்கினதுக்கு அப்புறம்ன்றதும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
10: ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூட வந்து மைக்கு முழுங்கின மாதிரியே எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அவங்க கருத்துக்களை கேட்போம்.
13: ஹலோ.
10: ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க.
13: பூஜா.
10: ஸோ பூஜா என்ன பண்றீங்க?
13: செகண்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா MOP வாஷிங்டன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன்.
2: ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் புல்லிங்
13: ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ்லேருந்து என் வீடு ஒரு 20 minutes ஆகும். ரெகுலராக பஸ் ஆர் ஷேர் ஆட்டோ தான் மோஸ்ட்டாக போவேன். ஸோ பஸ்ஸில் போகும்போது டெய்லி மார்னிங்கில் இருக்காது, மத்தியானம் டைமில் டெய்லி பஸ்ஸில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த காலேஜோட நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஸோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்ருப்பாங்க. கரெக்டாக நம்ம காலேஜ்லேருந்து ஸ்டெலாமரிஸ்லேருந்து ஏறுவாங்க கேர்ள்ஸ். ஸோ டெய்லி அவங்களுக்கு அந்த அப்படி ஒரு கலாய்க்கிறதுனால கிண்டல் பண்ணுறதுனால என்ன ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வருதோ தெரியாது, டெய்லி நடந்துட்டுருக்கு. இது கொஞ்ச நாள் ஒரு ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்க்கு போனதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்க அந்த பசங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறாத மாதிரி பண்ணிட்டாங்க.
2: ஓகே, நெக்ஸ்ட்டு
4: நெக்ஸ்ட் வந்து சைலண்டா கமுக்கமா அப்படி சுட்ட முடியோட அழகா ஒரு பொண்ணு வந்து அவங்க கருத்து சொன்னு இருக்காங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன?
14: ஹாய், என் பேர் அஸ்மிதா.
4: சொல்லுங்க என்ன பண்றீங்க?
14: செகண்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா தான் படிக்கிறேன்.
4: உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கிண்டல் கேலினால ஏதாவது சம்பவம் இருக்கா?
14: பர்சனலா பெருசா அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல, அந்த சின்ன சின்னது நார்மலா அவங்களுக்கே தெரியும், கேர்ள்ஸ் வெளியில போனா கிண்டல் கேலி இல்லாம வீட்டுக்கு வர முடியறது இல்லை இப்பெல்லாம். பட் இது வந்து நான் இது பார்த்த விஷயம், அதாவது என் வீடு எம்சிசி பக்கத்துல இருக்கு, அங்க வந்துட்டு நான் ஒரு பார்த்த விஷயம். அங்கே வந்துட்டு என்னன்னா வெளியில ரோட்டுக்கு வெளியில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அதெல்லாம் எனக்கு தெரியுது, ஒரு 4-5 பசங்களே வந்துட்டு இன்னொரு ஒரு பையனை, அதாவது நம்ம பொண்ணுங்க அந்த வியூலே இப்போ பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பையனே வந்துட்டு கலாய்ச்சி அழுக வச்சிருந்தாங்க. லிட்டரலா அந்த பையன் அழுதத நான் பார்த்தேன், அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அன்னைதான் பசங்க பொண்ணுங்கன்னு மட்டும் இல்லை, பசங்க எல்லாருமே வந்துட்டு இது ஒரு புள்ளிக்கு வந்து சைபர் எந்த புள்ளியா இருக்கட்டும் அதுக்கு வந்து ஆளாகிறாங்க அப்படின்றத சொல்றேன்.
2: ஸோ அடுத்து வந்து ஹோம்லியா சைலண்டா உட்காந்துருக்காங்க, ஸோ சொல்லுங்க உங்க பேர் என்ன?
15: என் பேர் கிருத்திகா.
2: நீங்க என்ன பண்றீங்க?
15: நானும் செகண்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா எம்ஓபி காலேஜ்.
2: அவங்க எப்பவுமே சைலண்ட் தாங்க.
15: உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது.
4: ஓ வாட் எ பிரில்லியன்ஸ் பிரில்லியன்ஸ். சோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல பாத்துருக்கீங்களா?
15: ஃப்ரெண்ட் வந்துட்டு நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோம், ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஒரு சி ரயில்வே
4: ரயில்வே ஸ்டேஷன்ல என்னங்க பண்ணாங்க? இல்ல தெளிவா கேக்குறேன்.
12: ஓகே ஓகே, அனந்தபுரம்.
15: சோ நாங்க வந்துட்டு ட்ரெயின்ல தான் காலேஜுக்கு வருவோம். என் ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி வந்துட்டு இருக்கும் போது அவளை கொஞ்சம் ரொம்ப மோசமா கிண்டல் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு அவ காலேஜ்ல சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. அது அவ வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம்னு தெரியாது, சில பேர் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க அந்த இஷ்யூவை, அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நெகட்டிவ் சைடு இருக்கு.
2: இது சீரியஸான இஷ்யூ தானங்க?
15: அதான் சொன்னேன், அவ நார்மலா எடுத்துக்கிறா, மற்ற பீப்புள் சில சமயம் சீரியஸா எடுத்துப்பாங்க, அதுக்கு சொன்னேன்.
16: உங்களோட பிஸியான ஸ்கெட்யூல்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இதே மாதிரி ஒரு ஷோல வேறோட கெஸ்டோட வரேன். ஸோ ஸ்டே டியூன் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆப்ரைட். Would you like your face smashed in? Fasten your seat belt, someone needs you. Seat belt save lives. Buckle up every time. Wear your seat belt. No excuses.

0: ஹெச்ஐவி கிருமிக்கு விடை கொடுப்போம், ஹெச்ஐவி நோயாளிக்கு கை கொடுப்போம்.
1: எய்ட்ஸ் இல்லாத சமுதாயம் என்றென்றும் சந்தோஷம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Not bad, just stable. Only on MOPCRS 107.8. Our community, our radio, our pride.
3: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நாட் பேட் ஜஸ்ட் ஈவில் வித் மீ ஆர்ஜேஸ் மோஸ் ஆன் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆப்ரைட். போதை பொருள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கும். என்னடா ஆரம்பிக்க போதே போதை கஞ்சான்னு ஆரம்பிச்சுட்டான் பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கே இதுதாங்க, ட்ரக் அடிக்ஷன். முன்னாடி எல்லாம் ட்ரக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பாப்புலரா இருக்கிறது வந்து ஒரு கேங்ல தான் இருக்கும். இப்ப ரோட்ல போறவங்க எல்லாம் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சுதான். இதை பத்தி இன்னும் பேச நம்ம ஆர்ஜி அமிர்தா வந்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆப்ரைட்.
4: சகஜமான விஷயம் நினைச்சிட்டு இருக்கிற நம்ம மக்கள் இதோட சீரியஸ்னே தெரியாம இருக்காங்க. அப்பெல்லாம் ஆயுர்வேதத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ட்ரக்ஸ் இப்பெல்லாம் பொழுதுபோக்குக்கு போயிருச்சு.
3: கரெக்ட் தான் அமிர்தா, அந்த காலத்துல எல்லாம் மூஞ்சு பொழிவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த பொருள் உடல் அழிவுக்கு ரூட் போட்டுட்டு.
4: நம்ம சென்னைக்கு இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது எவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்க காரணம் என்னன்னு தெரியல.
3: சென்னை வந்து ரொம்ப சேஃபஸ்டான பிளேஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ரொம்ப வந்து ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடெல்லாம் இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க.
4: எக்ஸாக்ட்லி, முன்னாடியெல்லாம் வந்து மூடி மறைக்கிறமான விஷயம் இருந்த ட்ரக்ஸ் இப்பெல்லாம் வெக்கமே இல்லாம வெளிப்படையா சீன் காட்டுற சீன் கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கிறது ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட். அடுத்த பேஷண்ட் யாரு, உள்ள வாங்க.
5: வணக்கம் டாக்டர்.
6: என்னப்பா முனுசாமி, உடம்பு எப்படி இருக்கு? கொடுத்த மாத்திரையெல்லாம் நேரம் தவறாம சாப்பிடுறியா?
5: அதெல்லாம் கரெக்டா தான் டாக்டர் சாப்பிடுறேன். ஆனா எல்லாரும் சொல்றத கேட்டாவே பயமா இருக்கு. எச்ஐவி இருக்கவங்களுக்கும் டிபி வரும்னு சொல்றாங்க, அதனாலதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் டாக்டர்.
6: என்ன டாக்டர் இது, எச்ஐவி இருக்கவங்களுக்கும் காசு நோய் வருமா என்ன?
7: ஆமாப்பா, மத்தவங்களை பாதிக்கிறத விட எச்ஐவி இருக்கிறவங்களதான் 6 மடங்கு பாதிக்கப்படுறாங்க. கவலைப்படாத முனுசாமி, முறையான பரிசோதனை எடுத்துக்கோ. நம்ம அரசு மருத்துவமனையிலேயே டாட்ஸ் மருந்துகளை இலவசமா தராங்க. தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டா காசு நோயை முழுமையா குணப்படுத்தலாம்.
5: அப்படியே டாக்டர், நான் இப்பவே போய் பரிசோதனை பண்ணி அதுக்கான மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிடுறேன் டாக்டர்.
8: ஹெச்ஐவி உள்ளோர் காசு நோய் வருவதை கண்டு அச்சம் கொள்ள வேண்டாம். ஹெச்ஐவி உள்ளவர்கள் காசு நோய் உள்ளதா என பரிசோதனை செய்து கொள்வீர். காசநோய் குணப்படுத்த டாட்ஸ் மருந்துகள் அரசு மருத்துவமனையில் இலவசமாக அளிக்கப்படுகிறது. ஹெச்ஐவி உள்ளோருக்கு வரும் காசநோயை தகுந்த சிகிச்சையின் மூலம் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். சமுதாயம் நலம் கருதி வெளியிடுவோர் MOP இன் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் ப்ரைட். ரோட்ல போகும்போதோ இல்ல ஷாப்பிங்க்கு போகும்போதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் வெளில போகும்போதோ போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களை பார்க்க முடியுது. இதனால நடக்க கூடாததெல்லாம் நடந்துட்டு.
1: Catching you tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Catty's dermatologist found two melanomas. Although both the melanomas were caught in the early stages, the surgery to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer Care can help you. Call the helpline number 9876-5432-10.
2: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற பசங்கெல்லாம் வெளில திரியற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் இன்னும் அடங்கி இருக்கிற மாதிரி வெளில வர முடியாத மாதிரி நிலைமை வந்துருச்சு. வர வர பசங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் தனி வீடு எடுத்து தங்குறதும் வந்துருச்சு. அவங்களுக்கு ட்ரக்ஸ் அடிக்ஷனுக்கு ஒரு ஈஸியான ஆக்சஸ் தருது. சும்மாவே நம்ம பசங்க கண்ட்ரோல் இல்லாம இருப்பாங்க. இப்ப தனி வீடுலாம் இருந்தா வேற லெவலுக்கு தான் போகும். இதெல்லாம் லைஃப்ல ஒரு த்ரில் கோசமே பண்றாங்க. இதோட கான்சிக்வன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாமலே இதை பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சதுன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பசங்களை மட்டும் குத்தம் சொல்ல முடியாதுங்க. பொண்ணுங்கெல்லாம் இப்போ என் வாழ்க்கை என் முடிவுன்னு எதுக்கத்தாலும் சொல்றாங்க. கடைசியில இருக்கிற ஒரு வாழ்க்கையும் போச்சுன்னு அழுகுறாங்க. இப்போ ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுவாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ ஆர் பிரைட்.
1: Only on MOPCRS 107.8, our community, our radio, our pride.
0: Welcome back. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8, our community, our radio, our pride. பொண்ணுங்க ட்ரக்ஸ்லாம் ஒரு கெத்துக்கோசம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஆம்பளைக்கு வந்து எந்த விதத்துலயும் குறைச்சல் இல்லைன்றத வந்து அவங்க ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க.
2: ஏடா இவ ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டே இருக்காத தவிர ப்ராப்ளம் பத்தி பேசவே மாட்டேங்கிறானே சொல்றீங்களா? இதோ வரேங்க, இதோ வரேன். ஃபர்ஸ்டே நம்ம கேன்சர் தான்.
0: ஆமா, ஏதோ வந்து போற காய்ச்சல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதோட எவ்வளவு சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாமலே போயிட்டு இருக்கு.
2: 40 வயசுக்கு மேல வர வேண்டிய வியாதிகள்லாம் இப்ப எல்லாம் குட்டி குழந்தைக்கெல்லாம் வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதெல்லாம் சனியன தூக்கி பனியனை போட்டுக்கிறாங்கன்னு ஏன் தான் தெரிய மாட்டேங்குது.
0: லைஃப்ல இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இதெல்லாம் முக்கியமா. இதோட காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் பத்தி பேசறதுக்கு நமக்கு டாக்டர் காஞ்சனவாலா வந்துட்டு இருக்காங்க. சோ ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.
1: Not bad, just the girl. Only on MOPCRS 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.
3: வணக்கம் நேர்களே, நான் ஜீவா பேசுகிறேன். உங்ககிட்ட நான் எய்ட்ஸ் அவேர்னஸை பற்றி நான் பேச போகிறேன். ஹாஸ்பிட்டலில் பிளட்டு வாங்கும்போது டெஸ்ட் பண்ண பிளட்டான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது, அது எய்ட்ஸ் இல்லாத வாழ்க்கையாக நிம்மதியாக வாழுங்க.

0: கிருமிக்கு விடை கொடுப்போம், HIV நோயாளிக்கு கை கொடுப்போம்.
1: எய்ட்ஸ் இல்லாத சமுதாயம் என்றென்றும் சந்தோஷம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: Not bad, just the world. Only on MOPCRS 107.8. Our community, our radio, our pride.
3: ட்ரக் அடிக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
4: ட்ரக் அடிக்கிறதால மனது உடல் உள்ளம் சேர்ந்ததோட மூளையும் அது பாதிக்கிறது.
3: ஸோ ட்ரக்லாம் எங்கே கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: எல்லா இடத்துலையும் ஸ்கூலில் கிடைக்குது, அப்புறம் ஷாப்பில் பெட்டி ஷாப் தான் ரொம்ப மோசமாக விற்கிறவனும் வந்தான். அதை யாரும் செக் பண்ணுறதில்லை போலீஸ்காரங்க. ஸோ அதால் ஃப்ரீலி ஃப்ளோயிங் வந்து எங்கன்னா கடையில் தான், ஸ்மால் பெட்டி ஷாப்பு அண்ட் சேரா சம் ஏஜென்சிஸ் டு செல் இட்.
3: நீங்கள் படிக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்?
4: படிக்கும்போது இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது ட்ரக்கை பற்றி.
3: ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: அதான் சொல்லுவாங்க, உலகமயமாக்குதலுடைய எஃபெக்ட் தான். உலகமயத்துலேருந்து இது வந்து நம்ம ஊருக்கு பரவிச்சு.
3: ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
4: மனுஷனாக நினச்சா தான் ஸ்டாப் பண்ண முடியுமே தவிர, கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுறதே இல்லை. உதாரணம் சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொன்னாங்க, போலீஸ்காரனே நடு ரோடில் நின்று சிகரெட் பிடிக்கிறான். ஒவ்வொரு கடையிலையும் சிகரெட் பிடிச்சிட்டே இருக்காங்க. அதில் வந்து சட்டத்தை வந்து போடுறதோட சரி எல்லாம் பேப்பரில், ஆனால் யாரும் அதை மதிக்கிறது கிடையாது. போலீஸ் கவர்மெண்ட்டும் சரி ஆளுங்களும் சரி ரெண்டு பேருமே சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது.
3: ஸோ இப்போ வந்து இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள்.
4: ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களா நினச்சி ஸ்ட்ரிக்டாக இந்த ஹெல்மெட்டு மாதிரி போய் பிடிச்சி கேஸ் போடுறது அது மாதிரி பண்ணால் தான் நடக்கும். இந்த பெட்டி ஷாப்பில் விற்கிறத வந்து ரெய்டு பண்ணணும். ரோட்லேயே வந்து கஞ்சா விற்கிறான் அந்த சின்ன சின்ன ஷாப்பில் ஓப்பனாக விற்கிறானுங்க, அதை கூட இவங்களால் தடுக்க முடியல. அப்புறமா என்ன இருக்குது? அப்புறமா ஒரு சின்ன கடையில் அந்த போனோம்னா ஒரு சின்ன கடை, ஒரு பொட்டி கடை வச்சுக்கின்னு கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் அது பாட்டு கஞ்சாவை, அது எடுத்து வந்து வாங்கி போட்டு போகிறாங்க. இப்படி இருந்தால் எங்கே ஒழியும்? ஒழியே ஒழியாது. மெயின் காரணம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி டு தி பொலிட்டிஷியன்ஸ் போலீஸ் பீப்புள் ரெண்டு பேரும் வந்து மனசு வச்சா தான் நடக்கும்.
3: ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் இது வந்து ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் அடிக்ஷனுக்கு அவங்களோட இதுவாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு கோசமே பண்ணுறாங்கன்றது நினைக்கிறீங்களா, இல்லை இதுவோ வெஸ்டர்னைசேஷன் அப்படின்றீங்களா?
4: இது ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இது வந்து ஊட்டுறது வந்து மீடியா படம். படத்தில் வந்து இப்போ முன்னால் குடிக்கூடாதுன்னாங்க, இப்போ பசங்களே உட்காந்துன்னு பாட்டில் வச்சு குடித்த சினிமா காட்டினான்னா அது எப்போ நடக்கும்? அது நடக்காது. முன்னால் வந்து பெரியவங்கள்லாம் வந்து ஏதோ தண்ணி சாப்பிட்டோன்னா வெளியே சைலண்ட்டாக உட்காந்துருப்பான். இங்கே என்ன ரூம் போட்டு அவன் வந்து கும்மால் அடிக்கிறாங்க, கல்யாணத்துலேயே இது நடக்குது. இவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் கல்யாணம் ஆனால் போதும்னு. இவன் வந்து சின்ன பசங்க வந்து ட்ரக் அடிக்க வந்து ரூம் இவனை ஏற்பாடு பண்ணுறான், அவன் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு பயந்துன்னு அவனை ஒன்றும் அதை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம முன்ன மாதிரி பெரியவங்கக்கிட்ட யாரும் பயந்து நடந்துக்கிறது இல்லை. பெரியவங்களே வந்து தண்ணி போட்டால் ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு ஓரமாக உட்காண்ட்ருப்பாங்க, சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவாங்க. வீட்டுக்கு போகிறோன்னு வச்சிங்களா, அப்போ கூட இந்த சாப்பிடும்போது அவங்க வந்து தண்ணி அடிச்சிருந்தா கூட வீட்டில் இல்லைங்க அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் ஃபேஷனாக ஆயிடுச்சு, தண்ணி அடிக்கிறது ஒரு ஃபேஷன். சினிமாவிலே காமெடி எல்லாம் போட்டோன்னா அது எங்கன்னா உருவிடாது. அதால இது வந்து அதான் அழியணுமே தவிர அவனே அழிச்சிக்கிறானே தவிர, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாலும் அது நடக்கிறதே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் தான் அது தூண்டுறதே, கவர்மெண்ட்டே சாராயம் வித்தானா அப்புறமா என்ன தான் ஆபத்து ஒன்றும் நடக்காது. தடுக்க வேண்டியவங்களே வந்து அது வந்து ஊக்குவிச்சாங்கன்னா ஒரு உடம்பு கெடுதல்ன்றது வந்து எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம்னா உடம்பு நல்லா தேவைத்தர் தான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. உதாரணமாக வச்சுங்க, இப்போ ஹாஸ்பிட்டல்லையே வந்து நீங்கள் பிராண்டி கொடுக்கலாம் அப்படின்னு பிராண்டி கடை ஓப்பன் பண்ணான்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? உடல் நலத்துக்கு கெடுதல் சொல்கிறத உடல் நல கெடுதல் நினை ஏன் விற்கணும்? பொதுவாக நீங்கள் போர்டு போடுறீங்க, உடல் நலம் கெடுதல்னு போர்டு போட்டு உடல் நலம் கெடுக்கிறதையே நீங்கள் வந்து ஒரு தொழிலாக கவர்மெண்ட் செஞ்சான்னா அது எதுவும் வந்து நடக்கிற மாதிரி தெரியல. இவங்களாம் வந்து செய்யணும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாலே ஒழிய நடக்காது. ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாலும் மனசு கிடையாது. அதனால அது வந்து இவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஒழிக்க முடியும் தெரியல. அவனா வந்து ரொம்ப போதைக்கு அடிமையாரும் அவனா சாவரணாதான் உண்டு, அவ்வளவுதான்.
3: ஸோ நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் தர விரும்புறீங்க?
4: அட்வைஸ்னா சாப்பிடக்கூடாது, அதனுடைய விளைவுகளை வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப் வந்து ஓபன் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். ஒரு குரூப் டிசன் பண்ணி அவங்க காலேஜில் போயிட்டு பேசணும். இதுவரை பெரிய பாலிட்டிஷியன் அவன் செய்ய மாட்டாங்க. உதாரணம் வச்சுங்க, ஒரு தெருவில் இருக்கவங்க தப்பு செஞ்சா ஒரு 3 or 5 யங்ஸ்டர்ஸை வச்சு அவங்களும் மூலியமாக திருத்தலாமே தவிர, இந்த அரசியல்வாதி திருத்திடுவான், இவன் திருத்திடுவான், அவன் வீட்டுக்காக தான் இருக்கான். இப்போ ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே சும்மா வேலை இல்லாத பசங்களுக்கு ஒருத்தனுக்கு இங்கே இருக்கவங்களாம் காசு கொடுத்தா அவன் எல்லாமே செய்வான். அதனால் இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து திருத்தணும்னா அட்வைசரி மாதிரி என்ஜிஓ மாதிரி என்ஜிஓக்குள்ளே நிறைய வளர்க்கணும். அவங்ககிட்ட போய் சொல்லணும், அப்புறமா அவங்ககிட்ட போய் சொல்லணும், இது மாதிரி யாரும் குடிச்சு செத்து போயிட்டான், இது மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி இருந்தால் தான், அப்போ தான் அவனுக்கு வந்து வரணும், இது மாதிரி இருந்தாலும் செத்து போயிட்டான், இந்த மாதிரி செத்து வேணாம். உயிர் வந்து பயத்துக்கு உண்டாக்குனாலே ஒழிய இதை ஒழிக்க முடியாது.
2: Only on MOPCRS 107.8, our community, our radio, upright.

மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு படத்தில் போட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஆனால் யாரும் ஃபாலோவே பண்ணுறதில்ல. வெறும் ஸ்லோகனாக பார்க்காதீங்க. அவாய்ட் ஆல்கஹால்

0: Not bad, just the world. Only on MOPCRS 107.8. Our community, our radio, our pride.
1: Hi, hello, it is Amber Show, Not Bad, Just Evil. With me, Aji Amrita and
2: Aji Shangai.
1: On MOPCRS 107.8, our community, our radio, our pride. போதை பொருள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டிருக்கோம். அதை பத்தி வந்து இப்ப நாலு பொண்கள் வந்து நம்மளையும் நம்பி வந்து பேச வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து மைக்க வந்து புடிச்சிட்டு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு நேர் சொல்லுங்க.
2: ஸ்ருதி மோகன் என் பேரு. நான்
1: என்ன பண்றீங்க?
2: செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா.
3: சோ இது மாதிரி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்க பாத்திருக்கீங்க?
2: எதை பத்திங்க?
3: ட்ரக்ஸ் யூஸ் பண்றது பத்தி.
2: ஓகே ஓகே. நான் வந்து நிறைய காலேஜஸ் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் காலேஜஸ் பின்னாடி பிளே கிரவுண்ட்லலாம் யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அது ஆக்சுவலி வந்து அவங்க ரொம்ப ஆக்ஷனே எடுக்காமல் இருக்காங்க. டீச்சர்ஸ்க்கும் தெரியுது இந்த மாதிரி நடக்குதுன்னு, ஆனால் அவங்க யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி நான் இதை வந்து கேர்ள்ஸ் காலேஜை பார்த்துருக்கேன், அதனால் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கேர்ள்ஸே பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது.
1: ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் யார்கிட்டயாவது தான் எடுத்துருக்கலாமே ஆக்ஷன்?
2: நான் சொன்னேன், ஆனால் டீச்சர்ஸ் இதை யாரும் பார்க்கலன்றதானே சொல்கிறாங்க. அவங்க பார்த்துருக்காங்க, இருந்தாலும் நான் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்?
3: அடுத்து ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு கேட்போம்.
1: ஸோ நம்ம ஆர்ஜே ஷாங்கை வந்து ரெண்டு வார்த்தை பேசுனதுக்கு எனக்கு அப்படியே தாக தாகமாக அடிக்குதுன்னு சொல்லி ஒரு டீ பிரேக் போயிருக்காங்க. நம்ம ஆர்ஜே ஸ்போர்ஸ் வந்துட்டாங்க வேறு வழியே இல்லாமல். ஸோ ஆர்ஜே ஸ்மோர்ஸ் ஏதாவது கருத்து சொல்லுங்க பார்ப்போம்.
2: நான் கருத்து சொல்ல வரல, மக்களை கேட்க விரும்புறேன்.
1: நம்ம வந்து அடுத்து வந்து ஆர்வத்தோட நான் பேசுறேன் வந்திருக்காங்க. சோ சொல்லுங்க.
4: ஹாய்,
2: ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் கிருத்திகா, செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்ஓபிஷனல் காலேஜ்.
2: சோ உங்களுக்கு ட்ரக் அடிக்ஷன் பத்தி என்ன தெரியும்?
4: இப்போ நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க, அதுவும் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் சம் அடிக்ஷன் அது ஆன மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபீல். காலேஜ் பசங்க ஆகட்டும், காலேஜ்லேயே வந்துட்டு நான் வாங்கி தரேன் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வேறு வச்சுட்டு இருக்காங்க.
1: சாக்லேட் வாங்கி தர மாதிரியே பேசிட்டு இருக்காங்க,
4: வச்சுட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் காலேஜ்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸோட இப்போ ரொம்ப பர்சன்டேஜ் அதிகமாக போயிட்டுருக்கு. பாய்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், பேன் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும்.
2: பேன் பண்ணால் நல்லா தாங்க இருக்கும். அடுத்து
1: அடுத்து வந்து அவங்க கருத்து வந்து சொல்றதுக்குன்னு வந்து நான் பேசியே ஆகணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம அஸ்மிதா.
5: நார்மலா தெரியுது, சரி இருந்தாலும் சொல்றேன். அதான் முன்னாடி ரெண்டு பேர் பேசின மாதிரியே வந்துட்டு இது ஒன்றும் வேற எந்த இடத்துலயும் உள்ள காலேஜஸ்ல தான் மெயினாக, அதுவும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி காலேஜஸ்ல தான் மெயினாக இதெல்லாம் நடக்குது. பிகாஸ் அவங்களுக்கு தான் ஈஸியாக எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கு. பிகாஸ் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கேள்விப்பட்டதுன்னா, அவங்களுக்குன்னு டீலர்ஸ்லாம் இருக்காங்க, கிளாஸ்லயே டீலர்ஸ்லாம் இருப்பாங்க இதுக்குன்னு. ஸோ லைக் இது வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அண்ட் ஒன்ஸ் அடிக்ட் ஆனால் அதை வந்து வெளில வர முடியாதபடி அவங்க லைஃபே இது ஓவர் ஆக்கிடுற மாதிரி இருக்கு ட்ரக்ஸ் எல்லாம். அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் அது அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அது அவங்களுக்காக தான் தெரியணும், யார் பேன் பண்ணியும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஏற்கனவே இல்லீகலாக தான் இருக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்களுக்காக தான்
1: தெரியும். அடுத்து ரொம்ப நேரமாக ஆழ்ந்த யோசனையில் இருந்த ஒருத்தவங்க வந்து பேசணும்னு இருக்காங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன?
6: ஹலோ, என் பேர் பூஜா.
1: என்ன பண்றீங்க பூஜா?
6: செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா.
1: ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த ட்ரக் அடிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல.

0: இல்லங்க சொல்லுங்க, எனக்கு தெரியுது ரொம்ப
1: இல்ல. ட்ரக் அடிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொன்னாங்க எல்லாருமே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 11th 12th ஸ்டாண்டர்ட்லயே கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்து
0: பிஞ்சு வயசுலயே படுத்துறாங்க.
1: முன்னாடிலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா இம்மெச்சூர்டா குழந்தை மாதிரி இருந்தாங்க. பட் இப்போலாம் அப்படி கிடையாது, ரொம்ப மெச்சூர்டா எல்லாமே
0: எல்லாமே சொல்லுங்க என்ன எல்லாமே எக்ஸாம்பிள்
1: எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல. பிகாஸ் இப்போலாம் வந்து பசங்க ஓகே மெச்சூர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெவல் விட்டுறாங்க, கவனிக்க மாட்டாங்க, அதனாலயே ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. கேர்ள்ஸ் ஸ்பெஷலா கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ட்ரக் அடிக்ஷன்ல. கைஸ்க்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் லிமிட் தெரியுது, பிகாஸ் அவங்க அதுலயே இருக்கிறதுனால தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும்.
0: சோ அதனால இவங்க வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க பொண்ணுங்க தான் ஜாஸ்தியா படுறாங்க, பசங்க வந்து ஒரு லிமிட்டோட இருக்காங்க.
1: போலீஸ்க்கும் தெரியும் கவர்மெண்ட்க்கும் தெரியும், அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுப்போம்.
2: அதாவது எப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எங்க சோர்ஸ் அப்படின்னு இந்த டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்து எங்க சோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்கிருந்து இது பண்ண ஆரம்பிச்சாதான், பேன் பண்ண ஆரம்பிச்சாதான் இது.
0: சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்க இருந்து மோஸ்டா இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன் நிறைய இருக்குன்னு?
2: ஆக்சுவலி வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் தான் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க, நான் சாரி தப்பா சொல்லிட்டேன்.
3: மெயினா பாண்டிச்சேரியில இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன்.
0: அது என்ன பாண்டிச்சேரிங்க?
3: இல்ல நிறைய பசங்க எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் பாய்ஸ் மாதிரி இல்ல, நான் பாண்டிச்சேரி
0: போறேன் புரிஞ்சு போச்சு
3: சரக்குங்க மத்த.
0: சரி ஓகே, டாபிக் வந்து அவங்க வேற லெவல் கூட்டு போறாங்க. சோ நம்ம மறுபடியும் டாபிக்கே வருவோம். இத ஸ்டாப் பண்றதுக்கு நீங்களா என்ன ஏதாவது பண்றீங்களா, இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சொல்றீங்களா?
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அதாவது என்ன என்ன எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க?
1: என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது வந்து இப்போ பண்றது அந்த அளவு நல்லது கிடையாது, அண்ட் இட்ஸ் வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த். சீரியஸா சொல்ல போனா ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுதான்.
0: சோ இந்த ட்ரக் அடிக்ஷனால உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன கான்சிக்வன்சஸ் வருதுன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
3: பிசிக்கலா சம லாஸ்
2: இல்ல,
0: என்ன லாஸ்
3: மென்டலாவும் அவங்க, ஆமா மென்டலாவும் அஃபெக்ட் ஆறாங்க அஷ்மிதா சொன்ன மாதிரி.
2: அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியறது இல்ல. சோ இந்தியால மோஸ்ட் ஆஃப் த கிரைம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரக் அடிக்ஷனோ இல்ல ஒரு ஆல்கஹால் கிரைம்னாலயோ தான் நடக்குது, அதான் பேஸா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
4: ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு காரணம்னு சொல்றீங்களா?
3: இருக்கலாம், மோஸ்டா தான்.
0: ஏன் இந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு எல்லாரும் போறீங்கன்னு நினைக்கிறீங்க?
2: போறீங்கலாம் இல்லமா,
0: போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாய்ங்க, நீங்களா வெரி ஹோம்லி கேர்ள்ஸா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. கமான்
2: போறாங்கன்னா லைக் லைஃப் இஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஃபுல், அதுவும் இல்லாம இந்த தடவை இப்ப இருக்க காலேஜ்க்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பியர் ப்ரெஷர் அது இதுன்னு எல்லாமே இருக்கு. அதுக்கெல்லாம் சேர்த்து வந்துட்டு ஒரு இது கண்டு, அதாவது ஒரு பிளஷர் கண்டு, ஒரு சொல்யூஷன் ஆர் பிளஷர் தேடணும்னு நினைக்கிறாங்க.
3: சும்மா ஸ்டார்ட் பண்றது அப்புறம் அதுவே ஹாபிட் ஆயிடுது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
2: இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோர்ஸ் அதுவும் இருக்கு இல்லையா?
0: நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல ரைட் தான், பட் இத வந்து நம்மளா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தாதான் வந்து மத்தவங்களும் எடுப்பாங்க. சோ இட் ஆல் ஸ்டார்ட் வித் அஸ். சோ இதோட வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.
5: உங்களோட பிஸியான ஸ்கெட்யூல்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இதே மாதிரி ஒரு ஷோல வேற ஒரு கெஸ்டோட வரேன். ஸோ ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட். Would you like your face smashed in? Fasten your seat belt, someone needs you. Seat belts save lives. Buckle up every time. Wear your seat belt, no excuses. Not bad, just evil. Only on MOPCRS.
6: MOP Radio, CRS can go. MOP Radio, get it bad.
7: அம்மா சொல்லு வித்யா, இந்த பெண்மனம் பேணுவோம் தொடரோடைய 4வது எபிசோட ப்ரோமோவை கேட்டீங்களாமா?
8: கேட்டேன் வித்யா. இது பெண்களோட மகப்பேறு ஆரோக்கியத்தை பற்றியது வித்யா.
7: பெண்களுடைய மகப்பேறு ஆரோக்கியமா? அப்படின்னா என்னமா?
8: அதாவது பியூபர்டின்னு சொல்லக்கூடிய பூப்பெய்தல் காலம், பிரசவ காலம், பிரசவத்துக்கு பிந்தைய காலம், மாதவிடாய் நிறுத்தம் சொல்லக்கூடிய மெனோபாஸ் காலம், இப்படி பெண்கள் தங்களுடைய உடல்நிலையில ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பல்வேறு ஹார்மோன் மாற்றங்களால உடல்நிலை பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்ல மனநல பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறதா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த 4வது எபிசோட்ல இந்த மாதிரி மகப்பேறு காலகட்டங்கள்ல பெண்களோட மனநலம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படலாம், அதற்கு தீர்வுகள் என்னன்னு சொல்ல போறதா ப்ரோமோல கேட்டேன் வித்யா. அதனால்தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
7: இதோ இப்பவே டியூன் பண்ணிட்டேன் நம்ம MOPCRS 107.8.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRF செம்கா யுனெஸ்கோ இணைந்து வழங்கும் SCG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கான மனநல நோய்கள் பல்வேறு காரணங்களுக்காக உலகம் முழுவதும் பரவலாகி வருகின்றன. ஒரு பெண்ணின் வாழ்க்கை சுழற்சியில் தாய்வழி ஆரோக்கியம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பருவமடைதல், மாதவிடாய் மற்றும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் தங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி தாய்வழி ஆரோக்கியம் என்பது கர்ப்பம், பிரசவம் மற்றும் பிரசவத்துக்கு பிந்தைய காலத்தின் போது பெண்களின் ஆரோக்கியத்தை குறிக்கிறது. உலகளாவிய ரீதியில் சமீபத்திய தாய்மார்களில் 13% மற்றும் கர்ப்பிணி பெண்களில் 10% பேர் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. இதில் மிகவும் பொதுவானது மனச்சோர்வு. இதன் விளைவாக குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். இவ்வாறாக தாய்மார்களுக்கு ஏற்படும் மனநோய்களுக்கு தேர்ந்த மனநல நிபுணர்களிடம் சிகிச்சை எடுப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதனை வலியுறுத்துவதற்காகவே இந்த 4வது அத்தியாயத்தை நாங்கள் மகப்பேறு ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி உருவாக்கியுள்ளோம். பிரசவத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு, அதாவது PPD என்பது பிரசவத்திற்கு பிறகு பெண்களை பாதிக்கும் ஒரு மனநிலை நோயாகும். ஒரு பெண் தன் பிரசவத்திற்கு பின் தனக்கு PPD இருப்பதை உணராமலே இருக்கலாம் அல்லது கண்டறியப்படாமல் இருக்கலாம். பிரசவத்திற்கு பின் மனச்சோர்வு என்பது ஒரு மருத்துவ கோளாறு என்பதை உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம். இது ஒரு பெண்ணின் மனநலம், உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு ஆகியவற்றில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் PPD அறிகுறிகள் நீடித்து காலப்போக்கில் மோசமடையக்கூட கூடும். நாங்க இப்ப சொன்ன மாதிரி இந்த PPD, அதாவது போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன், ஒரு பெண் தன் பிரசவத்துக்கு பிந்தைய காலத்துல தான் அதை அனுபவிக்கிறோம் தெரியாம கூட அனுபவிச்சுட்டு இருக்கலாம். நம்ம சமுதாயத்துல உள்ள சில தாய்மார்களிடம் தங்களோட பிரசவத்திற்கு பிந்தைய காலத்துல அவங்க சந்திச்ச மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் என்னன்னு நாங்க சில கேள்விகள் கேட்டோம். வாங்க நேயர்களே, அவங்க எந்த மாதிரி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
1: ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த டைம்ல அவனுக்கு ஃபீவரு, பூச்சிக்கடி அதெல்லாம் அடிக்கடி வரும். எங்களை பார்த்துக்க யாரும் ஆள் இல்லாததுனால அந்த இஷ்யூ ஒன்றும் எங்களுக்கு பெருசாக தெரியல. எனக்கு இது யாரும் எடுத்தும் சொல்லலை, பெரியவங்க யாரும் கூடவும் இல்லை. ஸோ அந்த குழந்தைய முழுக்க முழுக்க நான் தான் டேக் கேர் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் முன்னாடியே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன்.
2: ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய மன அழுத்தம்னா குழந்தைய பிறந்து அவங்கள சின்ன சின்ன விஷயத்துல கூட இருந்து பார்த்து பார்த்து வளர்க்குறதே ஒரு பெரிய மன அழுத்தம்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கெல்லாம் சுத்தமாக ரெஸ்டே இல்லை. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு 3 மாதம் அம்மா வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வேலைகளை நான் தான் செஞ்சுக்கணுன்ற ஒரு ஒரு ஒரு இதில் தள்ளப்பட்டேன். அப்போது வந்து குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதையும் எனக்கு தெரியாது. பெரியவங்க யாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல. குழந்தைய கூட இருந்து பாத்துக்கிட்டது முழுக்க முழுக்க என்னோட ஹஸ்பண்ட் தான்.
1: எனக்கு குழந்தை பிறந்த டைம்ல அந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்றதுனே எனக்கு தெரியல. அதுவே எனக்கு பாதி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. அந்த பீரியட்ல நாங்க ஃபினான்ஷியலா ரொம்ப லோவா தான் இருந்தோம். அவங்க அந்த குழந்தைய நாங்க எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு பயம் வேற வந்துருச்சு.
0: நேயர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில PPD, அதாவது போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனை மையமா வச்சு ஒரு வானொலி நாடகத்தை உருவாக்கி இருக்கோம். அதை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
3: வனஜா, என்ன வனஜா, ஆபீஸ்க்கு 1 வாரமா லீவு, வந்த 2 நாளுமே நீ யாருக்கூடயும் ஒழுங்காவே பேச மாட்ற. உன் முகத்தை பார்த்தா எப்பவுமே ஏதோ ஒரு யோசனையில இருக்கிற மாதிரியே இருக்கு. உனக்கு என்னதான் ஆச்சு?
4: அதுவா ராதிகா, உனக்கு தெரியும்ல எங்க அக்காக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு. இப்போ அவங்க எங்க அம்மா வீட்டில தான் இருக்காங்க எங்க கூட.
3: ஆமா சொன்ன. சரி, பிரச்சனை என்னன்னு சொல்லு.
4: அதை ஏன் கேக்குற? குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்ல இருந்தே அக்காவை கவனிச்சுட்டு வரோம். ரொம்ப மாற்றங்கள் அவங்க கிட்ட. எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுங்கிறாங்க, கோவப்படுறாங்க, திடீர்னு அழுகுறாங்க. அவங்களையும் ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல, குழந்தையும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. அவங்களை ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறாங்க. அவங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. இதை எடுத்து சொல்ல போனா அம்மாக்கும் அக்காக்கும் விவாதங்கள் தான் வருது. இதோ கொஞ்ச நாள் இருந்தா பரவாயில்ல, ஆனா ரொம்ப நாளா இது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல ராதிகா.
3: இங்க பாரு வனஜா, நீ சொல்ற இந்த சிம்டம்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு இருந்ததுன்னா மத்தவங்களுக்கு வர மாதிரி பேபி ப்ளூஸ்னு எடுத்துக்கலாம். ஆனா நீ இது நீடிச்சு இருக்குன்னு சொல்ற, அப்ப இது கண்டிப்பா பிபிடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ எனக்கு தோணுது.
4: பிபிடியா அப்படின்னா என்ன ராதிகா?
3: பிபிடினா போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க.
4: அப்போ எங்க அக்காக்கு அது வந்திருக்குன்னு சொல்றியா?
3: இல்ல இல்ல, உங்க அக்காக்கு அது வந்திருக்குன்னு சொல்லல. சரியா விசாரிக்காம பிபிடி ஒருத்தவங்களுக்கு வந்திருக்குன்னு நம்ம சொல்றது தவறு. ஆனா நீ சொல்ற அறிகுறிகள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் எனக்கு தோணுது. நீ என்ன பண்ணு, முதல்ல உங்க அக்காவை ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போ. இது பிபிடியா இல்லையா அப்படிங்கறத அவங்க நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அப்படி அது பிபிடியா இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறதையும் அவங்களே சொல்லிடுவாங்க.
4: கண்டிப்பா ராதிகா, யோசனை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ராதிகா.
3: நமக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம் வனஜா? சீக்கிரமே உங்க அக்கா நல்லா ஆயிடுவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத.
4: இன்னைக்கே போய் எங்க அம்மா கிட்ட இத பத்தி நான் எடுத்து சொல்றேன்.
0: என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் பிபிடிங்கிற போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனை மையமா வச்சு நாங்க வழங்கின இந்த வானொலி நாடகத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த மகப்பேர் காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படும் மனநல பாதிப்புகளை, குறிப்பா போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனை பத்தி மேலும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு
5: இப்ப இந்த நிகழ்ச்சியில அடுத்து வரப்போகிற நேர்காணல் பகுதியில பிரபல சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ரம்யா சம்பத் அவர்களின் நேர்காணலை இப்பொழுது கேட்கலாம் நேயர்களே.
0: மதர்ஹுடுக்கும், அதாவது தாய்மை காலத்துக்கும், அவங்களுடைய மனநிலைக்கும் என்ன மாதிரியான சம்பந்தங்கள் இருக்கு மேம்?
6: மதர்ஹுட் அப்படிங்கும் பொழுது இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் எமோஷனல் திங். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மனசு சம்பந்தமானதுதான். ஒரு அம்மாங்கிறவங்க ஒரு ஆபீஸ் எம்ப்ளாயி மாதிரி லாஜிக்கலா இருக்க முடியாது. இட்ஸ் வெரி வெரி எமோஷனலி டிரிவன் ரோல். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாய்மை ஆர் ஒரு மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி அவங்க பிரெக்னன்சில இருந்தே டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைக்கு இது ஒத்துக்கும், என் குழந்தைக்கு இது ஒத்துக்காது, அப்படி நான் இது சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன். ஸோ அவங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் பிரெக்னன்சில இருந்தே வருது. அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு உடம்பு அளவுலையும் மனசளவுலையும் அவங்களுடைய ரொட்டீன்ஸ்லையும் ஏற்படும் பொழுது மதர்ஹுட் இஸ் வெரி என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அட் தி சேம் டைம் இட் இஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் அ விமன் ஆல்சோ. ஏன்னா நிறைய மாற்றங்கள் அவங்க அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்கு, நிறைய அடாப்ட் ஆக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு அடாப்ட் ஆகணுமே அப்படிங்கிற நிர்பந்தம் வருது. ஆனா என் குழந்தைக்கு இதுதான் நல்லது அப்படிங்கும் பொழுது அந்த அடாப்டேஷனுக்கு ஒரு விமன் வந்து மனசளவுலையும் உடம்பளவுலையும் தயாராகிறாங்க. அதுல வரக்கூடிய சவால்களை நம்ம வந்து சரிவர புரிஞ்சுக்கிட்டாதான் தட் ஜேர்னி வில் பி அ பிளசன்ட் ஜேர்னி. இல்லைன்னா நமக்கு அது பிடிச்ச மாதிரியான ஒரு அனுபவம், நமக்கு குழந்தை பிறந்துடுச்சு, நம்ம அம்மா ஆயாச்சு அப்படின்னு இருந்தா கூட அதுல வரக்கூடிய சேலஞ்சஸை நம்மளால கோப் அப் பண்ண முடியல அப்படின்னா அது எதிர்மறையான தாக்கங்களையும் ஒரு மதர்க்கு ஏற்படுத்தலாம்.
0: நிறைய நேயர்களுக்கு பிபிடினா என்ன அப்படிங்கறது தெரியறது இல்ல. பிபிடினா என்ன அப்படிங்கறத பத்தி எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். அண்ட் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பிபிடி இருக்கு அப்படிங்கறத என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் மேம்?
6: பிபிடின்னு நம்ம சொல்றது போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எந்த காலகட்டத்தில் வேணாலும் ஏற்படலாம் அப்படின்னா கூட நம்ம எப்படி ஒரு தரை ஈரமாக இருந்தால் வழுக்கி விழறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிற மாதிரி அந்த போஸ்ட் பார்ட்டம் ஃபேஸில் ஒரு விமனுக்கு இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பயாலஜிக்கல் சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் அடாப்டேஷன்னால அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் பீரியடாக இருக்கு. எஸ்பெஷலி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இருக்கிற முதல் 6 மாதம் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்ங்கிறது நிறைய விமனுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ அதோடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கியமான அறிகுறிகள் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் லோ மூட், அதாவது எப்பயுமே ஒரு உற்சாகமாக இருந்த ஒரு பொண்ணு இல்லைன்னா ரொம்ப கலகலப்பாக இருந்தவங்க எப்பயுமே ஒரு சோகமாக ஒரு பார்த்தாலே என்ன டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப லோவாகவே எப்போவுமே ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியோ குழந்தையுடைய காரியம், பேபி கேர், மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணினா கூட அவங்களால அது உற்சாகமாக பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு கான்ஸ்டன்ட் லோ மூடுங்கிறது ஒரு முக்கியமான டிப்ரெஷனுடைய அறிகுறி. ரெண்டாவது வந்து எதுலையுமே ஒரு ப்ளெஷர் இல்லை. இப்போ வந்து ஒரு டிவி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டோட பேசுறதுக்கு பிடிக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட் ஐட்டம் அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மேலேயே அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிருச்சு. இப்போ அவங்கள நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் இல்லை அதே அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு கொடுத்தா கூட ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்கே தவிர they are not able to feel the pleasure out of the experience. அப்போ அந்த lack of pleasure அப்படிங்கறது anhedonia-னு சொல்றோம். அந்த உற்சாகமின்மை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அறிகுறி. ஒன்னு நீண்டு நிற்கக்கூடிய சோக நிலை, இன்னொன்று உற்சாகமின்மை. மூணாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே டயர்ட். நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஒரு 6 hours கூட நான் தூங்கினா கூட எனக்கு வந்து எப்பயுமே பாடி டயர்டா இருக்கு. எப்போ பார் படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் மாதிரியே இருக்கு. ஒருத்தர் வந்து ப்ராம்ப்ட் பண்ணணும், போய் குளிங்க, போய் இது பண்ணுங்க அது பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ ஒரு மாதிரி ட்ரெயின்ட் அவுட்டா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதுவும் ஒரு டிப்ரெஷனுக்கான அறிகுறியா இருக்கலாம். இந்த மூணு சிம்டம்ஸ், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் லோ மூட் அண்ட் ஒரு லேக் ஆஃப் பிளஷர் இன் ஆக்டிவிட்டீஸ், இந்த ஹை ஃபெட்டிக் ஆர் ஒரு பயங்கர டயர்டா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு 2 weeks மேல நீண்டு நிற்குது அப்படின்னா மற்ற அசோசியேட்டட் சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். நெகட்டிவ் தாட்ஸ், யாராவது அதாவது லைட்டா சொன்னா கூட ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டு திட்டுறது, அழறது, ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றது, இதெல்லாம் வந்து அசோசியேட்டட் சிம்டம்ஸா இருக்கு. ஸோ இந்த எல்லா சிம்டம்ஸும் சேர்ந்து அந்த கிளஸ்டரை தான் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்.
3: மேம் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிபிடினா என்ன அப்படிங்கிறது. பட் பெரும்பான்மையான சமயங்கள்ல ஒரு ஃபேமிலியில ஒரு பெண்ணுக்கு பிபிடி இருக்கு அப்படின்னும் போது எக்ஸிஸ்டிங் மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ்னால இட் கோஸ் இக்னோர்ட். இது பேபி ப்ளூஸ் தான், எப்பவுமே வரக்கூடிய பேபி ப்ளூஸ் தான் அப்படின்னு நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ ஒரு பெண்ணுக்கு பிபிடி இருக்கு அப்படிங்கறத ஒரு ஃபேமிலி மெம்பர் உணர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறது எந்த அளவுக்கு முக்கியம், இல்லைனா இந்த மாதிரி மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் நம்ம சொசைட்டில இருந்து நீக்கிறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க மேம்?
6: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படிங்கறது இயல்பா எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்னால இருக்கலாம். 70-80% பெண்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸுங்கிறது வந்து இந்த இப்ப நம்ம சொன்ன இந்த லோ மூடு, டயர்ட்னஸ், ஒரு பிளஷர் இல்லை, நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் டிரான்சியண்டா இருக்கும், ஒரு டிரான்சியண்டா தற்காலிகமா இருக்கும். இப்ப மண்டே மார்னிங் ப்ளூஸ்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ரெண்டு நாள் லீவுக்கு அப்புறம் போனோம்னா போகும்போது ஒரு லைட்டா ஒரு ஹிக்கப் இருக்கும், அப்புறம் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் கெட் பேக் டு யுவர் ருட்டீன் அண்ட் பர்ஃபார்ம் நார்மலி. அது மாதிரி நமக்கு லைட்டாக ஒரு டல்லாக இருக்கு, ஆனால் என்னால் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணுறேன், நான் ஒரு வாக்கிங் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஏதோ பண்ணி நான் சமாளிச்சுக்கிறேன், பெரிய அளவில் அதனால தாக்கம் ஏற்படலை அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படிங்கிறது ஒரு 2 வாரமோ 3 வாரமோ இருக்கலாம், அது வந்து தானாகவே சரியும் ஆயிடும். ஏன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் பொழுது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது இன்னொரு சிவியர் கண்டிஷன், அது ஒரு சைக்காட்ரிக் இல்னஸ், அதை வந்து சிவியராக போகுது, இயல்பா அவங்களால மீண்டு வர முடியல, அவங்க இப்ப தத்தளிச்சு கரையை அடைய முடியாம இன்னும் ட்ரவுன் ஆகுறாங்கிற மாதிரி தே ரிக்வயர் சம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம இக்னோர் பண்ணினோம் அப்படின்னா அதோடைய கான்சிக்வன்சஸ் ஹெவியா இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ங்கிறது ஒரு நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணலன்னா அது மதருக்கும் சைல்டுக்கும் இருக்கிற பாண்டிங்க நிறைய நேரம் எதிர்மறையா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். பிரஸ்ட் மில்க் செக்ரீஷன் கம்மி ஆகும், குழந்தைய கண்டா அம்மாக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கும், நம்ம குழந்தைய நமக்கே பிடிக்கலையேன்னு குற்ற உணர்வா கில்ட்டியாவும் இருக்கும். சோ என்னால எதுவுமே என் குழந்தைக்கு பண்ண முடியல, நான் ஒர்த்லெஸ், என்னால என்ன உபகாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஸ்பைரல் ஆயிட்டே இருக்கும். சோ ஏர்லி ஐடென்டிபிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அண்ட் நம்ம அதை இக்னோர் பண்ணும் பொழுது அதுவா தானாவும் சரி ஆகாது, தே வில் ஒன்லி வர்சன். முன்னாடி 4 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் 3 மணி நேரம் தூங்குறாங்க, அப்புறம் நைட் தூங்கவே இல்லை, அப்புறம் நைட் பூரா அழறாங்க. சோ கிளியரா அவங்க வந்து வர்சன் ஆகுறாங்க அப்படிங்கறத ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்கூடா பார்க்க முடியும். அப்ப தே ஷுட் நாட் வெயிட் ஃபர்தர், தே ஷுட் டேக் அ இமீடியட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், ஒரு சைக்காட்ரிஸ்டை பார்த்து அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்றதுங்கிறது அந்த மதர் சைல்டு ரெண்டு பேருக்குமே பெனிஃபிஷியலா இருக்கும்.
3: மேம் எந்த அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோடைய சப்போர்ட் ஒரு பெண்ணை பிபிடில இருந்து வேகமா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீட்டு கொண்டு வரும்? மேம்
6: ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க அந்த லேடியவே கேர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மதர் டுபியவே கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மதருக்கு வந்து நம்ம ஒரு 2ம்பட்சமா ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படலாம். எல்லாமே குழந்தைக்கு இது நல்லது, குழந்தைக்கு இதுதான் நல்லது, குழந்தைக்கு இப்படிதான் நீ பண்ணணும், நீ இது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, எல்லாமே பேபி சென்ட்ரிக்கா அவங்க பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் குறைஞ்சபட்சம் அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு மதருடைய ரோலை அக்னாலேஜ் பண்ணணும். நிறைய நேரம் நம்ம அதை நார்மலைஸ் பண்ணுவோம், நாங்க வந்து 8 குழந்தை வளர்த்துருக்கோம், ஏன்னா ஒரு குழந்தைக்கே ஸ்ட்ரகிள் ஆகுற, நாங்க அந்த காலத்துல இந்த பக்கம் ஒரு குழந்தை இந்த பக்கம் சமையல் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன ஒரு சின்ன விஷயத்த போய் இவ்வளவு பெருசா நினைக்கிற. சோ இந்த மாதிரி நம்ம வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இப்ப இருக்கிற விமனுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஈக்குவேட் பண்ணி கம்பேர் பண்ணி இவங்க பண்ற ரோலை வந்து டிஸ்மிஸிவா எடுத்துட்டு போகாம கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணி அப்ரூவ் பண்ணி நம்ம பேச கத்துக்கணும். அம்மா நீ வந்து இப்ப கொஞ்சம் தூக்கலாம், உனக்கு காம்ப்ரமைஸ் ஆகுது, ஆனா கூட நான் கொஞ்சம் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ கொஞ்சம் இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணு,

0: நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னா எமோஷ்னலி சப்போர்ட் பண்றது மட்டும்தான். ஸோ நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கோ நீ பண்றது இது சரி இது தப்புன்னு கமெண்ட் பண்றதோ இதெல்லாமே அவங்களுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கும். அவங்க வந்து நம்மளை யாருமே புரிஞ்சுக்கல, நம்ம இவ்வளோ மெனக்கடுறோம், இந்த ஒரு ஃபேமிலியுடைய ஒரு நியூ கம்மரை வந்து நம்ம வெல்கம் பண்றதுக்கு அடாப்ட் பண்றதுக்கு இவ்வளோ நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட் எக்ஸாஸ்ட் ஆகுது, பட் அதை வந்து யாருமே அப்ரூவ் பண்ணலையே அப்படிங்கும் பொழுது அது இன்னும் அவங்களுக்கு அவங்களுடைய சென்சிட்டிவிட்டியை அதிகமாக்கும். அண்ட் ஆல்சோ மதருக்கு எப்படி இருக்கும்னா, எஸ்பெஷலி ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய டைனாமிக்ஸும் இன்டர்பர்சனல் டைனாமிக்ஸும் மாறும். ஏன்னா ஒரு மதர் அப்படிங்கும் போது அவங்களுடைய பாடி இமேஜ் ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்சஸ்லாம் அவங்களுக்கு வரும். முன்ன மாதிரி நம்ம இல்லை, இப்போ ஒரு 10 கிலோ வெயிட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வேற மாதிரி இருக்கோம், ஒரு சிசேரியன்னா நமக்கு ஸ்கார் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் பாடி இமேஜ் ஐடென்டிட்டி வில் பி தேர். அந்த ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஒருத்தர் அக்னாலேஜ் பண்ணணும். யூ ஆர் தி வெரி சேம் வே பியூட்டிஃபுல், நீ வந்து முன்ன மாதிரியே எனக்கு யூ ஆர் வெரி வெரி லவ்வபிள் ஃபார் மீ, இப்போ எனக்கு குழந்தையும் பிறந்திருக்கு, யூ ஆர் ஆல் தி மோர் லவபிள் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி அப்ரூவிங்காக பேசணும். நிறைய நேரம் நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் கூட நீ வெயிட்டை குறை, நம்ம என்ன சொல்லுவோம், நீ வெயிட்டை குறை அப்படின்னா நம்ம அதையே எப்படி சொல்லலாம், நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அவள் தூங்கிட்டு இருக்கா, நீ வந்து நானும் நீயுமா கொஞ்சம் மாடியில் போய் வாக் பண்ணிட்டு வரலாமா. யூ ஆர் கோயிங் டு டெலிவர் த சேம் இன்ஃபர்மேஷன், பட் ஹவ் யூ டெலிவர் இஸ் ஆல் தி மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க ஆல்ரெடி இவ்வளோ செல்ஃப் டவுட்டில் இருக்கும்போது நீ இன்னும் குண்டாயிட்ட பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு பயங்கர ஒரு செல்ஃப் டவுட்டை அதிகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எமோஷ்னலி சப்போர்ட்டிவாக பேசுறதும் எம்பத்தட்டிக்காக வாட் தட் மதர் இஸ் அண்டர் கோயிங் அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி பேசுறதும் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அவங்களுடைய ஒரு எமோஷனல் ரெக்கவரிக்கு.
1: என்ன நேயர்களே, இந்த பெண் மனம் பேணுவோம் தொடர்ல வந்த இந்த 4வது எபிசோட்ல மகப்பேறு நலம் எப்படி பெண்களோட மனநலத்துல பாதிப்பை ஏற்படுத்துங்கிற விஷயத்தையும், குறிப்பா பிபிடின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வரப்போற அத்தியாயங்களுக்காக காத்திருங்கள் நேயர்களே. விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.
2: அம்மா
1: சொல்லு வித்யா.
2: இந்த 4வது அத்தியாயத்துல பிபிடி அதாவது போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் பத்தி நிறைய முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்லம்மா.
1: ஆமா வித்யா, கண்டிப்பா. இது நமக்கு மட்டும் இல்ல, கேட்டிருக்கிற நிறைய தாய்மார்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் வித்யா. அடுத்து வரப்போற அத்தியாயத்தோட தலைப்பு என்ன வித்யா?
2: அம்மா நான் ப்ரோமோ கேட்டேன், அடுத்து வரப்போற 5வது அத்தியாயம் தற்கொலைகள் மற்றும் தற்கொலைகளை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிமா, கேக்கறதுக்கே ரொம்ப ஆவலா இருக்கு.
1: நிச்சயமா வித்யா.
3: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8
4: வழங்கும் From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I am proud to be an organ donor.
3: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
4: ஹாய், ஹலோ, வணக்கம் சென்னை நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOPN சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம MOP சமுதாய வானொலியிலேருந்து MOP ஸ்கூல் வந்துட்டு இங்க மழலையோட சொற்கள் எல்லாம் நம்ம கேட்க போறோம். குழந்தைகள் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண போற ஒரு ஷோ இது. ஸோ எங்களை போலவே நீங்களும் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
5: ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி நம்ம தொடங்கியிருக்கோம். எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? இப்போ இன்றைய மாணவர் மன்றத்துக்கு 1வதுலேருந்து 5வது வரை வகுப்பு வரை உள்ள மாணவர்கள், குட்டி குட்டி கதைகள், பாடல்கள்

0: கவிதைகள் ஆக்ஷன் சாங் அதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. நாம எல்லாரும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் அமைதியா அழகா உட்காந்து நிமிந்து உட்காந்து நல்லா கேட்கணும். இந்த மாசத்துடைய மாணவர் மன்றத்தை திருமதி சுலோச்சனா என்ற ஆசிரியை துவக்கி வைப்பாங்க. அவங்களும் நல்ல நடு நடுல அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. அதபடி கேட்டு எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நிமிந்து உட்காருங்க, எல்லாரும் அமைதியா இருந்து இந்த ப்ரோக்ராம நீங்க நல்ல முறையில நீங்க நடத்தி கொடுக்கணும். சரியா?
1: மன்றத்துக்காக வந்திருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாருமே பாட்டு கதை எல்லாமே சொல்ல போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை அழைக்க போறோம். இப்ப நான் வந்து வரவங்க வந்து ஒழுங்கா சொல்லணும், தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்வேதா மை செல்ஃப் பத்தி சொல்ல வரப்போறா. ஸ்வேதா வாங்க. சாங்ஸ் பத்தி பாக்கறாங்க மணிகண்டன், பிரமோஷ், சக்திவேல், ரக்ஷனா, தீபிகா, ரித்திக், ராஜன். ஆக்ஷன் சாங்ஸ். அடுத்ததா வரவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் காவியா. காவியா எதை பத்தி சொல்ல போறீங்க? தேசத்தை பத்தி. இப்ப பாட்டு பாட வந்திருக்கா.
2: நேசமிகு தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட், நேசமிகு தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட். எண்ணத்தில், மனதில், சொல்லில், செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். எண்ணத்தில், மனதில், சொல்லில், செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். நேசமிகு தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட்.
1: சல்யூட்னு பாடணும், ரொம்ப அழகா தேசத்தை பத்தி பாட்டு பாடணும். அடுத்ததா வரவங்க ஆக்ஷன் சாங்ஸ் நேஷனல் பிளாக பத்தி பாட வரப்போறாங்க. ஷம்ஷாத் பேகம், சுவாதி, இசைமொழி, வினோதினி, மனோஜ், ஷாகுல் அமீர். இப்போ ஆக்ஷன் சாங்ஸ் இவங்க நேஷனல் பிளாக பத்தி சொல்ல போறாங்க.

0: கலர்ஸ் பத்தி சொன்னாங்க இல்லையா, நேஷனல் பிளாக்ல மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? 3 கலர்ஸ். ஃபர்ஸ்ட் கலர் என்ன இருக்கு, மேல என்ன கலர் இருக்கும்? ஆரஞ்சு. நடுவுல கீழே என்ன கலரு? ஆரஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ இங்கிலீஷ்ல? செழுமை, நாட்டின் செழுமைய பத்தி கிரீன குறிக்கும் அப்படின்னாங்க. அடுத்ததா என்ன பார்க்கலாம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதா, ராமானுஜம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ராமானுஜம் இப்ப கதை சொல்ல வர்றார்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டுல ஒரு அரண்மனை இருந்துச்சான். அந்த இளவரசருக்கு இளவரசியே இல்லையா, அதனால மந்திரிகள் கிட்ட கருத்து கேட்டாராம். மந்திரிகள் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாராம். அப்ப வந்து இளவரசர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு விதை கொடுத்தாராம். அப்ப வந்து அப்ப யாரு யாரு இந்த செடி எல்லாம் நல்லா முளைச்சிருக்கிறதோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு இளவரசி அப்படின்னு சொன்னாராம். அப்ப வந்து அந்த அந்த அந்த அரண்மனையில வேலை செய்யற ஒரு பொண்ணு அந்த விதைய வாங்கிட்டு போச்சான். அப்ப வந்து அந்த அந்த அந்த பொண்ணு வந்து அந்த தொட்டியில மண்ணை நிரப்பி அந்த விதைய புதைச்சு வச்சு தண்ணியை ஊத்தினாலாம். இன்னும் அந்த விதை வந்து முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து உழவர்கள் கிட்ட எல்லாம் கொண்டு போனாலாம். அப்ப வந்து அவங்க நிறைய யோசனை சொன்னாங்களாம், அதுபடி செஞ்சு பார்த்தாலாம், அப்படியும் முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து ஆறு மாசம் ஆச்சான். அப்ப வந்து எல்லாரும் விதைய வந்து 6 மணிக்கு கொண்டு போனாங்க. அப்ப வந்து அந்த இளவரசர் வந்து எல்லார் தொட்டியும் பார்த்தாரு, அந்த பொண்ணோட தொட்டியும் பார்த்தாராம். எல்லார் தொட்டியும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த பொண்ணு தான் நேர்மையானவ, இவரை தான் நான் கல்யாணம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்து எல்லா பொண்ணுங்களும் தலை கொண்டுச்சுன்னு போயிட்டாங்களாம். நன்றி, வணக்கம்.
0: அதுல இருந்து நீதி ஒண்ணு இருக்கும் இல்லையா, என்ன நீதி இருக்கு இதுல?
1: நேர்மை தந்து பாய்ச்சு.
0: நேர்மை, நேர்மையா இருந்தா இல்லையா? நேர்மை என்ன கொடுத்தது அவளுக்கு, என்ன பிரைஸ் கொடுத்தது? கல்யாணம் பண்ணிட்டாருல்ல, ராஜா ராணி ஆகிட்டாருல்ல, இந்த நாட்டுக்கு நேர்மையா இருந்தா இல்ல. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கொடுத்த விதைய அவரு கொடுத்த விதைய போடாம வேற எதுவோ விதைய வச்சு நல்லா முளைச்சிட்டு பாருங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த வேலை செய்யறாரு இல்லையா வேலைக்காரி, அவ மட்டும் இந்த விதை தான் கரெக்டா வச்சு உனா முளைக்கவே இல்லை. இவ விதை மட்டும் முளைக்கல, மற்றவங்க விதைலாம் எப்படி இருந்தது, முளைச்சிருந்தது. ஆனா அவங்க வந்து இவரு கொடுத்த விதைய அந்த மாதிரிலாம் மற்றவங்களாம் போடல, வேற எதுவோ விதைய வச்சு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவ தான் நேர்மையா இருந்தா இல்லையா, அப்ப நேர்மை தந்த பரிசு அந்த நாட்டுக்கே ராணி ஆயிட்டாவ இல்லையா. வெரி குட், ரொம்ப நல்லா இருந்ததா, கிளாப் பண்ணுங்க. ராமானுஜம், தேங்க்யூ. போலாம் அடுத்தது. எஸ் நிஜாமுதீன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தகவல் துளி பத்தி சொல்ல போறாரு. அவங்கள கூட திவ்ய தர்ஷினி, சந்தோஷ், பாலகிருஷ்ணன் 5th ஸ்டாண்டர்ட்.
2: வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அக்கா.
2: உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேனே.
3: ஹாய் நிஜாம். ஹாய் அக்கா.
2: அவன என்ன நிறைய பத்தி கேள்விப்பட்ட?
3: அவனுக்கு நிறைய ஜிகே தெரியுமா?
2: அப்படியா?
3: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் பாலகிருஷ்ணா.
2: இந்த பொடி பையனை பத்தி, இந்த பொடி பையன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அவன பொடி பையன்னால அவன் ரொம்ப புத்திசாலியா?
3: அப்படியா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
2: ஏனா ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறேனே, எந்த ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு சொல்லு பார்க்கலாம்.
3: 50 ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு.
2: தபால் பட்டு வடா முறையில் இந்தியாவில் எந்த ஆண்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா?
3: 1854.
2: எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் தெரியுமா?
3: 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
2: மிக விரைவில் ஆவியாக கூடிய திரவம் எது தெரியுமா?
3: ஆல்கஹால்.
1: விமானம் தயாரிக்க பயன்படும் உலோகம் எது தெரியுமா?
3: கோபால்ட்.
2: நெக்ஸ்ட் நான் சொல்றேன்டா,
0: கேளு கேளு.
2: உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கு?
3: 7 கண்டங்கள்.
2: எந்த பிரதமர் 29 தேதி பிப்ரவரி மாசத்துல பிறந்தாரு?
3: திருமௌராஜி.
2: எது இந்திய விமானப்படையில் உயர் பதவி?
3: ஏர் சீஃப் மார்ஷல்.
2: மகாமகம் எந்த ஊரில் நடக்கின்றது?
3: கும்பகோணம்.
2: கார்களுக்கு பதிவு எண்கள் முறையை அறிமுகம் படுத்திய நாடு எது?
3: பிரான்ஸ்.
2: நானும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்த இந்தியாவிற்கு 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்?
3: நேரு மாமா.
2: காந்தி தாத்தா சுட்டு கொல்லப்பட்ட இடம் எது?
3: பில்லா ஹவுஸ்.
2: நம்ம உடம்புக்குள் 2 இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம்.
3: லங்ஸ், கிட்னி.
2: ஆள் இல்லாமல் பறந்த விமானம் எது?
3: நிஷாந்த்.
2: மகாமகம் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை?
3: 12 வருஷத்துக்கு ஒரு முறை.
2: நான் கேக்குறேன்டா,
0: கேளு கேளு. Which district is near to the Andhra Pradesh?
3: திருவள்ளுவர் district.
2: Which calling யுத்ரவேதம்?
3: திருக்குறள்.
2: Which is largest continent in the world?
3: Asia.
2: Who invented the bicycle?
3: Macmillan.
2: Who is calling வைக்கம் வீரர்?
3: ஈவேரா பெரியார்.
0: பாத்தியா பாலா, நீ அவன பொடி பையன், நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாம்பர்.
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
4: விமானம் செய்யறதுக்கு பயன்படும் உலோகம் சொன்னாங்க. என்ன உலோகம் கேள்வி கேட்டாங்க, அவன் பதில் சொன்னான். என்ன உலோகம் யாருக்காச்சும் தெரியுமா? அடுத்தது, எத்தனை கண்டங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்க. ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க, பெருங்கடல்கள் 5. நிறைய கேள்வி சொன்னான். பிப்ரவரி என்னமா? திருமூரன். திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்க. நேரு மாமா. வெரி குட். அடுத்ததா பாலாஜி கவிதையை பத்தி சொல்ல வரப்போறாரு. 3rd ஸ்டாண்டர்ட் பாலாஜி.
5: பூவே உன்னை நேசித்தே நீ உதிர்ந்து போனாய். நிலவே உன்னை நேசித்தே நீ ஒளிந்து போனாய். கதிரவனே உன்னை நேசித்தே நீ மறைந்து போனாய். கல்வியே உன்னை நண்பனே உன்னை நேசித்தே நீ வெறுத்து போனாய். கல்வியே உன்னை நேசித்தே நீ மட்டும் என்னை காக்கிறாய். நன்றி, வணக்கம்.
4: நேசித்தலை பத்தி சொன்னா இல்லையா, மற்ற எல்லாருமே நேசிச்சா எல்லாரும் போயிட்டாங்க அவனை விட்டு, ஆனா கல்வி மட்டும் அவனை விட்டு போச்சா. அதனால கல்வி எல்லாரும் நேசிப்பீங்கல்ல. வெரி குட். அடுத்ததா சாதனா. என் சாதனா நாடுகளின் நாணய முறை பற்றி சொல்ல வரப்போறாங்க.
6: அனைவருக்கும் வணக்கம். பல நாடுகளின் நாணய முறை இந்தியா ரூபாய், இங்கிலாந்து பவுண்ட், ரஷ்யா ரூபில், பிரெஞ்சு பிராங்க், அமெரிக்கா டாலர், சைனா யென், ஜெர்மனி ரிஸ்மார்க், பாகிஸ்தான் ரூபா, ஸ்ரீலங்கா வெள்ளி, பர்மா கியாடா, மலேசியா டாலர். நன்றி, வணக்கம்.
4: சாதனை என்ன பண்ணாங்க, பல்வேறு நாடுகளுடைய நாணய முறையை பத்தி சொன்னாங்க. நம்ம இந்தியாவில் என்ன சொல்றோம், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற நாணயத்தின் பெயர் ரூபான்னு சொல்றோம் இல்லையா. அதே போல அமெரிக்காவில என்னன்னு சொல்லுவாங்களாம், ரூபான்னு சொல்ல மாட்டாங்களாம், என்னன்னு சொல்லுவாங்க, மணியா, டாலர், மணி இல்ல டாலர். மலேசியாவில மலேசியாவிலையும் டாலர் தான் சொல்லுவாங்களாம். இலங்கையில இப்ப சொன்னதை கவனிக்கவே இல்லை நீங்க. அப்போ இலங்கையில என்ன சொன்னாங்க, வெள்ளி. இப்ப நம்ம 5 ரூபாய் 10 ரூபான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இலங்கையில வந்து 5 வெள்ளி 10 வெள்ளின்னு சொல்லுவாங்களாம். புரியுதா, நாணய முறையை பத்தி நல்லா அழகா சொன்னா. அடுத்ததா 4ஆம் வகுப்பு சனோபர் நிஷா தகவல் துளிய பத்தி சொல்ல வரப்போறாங்க.
7: அனைவருக்கும் வணக்கம். சில தகவல் துளி கூற வந்துள்ளேன். இந்தியாவின் மூலகை பண்ணை எனப்படுவது கேரளா மாநிலம். 2 தேசிய கீதங்கள் கொண்ட நாடு ஆஸ்திரேலியா. ஒட்டி பிறக்கும் இரட்டையர்கள் சயாமி எனப்படுவார். ஆரோக்கியமான உடலுக்கு 13 வைட்டமின்கள் தேவை. நமது உடலை ரத்தம் ஒருமுறைக்கு சுற்றி வருவது 64 வினாடிகள் ஆகும். நன்றி, வணக்கம்.
4: என்ன சொன்னா நீ சொல்லுமா, அவன் என்ன சொன்னா,
8: ஒரே மாநிலம் கேரளா மாநிலம்.
9: கே ஆகாஷ் கவிதை சொல்ல வராரு.
10: கும்மாலக்கா, மனிதனின் வாழ்வு இன்பமும் துன்பமும் வரும். துன்பத்தை பார்த்து காண்பக்கூடாது. துன்பத்தை துன்பம் என்று தலைப்பில் சிறு கவிதை கூறவில்லை. செருப்பில் கல் செருப்புக்குள்ளே கல்லும், காதுக்குள்ளே ஈயும், கண்ணுக்குள்ளே தூசியும், காலில் முள்ளும், வீட்டில் கழகமும், சிறிதனை சிறியதனை துன்பத்தை தரும். நன்றி, வணக்கம்.
4: ஆகாஷ் கவிதை சொல்லி முடிச்சுட்டான். அடுத்தது ஐயூப், நோய்களை தடுக்கும் காய்கறிகளை பத்தி இப்ப சொல்ல போறாங்க.
11: கூடியிருக்கும் மாணவர்க்கம் நோய் தடுக்க காய் பழங்களை பத்தி பேச வந்துள்ளேன். ஆஸ்மாவை தடுக்க கேரட், பப்பாளி, அழுத்தம் சீராக இழுக்கத்தை, எலுமிச்சாம், திராட்சை, பப்பாளி.
4: 4ஆம் வகுப்பு இப்ப காய்கறிகளை பத்தி சொன்னா இல்லையா, காய்கறிகளை பத்தி சொன்னா இல்ல. பப்பாளி எதுக்கு நல்லதுன்னு சொன்னா, வெரி குட், ரைட், கவனிக்கிறீங்கன்னு தெரியுது. அடுத்துதான் இவன் சொல்றத கவனிங்க.
12: வணக்கம். சில தகவலை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். கழுத்து இல்லாத உயிரினம் மீன், கண் இல்லாத உயிரினம் மண்புழு, இதே இல்லாத பல மண்ணாச்சி, கொசு இல்லாத நாடு பிரான்ஸ், மலைகளில் சந்திரனில் மலைகள் முதல் முதல் கண்டிருந்து கூறியவர் கல்லிலியோ, இங்கிலாந்தின் பழைய பெயர் ஆல்பியன், மனிதன் உடலில் குளிர்ச்சியான பகுதி முக்கின் நுனி.
4: ரொம்ப குளிர்ச்சியான பகுதி நம்ம உடம்புல எதுன்னு சொன்னா, கவனிச்சிங்களா, மூக்கின் நுனி. அது எல்லா உறுப்பை விட அந்த உறுப்புலதான் வந்து மூக்கு நுனியில தான் ரொம்ப குளிர்ச்சி சில்லுன்னு இருக்குமா. நீங்க எப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா, மூக்கு நுனி தான் வந்து குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். அடுத்துதான் சன்மதி, தமிழின் சமாதிகளின் சிலையா. தமிழ் தமிழை பத்தி சொல்ல வரப்போறா.
7: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி நிலை தடுக்கி விழுந்தால் மட்டுமா, சிரிக்கும் போது மட்டுமே, சூடு பட்டால் மட்டுமே, அதட்டும் போது மட்டுமே, ஐயத்தின் போது மட்டுமே,

0: கோவில் போது மட்டுமோ ஓ வக்கணி போது மட்டுமோ விக்கலி போது மட்டுமாக்க என்று தமிழ் பேசி மற்ற நேரம் ஏற்று மொழி பேசி தமிழர்களிடம் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் மொழி தமிழ் மொழி என்று நன்றி வணக்கம்.
1: எதை பத்தி பாட்டு பாடினா இப்பாவா? உயிரெழுத்துக்கள் தமிழ் மொழியில உயிரெழுத்துக்களை பத்தி சொன்னா இல்லையா? மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரண்டு. பத்தி தான் இப்ப பாட்டாவா பாடிட்டு போனா. அடுத்ததா ஆர் காவியா, மரங்கள் பற்றிய தகவல்கள். ஆர் காவியா வரப்போறாங்க, அமைதியா கவனிக்கணும்.
2: அனைவருக்கும் வணக்கம். நிழலின் அருமம் வெயிலில் தெரியும். ஒரு மரம் ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. ஒரு ஏக்கரில் உள்ள மரங்களில் இருந்து ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அருமம் வெயிலில் தெரியும். வெயிலின்
1: வரப்போறவங்க 5ஆம் வகுப்பு யுவராஜ் கதை சொல்ல வரப்போறாங்க. யுவராஜ் 5ஆம் வகுப்பு.
3: வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன தான் அப்போ சொல்ல தயாராயிச்சான் எலி வந்தாது மேலே பத்திரிச்சான். அதுக்கும் வணக்கம். இப்பொழுது நான் காதை பத்தி பேசுறது. ஒரு ஊர்ல ஒரு சின்ன தான் போர் சொல்ல தயாராயிச்சான் துத்து கொண்டுச்சான் மொத்தம் போய் தூங்கிச்சான். அது வந்து எலி வந்தாது மேலே தூங்கிச்சான். சிங்கம் சிங்கம் வந்து தெச்சு அனுப்பிச்சான். மேத்துக்கார் வந்தானா வலிய போட்டானா எலி திகா போர் சொல்ல எலி வந்துச்சான் வலிய கச்சி போட்டுச்சான். இது ரொம்ப நன்றி சொல்லிச்சான். அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா நல்லது நல்லது தான் நீ கெத்தர் நினைக்கூடாது. நன்றி
1: வணக்கம். சவுண்ட் இல்லையா உங்களுக்கு? என்ன எதை பத்தி கதை சொன்னாவ? சிங்கம் சிங்கத்தை பத்தி சொன்னா இல்லையா? சிங்கம் என்ன பண்ணுச்சு? எலி எலியை பத்தி நீ என்ன சின்ன பையனா இருக்க, நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போற, நீ ஒண்ணு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிங்கம் அலட்சியமா சொல்லிச்சான். அப்புறம் என்னாச்சு? வேடனுடைய வலையில மாட்டினே யார் வந்து காப்பாற்றினது? எலி வந்து காப்பாத்துச்சு இல்லையா? அப்போ சிறு திரும்பம் பல் குத்த உதவும் சொல்லுவாங்க. சின்ன பிரியாணி அந்த சின்ன விலங்கா இருந்தா கூட கடைசியில உதவுச்சு இல்லையா? அது அதனால யாரையும் அலட்சியமா யாரையும் பேசக்கூடாது. அடுத்ததான் விஷால். விஷால் 5ஆம் வகுப்பு. அவரும் கதை சொல்லதான் வராரு. கதை சொல்லும் போது நீதியோட சொல்லுங்க.
4: அனைவருக்கும் வணக்கம். நிறைய பசங்களா விளாண்டிருந்தாங்களாம். சிங்கம் வந்து அவங்க மனைவிக்கு வந்து செயின் வாங்கி போட்டாங்களாம். அவங்க மனைவி வந்து டேபிள் மேல கைட்டி வச்சாங்களாம். அப்ப வந்து பசங்களா போட்டு பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்கங்களாம். நிறைய வந்து பானை பின்னாடி வச்சுதான். அப்ப எல்லாருமே செயினை தேடி இருந்தாங்களாம். சிங்கம் வந்து அதோட குகைக்குள்ள போயிட்டு மாய கல்லி வச்சிருந்துதான். எல்லாரும் போயிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்லுறாங்களாம். நிறைய கையே வைக்க வெளியாம். அப்ப கார்த்தியார் வந்து எல்லா கையும் மோந்து பார்த்தாரு லைனா நிக்க வச்சு. நரி கை சுத்தமா இருந்துதான். சிங்கராஜா வந்து அதோட கைத்தை புதிச்சாராம். அப்ப வந்து நரி வந்து சொல்லிச்சா உண்மைய பானை பின்னாடி இருக்குதுன்ட்டு. திருடக்கூடாது.
1: அடுத்துதான் பிரகாஷ்ராஜ். மருத்துவ டிப்ஸ் சொல்ல வரப்போறார் பிரகாஷ் ராஜ். நல்லா கவனிச்சுக்கோ, பேசாம இருக்கோம்.
5: எல்லாருக்கும் வணக்கம். தாகம் தனிக்கும் தனியா பண கற்கண்டும் தனியாவும் இடித்து கொதிக்கும் பாலில் போட்டு காலை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சாப்பிட்டால் தலை சுற்ற மூக்கடுப்பு இரும்பல் எல்லாம் பறந்து போகும்.
1: தகவல் தொழில என்ன சொன்ன மருத்துவ டிப்ஸ்ல தாகம் தனிக்கும் தனியா பத்தி சொன்னா, தனியாவுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு. என்ன பண்ணணுமா, பனங்கற்கண்டும் தனியாவும் நல்லா இடிச்சுட்டு பால் கொதிக்கிற பால்ல போடணுமா, போட்டுட்டு அதை வெறும் வயிற்றுல காலையில குடிச்சோம்னா மூக்கடைப்பு இருமல் அது போல வாந்தி வந்தாலும் சரியாயிடும், பறந்து போயிடுமா. செய்யலாம், அந்த மாதிரி மூக்கடைப்பு வந்தா செய்வீங்களா? இப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகாமயே ஒரு மருத்துவ டிப்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா, செய்வீங்களா? உங்க வீட்டுல அங்க அம்மா அப்பா கேட்கலாம், காலையில இத செய்யுங்க, இங்க காலையில எங்க மிஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல நீங்க மருத்துவ டிப்ஸ பத்தி சொல்லலாம் வீட்லயும். அடுத்ததா தமீம், கொடிய பத்தி பாட வரப்போறார். தமீம் 5ஆம் வகுப்பு.
6: கொடி பறக்குது, கொடி பறக்குது கோட்டை மேல மூன்று வண்ணம் கொடி பறக்குது, முயா நின்று கொடி பறக்குது கோட்டை மேல, பட்டு வண்ண கொடி பறக்குது பாரத தாயின் கொடி பறக்குது கோட்டை மேல, தியாகம் என்று கொடி தியாகம் உணர்ந்து கொடி பறக்குது கோட்டை மேல, கொடியை நாளும் பெற்றோம் நன்றி. எனக்கு
1: கொடிய பத்தி பாட்டு நல்ல அழகா பாடினா இல்லையா, வாழ்த்துக்கள் தமிழ். அடுத்தது பிரதாப், தகவல் பிரதாப் குமார், 5ஆம் வகுப்பு பிரதாப்.
7: அனைவருக்கும் வணக்கம். அன்றும் என்றும் அன்று தூதுவன் புறவி புறா, இன்று தூதஞ்சல் தகவல் அனுப்ப மின்னஞ்சல் காற்று ஊடகத்தில், அன்று அம்புகணை தொடுக்க வில் விசை, இன்று ஏவுகணை தொடுக்க திட திரவ விசை, அன்று அலுவலக மேலாண்மை காகித கோப்பு, இன்று அலுவலக மேலாண்மை மின்னன்று கோப்பு, அன்று ஆரம்ப பாடம் சொன்னது ஈ என்றால் இலை, இன்று ஆரம்ப பாடம் சொல்வது ஈ என்றால் இமையில், அன்று இயற்கை வளங்களை அனுபவித்தான் மனிதன், அன்று இன்று இயந்திர வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அருமையா சொன்னாப்ல, அதாவது விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் போதும் போதும், அறிவியல் முன்னேற்றத்தை பத்தி அன்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகா சொன்னா இல்லையா. அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், ஈ என்றால் இலை, இப்பெல்லாம் என்ன சொல்றாங்களாம், ஈ என்றால் ஈமெயில். அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. அடுத்ததா வரப்போறவங்க சரவணன், கதை சொல்ல வரப்போறார், 5ஆம் வகுப்பு சரவணன். என்ன கதை சொல்ல போறீங்க?
8: ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு பூனை ஒரு குரங்கு ஒரு வாட்டக்காரன் தானா, பூனை போயின்னு இருக்கும்போது வாட்டக்காரன் வந்து பூனை பிடிச்சி ட்ரை பண்ணானா, பிடிமெல்லாம் வீட்டில் போய் பார்த்தாங்க. அப்போ ரெண்டு பூனையை போயிட்டு கல்லாண்டு உக்காந்து இருக்கும்போது வாட்டக்கார வீடு பார்த்தாங்கண்ணா, அப்போ வாட்டக்கார வீடு திறந்து பார்க்கும்போது பண்ணிச்சான், அது எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சிருந்தாங்கண்ணா, பேத்துனான்னு சொல்லிச்சாங்கண்ணா, என்னால் எடுத்துக்க முடியாது. அது போயிட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கண்ணா, அது வெயிட் பண்ணி பார்த்தாங்கண்ணா, லேட் ஆகுது, நீ பேத்துனான்னு சொல்லிச்சானா, எத்துனர மாட்டேன், சரி நான் அனைப்பி எத்துனாரான், எத்தாந்த உனக்கு தரமாட்டேன் சொல்லிச்சான், சரி போயிட்டு அது எத்தாந்தேன், நான் எத்தாண்டேன்னா உங்களுக்கு ஏன் தரணும் நான் முன்னாடி சொல்லிட்டு பண்ணல, மரத்தாண்ட வந்து நீ பறந்துச்சா பறந்துக்கிட்ட சொல்லிச்சான், நீ வந்து என்கிட்ட பண்ணு தீக்கு பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு பாதி பிரித்து பிரித்து தரேன் கச்சி கச்சி, அதுக்கு அது பாதி கச்சி கச்சி அதை துணிச்சான் அதை ஓடிச்சான் நீதி.
9: இதுல வந்து அதுக்கு கிட்ட குடுக்காம இருக்கிட்டு நம்மள சண்டை பண்ணாம தின்னுட்டலாம். அதுகிட்ட குத்தது தப்பு. நம்ம இருந்துட்டு ஒன்னா
1: இருக்கீதி என்ன கதையில என்ன இப்ப கதை சொன்ன இல்லையா, அந்த கதையில என்ன நீதி சொல்லு பாக்கலாம்.
9: அதுகிட்ட வந்து நம்ம குடுக்கிருந்திருக்கூடாது,
1: ஒற்றுமையா இருந்திருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்திருக்கலாம், பாதி பாதினா கிடைச்சிருக்கோம் இல்லையா. எதுவுமே நமக்கு கிடைக்காம வேற யாரோ சாப்பிட்டாங்க இல்லையா. அதனால இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. வெரி குட். சரணன் கிளாப் பண்ணு. அது சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு அப்பம் போட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து அப்பம் குரங்கு ரெண்டு இந்த பூனைகள் சண்டை போட்டுதான் ஒரே பிரெட் கிடைச்சிருக்கு. அது ரெண்டும் சண்டை போட்டு சாப்பிட முடியாம நீ எனக்கு பாதி எனக்கு உனக்கு பாதினா பாதியோட சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. என்ன பண்ணுச்சு, சரி வேண்டாம், ஒரு குரங்கு ஒன்று வந்தது, குரங்க கிட்ட கொடுத்து நீ தான் பங்கிட்டு கொடுக்கணும் எங்கன்னு சொல்லிட்டு பூனை சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு இந்த குரங்கு, கொஞ்சம் கொஞ்சமா பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஃபுல்லா அதுவே யாருக்குமே இந்த பூனைக்கு கொடுக்காமே ஃபுல்லாவே சாப்பிட்டுச்சான். உடனே இந்த பூனைகள் சொல்லிச்சான், நம்மளே ஒற்றுமையா இருந்திருந்தா நமக்கு பாதி பாதினா கிடைச்சிருக்கோம், எதுவுமே கிடைக்காம இப்ப யாரோ குரங்கு சாப்பிட்டு போயிடுதுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே என்ன ஆயிடுத்து, ஏமாந்து போச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும். அடுத்துதான் வரப்போறவங்க 5வது வகுப்பு தினேஷ் ஜி, தகவல் துளி 5வது வகுப்பு சொல்ல வரப்போறாங்க. என்ன பாட்டா கதையப்பா? பாட்டு
10: மூன்று செல்வங்கள் அனைவரிடம் இருக்க வேண்டும். அவை அன்பு, சிக்கனம், அடக்கம். அன்புடையவன் அச்சமில்லாமல் வாழலாம், சிக்கனமுடையவன் வலிமையோடு வாழலாம், அடக்கமுடையவன் தலைவனாக உயரலாம். மூன்றும் உள்ளவன் தரணியை ஆளலாம். நன்றி, வணக்கம்.
1: அன்பு அடக்கம், ஒவ்வொருத்தரும் அன்புடனே இருக்கணும், அடக்கமாக இருந்தா கண்டிப்பா தலைவனா ஆகலாம் அப்படின்றத சொல்லி முடிச்சாரு. அடுத்ததா வரப்போறவங்க ரசியா, பாடலை பத்தி பாட வரப்போறாங்க. திருக்குறளை பற்றிய ஒரு பாடல் ரசியா பேகம்.
11: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது குறளை பற்றி பாட்டு பாட வந்துள்ளேன். குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை வேதம் நலமுடன் திகழ்கிறது. குரல் நாயகன் தந்த பொதுமறைதானும் வானில் ஒளிர்கிறது. குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நானிலம் போற்றும் நாவலர்தானும் நலமுடன் திகழ்கின்றார். வாழ்க வாழ்க திருக்குறள் வாழ்க என்றவர் வாழ்த்துகிறார். குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. நன்றி, வணக்கம்.
1: திருக்குறளை பத்தி ரொம்ப அழகா பாடினாங்க. ஒளிமயமான எதிர்காலம் பத்தி திருக்குறளை பற்றி ஒரு பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் வரவங்க விஷாலி, பாடல் விஷாலி. விஷாலி 5வது வகுப்பு பாட்டு பாட வரையாமா? எதை பத்தி பாடப்படுறோம்?
12: அனைவருக்கும் வணக்கம். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், அறம் செய்ய விரும்பே என்றார் அவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே, தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், கூடும் உறவே கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள், கூடும் உறவு கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள், நன்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள், வீரனின் வாழ்விலே தோல்வியே இல்லையே, தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், நன்றி வணக்கம்.
1: விஷாலி ரொம்ப நல்லா பாடினா, தலைவர்களை பத்தி பாடினா, நன்மையே மற்றவங்க தீமை செய்த விட நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். அதே போல நான் பேச்சுகள் எப்படி வரணுமா, நல்லவையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா பாடினாங்க. அடுத்ததா வரப்போறவங்க ஷமீனா, ஐந்தாம் வகுப்பு பாடல். ஷமீனா.
13: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா அம்மா முதல் வணக்கம், அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம், பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், குருவே குருவே முதல் வணக்கம், அணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம், எழுந்து செல்வேன் தினம் உனக்கு. எழுந்து சொல்வேன் தினம் உனக்கு. நன்றி வணக்கம்.
1: அம்மா அப்பா பத்தி எப்படி வணங்கணும்ன்றத பாடலாம் பாடியாச்சு. அடுத்ததான் வர்றவங்க ஐந்தாம் வகுப்பு சரோ, மழையை வரவழைக்கிறாங்க எப்படின்னு பாக்கலாம். பாடல் மூலமாக மழையை கூப்பிட போறாங்க. சரோ பண்ணலாமா. கடைசியா மழைய கூப்பிட்டு போயாச்சு, மழைய பத்தி ரொம்ப அழகான பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் முடிவுக்கு வரலாம். ஜோதிகா கடைசியா தகவல் துணிய சொல்ல போறாங்க. ஜோதிகா கொஞ்சம் அமைதியா பேசாம இருங்க.
14: சூரியும் உதிக்கும் நாடு ஜப்பான், சூரியும் மறியும் நாடு இங்கிலாந்து, நடு இரவு சூரியும் நாடு நார்வே.
12: தங்கை போர்வையை நாடு ஆஸ்திரேலியா. ஐந்து கடலிலின் நாடு
1: நாடு நார்வேனா. சூரியன் உதிக்கும் நாடு ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல தான் உதிக்குமா. அதுபோல இரவு

0: சூரியன் மரியம் எந்த இடத்துல? இங்கிலாந்து. இங்கிலாந்து சொன்னா. அடுத்தது நடு இரவில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொன்னான். நார்வே. நார்வே ஓகேவா? இப்ப அழகா சொன்னா இல்லையா? அடுத்தது சரோ வரப்போறீங்களா? முடிச்சாச்சு இல்ல சரோவா? கடைசியாக சரோ ஒரு பாடல்.
1: வட்ட பலூன் மானில்

0: பட்ட பலூன் வட்ட பலூன் மானில் முட்டுது, வட்ட திட்ட விட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் இந்த பலூன் நீல நிறத்திலே அண்ண பிறந்த நல்ல நாடே ஆடுகின்றது. நன்றி வணக்கம்.
1: இல்லையா தான் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு என்னப்பா.
2: அனைவருக்கும் வணக்கம். மாணவர் மன்றம் இது நடத்துறதுனால உங்களுக்கு திறமை வந்து ஜாஸ்தியாக வரணும் இல்லையா. பேச்சு திறமை, அதே மாதிரி சொந்த ஆற்றல், சொந்தமாக எழுதுகிற திறமை எல்லாம் வரணும் ஐயா. மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க இல்லையா, நீ முன்ன நீ டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணால் தான் மேல் மேலும் வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி காலையெல்லாம் போகும்போது கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வராது இல்லைங்களா. அதனால் நல்லா சிறப்பாக செயல்படணும், சிறப்பாக வந்து இருக்கணும், இந்த பள்ளிக்கூடத்து பேரை காப்பாற்றணும் இல்லையா. எம்ஓபின்னாக்கா என்ன எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படணும். மேலும் மேலும் வந்து டீச்சர் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொந்தமாக முயற்சியாக வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் சொந்தமாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும்.
3: கண்டிப்பாக கேட்பீங்களா, கடைசியில் அவர் முடிச்சு வச்சார் இல்லையா நம்ம இந்த கூட்டத்தில், அவர் சொல்ற மாதிரி எல்லாருமே நடக்கணும். நன்றி வணக்கம்.
4: என்ன நேரத்துல இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கூடவே சேர்ந்து நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்னதான் வந்து நம்ம எஃப்எம்ல யாரும் பேசுறது கேட்டாலும் மழலையோட சொற்கள், அவங்க பேசுறது, அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் தான். அது நம்மள வந்து எங்கேயோ தூக்கி கொண்டு போய் விடும். ஸோ எந்த ஒரு டென்ஷனா இருக்கும் போது இவங்களோட சொற்கள், இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டோம்னாலே நம்ம மனது வந்து கொஞ்சம் லைக் லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நேரத்துல நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே போலவே வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சவுந்தர் பிரியதர்ஷினி அண்ட் பிரீத்தி, சைனிங் ஆஃப் திஸ் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேர்களுக்கு வணக்கம். செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிக்கும் ஐஸ்வர்யா, பிரதிப்ரியா மற்றும் ஸ்ருதி வழங்கும் நம்ம சென்னை சான்ஸே இல்ல.

0: உங்க ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி வந்திருக்கீங்க.
1: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: ஓகே ஸ்ருதி, இப்போ வந்து வரலாறு பத்தி பார்த்தோம், சாப்பாடு பத்தி பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்?
1: சென்னை நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு ஹோம் டவுன். செலிபிரிட்டிஸ் எல்லாரும் சென்னைக்கு ஒரு அடையாளமாவும் இருக்காங்க. நிறைய பேர் சென்னையில பிறக்கலைனா கூட சென்னையில அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான வருஷங்களை செலவு செஞ்சிருக்காங்க, இங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. சென்னைக்கு பெருமை சேர்த்தவங்கள பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்?
2: கரெக்ட் தான்.
1: இந்த மாதிரி பல துறையில இருக்கிற செலிபிரிட்டிஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம சென்னை சான்சே இல்ல பேச போறோம். நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: And with me, RJ Nandini.
1: On MOBCRS 107.8.
3: நம்ம ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
1: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
4: சென்னை தான் என்னோட ஊர் அண்ட் ஐ லவ் சென்னை.
2: சென்னை தான் பெஸ்ட்.
5: ஐ லவ் சென்னை.
6: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் an awesome place for education and there are many other amazing stuff. You just can't stop talking about Chennai. And I would settle down this city forever. I love Chennai.
2: சென்னை தான் தெரியுமா?
7: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
8: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be here.

0: நந்தினி, நீ நேத்திக்கு வீட்ல என்ன பண்ண?
1: நேத்திக்கு நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். எங்க அப்பாட உட்காந்து கிரிக்கெட் பார்த்தேன்.
0: எவ்வளவு கிரிக்கெட் பிளேயர்ஸ் சென்னையில பிறந்தவங்க தெரியுமா? இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகவும் 2015 வேர்ல்ட் கப்போட பெஸ்ட் ஓடிஐ பவுலிங் பேரும், எப்போ விக்கெட் வேணும்னாலும் இந்தியன் டீமா இருக்கட்டும் இல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமா இருக்கட்டும், ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிற மற்றும் ரொம்ப நம்பிக்கை வைக்கிற ஒரு கிரிக்கெட்டர் தான் நம்ம அஸ்வின் ரவிச்சந்திரன். இவர் நம்ம சென்னையில பிறந்தவர் தான். இவர் மட்டும் இல்ல, இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கூட சென்னையில தான் பிறந்தாராம். இவரோட கமெண்ட்ரி எல்லாம் நீ கேட்டிருக்கியா?
1: போகுமே போகுமே, அந்த துப்பாலஸ் கோயிடு பேத பெச்சஸ் ராத பால் பெச்ச தி பவுண்டரி அப்படில சொல்லுவாங்க. சாவியா கிளிகளன்னு இருக்கோ தெரியுமா?
0: இவர் முன்னாடி விளையாடும் போது எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி இவர் இப்ப கமெண்ட்ரி கொடுக்கும் போதே கூட இவரோட கமெண்ட்ரிக்குன்னு தனியா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. தினேஷ் கார்த்திக், முரளி விஜய், லக்ஷ்மிபதி பாலாஜி மற்றும் முரளி கார்த்திக்னு பல கிரிக்கெட்டர் சென்னையில பிறந்தவங்க தான். இது நம்ம சென்னைக்கே பெருமை இல்லையா? நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
1: அவங்க மட்டும் இல்லாம தெரியுமா, நவரச நாயகன் கார்த்திக்,
0: நம்ம டாலிவுட் இண்டஸ்ட்ரி அதாவது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூட சென்னையில பிறந்தவர் தானா?
1: பார் வாட் எ இன்ஜினியரிங் மிராக்கிள்,
0: நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
1: அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா ஏ
0: அப்படியே நிப்பாட்டு. நான் இப்ப பேச போறது சினிமால ரொம்ப முக்கியமா இருக்கிற இசைய பத்தி தான். ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதோட இசை வெளியீட்டு விழா மியூசிக் கம்போசர்ஸோடையும் சிங்கர்ஸோடையும் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம லிசனர்ஸ அட்ராக்ட் பண்றது இந்த இசை தான். இதுல நிறைய மியூசிக் கம்போசர்ஸும் சிங்கர்ஸும் நம்ம சென்னையில பிறந்தவங்க தான். இப்போ நீ பாடுற அம்மா அம்மா பாட்டை இசையமைத்த நம்ம ஆஸ்கர் நாயகன் மற்றும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சென்னையில பிறந்தவர் தான். இவளுக்கு நேஷனல் அவார்ட்ஸ், பிலிம் ஃபேர், கிராமி, கோல்டன் குளோப், பாஃப்டா, அகாடமி அவார்ட்ஸ் மற்றும் பல ஸ்டேட் அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு.
1: இன்னும் இவ்வளவுதான் அவார்ட் லிஸ்ட் இருக்கா இல்ல இவ்வளவு லிஸ்ட் போயிட்டே இருக்குமா?
0: நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இவரை மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லுவாங்க. இவரோட பேரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ல இடம் பெற்றிருக்கு. 1992 ரிலீஸ் ஆன ரோஜால இருந்து 2015 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் ஃபிளிக் ஓகே கண்மணி வரைக்கும் இவர் பண்ணின எல்லா ஆல்பமும் செம்ம ஹிட். நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மானுக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுல இப்போ ஒருத்தர் நான் இப்போ ரஹ்மான் சாரை பத்தி நான் இப்போ பேசியே ஆகணும்னு ஒருத்த கல் நினைக்கிறாரு. அவர் பேசுறத இப்போ நம்ம கேட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன் ஆன் நம்ம சென்னை சான்ஸ். ஹே இல்ல வித் மீ சென்னை பொண்ணு அஜய் ஸ்ருதி,
1: வித் மீ அஜய் நந்தினி.
2: ஹாய், ஐ எம் ராஜா. ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் ரஹ்மான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையை பற்றி சொல்லணும்னா, ஐ மீன் சென்னையில் என்னதான் இல்லை, மெரினா பீச்லேருந்து பெசன் நகர் வரைக்கும் இல்லாத விஷயமே கிடையாது. அண்ட் சென்னையை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஆக்சுவலி. அண்ட் அதில் இருக்கிற மக்கள் அண்ட் த சரௌண்டிங்ஸ், த என்வாயர்மெண்ட், எவ்ரி திங் இஸ் லைக் பை அ லாட் ஆஃப் அவுட் சைட் பீப்புள் ஹூ ஆக்சுவலி கம் டு சென்னை. அண்ட் கம்மிங் டு ரஹ்மான் சார், ரஹ்மான் சாரோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் தான். அண்ட் அவர் ரீச் பண்ணாத மைல்ஸ்டோனே கிடையாது. ஃப்ரம் த நேஷ்னல் அவார்ட் டு ஈவன் தி பிக்கெஸ்ட் ஆஸ்கர், ஹி ஹேஸ் டச்ட் எவ்ரி திங். அண்ட் ஹி டெஃபினெட்லி ஹேஸ் மெனி மோர் யூனோ டு அச்சீவ். ஸோ கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணுவார் அண்ட் அதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் ஆல்சோ என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆல்பம்ஸில் ரோஜா கண்டிப்பாக, அவரோட டெபுலேருந்து ஏன் லியோ காஃபியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ரஹ்மான் சாரை. ஸோ அதுலேருந்து இன்னி வரைக்குமே நான் அந்த மியூசிக் வந்து இன்னும் ஒரு ஒரு ஒரு பர்சன் ஒரு ஸ்மால் பர்சன் கூட குறைஞ்சதே கிடையாது. ஐ மீன் டோன் வைஸ் குவாலிட்டி வைஸ் எவ்ரி திங். ஸோ என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருப்பார் இருப்பாங்க அவரோட ஃபேன்ஸ். பட் ஆனால் ஐ மீன் லைக் என்னோட பர்சனல் ஃபேவரெட் இஸ் ரோஜா ஆல்பம் அண்ட் எவ்ரி சிங்கிள் சாங் ஆஃப் இட். ஸோ ஐ விஷ் ரஹ்மான் சார் ஆல் தி பெஸ்ட். ஹி இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் சென்னை. தேங்க்யூ.
3: சென்னையில் இருக்கிற பல பிரபலங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், ஸோ டைம் போகிறதே தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் கேப் வேணும், அதனால வில் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்சேல வித் மீ ஆர்ஜே நந்தினி
0: அண்ட் மீ ஆர்ஜே ஸ்ருதி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.

0: செய்கிறது.
1: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசின். நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி எனக்கு குடிக்காதே ராசா சிகரெட்ட குடிக்காதே.
0: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரை நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: கேட்க கேட்க கேட்க கேட்க அவருக்கு ரிதம் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் வந்து பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். இப்போ பாருங்களேன், நம்ம ட்ரம்ஸே போயிட்டு யார் ஒன்று பிளே பண்ணோம் அப்படின்னா சிவமணி சார் தான், அதுவே ரெக்கமெண்ட் பண்ணோம். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டார் சிவமணி சார்.
1: சிவமணி சார் ட்ரம்ஸுக்கு மட்டும் ஃபேவரட் இல்லை, ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபேவரட் பெர்க்யூஷனிஸ்ட் யாருன்னு ஒரு தடவை கேட்டும் போது அவனும் சிவமணி சார் பேரை தான் சொன்னாராம்.
0: பாரா போ, மியூசிக் கம்போசர்ஸ் பண்ற அழகான மியூசிக்கு வந்து ஒரு மேனும் ஒன்றும் அழகூட்டுறது தான் சிங்கர்ஸ். அந்த மாதிரி பல சிங்கர்ஸ் நம்ம சென்னையில இருந்தா வந்திருக்காங்க. அதுல வந்து முக்கியமா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, கிளிமாஞ்சாரோ சாங் பண்ண நம்ம சின்மயி மேடம், எல்லா ஹேண்ட்ஸம் ஹீரோஸ்க்கும் பாடுற கார்த்திக், அது மட்டும் இல்லாம லெஜெண்டரி சிங்கர் ஏசுதாஸோட மகன் விஜய் ஏசுதாஸ் பிறந்ததும் சென்னை தான்.
1: சென்னை பல இசை கலைஞர்களை உருவாக்கி இருக்கு.
0: ஆமா ஆமா, என்ன என்ன
1: ஹலோ, நல்ல இசை கலைஞர்களை உருவாக்குறத பத்தி பேசுறேன்.
0: ரைட், விடு,
1: கேக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நந்தினி, உங்களுக்கு பிரம்மாண்டமான செட்டுன்னு சொன்ன உடனே யார் பேர் ஞாபகம் வருது?
0: பிரம்மாண்ட செட் இஸ் ஈக்குவல் டு தோட்டாதாரணி சார்.
1: ஆமா, டவுட்டே இல்லாம சொல்லலாம். 2 நேஷனல் அவார்ட்ஸ், 2 பிலிம் ஃபேர், 4 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கின ஆர்ட் டைரக்டர் மற்றும் ப்ரொடக்ஷன் டிசைனரான தோட்டாதாரணி சாருக்கு ஊர் சென்னை தானாங்க.
0: பாரா, செட் போட்டா மட்டும் போதுமா, அது அழகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டணும்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டுற கேமராமேன்ஸ் முக்கியமான 2 பேர் நம்ம சென்னையில இருந்தா வந்திருக்காங்க. யார் தெரியுமா? அது நம்ம கேவி ஆனந்த் சாரும் பிசி ஸ்ரீராம் சாருக்கும் சொந்த ஊர் சென்னை தானா. அது மட்டும் இல்லாம பிசி சாருக்குன்னு ஒரு தனி ஹைலைட் இருக்கு. என்னதான், இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் ஹை டெஃபினேஷன் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி மூலமா ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காரு. இந்த பெருமை வெறும் பிசி சாருக்கு மட்டும் தான் சேரும்,
1: நம்ம சென்னைக்கும் சேரும்.
0: எஸ், நம்ம சென்னை சான்ஸ்.

0: சரி, சென்னையில பிறந்த கிரிக்கெட்டர்ஸ் பத்தி பேசியாச்சு, நடிகர்களை பத்தி பேசியாச்சு, மற்றும் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் எல்லார பத்தியும் பேசினோம். அரசியல்ல யாருமே இல்லையா?
1: சரிதான், சரியா கேட்டப்போ இரு, இப்ப சொல்றேன். காமெடியன், லாயர், பிளே ரைட்டர், எடிட்டர் ஆஃப் துக்ளக், பொலிட்டீஷியன், சொல்லும் போதே மூச்சு வாங்குது. இத்தனை ஃபீல்டுல பிரபலமா இருக்கிற நம்ம சோ ராமசாமி சார் பிறந்தது சென்னை தான். அது மட்டும் இல்லாம எக்கனாமிஸ்ட், லாயர், ஃபார்மர் கேபினட் மினிஸ்டரா இருந்த சுப்பிரமணிய சுவாமி சார் பிறந்ததும் இந்த சென்னையில தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காமன் பாயிண்ட் என்ன சொல்ல பாப்ப, ரெண்டு பேரும் பிறந்தது மயிலாப்பூர்ல தான்.
0: பக்கத்து பக்கத்து வீடா இருந்திருக்குமோ?
1: இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் ஒருவேளை இருந்திருக்கலாம். நேர்த்தே, இப்ப நீ டான்சர் பத்தி தானே பேச போற?
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். பரதநாட்டியத்துக்கு பெருமை சேர்த்த டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஸ்வர்ணமாலியா பத்தி தான் நான் பேச போறேன். அந்த மாதிரி கேக்குற டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்க இந்தியாலேயே மிகவும் உயர்வா கன்சிடர் பண்ற பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரங்க.
1: இதுக்கு மேல பெரிய அந்த விருது அதெல்லாம் அதுக்கு பத்மபூஷன் பத்மஸ்ரீக்கு மேல ஏதாவது இருந்தா அது வந்து கண்டிப்பா அது வந்து பத்மா அவங்களுக்கு தான் போகும்ன்றது வந்து எனக்கு நல்லா தெரியுதே.
0: இந்த மாதிரி ரெண்டு லெஜெண்டரி டான்சர்ஸ் பிறந்ததும் நம்ம சென்னையில தாங்க.
1: நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
2: நம்ம ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
0: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் என்னோட ஊரு. அண்ட் ஐ லவ் சென்னை.
4: சென்னை தான் பெஸ்ட்.
5: ஐ லவ் சென்னை.
6: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் an awesome place for education and there are many other amazing stuff. You just can't stop talking about சென்னை and I would settle down this city forever. ஐ லவ் சென்னை.
7: சென்னை தான் தெரியுமா?
8: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
9: Chennai is the best.
10: Chennai is the best.
11: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged.

0: நம்ம சென்னை சான்ஸே இல்ல நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பல பிரபலங்களை பத்தி பேசினோம். சென்னையில பிறந்தவங்க, சென்னையில செட்டில் ஆனவங்கன்னு பல துறைகள்ல இருக்கிறவங்க பத்தி இன்னைக்கு பேசினோம். இந்த லிஸ்ட்ல என் பேரும் வரும்.
1: சென்னி பாட்டிப்போம், முடிச்சிடலாமா ஷோவை? ஓகே, நீங்க கேட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்ஸ் இல்ல வித் மீ ஆஜே நந்தினி,
0: சென்னை பொண்ணு ஆஜே ஸ்ருதி.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேர்களுக்கு வணக்கம். செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிக்கும் ஐஸ்வர்யா, பிரதிப்ரியா மற்றும் ஸ்ருதி வழங்கும் நம்ம சென்னை சான்ஸே இல்லை.

0: உங்க ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி வந்திருக்கீங்க.
1: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: ஓகே ஸ்ருதி, இப்போ வந்து வரலாறு பத்தி பார்த்தோம், சாப்பாடு பத்தி பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்?
1: சென்னை நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு ஹோம் டவுன். செலிபிரிட்டிஸ் எல்லாரும் சென்னைக்கு ஒரு அடையாளமாவும் இருக்காங்க. நிறைய பேர் சென்னையில பிறக்கலைன்னா கூட சென்னையில அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான வருஷங்களை செலவு செஞ்சிருக்காங்க, இங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. சென்னைக்கு பெருமை சேர்த்தவங்களை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்?
2: கரெக்ட் தான்.
1: இந்த மாதிரி பல துறையில இருக்கிற செலிபிரிட்டிஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம சென்னை சான்சே இல்ல பேச போறோம். நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: And with me, RJ Nandini.
1: On MOBCRS 107.8.
3: நம்ம ஊர் சென்னை சான்சே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
1: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
4: சென்னை தான் என்னோட ஊரு. அண்ட் ஐ லவ் சென்னை.
2: சென்னை தான் பெஸ்ட்.
5: ஐ லவ் சென்னை.
6: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் அன் ஆசம் பிளேஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் தேர் ஆர் மெனி அதர் அமேசிங் ஸ்டஃப். யூ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் சென்னை அண்ட் ஐ வுட் செட்டில் டவுன் திஸ் சிட்டி ஃபார் எவர். ஐ லவ் சென்னை.
2: சென்னை தான் தெரியுமா?
7: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
8: Chennai is the best.
9: Chennai dam best. I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives through this spirit of the people, and that's why we're so happy to be here.

0: நந்தினி, நீ நேத்திக்கு வீட்ல என்ன பண்ண?
1: நேத்திக்கு நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். எங்க அப்பாட உட்காந்து கிரிக்கெட் பார்த்தேன்.
0: எவ்வளவு கிரிக்கெட் பிளேயர்ஸ் சென்னையில பிறந்தவங்க தெரியுமா? இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகவும் 2015 வேர்ல்ட் கப்போட பெஸ்ட் ஓடிஐ பவுலிங் பேரும், எப்போ விக்கெட் வேணும்னாலும் இந்தியன் டீமா இருக்கட்டும் இல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமா இருக்கட்டும், ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிற மற்றும் ரொம்ப நம்பிக்கை வைக்கிற ஒரு கிரிக்கெட்டர் தான் நம்ம அஸ்வின் ரவிச்சந்திரன். இவர் நம்ம சென்னையில பிறந்தவர் தான். இவர் மட்டும் இல்ல, இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கூட சென்னையில தான் பிறந்தாராம். இவரோட கமெண்ட்ரி எல்லாம் நீ கேட்டிருக்கியா?
1: போகுமே போகுமே, அந்த துப்பால ஸ்கோயிடு பேதது பிச்சஸ் ராத் பால் பிச் தி பவுண்டரி அப்படில சொல்லுவாங்க, சாவியா கிளிகளன்னு இருக்கும் தெரியுமா?
0: இவர் முன்னாடி விளையாடும் போது எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி இவர் இப்ப கமெண்ட்ரி கொடுக்கும் போதே கூட இவரோட கமெண்ட்ரிக்குன்னு தனியா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. தினேஷ் கார்த்திக், முரளி விஜய், லக்ஷ்மிபதி பாலாஜி மற்றும் முரளி கார்த்திக் பல கிரிக்கெட்டர் சென்னையில பிறந்தவங்க தான். இது நம்ம சென்னைக்கே பெருமை இல்லையா? நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
1: அவங்க மட்டும் விஜய், நேஷனல் அவார்ட் வினர் தனுஷ், லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்ஆர், அப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளனாலே ஞாபகம் வர அரவிந்த் சாமி, எல்லாருமே இங்கதான் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரே
0: என்ன சூப்பர் ஸ்டாரும் இங்கதான் பிறந்தாருன்னு என் காதுல பூசத்து போறியா?
1: இல்லமா இல்லமா, நம்ம சூப்பர் ஸ்டார் என்னதான் கர்நாடகல பிறந்தாலும் அவர் வளர்ந்து செட்டில் ஆனது எல்லாமே நம்ம சென்னையில தான். சோ அவர் வந்து சென்னைக்கு இருக்கிறது வந்து சென்னைக்கு ஒரு பெருமைன்னு பாத்துக்கோ.
0: ஏனோ உண்மைதான், சூப்பர் ஸ்டார்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது நம்ம டாலிவுட் இண்டஸ்ட்ரி, அதாவது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூட சென்னையில பிறந்தவர் தானா?
1: பார் வாட் எ இன்ஜினியரிங் மிராக்கிள், நம்ம சென்னை சான்ஸே இல்ல. அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா,
0: அப்படியே நிப்பாட்டு. நான் இப்ப பேச போறது சினிமால ரொம்ப முக்கியமா இருக்கிற இசைய பத்தி தான். ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதோட இசை வெளியீட்டு விழா மியூசிக் கம்போசர்ஸோடையும் சிங்கர்ஸோடையும் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம லிசனர்ஸ அட்ராக்ட் பண்றது இந்த இசை தான். இதுல நிறைய மியூசிக் கம்போசர்ஸும் சிங்கர்ஸும் நம்ம சென்னையில பிறந்தவங்க தான். இப்போ நீ பாடுற அம்மா அம்மா பாட்டை இசை அமைத்த நம்ம ஆஸ்கர் நாயகன் மற்றும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சென்னையில பிறந்தவர் தான். இவளுக்கு நேஷனல் அவார்ட்ஸ், ஃபிலிம் ஃபேர், கிராமி, கோல்டன் குளோப், பாஃப்டா, அகாடமி அவார்ட்ஸ் மற்றும் பல ஸ்டேட் அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு.
1: இன்னும் இவ்வளவுதான் அவார்ட் லிஸ்ட் இருக்கா இல்ல இவ்வளவு லிஸ்ட் போயிட்டே இருக்குமா?
0: நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இவரை மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லுவாங்க. இவரோட பேரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ல இடம் பெற்றிருக்கு. 1992 ரிலீஸ் ஆன ரோஜால இருந்து 2015 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் ஃபிளிக் ஓகே கண்மணி வரைக்கும் இவர் பண்ணின எல்லா ஆல்பமும் செம்ம ஹிட். நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மானுக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுல இப்போ ஒருத்தர், நான் இப்போ ரஹ்மான் சாரை பத்தி நான் இப்போ பேசியே ஆனும்னு ஒருத்த கல்ல நினைக்கிறாரு. அவர் பேசுறத இப்போ நம்ம கேட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன் ஆன் நம்ம சென்னை சான்ஸ் இல்ல வித் மீ சென்னை பொண்ணு அஜய் ஸ்ருதி,
1: வித் மீ அஜய் நந்தினி.
2: ஹாய், ஐ எம் ராஜா. ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் ரஹ்மான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையை பற்றி சொல்லணுன்னா, ஐ மீன் சென்னையில் என்னதான் இல்லை, மெரினா பீச்லேருந்து பெசன்ட் நகர் வரைக்கும் இல்லாத விஷயமே கிடையாது. அண்ட் சென்னையை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் ஆக்சுவலி. அண்ட் அதில் இருக்கிற மக்கள் அண்ட் த சரௌண்டிங்ஸ், த என்வாயர்மெண்ட், எவ்ரி திங் இஸ் லைக் லைக் பை அ லாட் ஆஃப் அவுட் சைட் பீப்புள் ஹூ ஆக்சுவலி கம் டு சென்னை. அண்ட் கம்மிங் டு ரஹ்மான் சார், ரஹ்மான் சாரோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் தான். அண்ட் அவர் ரீச் பண்ணாத மைல்ஸ்டோனே கிடையாது, ஃப்ரம் த நேஷ்னல் அவார்ட் டு ஈவன் தி பிக்கெஸ்ட் ஆஸ்கர், ஹி ஹேஸ் டச்ட் எவ்ரி திங். அண்ட் ஹி டெஃபினெட்லி ஹேஸ் மெனி மோர் யூனோ டு அச்சீவ். ஸோ கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணுவார் அண்ட் அதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் ஆல்சோ என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆல்பம்ஸில் ரோஜா கண்டிப்பாக, அவரோட டெபுலேருந்து ஏன் லியோ காஃபியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரஹ்மான் சாரை. ஸோ அதுலேருந்து இன்னி வரைக்குமே நான் அந்த மியூசிக் வந்து இன்னும் ஒரு ஒரு ஒரு பர்சன் ஒரு ஸ்மால் பர்சன் கூட குறைஞ்சதே கிடையாது. ஐ மீன் டோன் வைஸ் குவாலிட்டி வைஸ் எவ்ரி திங். ஸோ என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருப்பார் இருப்பாங்க அவரோட ஃபேன்ஸ். பட் ஆனால் ஐ மீன் லைக் என்னோட பர்சனல் ஃபேவரெட் இஸ் ரோஜா ஆல்பம் அண்ட் எவ்ரி சிங்கிள் சாங் ஆஃப் இட். ஸோ ஐ விஷ் ரஹ்மான் சார் ஆல் தி பெஸ்ட். ஹீஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் சென்னை. தேங்க்யூ.
3: சென்னையில் இருக்கிற பல பிரபலங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், ஸோ டைம் போகிறதே தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் கேப் வேணும், அதனால வில் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்சேல வித் மீ ஆர்ஜே நந்தினி
0: அண்ட் மீ ஆர்ஜே ஸ்ருதி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளைய குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத.

0: என்னத்தை செய்யறது?
1: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி எனம் குடிக்காதே, ராசா சிகரெட்ட குடிக்காதே.
0: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிரை நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Stay tuned. Stay tuned.
1: ட்ரம்ஸுங்கிற பர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கேட்டாலே நமக்கு மைண்டில் முதல்ல வர பேர் நம்ம சிவமணி சார் தான். ஐபிஎல் மற்றும் பல பெரிய பேண்டோட கான்சர்ட்டில் வாச்சு ஃபேமஸ் ஆன சிவமணி சார் சென்னையில் தான் பிறந்தாராம்.
2: அது மட்டும் இல்லை, சிவமணி சாருக்கு ட்ரம்ஸ் மேலே எப்படி ஆசை வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இப்போ அந்த கதையை உனக்கு சொல்கிறேன். அவர் பிறந்தது எல்லாமே வந்து சென்னையில் தான். ஸோ அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட அஸ்திவாரமும் சென்னையில் தான் பிறந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வந்து அந்த தாரத்தப்பட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அடித்து அடித்து எல்லாம் அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கேட்க அவருக்கு ரிதம் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் வந்து பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். இப்போ பாருங்களேன், நம்ம ட்ரம்ஸே போயிட்டு யார் ஒன்று ப்ளே பண்ணோம் அப்படின்னா சிவமணி சார் தான். அதுவே ரெக்கமெண்ட் பண்ணோம், அவ்வளோ பெரிய ஆளாயிட்டார் சிவமணி சார்
1: ட்ரம்ஸுக்கு மட்டும் ஃபேவரட் இல்லை, ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபேவரட் பர்க்யூஷனிஸ்ட் யாருன்னு ஒரு தடவை கேட்டும் போது அவனும் சிவமணி சார் பேரை தான் சொன்னாராம்.
2: பாரா கக்கப்போ மியூசிக் கம்போசர்ஸ் பண்ற அழகான மியூசிக்கு வந்து ஒரு மேனும் ஒன்றும் அழகு விட்டுறது தான் சிங்கர்ஸ். அந்த மாதிரி பல சிங்கர்ஸ் நம்ம சென்னையில இருந்தா வந்திருக்காங்க. அதுல வந்து முக்கியமா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, கிளிமாஞ்சாரோ சாங் பண்ண நம்ம சின்மயி மேடம், எல்லா ஹேண்ட்ஸம் ஹீரோஸ்க்கும் பாடுற கார்த்திக், அது மட்டும் இல்லாம லெஜெண்டரி சிங்கர் ஏசுதாஸோட மகன் விஜய் ஏசுதாஸ் பிறந்ததும் சென்னை தான்.
1: சென்னை பல இசைக்கலைஞர்களை உருவாக்கி இருக்கு.
2: ஆமாமா, என்ன என்ன
1: ஹலோ, நான் நல்ல இசைக்கலைஞர்களை உருவாக்குறத பத்தி பேசுறேன்.
2: ரைட், விட
1: கேக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நந்தினி, உனக்கு பிரம்மாண்டமான செட்டுன்னு சொன்ன உடனே யார் பேர் ஞாபகம் வருது?
2: பிரம்மாண்ட செட் இஸ் ஈக்குவல் டு தாடாதரணி சார்.
1: ஆமா, டவுட்டே இல்லாம சொல்லலாம். 2 நேஷனல் அவார்ட்ஸ், 2 பிலிம் ஃபேர், 4 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கின ஆர்ட் டைரக்டர் மற்றும் ப்ரொடக்ஷன் டிசைனரான தோட்டாதரணி சாருக்கு ஊர் சென்னை தானாங்க.
2: பாரா, செட் போட்டா மட்டும் போதுமா, அது அழகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டணும்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டுற கேமராமேன்ஸ் முக்கியமான 2 பேர் நம்ம சென்னையில இருந்தா வந்திருக்காங்க. யார் தெரியுமா? அது நம்ம கேவி ஆனந்த் சாரும் பிசி ஸ்ரீராம் சாருக்கும் சொந்த ஊர் சென்னை தானா. அது மட்டும் இல்லாம பிசி சாருக்குன்னு ஒரு தனி ஹைலைட் இருக்கு. என்னதான், இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் ஹை டெஃபினேஷன் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி மூலமா ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காரு. இந்த பெருமை வெறும் பிசி சாருக்கு மட்டும்தான் சேரும்,
1: நம்ம சென்னைக்கும் சேரும்.
2: எஸ், நம்ம சென்னை சான்ஸே இல்லை.

0: சரி, சென்னையில பிறந்த கிரிக்கெட்டர்ஸ் பத்தி பேசியாச்சு, நடிகர்களை பத்தி பேசியாச்சு, மற்றும் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாரை பத்தியும் பேசினோம். அரசியல்ல யாருமே இல்லையா?
1: சரிதான், சரியா கேட்டப்போ இரு, இப்ப சொல்றேன். காமெடியன், லாயர், பிளே ரைட்டர், எடிட்டர் ஆஃப் துக்ளக், பொலிட்டீஷியன், சொல்லும் போதே மூச்சு வாங்குது. இத்தனை ஃபீல்டில் பிரபலமாக இருக்கிற நம்ம சோ ராமசாமி சார் பிறந்தது சென்னை தான். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிஸ்ட், லாயர், ஃபார்மர் கேபினட் மினிஸ்டராக இருந்த சுப்பிரமணிய சுவாமி சார் பிறந்ததும் இந்த சென்னையில் தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற காமன் பாயிண்ட் என்ன சொல்ல பார்ப்போம். ரெண்டு பேரும் பிறந்தது மயிலாப்பூரில் தான்.
0: பக்கத்து பக்கத்து வீடாக இருந்திருக்குமோ?
1: இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் ஒருவேளை இருந்திருக்கலாம்.
0: பெருமை சேர்த்த டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஸ்வர்ணமாலியா பத்தி தான் நான் பேச
1: போறேன்.
0: பரதநாட்டிய கலைஞராகவும் நடிகராகவும் ஆசிரியர் மற்றும் டிவி ஆங்கராகவும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான டாக்டர் ஸ்வர்ணமாலியா எம்ஓபி காலேஜ்ல தான் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணாங்களா? இது மட்டும் இல்ல, யாரையாவது டான்ஸ் கிளாஸ் போறீங்களான்னு கேட்டாலே நீ என்ன பெரிய பத்மா சுப்பிரமணியமாக போறியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேக்குற டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்க இந்தியாலேயே மிகவும் உயர்வா கன்சிடர் பண்ற பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரங்க.
1: இதுக்கு மேல பெரிய அந்த விருது அதெல்லாம் அதுக்கு பத்மபூஷன் பத்மஸ்ரீக்கு மேல ஏதாவது இருந்தா அது வந்து கண்டிப்பா அது வந்து பத்மா அவங்களுக்கு தான் போகும்ன்றது வந்து எனக்கு நல்லா தெரியுது.
0: இந்த மாதிரி ரெண்டு லெஜெண்டரி டான்சர்ஸ் பிறந்ததும் நம்ம சென்னையில தாங்க.
1: நம்ம சென்னைக்கு சான்ஸே இல்ல.
2: நம்ம ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. I love you Chennai.
3: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். I love Chennai.
4: சென்னை தான் என்னோட ஊர் and I love Chennai.
5: சென்னை தான் பெஸ்ட்.
6: I love Chennai.
7: Speaking of Chennai, it's an awesome place for education and there are many other amazing stuff. You just can't stop talking about Chennai. And I would settle down this city forever. I love Chennai.
8: சென்னை தான் தெரியுமா?
9: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
10: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be here.

0: நம்ம சென்னை சான்ஸே இல்ல நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பல பிரபலங்களை பத்தி பேசினோம். சென்னையில பிறந்தவங்க, சென்னையில செட்டில் ஆனவங்கன்னு பல துறைகள்ல இருக்கிறவங்க பத்தி இன்னைக்கு பேசினோம். இந்த லிஸ்ட்ல என் பேரும் வரும்.
1: சென்னை பாட்டிப்போம், முடிச்சிடலாமா ஷோவை? ஓகே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்ஸ்ல வித் மீ ஆஜி நந்தினி,
0: சென்னை பொண்ணு ஆஜி ஸ்ருதி. சமுதாயம்
2: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக
1: வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். June 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 to July 20 நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
2: பிஎன் பணிக்கர் ஃபவுண்டேஷன், செம்கா, சிஆர்ஏ கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன் இவங்களோட நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் இந்த நேஷனல் ரீடிங் கேம்பெயின் 2026 மீட்டிங்க்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். வெல்கம் ஆல். முதற்கன் நம்மளோட இன்வைட்டை ஏற்று மிஸ்டர் பாலு, உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்க மூவி ரிவ்யூஸ். ஃபிலிம் அனாலிஸ்ட் அண்ட் ரைட்டர் அவங்க. நம்ம எம்ஓபிசிஆர்எஸ்க்கு இன்னைக்கு வந்து இந்த ரீடிங் கேம்பெயினை, ரீடிங் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரீடிங் ஹேபிட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சார், வெல்கம். அண்ட் பாலு, மிஸ்டர் பாலு பற்றி கீர்த்தி மேம் வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. எனக்கு எப்படி மிஸ்டர் பாலு அறிமுகமானா நான் சொல்லிடுறேன். ஒரு 6 இருக்குமா பிரதர்? அப்போது நம்மளோட இன்டர்ன்ஸ் மேகா தான் எனக்கு. ஸோ பரிசல் சார் நேற்றுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களோட டாக்டர் மேகா, அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் இங்கே பண்ணும்போது அப்போ தான் கெஸ்ட்டாக அறிமுகமானாங்க. அப்போ வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சு நான் மேம் நான் வந்து ஒரு புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாப்பில், அப்போ தான் அறிமுகம். ஒரு பேனல் டிஸ்கஷன் வேல்பார் எப்போ நீங்கள் வரல, பட் லைஃபாக ஜேர்னி ஆர் டெஸ்டினேஷன் ஒரு பேனல்
3: டிஸ்கஷன், அதுவும் லிட்ரேச்சர் பற்றி தான்.
2: ஆமாம் இல்லையா, அதுக்கும் வந்திருந்தீங்க. கார்கி பாபா, வெயில் சார், பரிசல் சார் அவங்களோட ஒரு பேனல் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் யங்ஸ்டர்ஸ்க்கான நிகழ்ச்சி அப்போ வந்திருந்தீங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த வகையில் எனக்கு அறிமுகம். நாங்கள் நிறைய அவங்களோட, நானும் கீர்த்தி மேமும் நிறைய அவங்களோட மூவி அனாலிசிஸ் பற்றி வியந்து பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் டு பி வெரி ஃப்ரேங்க், நான் இன்றைக்கி வந்து பிரதரை எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு மேஜர் ரீசனே வந்து அந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஐ ரியலி அட்மயர். ஒரே சீன், அந்த சீன் வந்து வேறு வேறு பர்ஸ்பெக்டிவ்ஸ், அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே பர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃபர்ஸ் ஆகும் இல்லைன்னு இல்லை, ஆனால் ரொம்ப சென்சிபிளாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படிலாம் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுவே எங்களுக்கு நிறைய வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இது நீங்க பாத்தியா அது பாத்தியான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு அதை ரொம்பவே ரசித்து இது பண்ணுறப்போ, அண்ட் இவங்க வந்தபோது நான் சொல்லியிருக்கேன் அதை. அண்ட் ரீசெண்டாக இப்போ திவ்யஸ்ரீ ஆர்ஜி அவங்க பண்ணாங்க மூவிஸ் பற்றி ஒரு இன்டர்வியூக்கு வந்திருந்தாப்புல, அவங்களோட நான் அப்பத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபியூ இயர்ஸ், 6-7 தெரியும், நிஜமாவே வந்து ஒரு ஏஜ் தாண்டி உள்ள மெச்சூரிட்டி வந்து உண்மையிலே வேக்கத்தக்குது. சீரியஸா இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்க்கு, இந்த கேம்பெயினுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல வந்து பர்சல் சார் அண்ட் பாலு பிரதர் தான் சொன்னேன். ஏன்னா நாட் ஜஸ்ட் இப்ப நீங்க நினைக்கலாம் ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காங்க. இது ஏன்னா இது நம்ம நோக்கம் என்ன, வாசிக்கிறத ப்ரொமோட் பண்றதுக்கு தான். ஸோ நிறைய புத்தகங்களை படிச்சு ரசிச்ச ஒருத்தர் வந்து கண்டிப்பா உங்களுக்கும் அதை வந்து கடத்தி செல்வேன் நான் நம்புறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பிரதர். இது மாதிரி நிறைய சந்திப்புகள் நீங்க வரணும் எம்ஓபிசிஆர்எஸ், இந்த மாதிரி நிறைய கொடுக்கணும் நான் விண்ணப்பம் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வெல்கம் ஆல் த டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் டு திஸ் மீனிங்ஃபுல் மீட்டிங். வெல்கம் ஆல்.
4: I'm very happy to formally introduce about the chief guest. It is our pleasure to welcome Mr. Balu, a distinguished writer, film analyst, and a passionate storyteller. He is the author of acclaimed Tamil books, Sonata and Stalemate, which reflect his unique literary voice and thoughtful perspective. Beyond his journey as an author, Mr. Balu is currently associated with Adan Cinema, where he became widely recognized for his engaging and insightful movie reviews. His balanced analysis, relatable style, and deep understanding of cinema have earned him loyal following across digital platforms, especially Instagram. Several of his review video has caused 1 million views, a testament to both quality of his work and strong connection to cinema. On a personal note, being a fan of your work myself, sir, it is truly a privilege and an absolute honor to welcome you. Especially being a young writer, talking and addressing students of this generation, I think you will be one of the apt personalities to talk about reading and to inculcate the passion of reading and writing among today's generation. So on behalf of MOP Vaishnav College and our community radio station, I extend a warm welcome to you, sir. Thank you so much.
2: ஸோ பிரதர், நான் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கு. இருந்தாலும் நேற்றுக்கு பர்சனல் சார் டிஸ்கஸ் பண்ணது உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் முதல் உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இன்ஸ்பிரேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். இந்த ஓல் ஆர்ஜிட்டாக நாங்கள் எதிர்பார்க்கறது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஆத்தர்ஸ் புக்ஸ், குறிப்பாக நீங்கள் வந்து நிறைய கதைகளோட சினாப்சிஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க அந்த புக்கு போய் படிக்கிறது தான் இந்த மீட்டிங்கோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஸோ த ஃப்ளோர் இஸ் யாஸ். தேங்க் யூ.
4: And we also requested sir, last minute vandone ketta, but he was you know happy enough to admit it. Or kavithai onnu padicha adoda explanation engal solla mudiyuma nu ketirna, he immediately said yes. So we also have that session planned.
5: Ellarkum vanakkam, vanakkam nanbargale appdi aarambanga ilakkiya kootathile. அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு யங் வைப்ரண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன். எனக்கு இது வந்து நான் அட்ரஸ் பண்ணுறேன், நீங்கள் கேட்குறீங்க, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் செஷன், அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் எங்கே வேணாலும் என்ன இன்ட்ரப்ட் பண்ணலாம். ஸோ டேக் தட் லிபர்ட்டி. ஏன் படிக்கணும், ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்திப்பில் இருக்கிறோம். ஜெயமோகன் சொல்வார், எழுத்தாளர் ஜெயமோகன், உலகத்தில் எங்கேயுமே ஏன் புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடக்கவே நடக்காது. ஏன் சுவாசிக்கணுங்கிற ஒரு கூட்டம் நடக்குமா, ஏன் வந்து சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு கூட்டம், நம்ம இன்னும் கொஞ்சம் போனோன்னா ஏன் சினிமா பார்க்கணும்னு கூட ஒரு கூட்டம் நடக்கிறது இல்லை. எல்லாருமே சினிமா பார்த்துட்டு தான் இருக்கும். அது ஆனால் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடத்துகிற அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அது நம்ம தப்பு இல்லை. அது நம்மளுக்கு இப்போ நம்ம குழந்தைங்களாக இருந்து வளரும் போது நம்ம எதை பார்த்து வளர்கிறோமோ நம்ம அந்த ப்ராக்டிஸை தான் எடுப்போம். இப்போ இன்றைக்கி வந்து வீடுகளில், இப்போ எங்கள் வீடுகளில், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்கும். நான் உருவாக்கின ஒரு சின்ன லைப்ரரி ஒன்று இருக்கும். இன்றைக்காவது எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் பையன்கிட்ட பார்த்துட்டு, ஏண்டா ஏதாவது எடுத்து படிக்க வேண்டியதாண்டா அப்படின்னு கேட்பாங்க. அவன் எப்படி படிப்பான், அவன் எதை விஷுவலாக பார்க்குறானோ அதை தான் படிப்பான். அவன் எங்கள் அண்ணனோ அண்ணியோ என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அவன் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க உழைக்கிறாங்க, நாலில் ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம் உழைக்கிறாங்க, ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப அசதியாக இருக்குது. அவங்களோட கோ டு திங் என்னவா இருக்குன்னா, ஒரு யூடியூப் சேனல் எடுக்கிறதோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் எடுக்கிறதோ, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்குவோம். நம்ம எதுக்கு ஆல்ரெடி உடம்ப செலவழிச்சாச்சு, ஏன் மூளையை செலவழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க யோசிக்கிறாங்க. நானும் அதே தான் பண்ணுறேன். ஐ மீன் நானும் 8 மணி நேரம், 9 மணி நேரம் உழைக்கிறேன், நானும் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறேன் இங்கேருந்து திருவேற்காடு வரைக்கும் பைக்கில் போயிட்டு. அந்த டயரில் போனோடனே அந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஏன் பண்ணணும்? அவ்வளோ டயர்ட் மத்தியில் நம்மளை ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏன் அகெயின் இன்னொரு ஒரு ஒரு அறிவு செயல்பாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா, ஒன்று இட்ஸ் அ கூல் திங் டு ரீட். நீங்கள் வந்து படித்தா அப்படியே பயங்கர மேதையாயிரலாம் அதான் இல்லை, படிக்கிறதுங்கிறது ஒரு கூலான திங்கிறத முதல்ல பிலீவ் பண்ணுங்கள். இது நான் சொல்கிறது கரெக்டானு தெரியல, ஆனால் உங்களை மாதிரி ஒரு யங் பீப்புள் கிட்ட, காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒருத்தவங்க கிட்ட இந்த தாட் ப்ராசஸை முதல்ல நான் புகுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ் படிக்கிற நண்பர்கள் யாராவது உங்களுக்கு இருந்தால் தெரியும், முராகாமி படித்தா நான் வந்து ஒரு கூலான பர்சன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஃபியோதர் டாஸ்டோவ்ஸ்கி படித்தா நான் கூலான பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க டாஸ்டோவ்ஸ்கியோட எல்லா படைப்புகளையும் படிச்சிருக்க மாட்டாங்க, ஒயிட் நைட்ஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க. தெரிஞ்சிருக்கும், வெண்ணீர இரவுகள் எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. இந்த இயற்கைன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தோடைய ஒரிஜினல் நாவல். ஸோ நான் வந்து முராகாமி படிக்கிறேன், ஸோ ஐ எம் எலைட் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்களுக்கு, அவங்கள தொடர்ந்து முராகாமி படிக்க ஊக்குவிக்குது. அது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் படிக்கிறது ஒரு கூலான திங் தான், நான் வந்து எந்த வகையிலுமே சொசைட்டியோட அப்படி ஐசோலேட்லாம் ஆகிட மாட்டேன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி சரி கொஞ்சம் என்னுடைய சுயநலத்துக்கு வருவோமே. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபீல்டில் முன்னேறணும்னு நினைக்கிறேன். இதுதான் எல்லாருக்குமே, எல்லாருமே படிச்சுட்டு அவங்களோட ஃபீல்டில் முன்னேறணும்னு நினைப்பீங்க. இங்கே நிறைய பேருக்கு கிரியேட்டிவான கனவுகள் இருக்கலாம். நான் கிரியேட்டிவாக ஒன்று பண்ணணும், நான் வந்து இப்போ வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க, நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க ஐடியில் வேலை செய்ய போகலாம், யாராவது ஒருத்தவங்க மீடியாவில் வேலை செய்ய போகலாம், வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் வேலை செய்ய போவீங்க. ஐடியில் வேலை செய்ய போனீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் எல்லாருமே என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை தான் செய்வீங்க. மீடியாலையும் அதே தான், மீடியாவில் ஏதோ ஒரு டெசிக்னேஷனில் இருக்கிற ஒருத்தன் தான் புதுசான ஒரு ஐடியாஸை கொண்டு வரப்போகிறான். இப்போ நான் அந்த இடத்துல இருக்கிறேன், நான் வந்து ஒரு ஆதன் சினிமான்னு ஒரு சேனலில் ஷோ ப்ரொடியூசராக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து எல்லா நாளுமே ஒரே வேலை இருக்காது, நேற்று ஒரு வேலை இருக்கும், இன்றைக்கி ஒரு வேலை இருக்கும், நாளைக்கான வேலையை நான் தான் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ் கொண்டு வரணும், இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டை கொண்டு வரணும், இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வரணும், ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை எப்படி க்ரியேட்டிவாக பண்ணணும், இதுதான் என்னுடைய வேலை. இப்போ எனக்கு படிப்பு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கும், ஏன்னா நான் படித்தா மட்டும்தான், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பல யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, பல பேர் இந்த டெசிக்னேஷனில் இருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து பாலு சரி ஓகே, நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் என்ன கண்டென்ட் கிரியேட்டராக உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரி பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தெரியும். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஏன் பாலுவோடைய பெர்ஸ்பெக்டிவ் யூனிக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரீடிங் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வந்து ஒரு 150+ கண்டென்ட்ஸ் பேசியிருக்கேன். அது கண்டென்ட்ஸ் சொல்ல வேண்டாம், ஒரு 150 விஷயங்களை பகிர்ந்திருக்கேன். ஏதோ ஒரு அரசியல் சார்ந்தோ, இல்லை வந்து மனித உறவுகள் சார்ந்தோ, இல்லை வந்து ஜாதியம் சார்ந்தோ, எது சார்ந்தோ சினிமாவோட ஒப்பிட்டு நான் ஒரு 150 பெர்ஸ்பெக்டிவ்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 150 பெர்ஸ்பெக்டிவ்ஸும் பாலு யோசிச்சதெல்லாம் கிடையாது. 150 ஒரு 100 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பாலுவோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும், மீதி 50 பெர்ஸ்பெக்டிவ் நான் காப்பி அடிச்சிருக்கேன். எங்கேருந்து காப்பி அடிச்சிருக்கேன்னா லிட்ரேச்சர்லேருந்து காப்பி அடிச்சிருக்கேன். அப்போது ஆனால் அதுவுமே என் கணக்கில் தான் வரும். அப்போது இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு 100 காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, உங்கள் 100 காம்படிட்டர்ஸுமே தேடாத ஒரு இடத்துல தான் தேடாத ஒரு இடத்துல நீங்கள் தேடினீங்கன்னா தான் உங்களால் அவங்களோட பெட்டராக காம்பீட் பண்ண முடியும். ஸோ அப்படி அதுக்கான ஒரு சோர்ஸ் தான் புத்தகங்கள், கதைகள், புனைவாக இருக்கட்டும் இல்லை அப்புனைவாக இருக்கட்டும், நான் ஃபிக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுவாக நான் பார்க்குறேன். யாருமே இப்போது இன்றைக்கி சாட் ஜிபிடி ஏறால இருக்கிறோம், இன்ஃபர்மேஷன் ஏறால இருக்கிறோம். நீங்கள் நான் என் ஃப்ரெண்ட் ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து இன்டர்வியூ போயிருக்காங்க. இன்டர்வியூ போகும்போது அது ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் உள்ள சேனல், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெர்மனில் நடந்த ஹாலோகாஸ்ட் பற்றி சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹாலோகாஸ்ட்னால என்னன்னு தெரியல. நம்ம இதில் ஜெனாய்சைட்னு சொல்லுவோம், படுகொலைகள், நம்ம இந்தியா ஸ்ரீலங்கன் அந்த இதில் பார்க்கும்போது படுகொலைன்னு சொல்லுவோம். அப்போ ஹாலோகாஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்து ஜெர்மன் யூதர்களை எப்படி அவங்க கொன்று குவிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட் அந்த வார்த்தை பிரயோகம், அந்த வெக்காபுலரி அவங்களுக்கு தெரியல, ஹாலோகாஸ்ட்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ அதை பற்றி பேசுங்கன்னா என்னன்னு பேசுவேன் நான், அது ஒரு தகவல் தானே, அது நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்தீங்கன்னா அது 10 பக்கத்துக்கும் எழுதி கொடுக்கும், 100 பக்கத்துக்கும் எழுதி கொடுக்கும். இன்னொன்று நான் அது அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அந்த வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், முதல்ல ஒரு யாரோ ஒரு கேண்டிடேட் ஒரு ஜெர்மன் ஹாலோகாஸ்ட்டை பற்றி 5 நிமிஷம் பேசுங்க அப்படிங்கிறதன் மூலயமா மதிப்பிடுறதுங்கிறதையே நம்ம இந்த காலத்தில் மறுபரிசீலனை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா சேம் நான் வந்து இன்றைக்கி ஜெர்மன் ஹாலோகாஸ்ட்டை பற்றி நான் சர்ச் பண்ணுறேன்னா எனக்கு இமீடியட்டாக அதுக்கான 1000 தரவுகள் கிடச்சிரும். இப்போ இன்ஃபர்மேஷன் கையில் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாருமே இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் அங்கே என்ன நடந்துட்டு. அப்போது உங்களுக்கு எது உங்களை இப்போ இதை வச்சு நான் எப்படி ஃபில்டர் பண்ணுவேன், இப்போ இந்த சேனலில் இதை தான் கேள்வியாக கேட்குறாங்கன்னு உங்கள் எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டேன், நீங்கள் எல்லாருமே அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டீங்க. இப்போ நான் தான் அந்த சேனலோட ஓனர், நீங்கள் எல்லாருமே என்கிட்ட இன்டர்வியூ வரீங்க, ஜெர்மனோட ஹாலோகாஸ்ட்டை பற்றி 5 நிமிஷம் பேசுங்கன்னா எல்லாருமே 5 நிமிஷம் நான் 15 நிமிஷம் பேசுவீங்க. நான் அந்த கேள்வியை கேட்குறதே உங்களை ஃபில்டர் அவுட் பண்ண தான், இத்தனை பேர் இன்டர்வியூ வரீங்க, உங்கள் எல்லாருமே என்னால் வேலைக்கு எடுக்க முடியாது, இதுலேருந்து எனக்கு ஒரு 2 வேகன்சி 3 வேகன்சி தான் வேணும். அப்போ இதுலேருந்து நான் எப்படி ஃபில்டர் பண்ணோன்னா எல்லார்கிட்டையுமே தகவல் இருக்குது, ஆனால் அந்த தகவலை நீங்கள் என்ன பெர்ஸ்பெக்டிவோடு பார்க்குறீங்க, அதை எப்படி ஒரு மாற்று கோணத்துலேருந்து அணுகிறீங்கிறத வச்சு தான் இவங்க ஸ்டஃப் உள்ளாலா ஸ்டஃப் இல்லாதாலா இல்லை இன்னும் இவங்களுக்கு இவங்க வந்து வெறும் தகவல்களை எடுக்கிறவங்களா இல்லை கோணங்கள் எடுக்கிறவங்களா. தகவல் கோணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நெட் உங்களுக்கு தகவலை கொடுத்துரும், பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்ரேச்சர் தான் கொடுக்கும். ஸோ இதுதான் இதுக்காக நீங்கள் வந்து படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஈடுபட வேண்டிய அவசியம் அவசியம் இருக்கு. இன்னொன்று, இப்போ நேற்று பரிசல் சார் வந்திருந்தேன் இல்லையா, இந்த கற்பனைங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது நான் அது தொடாமல் பேசவே முடியாது. ஏன் இலக்கியம் படிக்கணும் அப்படின்னா அது உங்களோட கற்பனை திறன் வளர்க்கும் அப்படிங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் நீங்கள் இன்னைக்கு எந்த துறையில் இருந்தாலுமே, நீங்கள் யாராவது ஃபேஷன் டிசைனர் யாராவது இருக்கலாம், எந்த துறையில் யார் இருந்தாலுமே கற்பனை பண்ணுறவனால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் சிறந்து விளங்க முடியும். ஒரு நீங்கள் ஒரு மியூசிஷியன் கூட எடுத்துக்கோங்க, ஒரு மியூசிஷியன் என்ன பண்ணுறான் அடிப்படையில், ஒரு மியூசிஷியன் ஒரு இசையை கற்பனை பண்ணுறான். அவனுக்கு அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு பாட்டு வரணும். அந்த அடுத்த 10 நிமிஷத்தில் அவன் கிட்ட இருந்து உருவாகக்கூடிய, அவன் பேனாலேருந்து எழுதப்படக்கூடிய பாடல் உங்களுக்கு புரியாது, பேனால தான் எழுதுவாங்க பாட்டை, யாருமே கம்போஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பார்த்துருப்பீங்க யாராவது இளையராஜா எப்படி கம்போஸ் பண்றாருன்னு ஒரு பேனை வச்சு எழுதிட்டு இருப்பாரு. தேரி ஆயிடுச்சு இன்னைக்கு
2: எல்லாமே.
5: ஆமா, மியூசிக்கல் நோட்ஸ் எழுதி அது கொடுத்துருவாங்க, அதை அவங்க வாசிச்சிருவாங்க. ஆனா அவர் இதுதான் இப்போ தென்பாண்டி சீமையிலேயோ அவர் கையில தான் எழுதியிருப்பாரு. அது எப்படி தென்பாண்டி சீமையிலேன்னு டியூன் போகுங்கிறதுக்கு அவருக்கு ஒரு தேரி இது வேணும். சரி, அந்த டியூனை, அந்த டியூனோட கோர்வையை அது வரைக்கும்

0: ஒன்றுமே எழுதியிருக்க மாட்டான். அந்த ஆள் எழுதுறாரு அந்த நிமிஷத்தில். அப்படின்னா அவர் கற்பனை பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு சோகத்தையே கற்பனை பண்ணுறாரு. நீங்கள் இன்னொரு ஓகே ஒரு ஃபேஷன் டிசைனர், ஓ ஃபேஷன் டிசைனர் இல்லை வந்து ஸ்டிச் பண்ணுவாங்களே ட்ரெஸ்ஸில், அது ஃபேஷன் டிசைனர்
1: தானே?
0: ஆ ஓகே, சிஎஸ்கே மாதிரி ஒரு கிளப் எங்களுக்கு வந்து நாங்கள் ஜெர்சி மாற்ற போகிறோம், எல்லோலேருந்து வேறு கலருக்கு மாற போகிறோம் அண்ட் புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இமீடியட்டாக அந்த டெய்லர் வந்து என்ன பண்ணணும், அவங்க ஒரு கற்பனை பண்ணணும், அவங்க ஒரு நிறத்தை கற்பனை பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய குறியீட்டுகளை கற்பனை பண்ணணும் அண்ட் இந்த டிசைனில் வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத கற்பனை பண்ணணும். இப்போ இந்த இந்த கற்பனையை உங்களுக்கு அந்த துறை சார்ந்த இது உதவாது. இப்போ டெய்லரிங் வந்து உங்களுக்கு கற்பனையை சொல்லி தராது, இசை வந்து உங்களுக்கு கற்பனையை சொல்லி தராது. ஓகே சொல்லி தரோம், பட் நான் சொல்கிற கற்பனைங்கிறது உங்களுக்கு லிட்ரேச்சர் எல்லா விதமான கற்பனையுமே சொல்லி தரும். இப்போ நான் ஒரு நாவல் எழுதும் போது என்னுடைய சீனியர் ரைட்டர் சரவணன் சந்திரன் சொல்லிட்டு ஒரு ரைட்டர் சஜஸ்ட் பண்ணுறாரு, டே சொனாட்டா என்னுடைய ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கலி அக்ளைம் நாவல் படிச்சுட்டு அவர் அவரோட டேபிள் ரீட் பண்ண ஃபுல்லாக அவர் படித்தார், டே இதில் ஒரு லைஃப் இருக்குது, இது டெஃபினட்டாக நல்ல ஒர்க்காக வரும், ஆனால் இதில் நீ சேர்க்க வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்குது. என்னென்ன லைட்டு ஸ்மெல்லு சவுண்டு இது மூணுமே சேர்க்கணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பேசிக்காக போஸ்ட் ப்ரொடக்ஷனை சேர்க்கணுன்றாங்க. என்னென்ன இல்லை கதை தானே லிட்ரேச்சருங்கிறது கதை தானே, இல்லை நீ ஒரு சாப்டர் எழுதுறேன்னா அந்த சாப்டரில் என்ன ஸ்மெல் வருது அப்படிங்கிறத எழுது, என்ன சவுண்ட் வருது. நான் வந்து ஒரு சுபிட்ச முருகன் ஒரு நாவல் எழுதுறேன் அப்படின்னு அவருடைய நாவல் சுபிட்ச முருகன் ஒரு நாவல் எழுதுறேன், அந்த நாவலில் ஒரு கோயிலில் ஒரு பிரசாதத்தை வாங்குறேன், கோயில் பிரசாதத்தை வாங்கும் போதே ஒரு ஒரு மனம்னு ஒன்று வரும், அந்த மனமும் எழுதணும். பின்னாடி ஒரு பெல் அடிக்கும், அந்த சவுண்ட் எழுதணும், ஒரு ஒரு ஒரு கிளி பறந்துட்டுருக்கும், அந்த ஒரு கிளி அந்த கிளியோட கீச்சோலி எழுதணும். இது எல்லாமே லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த இந்த கலெக்டிவான திங்கை எழுதுறது தான் லிட்ரேச்சர். நீ எப்படி ஒரு சினிமாவில் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று, நம்ம நடக்கும்போது நம்ம நம்மளுடைய பூட்ஸ் வந்து என்னவா ஒழிக்கணும் அப்படிங்கிறது இப்படி சினிமாவில் மேட்ரோ, லிட்ரேச்சர்லையுமே நீ அதை கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து உனக்கு ஒரு கம்ப்ளீட்டான படிக்கிறவனுக்கு ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் எப்போவெல்லாம் என்னோடய நாவலை நான் ரீரைட் பண்ணுறனோ அப்போல்லாம் இதில் இதில் சவுண்டெல்லாம் எங்கெங்கே சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லைட்டெல்லாம் எங்கெங்கே சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி படித்த ஒரு அனுபவம் இருக்குது. நான் எம் கோபாலகிருஷ்ணன் ஒரு வரி எழுதுறாரு, அந்தி நிறத்தின் பொன்னிற கோடுகள் அப்படின்னு ஒரு வரி, அந்தி ஆமாம் எம் கோபாலகிருஷ்ணன் அந்தி நிறத்தின் பொன்னிற கோடுகள், அது ஒரு பெரிய சிறுகதையில் ஒரு சின்ன வரி, அந்த அந்த சின்ன வரி மட்டும் எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி அடிக்குது, நல்லா இருக்கு கவித் ஒன்று அதை சொல்லி பார்க்கறதுக்கே ஒரு அந்தி நிறத்தின் பொன்னிற கோடுகள் அப்படிங்கிறது ஒரு காதல் கவிதை எழுதும் போது அந்தி நேரத்தில் ஒரு பொன்னிற கோட்டில் உன்னை சந்தித்தேன் ஏதோ ஒன்று எழுதி அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த கவிஞர் கற்பனை பண்ணியிருக்காங்க, நான் அது வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், இந்த மாதிரி ஒரு வரி படித்தேன், அது ஒன்றும் முக்கியமான பெரிய ஞானத்தை வழங்கக்கூடிய வரியெலாம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ஒரு மின்னல் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு வரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பீச்சில் சாயங்காலம் ஒரு 5 மணி 5:15 இருக்கும் போது அதை நான் லிட்ரலாக பார்க்குறேன், கூட்டிட்டு காட்டுறேன், அங்கே பாரு அதுதான் அந்தி நிறத்தின் பொன்னிற கோடுகள். அதாவது அந்தி நிறத்தின் பொன்னிற கோடுகள்னா என்னன்னா உங்களுக்கு சன் செட் ஆகுதுல்ல, சன் செட் ஆகும் போது ஏதோ ஒரு மேக கீற்று மட்டும் அந்த கோல்டன் கலர்ல ஒரு ஒரு லைன் மாதிரி இருக்கும், அந்த லைன் தான் அந்தி நிறத்தின் பொன்னிற கோடுகள். இப்போ எனக்கு இந்த இப்போ அந்த கணத்தை ரசிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய லிட்ரேச்சர் ரீடிங். இப்போ அதை அதை வந்து அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு ஒரு பாட்டு போடுறதுக்கு பெரிய அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அது அதோட முடிஞ்சிடும். ஆனால் அது பின்னாடி ஒரு இலக்கிய பின்புலம் இருக்குன்னு அதை படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குதுல்ல, நான் படித்த வரி அந்த விஷுவல் அப்படிங்கிறது. இன்னொன்று அதை நான் என்ன விதத்தில் பார்த்தனோ எனக்கு முன்னாடியே அந்த ஆத்தர் பார்த்துட்டான், அந்த ஆத்தர் அதை பார்த்துட்டு இதை பதிவு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷுவலை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு படம் ஞாபகம் வருது, செக்காவோட ஆண்டன் செக்காவோடைய ஒரு பிளே பற்றின ஒரு படம், அதில் ஆண்டன் செக்கா ஒரு கேரக்டராக வருவார், ஆண்டன் செக்கா ரஷ்யன் ரைட்டர் அவங்களுக்கு இன்கேஸ் தெரியலாம். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷுவலை பார்ப்பார், ஒரு கிளவுடோட க்ளூமியான ஒரு விஷுவலை பார்ப்பார், அதை எழுதி வைப்பார், நோட் பண்ணி வைப்பாங்க, அதை இந்த மாதிரி நான் அவன் பார்த்தே இதை நான் எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினதில் லிட்ரேச்சர் உங்களுக்கு ஒரு லார்ஜர் தென் லைஃப், உங்களுக்கு ஒரு ஒரு கெரியர் சக்ஸஸாக அது எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டேன், வாழ்க்கையுடைய ஒரு சின்ன கணங்களை நீங்கள் எப்படி ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் லிட்ரேச்சர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி ரீடிங் எப்படி ப்ரீத்திங் எல்லாமே ஒரு அன்றாட செயல்பாடோ ரீடிங்கும் அப்படி தான், ஆப்வியஸ்லி அதை நம்ம எல்லா டைமுமே பண்ண முடியாது, பட் அது நம்ம லைஃபோட ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்கள்லையுமே அது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த இதில் கற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் இருந்தாலுமே கூட ஒரு 50 வருஷம் கழித்து ஒரு வீடு எப்படி அவுட் ஆஃப் ஆல் த கேஆஸ் பெரிய பூகம்பம் வந்தாலும் இடி இடிஞ்சாலும் அது என்ன என்ன ஒரு பவரோட தாங்கி நிற்கணுங்கிறதுக்கும் உங்களுக்கு கற்பனை வேணும். இன்னொன்று 50 இயர்ஸ் கழிச்சு என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணக்கூடிய ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இதுவையும் உங்களுக்கு லிட்ரேச்சர் தரும். அப்படி ஜட்ஜ் பண்ண பல பேர் இன்னைக்கு ரொம்ப சேஃபராக இருக்காங்க ஏஐயோட காம்பீட் பண்ணி. ஏன்னா இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து தமிழ்லேயே நிறைய பேர் எழுதிட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜனரஞ்சகமான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சுஜாதாவே எழுதிட்டார். சுஜாதாவே கற்றதும் பெற்றதும் அப்படிங்கிற ஒரு நூலில் இதோடைய சாத்தியங்களை பற்றி எழுதுறாரு. இப்போது சுஜாதாங்கிறதே நான் மினிமமாக வச்சு தான் சொல்கிறேன். அதை விட உலகத்தில் நிறைய பேர் அதை எழுதியிருக்காங்க. இது எல்லாமே லிட்ரேச்சரில் எழுதுறாங்க. இது யாருமே அவங்களுடைய துறை சார்ந்த சாஃப்ட்வேர் பற்றியோ ஹார்ட்வேர் பற்றியோ கம்ப்யூட்டர் பற்றியோ எழுதப்பட்ட புக்கில் இது இல்லை. ஆக்சுவலாக இது இலக்கியத்தில் யாரோ பண்ணுறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவரோட டெத் பெட் அந்த டைமில் வந்து சாக கடக்கும் போது அவர்கிட்ட ஏதோ ஒரு கடைசி இன்டர்வியூவில் உங்களுக்கு யார் உங்களோட ஒட்டுமொத்த லைஃப்பில் யார் வந்து எந்த ஆளுமை உங்களை பெருசாக கவர்ந்தாங்க அப்படின்னா அவர் ஃபியோதர் தஸ்தயெவ்ஸ்கி சொல்கிறாரு. ஒரு அறிவியலாளன் ஏன் ஒரு இலக்கியவாதியை எக்ஸாம்பிளாக சொல்கிறான் அப்படிங்கிறத வச்சே அப்போ நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. மறுபடியும் ஜெயமோகன் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கே போகலான்னு நினைக்கிறேன். ஏன் இந்த சயின்டிஸ்ட்டு இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால மழை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் ஒரு 3 பேருக்கு இது கதையாகவும் இருக்கலாம் நிஜமாகவும் இருக்கலாம் சொன்னது மழை எப்படி வருதுன்னொன்னே மழைக்கான ஒரு அறிவியல் சாத்தியங்களை ஒருத்தர் சொல்கிறாரு. இது இந்த மாதிரி இருக்க புவி வெப்பமயமாதல்னால தான் மழை வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான இன்னொரு சாத்தியங்களை இன்னொருத்தர் சொல்கிறாரு. மூணாவதாக ஒரு ஆள் சொல்கிறாரு ஆனால் மழை வரலன்னா உயிர்கள் செத்துறோம்ல அப்படின்றாரு. இப்போது இந்த ரெண்டு அறிவியலாளர்களும் ஆமாம் அதுவும் ஏற்கத்தக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் என்ன துறையில் இருந்தாலுமே இப்போ இந்த பதில் இருக்குல்ல இந்த பதிலில் ஒரு குழந்தைத்தன்மை இருக்குது ஒரு இன்னசென்ஸ். மழை வரலன்னா செத்துருவாங்கல்ல பாவம்ல அப்படிங்கிற ஒரு அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல. நீங்கள் எவ்வளோ இன்டெலெக்சுவல் ஆனாலுமே அந்த இன்னசென்ஸை தக்க வைக்க வேண்டிய அவசியம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்குது. அண்ட் ஒரு கலைமனமோடு செயல்படணும்னு நினைக்கிற ஒரு எந்த ஒரு மனுஷங்களுக்குமே அது தேவைப்படுது. அது உங்களுக்கு லிட்ரேச்சர் கொடுக்கும். லிட்ரேச்சர் வந்து வெறும் ரொம்ப டீப்பரான விஷயங்களை மட்டும்தான் எழுதுதா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை, இந்த மாதிரி குழந்தைத்தன்மை உள்ள விஷயங்களையுமே இலக்கியம் எழுதிட்டுருக்கு. ரொம்ப டீப்பரான விஷயங்கள் பற்றி அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு வரும். இலக்கியம் எவ்வளோ தீவிரமானதுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்க்கு வரும். இப்போது நம்மளுக்கு ரெண்டுமே வேணும். நம்மளுக்கு இன்னசென்ஸும் ஒரு மனுஷன் அவனுடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துறதும் அவசியம், அவனுடைய மேதமைத்தனத்தை அட்ரஸ் பண்ணுறதும் அவசியம். இப்போது நம்மளுக்கு இருக்கிற நம்ம பெரும்பாலும் உழன்று கிடக்கிற ஆர்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா. இது ரெண்டுத்தையுமே நமக்கு தருதா அப்படிங்கிற க்வெஸ்சன். நான் ஃபிலிம் கிரிட்டிக்காக ஃபிலிம் அனாலிஸ்ட்டாக இருந்தாலுமே எனக்கு இந்த ஆதங்கம் இருக்குது. தமிழ் சினிமா எஸ்பெஷலி நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய தமிழ் சினிமா இந்த பேலன்ஸை வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி பார்க்கும்போனா இது அதிகமாக இருக்குன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோயிக் தன்மை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் ஒரு சோஷியலாக என்னால் அவனுக்கு சோஷியல் பதற்றம் எவனுக்கு இருக்கும் அவன் தான் ஹீரோ. இப்போ இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிறவங்க ஹீரோ கிடையாது. அதே மாதிரி ஒரு 96 மாதிரி ஒரு படம் பார்த்தேன் நான் ரீசெண்டாக, இம்தியாஸ் அலியோட படம் மெயின் வாபஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. அந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக எதையோ ஒரு லாங்கிங்கை கேரி பண்ணிகிட்டே வருது. 96 ராமும் அந்த மாதிரியான ஒரு எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். நான் அதனால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 11 தடவை பார்த்தேன் அந்த படத்தை 96 படத்தை. ஆனால் நான் சொல்ல வர பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா நான் என்னுடைய லைஃப்பில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். அதாவது மேமை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும் போது அந்த ஃபேஸில் இருந்த இதில் பண்ண அபத்தங்களையும் தவறுகளையும் சே நம்ம இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அசட்டுத்தனத்தோடு நினச்சிக்கிறேன். அது என்ன இந்த டைமில் அது என்ன எந்த வகையிலுமே அஃபெக்ட் பண்ணல. அதுலேருந்து நான் ரொம்ப தூரம் கடந்து வந்திருந்தாலுமே சார் என்னடா இவ்வளோ கோமாளியாக நடந்திருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு புன்முறுவலோடு சிரிச்சுட்டு கடந்து போகிற ஒரு ஃபேஸில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் திரைப்படங்கள் எப்படி காமிக்குது, ஒரு ஸ்கூல் டைமில் 10வதுல பார்த்த ஒரு பெண்ணை வந்து கடக்கவே முடியாத ஒரு 40 வயசாலாக இருக்கிற ஒருத்தனை ஹீரோவாக காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வெறும் இன்னசென்ஸ் இது இங்கே மட்டும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 7 ரெயின்போ காலனி செல்வராகவன் முன்னாடி ஜென்ரேஷன் படம் எடுத்துக்கோங்க. அந்த படத்தில் அவனை அந்த பெண் கிட்ட எப்படி அட்ராக்டிவாக வச்சுக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. அவனை நான் என்ன பண்ணா அந்த பெண் என்ன மதிப்பாங்கிறது கூட அவனுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒருத்தவனை தான் தமிழ் சினிமா நான் இது எல்லாமே எனக்கு பிடிச்ச படங்கள்ங்கிறதுனால சொல்கிறேன். இது இல்லாமல் இந்த பிடிக்காத படங்கள் பண்ணுற அசட்டுத்தனங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது. இது ஆண்கிட்டேயுமே சினிமா ஆட்கள் அப்படிதான் நடந்துக்கிறாங்க, பெண் கதாபாத்திரங்கள்லையுமே அப்படிதான்
1: நடந்துக்கிறாங்க.
0: ஆ அது இருக்கலாம், பட் நான் என்ன சொல்றேன்னா இவ்வளோ இதுல இல்ல குளோரிஃபை கூட இல்ல. நம்மளுக்கு இவ்வளோ சினிமா வந்திருக்கு. நம்ம ஆக்சுவலாக உலகத்திலேயே தமிழில் தான் அதிகமான சினிமாக்கள் எடுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு இங்கே ஒரு 280-300 படங்கள் வருது. எந்த ஊர்லேயுமே அவ்வளோ படங்கள் வர்றதில்ல. தெலுங்கு சவுத் இந்தியன் சினிமா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இந்த இவ்வளோ ப்ராடக்டில் ஒரு படமாவது எனக்கு ஒரு இன்டலெக்சுவலை முன்னிறுத்தி ஒரு ஐடியலிசத்தை முன்னிறுத்தி ஒரு படம் வருதா அப்படின்னு கேட்டால் 5 வருஷத்துக்கு 1 தடவை வருது. 5 வருஷத்துக்கு 1 தடவை வர்றதுங்கிறது கரெக்டான ரேஷியோ இல்லைல்ல. அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு 10 படம் அப்படி வருதா. இன்னைக்கு வந்து டாபிக் சினிமா பக்கம் கொண்டு போவான்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப கமிங் பேக் டு திஸ் க்வெஸ்சன், ஏன் டாஸ்டோவ்ஸ்கி நாவலில் இவ்வளோ இன்டலெக்சுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ இன்டலெக்சுவல்ஸ் ரியல் லைஃப்பில் இருப்பாங்களா? ஒரு கதை நடக்குது, ஒரு கதையை சுற்றி ஒரு 50 பேர் வராங்க. அந்த 50 பேருமே மாற்றி மாற்றி அவங்களோட தாட் ப்ராசஸை போட்டு மோதிக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குமான்னு கேட்டால் வாழ்க்கையில் டெஃபினட்டாக இவ்வளோ நடக்காது. வாழ்க்கையில் நிறைய முட்டாள்கள் தான் இருப்பாங்க. ஆனால் டாஸ்டோவ்ஸ்கி நாவலில் முட்டாள்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுக்கிறாரு. என் நாவலில் இன்டலெக்சுவலுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. என் நாவலில் ஒரு குற்றவாளி கூட இன்டலெக்சுவலாக தான் யோசிப்பான். ஏன்னா இன்டலெக்சுவலாக யோசிக்கிறவங்களுடைய கதாபாத்திரங்கள் மூலயமா மட்டும்தான் நான் என்னால் ஒரு டிஸ்கஷனே வைக்க முடியும். முட்டாள்களை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு முட்டாள் இருப்பான், அந்த முட்டாளும் ஒரு இன்டலெக்சுவலோட கான்ட்ராக்ட் தான் ஆவான். நான் அப்படி நான் கொண்டு போயிடுறேன். ஆனால் என்னோட இதில் 100 முட்டாள்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு டாஸ்டோவ்ஸ்கியோட ரீடர் ஒருத்தவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அவருடைய நீங்கள் வெந்நீரை இரவுகள் படித்து பார்த்தாலுமே தெரியும், வெந்நீரை இரவுகள் ஒரு பெண்ணுக்காக இயங்குறது. ஒரு பெண்ணுக்காக இயங்குறத தொடங்கி அவனுடைய தாட் வேறு எங்கெங்கேயோ போகுது. அவனுக்கு சமூகத்தில் அவனுடைய ஏற்பு என்ன? அப்போது ஒரு காதல் வெந்நீரை இரவுகள் ஒரு காதல் கதை, ஆனால் அது வெறும் ஃபியர் த டஸ்டோவ்ஸ்கி. வெந்நீரை இரவுகள் ஒரு காதல் கதை, ஆனால் அது வெறும் காதல் கதை இல்லை. அது ஒரு ஆணுடைய தனிமையை, ஒரு ஆணுடைய சமூகத்தில் அவனுக்கு எந்த ஏற்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு மன போராட்டத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு நாவல். அதனால அந்த போர்ஷன் தான் நிறைய பேருக்கு வெந்நீரர்கள் மேல ஒரு டிட்டாச்மெண்ட் வருது. அதை புரிஞ்சிக்கவே முடியலையே. அந்த நாவலே எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா, சில இரவுகள் அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க பாக்குறாங்க இயற்கை படத்துல வர மாதிரி தான். இந்த பொண்ணுக்கு ஒரு குற்ற சம்பவம் நடக்குது, அதுல இருந்து இவன் காப்பாற்றி ப்ரொடெக்ட் பண்றான். அவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு எவ்ரி நைட் அவங்க மீட் பண்றாங்க ஒரு பார்க்ல. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அவளுடைய இவன் இந்த ஹீரோ அவனுடைய கதையை ஷேர் பண்றான். அந்த கதை யாருக்குமே புரியல. எனக்குமே ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது டெஃபினட்டாக புரியாது. 20 வயசில் எப்படி புரியும்? ரீரீட் பண்ண தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம அடையும் போது தான் ஓ இந்த போராட்டம் இவனுக்கு இருந்திருக்காங்க. ரெண்டாவது இரவில் அவளோட ஃப்ளாஷ்பேக்காக ஓப்பன் பண்ணுறேன். அங்கேருந்து எல்லாருக்குமே கதை புரிய ஆரம்பிச்சிருது. அப்போ அவனோட காதலன் வேறு ஒரு இடத்துல இருக்கிறான், அவனுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஹீரோவுக்கு அந்த பெண் மேலே இந்த பெண்ணுடைய காதலன் வேற எங்கேயோ ஒரு ஊரில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோவுக்கு இந்த பெண் மேலே ஒரு காதல் வந்துடுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காதல் வந்து அவன் சொல்கிறான். அந்த பெண்ணும் ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் ஆக மாட்டான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுது, நீங்கள் எவ்வளோ என் மேலே அன்பாக இருக்கீங்க, அவருந்தான் இருக்கிறாரு, என்னைக்காவது என்னை பார்க்க வந்தாரா, இவ்வளோ நாள் நான் 1 வருஷமாக 1.5 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், அவர் என்னைக்காவது என்னை பார்க்க வந்தாரா, நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, என் கூட இருக்கிறீங்க, என்கிட்ட அன்பு செலுத்துறீங்க, நான் உங்களை தான் காதலிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பெண் கைப்பிடிச்சிடறான். கைப்பிடிச்சிட்டு அவனுக்கு அவ்வளோ மனப்போராட்டம் இருந்ததில்ல. அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் அந்த ஃபஸ்ட்டு இரவு அவன் சொல்லும் போது அவனுக்கு இருந்த மனப்போராட்டங்கள் எல்லாமே உடஞ்சிருது. யாரால் உடையுதுன்னா, ஒரு பெண்ணினுடைய ஏற்பனால் உடையுது. ஒரு பெண் என்னை அக்னாலேஜ் பண்ணிட்டாடா, எனக்கு அது போதும், இந்த ரஷ்யாவே என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த ரஷ்யாவுமே அவன் சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்க்கும்போது அந்த டைமில் அவனோட காதலன் வரான். அதுதான் நீ இயற்கை படத்தோட கிளைமேக்ஸ். இது 180 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின, இங்க இருந்து தான் அது வருது. ஆமா, அவர் இறந்துட்டார்ல, அவரு இறந்துட்டாரா நாட்டுடைமை ஆக்கிடுவாங்க. ஆமா ஆமா, இன்ஸ்பிரேஷன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட படம் நான் அத அப்புறம் சொல்றேன். முடிச்சிருவோம். இப்படி இந்த மாதிரி அந்த பெண் வந்தோடனே அவனை விட்டுட்டு போயிடுறான். படிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தன்னை வச்சு படிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் தானே ஹீரோ, அவனுக்கு இருக்கிற மனப்பாராட்டம் எனக்கும் இருக்கு அப்படின்னு ரீடர்ஸ் எல்லாமே. அந்த பெண் பேர் நாஸ்தங்கா. சொல்லுங்க. அந்த பெண் பேர் நாஸ்தங்கா. இவளை
2: இருக்கு.
0: உலகத்துல இருக்கிற எல்லா மொழியுமே இத படமாக்கிட்டாங்க.

0: இப்போ இயற்கையுடைய பாதிப்புல இருந்து வந்த படங்கள் வேணா சொல்லலாம். ஆனா அதுக்கும் டாஸ்டோவெஸ்கிக்கும் இது இருக்கு. டாஸ்டோவெஸ்கிய முழுசா ரெப்ளிகேட் பண்ண படம்னா இயற்கை மட்டும்தான் தமிழ்ல. இப்போ நாஸ்தங்கோட ரெப்ளிகேஷன் கேரக்டர் ஒன்னு இருக்கு, அதை பத்தி பேசுவோம் நம்ம. இப்போ நாஸ்தங்க எல்லாருமே ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த அந்த புக்கை படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு நாஸ்தங்கா மேல ஒரே புலம்பல் குற்றச்சாட்டு, அந்த கேரக்டரே வந்து ஒரு ஹேட்டபிள் கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு எனக்கு என் கூட. ஆனா அந்த அந்த ஹீரோ கேரக்டருக்கு எந்த புகாருமே இல்லாம அந்த நாவல் எப்படி முடிக்கிறான்னா, என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு இரவு எனக்கு கொடுத்த, இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு அந்த ஒரு இரவு போதாதான் எனக்கு அப்படின்றான். இவ்வளோ நாளா அது அந்த அந்த நாவல் பாருங்க, அது வந்து நீங்க ஒரு ஃபெமினிஸ்ட் நாவல் சொல்லாமான்லாம் எனக்கு தெரியல. ஆனா பெண்களை வந்து சபிச்சோ இது பண்ணியோ இப்போ நிறைய படைப்புகள் வந்துட்டு இருக்கும் போது எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லாம நான் வந்து இந்த செவத்தை பார்த்தெல்லாம் ஓவர் திங்க் பண்ணியிருக்கேன். இந்த செவ் என் செவத்துலேருந்து அந்த இது விரிஞ்சு விழும் பார்த்தீங்களா, அதை நினச்சலாம் அது அது வந்து என் வாழ்க்கையோட ஒரு பிரதிபலிப்போன்லாம் நினச்சவன் ஓவர் திங்க் பண்ணியிருக்கேன். அவன் ஓவர் திங்கோட பீக் அந்த கேரக்டரைசேஷன், அந்த அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணேன். நீ எனக்கு வந்து ஒரு நாள் ஒரு இரவுடைய அழகான ஒரு நினைவுகளை கொடுத்துட்ட, நான் இதை ஓவர் திங்க் பண்ணி என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அவன் முடிக்கிறான்ல. அது வந்து இது வரைக்கும் உலகத்தில் எழுதப்பட்டதுலே தி பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லவ் ஸ்டோரிஸ் நான் சொல்கிறாங்க. ஸோ நிறைய டாஸ்டோவெஸ்கியோட ரீடர்ஸோ இல்லை ஏதோ ஒரு சென்சிபிளான ரீடர்ஸோ என்ன பண்ணுறாங்க, நாஸ்தங்க அவ்வளோ கெட்டவ கிடையாது அப்படிங்கிறத சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. இல்லை ஷீ இஸ் நாட் ஷீ டிசர்வ் ஷீ டசன்ட் டிசர்வ் தட் ஹேட் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறாங்க. அந்த மாதிரி தமிழில் ஒரு கேரக்டர் இருக்கு தமிழ் சினிமாவில், ஜெஸ்ஸி. ஓகே, ஸோ அவங்களுமே ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நேசிக்கப்படக்கூடிய கேரக்டர்லாம் அவங்க கிடையாது, நேசிக்கப்படக்கூடிய கேரக்டர்லாம் கிடையாது. அவங்க மேலேயுமே ஏன் ஜெஸ்ஸி ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒன்று இருந்தே இருக்கும். ஆனால் இந்த லிட்ரேச்சர் ரீடர்ஸ் வந்து ஜெஸ்ஸியை டிஃபெண்ட் பண்ணாததுனால ஜெஸ்ஸியை இன்ன வரைக்கும் அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு துயரம் ஒன்று இருக்கு. இப்போ ஜெஸ்ஸிங்கிறது யாரு, அவளுடைய அவ அப்படிங்கிறது அவ ப்ராடக்ட் ஆஃப் ஹர் பேட்ரியார்கியல் ஃபேமிலி தான். அவளோட ஃபேமிலி, நான் அந்த மதத்துக்குள்ளெல்லாம் போக விரும்பல, ஏன்னா எல்லா மதத்துலேயும் பேட்ரியார்கி இருக்கு அப்படிங்கிறதுனால. அவங்களோட அப்பா அவளை அப்படி நடத்துறதும் அவங்களோட அண்ணன் அவளை அப்படி நடத்துறதும் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஒரு சின்ன முடிவெடுத்தல் சுதந்திரமே இல்லாத போது அவ எப்படி ஒரு உறவுல மட்டும் ரொம்ப தீர்க்கமான ஒரு ஸ்டாண்டில் இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ இது இதை கார்த்தி புரிஞ்சுக்கிறான், இதை கார்த்தி புரிஞ்சுக்கிறான், இதை நம்ம புரிஞ்சிக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு லிட்ரேச்சர் கொடுக்கோங்கிறதுக்காக நான் இந்த சினிமா எக்ஸாம்பிள்
1: போனேன். நீங்க இவ்வளவு ஃப்ளோல போகும்போது ஒண்ணு நாங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படும். பாலு பிரதருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்துச்சு புத்தகங்கள், ஏன்னா இவங்க அந்த பேபி ஸ்டெப்ல இருக்காங்க, அத நீங்க சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூ
0: பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி எப்ப வேணா குறுக்கிட்டு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. நான் எனக்கு வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல சினிமா ஆசை இருந்தது, சினிமா டைரக்டரா ஆகணும், டைரக்டரா ஆகணும் கதை சொல்லணுங்கிறது தான் என்னுடைய இது. இருந்தபோது நான் சும்மா வீட்லேயே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஃபோன்லேயே எடுத்துகிட்டு இருக்கேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்தா இதுதான் இதை பேசு இதை பேசு இதை பேசு அப்படின்னு. ஏதோ ஒரு மைக்ரோசாஃப்ட் ஏதோ ஒரு எடிட்டிங் ஆப் இருக்கும், அதை வச்சு விண்டோஸ் மூவி மேக்கர், ஓகே விண்டோஸ் மூவி மேக்கர்ல எடிட் பண்ண தெரியுமா, அது விண்டோஸ் மூவி மேக்கர்னு ஒன்று இருக்கு அதெல்லாம். ஓகே எங்க டைம்ல அதுதான், இப்போ இன்ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல இதுல ஃபோன்ல, எங்களோட இன்ஷார்ட்ஸ்ங்கிறது விண்டோஸ் மூவி மேக்கர் தான், அது ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு அதே வெட்டி அதே படம் மாதிரி பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டேனி உனக்கு நிறைய கதை, நான் இப்போ கதை ஏதோ அந்த டைம்ல வந்து ஃபிலிம் மேக்கர் பேஷன்ல அம்மா இந்த மாதிரி ஒரு கதை யோசிச்சிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லுவோம். சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அவங்க வயசுக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்க எவ்வளோ கதை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பழந்தின்னு கொட்ட போட்டிருப்பாங்க. அப்போ எங்க அம்மா வந்து என் கதையில நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கதையில ஒரு போதாமைகளை வந்து அவங்க உணர்றாங்க. இவனுக்கு பேஷன் இருக்கு, இவன் பண்றான், இவங்க கிட்ட செயல் இருக்கு, ஆனா இவங்க கிட்ட சென்சிபிளான கதை இல்லை. சென்சிபிளான கதை ஏன் இல்லைன்னா, 17 வயசு பையனுக்கு எப்படி சென்சிபிளான கதை இருக்கும், அவனுக்கு வாழ்க்கையும் அனுபவமும் இருந்தாதான் சரி. வாழ்க்கையும் அனுபவமும் இப்போ நம்மளால கொடுக்க முடியாது, நம்மளால என்ன கொடுக்க முடியும், ரீடிங்னு ஒன்று கடத்த முடியும்னு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த புக் என்னன்னா, அப்துல் கலாமோட அக்னி சிறகுகள். சரி நானும் வாங்கி படிக்கிறேன், விங்ஸ் ஆஃப் ஃபயர் நானும் வாங்கி படிக்கிறேன், அது ஒரே ராக்கெட் சயின்ஸா இருக்கு, இதை வச்சு நம்ம என்னத்த படம் பண்ண போறோம். ஆனா இதுதான் வழின்னு அவங்க காட்டிட்டாங்க, அவங்க வந்து சாவியை கொடுத்துட்டாங்கன்னா அது தப்பான, இந்த டோருக்கான சாவி இல்லை வேற டோருக்கான சாவி, நான் என்ன பண்றேன் எனக்கான சாவியை நான் கண்டடைறேன். எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி நானும் சேத்தன் பகத், பொன்னியின் செல்வன், சுஜாதா இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். போற போக்குல அப்புறம்

0: உங்களுக்கு அது சீரியஸ் லிட்ரேச்சருக்கும் கமர்ஷியல் லிட்ரேச்சருக்கும் உள்ளான வித்தியாசம் புரிஞ்சிடும். இந்த புக்கை நோட் பண்ணுங்க, வட்டியே முதலும் அப்படின்னு ஒரு புக், ராஜ்முருகன். இந்த புக்கை வாங்கி படிக்கிறேன். படிக்கும்போது இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு, ஒரு 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் உள்ள ஒரு தொகுப்பு இது. எனக்கு இப்போ இந்த ஒரு ஒரு கட்டுரைகளுமே வேற வேற டாபிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுது. நான் சொன்னல, இது ஒட்டுமொத்த ஹியூமானிட்டிக்குமான ஒரு டாஸ்டோவ்ஸ்கி பேசுறாரு சொல்லிட்டு, அந்த மாதிரி கற்ற வடிவில் லைஃபோடைய பல்வேறு பரிணாமங்களை வந்து எனக்கு கற்ற வகையில் காட்டின ஒரு சிம்பிளான புக். எல்லா ஏன் நான் நோட் பண்ண சொன்னேன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் புக் டு ஸ்டார்ட் வித். தமிழில் நீங்கள் படிக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த புக்கை வாங்கி படித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஓ வாழ்க்கைங்கிறது இவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இப்போ அந்த புக்கை நான் வந்து ரொம்ப அந்த டைமில் அந்த புக்கு பிரிண்டில் இல்லை, அப்போ நான் தேடி தேடி வாங்கினேன். எங்கே தேடி வாங்கினேன்னா, சிஎம்பிடிக்கு ஆப்போசிட்டில் ஒரு புக் ஷாப் இருக்குது. அந்த புக் ஷாப்ல ஏதோ சும்மா போறேன், இந்த மாதிரி ஒரு புக்கு கடை இருக்குன்னு தெரிஞ்சோடனே உள்ள போறேன். உள்ள போய் பார்க்கும்போது எனக்கு அப்ப அந்த புக் இருந்ததுப்பா, இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன் கிடைச்சிருச்சுன்னு உடனே வாங்கி பில் போட்டு பார்த்தா, 7வது சாப்டர்ல ஒரு புத்தகத்தை எப்படி, ஒரு புத்தகத்துக்காக ஒருத்தர் எவ்வளவு தேடி இருக்காங்கிறத பத்தி ஒரு சாப்டர் இருக்கு. அப்போ அது அது ஒரு ஆச்சரியம். இன்னொன்னு, நீங்க உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த பொருள் எத்தனை கைகளை தாண்டி எத்தனை உழைப்பு, நீங்க ஒரு போன் வச்சிருக்கீங்கல்ல, இந்த போனுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குங்கிறத பத்தி ஒரு கட்டுரை ஒன்று பேசுது. இப்போ இந்த புக்கை நீங்க வாங்கிட்டீங்க, இந்த புக்குக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்புங்கிறத பத்தி ஒரு கட்டுரை பேசுது. அப்போ ஒரு ஹியூமன் லைஃபோடைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது மட்டும் தான் வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சு. இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் புக் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நான் படிச்ச ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிச்ச ஆத்தென்டிக்கான லிட்ரேச்சர் புக்னா வட்டி முதலும் தான். என்னுடைய ஃபர்ஸ்ட் புக் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை, உன்னை தாண்டி பல்வேறு வாழ்க்கைகள் இருக்கு. உதயம் தேட்டர்ல ஒரு அக்கா பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா வந்து ரொம்ப அக்ரஸிவாகவே ஆம்பளை மாதிரி நடந்துப்பாங்க. அந்த அக்கா ஏன் ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டுரை. அந்த அக்கா ஃபேஸ் பண்ண ஹராஸ்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அணிஞ்சிக்கிற ப்ரொடெக்ஷன் தான். நம்ம இப்போ இன்னைக்கு எத்தனையோ அக்காக்கள் அப்படி பார்க்குறோம், அசிங்க அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பாங்க, அடிப்பாங்க, மிரட்டுவாங்க. இப்போ நம்ம தாய்க்கழுவியோடைய கேரக்டரை கூட நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ரொம்ப விகரசாக இருப்பாங்க. அவங்க ஏன் அப்படி விகரசாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. அப்போது ஒரு மனுஷங்களை நம்ம அவங்க என்ன அப்படிங்கிறத விட அவங்கள சுத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதுதான் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் நீங்க லைஃப்ல, இப்போ நம்ம சினிமாவில் பண்றது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். ஒரு காட்சி பாக்குறோம், அந்த காட்சி என்ன கொடுக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்காம, அது என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்துலாம் அது உருவாகி, இந்த சாத்தியங்கள் பாசிபிலிட்டிஸ்ல இருந்து, பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, இந்த பாசிபிலிட்டிஸ்ல இருந்து இந்த காட்சி உருவாயிருக்கும் நம்ம பண்றோம்ல, அந்த ப்ராக்டிஸ் ஒரு புக்கு கொடுக்கும். அந்த புத்தகம் உங்களுக்கு அதை கொடுக்கும் போது நீங்க உங்க லைஃப்ல அதை அப்ளை பண்ணுவீங்க. நீங்க ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது அவங்கள ஜட்மெண்ட் எல்லாம் அணுகாம, இவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சு. நான் எங்க அப்பா ஒரு டைம் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா வந்து என்ன சின்ன வயசுல நல்லா அடிச்சிருக்காரு. நான் என்ன அடிச்சதை விட எங்க அண்ணனை நல்லா அடிச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த டிபேட் குள்ள எல்லாம் போக வேண்டாம், அந்த பேரண்டிங் அடிக்கிறது தப்பா இல்லையா அது இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் உழைக்கிற ஒருத்தவங்க அப்படிதான் நடந்துப்பான். இப்போ இதை வந்து எனக்கு வேற ஏதோ ஒரு, ஏன்னா ஆண்டன் செக்காவோட ஒரு கதையில இது இருக்கு. ஆண்டன் செக்காவோட ஒரு அந்த கதையை நான் சொல்றேன், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே இந்த கதை, ஒரு சின்ன கதை, ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சிடலாம். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிற கதை என்னன்னா, ஒரு பையன், ஒரு அப்பா குடிகாரர், குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அவங்க பொண்டாட்டியும் அவங்க பையனையும் ரொம்ப மோசமாக நடத்துறாரு. குறிப்பாக அவங்க பையனும் ரொம்ப மோசமாக நடத்துறாரு. ஏன் படிக்கல, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, இவர் ஏதோ ஒரு வேலை சொல்லியிருப்பாரு, அந்த வேலையை அவன் சரியாக செஞ்சிருக்க மாட்டான், செய்யலன்னா ஓரமாக போய் நில்லு, இவனுக்கெல்லாம் டிஃபன் கிடையாது, டின்னர் கிடையாது இன்னைக்கு சொல்லிட்டு பட்னி போடுவார். பட்னி போட்டுட்டு அவர் படுத்துருவார். இவனுக்கு வந்து அவன் டாய்லெட்டில் போய் அழுவான். ஸோ அது நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். அந்த கதை படிக்கும்போது நம்ம, ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வாஷ்ரூமுங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு இடமா மாறிடும். நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் அழ முடியாது, வீட்டில் அழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும், லொட்டு லொசுக்கு அப்படின்னு. அந்த நாவலில் அது இருக்கு. இதுல எனக்கு எங்க ரொம்ப ரிலேட்டபிளா இருந்ததுன்னா, அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா பயங்கரமான ஒரு எனர்ஜியோட ஒரு ஸ்பிரிட்டோட, அப்பாவுக்கு ஒரு முத்தம் கூட அப்படின்னாரு. அது வந்து எனக்கு அப்பா பத்தின ஒரு பெரிய பிம்பத்தை உடைச்ச, நம்ம அப்பா அதை பண்ணிருக்காருல்ல, ஆமால அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணும், அந்த வரியை அவர் எப்படி எழுதுறாருன்னா, அந்த பையன் நடுங்கும் உதடுகளால அவங்க அப்பாவுடைய சீக்ஸை டச் பண்ணான் அப்படின்னு எழுதுறாரு. அதுதான் ஒரு லிட்ரேச்சர், ஒரு ஒரு இலக்கியவாதி ஒரு முத்தத்தை எப்படி பாக்குறாங்கிறது இருக்குல்ல. என்ன நேத்து அடிச்சுட்டு இன்னைக்கு முத்தம் கொடுன்றீங்க, நான் தொடதான் செய்வேன், முத்தம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆனா இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்னோட 27 வயசுல நான் புரிஞ்சுக்கிறேன், அவங்க அப்பா அவ்வளோ நேரம் உழைச்சிட்டு வராரு. அவ்வளோ நேரம் உழைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நீங்கள் அப்படியே இப்போ நம்ம ரிலாக்ஸ்டாக ஒன்று சொல்கிறல, இருந்தாலும் அவர் அப்படி யோசிச்சிருக்கலாம் இது அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பேசுவோம்ல. ஒரு ஒரு நீண்ட நேரம் உடல் உழைப்பு செலுத்துறவனால அந்த அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஆங்கிள்லேருந்து யோசிக்க முடியாது. ஸோ இன்னொன்று, இன்னொரு பழமொழி இருக்குது, அப்பா அடிக்காத பிள்ளைய ஊர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் அது அது வேண்டாம். பட் ஆனால் ஒரு ஒரு லிட்ரேச்சர் நமக்கு என்னென்னலாம் பந்து, நம்மளுக்கு ஒரு ஹியூமன் பீங், இப்போ இது அப்பா அடித்தது சரியா தப்பாங்கிறது இல்லை டிபேட், அந்த அப்பாவை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அது. இப்போ இந்த இலக்கிய வாசிப்பை அவங்க அப்பாவுக்கு இருந்ததுன்னா அந்த அப்பா அந்த பிள்ளைய அடிச்சிருக்க மாட்டான். ஏன்னா நாளைக்கு நம்ம முத்தம் கேட்டால் அவன் நம்மளை தொடதான் செய்வான், அவன் நம்மளுக்கு முத்தம் கொடுக்க மாட்டாங்கிற புரிதல் அவருக்கு இலக்கியம் படித்தாதான் வரும். அவர் இலக்கியம் படிக்கல, அவர் வெறும் உழைப்பாளர், லேபர். லேபருக்கு அவ்வளோதான் இருக்கு, அவர் வந்து அப்படியே என்ன சொல்ல, மனம் போன போக்கில் தான் அவர் நடந்துப்பாரு. நீங்க மனம் போன போக்கில் நடந்துக்கிறதுங்கிறது சரியான லைஃப் ஸ்டைல் இல்லை. நீங்க கூர்ந்து நட்சத்திரம் நகர்கிறதுன்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு டைலாக், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்ம யோசிச்சு பண்ண முடியாது, ஆனால் செஞ்சுட்டு நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல நான் இப்படி பேசிட்டேன், நான் பேசுனது சரியா அப்படிங்கிறது ஒரு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சு தான் பேசணும்னு சொல்ல வரல, நீங்கள் நீங்களாகவே இருங்க. இப்போ நீங்கள் இந்த இன்னைக்கு யோசிச்சிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் பேசும்போது நீங்கள் இன்னும் பெட்டரான ஹியூமன் பீயிங்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ உங்களோட சொந்தக்காரங்கிட்டயோ சுற்றி இருக்கிற யார்கிட்டயோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இதை இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்கறது வந்து லிட்ரேச்சர் கொடுக்கும். இன்னொன்று, ஏன் இலக்கியம் வாசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது, நம்மளுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது ஒரு வாழ்க்கை. நான் ஏன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரு ஏழு பிறவி இருக்கிற மாதிரி, நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம அதிகபட்சம் எத்தனை மனுஷங்களை சந்திச்சிட போறோம் அப்படிங்கிறது இருக்கு, நெருக்கமா சந்திச்சிட போறோம். இப்ப நான் இங்க ஒரு 25 பேர் சந்திக்கிறேன்னா அது இல்ல சந்திப்பு, நான் யாரோட நெருக்கமா, யாரோட அவங்களுடைய லைஃபோடைய ஒரு பகுதியை நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, என் லைஃபோட ஒரு பகுதி நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ற அளவுக்குன்னா, நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு வாழ்க்கையில ஒரு 50 பேரை தான் நீங்க சந்திப்பீங்க. அந்த மாதிரி உங்க அப்பா, அம்மா, காதலன், நண்பர்கள், ரொம்ப இந்த மாதிரி ஏதோ க்ளோஸ்டான, அதிகமாக ஒரு 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்களோட டீச்சர்ஸ், நாளைக்கு வேறு டீச்சர் வருவாங்க, அவங்க கொலீக்ஸ்லாம் பெரிய இதெல்லாம் இல்லை, நீங்கள் வருவீங்க 8 மணி நேரம் வேலை செய்வீங்க, அது அது பெரிய ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஒரு 100 பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் யாரோ ஒரு ஆள் தான் அந்த மாதிரி கிடைப்பாங்க. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, மகன் மகள் இப்படின்ட்டு ஃபுல்லாக கணக்கு எடுத்தாலுமே ஒரு 50 பேர் தான் உங்கள் லைஃப்லேயே கிடைப்பாங்க. அந்த 50 பேருமே உங்களுடைய வாழ்க்கையை, அவங்களோட வாழ்க்கையோட ஏதோ ஒரு சித்திரத்தை மட்டும் தான் உங்களுக்கு தருவாங்க, ஃபுல்லாலாம் தரமாட்டாங்க. ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். அண்ட் அப்படிலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு மகன் மகள் இருக்காங்கன்னா கூட அவங்களோட வாழ்க்கையை முழுசாலாம் நம்மளால ட்ராக் பண்ணவே முடியாது, ஓரளவுக்கு மட்டும்தான். இது யாராக இருந்தாலுமே, வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், நம்மளுடைய பெற்றோராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே, அப்படி இருக்கும்போது உங்களுடைய நெருக்கமான சர்க்கிள்லேருந்தே உங்களுக்கு ஒரு முழு வாழ்க்கை கிடச்சிடாது அப்படிங்கிற போது, இது உங்களுக்கு முழுமையான வாழ்க்கையை தருதுன்னா லிட்ரேச்சர் தான் தரும். லிட்ரேச்சர்ல நீங்க ஆயிரக்கணக்கான மனுஷங்களை பாப்பீங்க.
1: சோ சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி தினமும் 13 மணி நேரம் உழைச்சிட்டு வர ஒருத்தரால பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தி யோசிக்க முடியாது அப்படின்னு. இப்போ நம்மளோட இந்த ரீடிங் டே கேம்பெயின் டோட்டலா போக்கஸ் பண்றது இந்த மாதிரி பீப்புள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான். ஆனா அவங்களோட டே டு டே லைஃப்ல அவங்க அடுத்த நாள் ஃபுட்டுக்கோ இல்ல வேலைக்கோ அவங்களோட ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுன்றதை யோசிக்கும் போது, அவங்க லைஃப்ல நான் லிட்ரேச்சரோ இல்ல டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிங்க, நீங்க இப்படி எல்லாம் இதை பாக்கலாம், வேற வேற கோணங்கள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன்.
0: ஓகே, எல்லாருமே ஒரு கலை வடிவத்தை, நல்ல க்வெஸ்சன் ஆக்சுவலாக அவங்க கேட்டது, எல்லாருமே ஒரு கலை வடிவத்தை எடுத்து கன்சியூம் பண்ணுறது, கன்சியூம் பண்ணுறதுங்கிற தப்பான வார்த்தை, அது அதோட உரையாடுறதுங்கிறது ரொம்ப சாத்தியமே இல்லாத விஷயம். இது வந்து சினிமாக்குமே, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த உழைக்கும் வர்க்கம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களால ஒரு நல்ல, அவங்களால ஒரு காக்கா முட்டை படம் பார்க்க முடியாது, அவங்களால ஒரு பேரன்பு படம் பார்க்க முடியாது. ஆனால் அவங்கள சுற்றி ஒரு ஒன்று ஒரு உலகம் இருக்கும்ல, அந்த உலகம் அதை பண்ணலாம். ஏன்னா இது இது வந்து ஒரு தத்துவத்தை எல்லாருமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த தத்துவத்தை எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்குற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஆளுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. இப்போ இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல தான் இருக்கிறோம், ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வறுமை கிடையாது, நம்ம கூலி வேலை செய்ய போறதில்லை, நம்மன்ட்டு இல்லை. நான் இந்த இதுவும் மட்டும் பேசல, நான் வந்து ஒரு ஒரு சொசைட்டியாவே சொல்றேன், இன்னைக்கு வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இன்னைக்கு பஞ்சம் கிடையாது. இன்னைக்கு 3 வேளை சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம எல்லாருமே நகர்ந்துடும். இன்னைக்கு சாப்பாடு பத்தி ஆக்சுவலி பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட்டியான்னு கேட்கறோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருந்திருக்கு. நம்ம அந்த 70களில் நடந்த பஞ்சம், 70களில்னு கூட இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்த அந்த பஞ்சம்னால எல்லாருக்குமே 3 வேளை சாப்பிடக்கூடிய பாக்கியம் இல்லாததுனால, அது கிடைச்ச டைம்ல சாப்பிட்டியா, எவ்ரி ஒன் மேட் ஷுர் தட் சாப்பிட்டியா அப்படிங்கிறது. இன்னைக்கு அந்த கேள்வியே ஒரு நான்சென்ஸான கேள்விதான். இன்னைக்கு வந்து நம்ம மூணு வேலை இல்லை அஞ்சு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கோம், மூணு வேலை ஃபுட்டையும் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பாடு பற்றி நீ குறையே இல்லை. இன்னைக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான வாழ்க்கையை கூட நம்ம வாழலை, இன்னைக்கு வந்து ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். இப்போ ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான இடத்துக்கு நம்ம நகர்ந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய எஜுகேஷன்ஸ் பற்றினா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் நடந்திருக்கு. நம்மளை வந்து எப்படியாவது இந்த இவங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும், குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும், வறுமையில் இருக்கிறவங்களை படிக்க வச்சு சாப்ப. இன்னி கூட ஒரு தர்மதுரை படம் பார்த்துட்டு இருந்தேன், அதில் அந்த டாக்டர் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு நாங்கள் பஞ்சத்தில் இருந்தோம், ஸ்கூலில் சாப்பாடு போடுறாங்கன்னு தெரிஞ்சோடனே எங்கள் அம்மா என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சது. அப்படியே ஸ்கூல் போய் போய் படித்து படித்து நான் டாக்டர் ஆகிட்டேன். அது எவ்வளோ பெரிய டைலாக் அது, நான் ஸ்கூல் போய் போய் படித்து படித்து சாப்பிட்டு சாப்பிட்டு டாக்டர் ஆகிட்டேன்றார் ஒருத்தர். டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எவ்வளோ ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஒருத்தர் ஸ்கூலுக்கு போய் சத்துணவு போட்ட முட்டையை சாப்பிட்டு சரி வந்துட்டோம் கழுதை படிப்போம் அப்படின்னு படித்து ஒருத்தர் டாக்டர் ஆகிருக்கிறாருங்கிறது, இதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரத்தை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த சொஃபஸ்டிகேட்டடான இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ப்ரிவிலேஜ் அனுபவிக்க போகிறோமா இல்லை இங்கேருந்து மேலெழுந்து வேற ஒன்றுக்கு போகணும் அப்படிங்கிறது, இப்போ அதுக்கு தான் லிட்ரேச்சர். நான் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், இப்போ நான் இங்கேருந்து நான் அடுத்தது என்ன சிந்திக்க போகிறேன் அப்படிங்கிற க்வெஸ்சன் இருக்கு. கம்யூனிசத்தை மறுக்கிறவங்க வேடிக்கையாக அவங்க சொல்லுவாங்க, கம்யூனிசத்தோட கொள்கைன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடணும், வர்க்கம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடணும். கம்யூனிசத்தை மறுக்கிறவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ், இது கம்யூனிசம் அப்போஸ் பண்ணுறதுக்காக சொல்ல. எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிட்டா எல்லாமே சரியாயிடுங்கிற அளவுக்கு மனுஷன் அவ்வளோ மேலோட்டமானவனா, அவன் அடுத்தது யோசிக்க மாட்டானா? பணத்து மேலே இருக்கக்கூடிய வேறுபாடை நீங்கள் உடையின்றீங்க, அப்போ வேற ஒன்றத்தில் வேறுபாடு கொண்டு வர போகிறான், கோல்டில் கொண்டு வர போகிறான், டைமண்டில் கொண்டு வர போகிறான் அப்படிங்கிறது எதுவும் ஒன்று இருக்குல்ல. அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு சொஃபஸ்டிகேட்டான இடத்துக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு இன்றைக்கி 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், மீதி டைம் இதை தாண்டி நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, நீங்கள் அந்த செக்டரை நோக்கி அந்த கேள்வி வச்சிங்க, பட் ஆனால் அந்த செக்டர் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இன்னொன்றும் இருக்கு, என்ன ஆனாலும் படிப்பை விட வேலையை விட வேற எல்லாத்தையுமே விட ஃபேமிலியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. உங்களை ஃபேமிலியோட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்கிட்டு நான் உங்களை படிங்கன்னு சொல்லவே மாட்டேன், படிங்கன்னு மட்டும் இல்லை வேற எதையுமே நீங்கள் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்கிட்டு. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்மளோட கோரே ப்ரொடெக்ஷன் தான், அந்த குடும்பங்கிறது தான் ஒட்டுமொத்த இது. ஸோ உங்களுடைய நெருக்கமானவங்களுக்கு உங்களோட நேரத்தை கொடுத்துட்டு மீதி நேரம் ஒன்று இருக்கும், அந்த மீதி நேரம் வந்து ஒரு ஒரு ரீல்ஸ்க்கு பதிலாக ஒரு ஒரு ஒரு கவிதை புக் எடுக்கலாம், ஒரு 10 ரீல் பார்க்குற இடத்துல ஒரு 10 கவிதை படிக்கலாம். நான் பெருசாகவே சொல்லலை, நீங்கள் வந்து ஒரு மனுஷபுத்திரன் கவிதைகள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு அது ரீல் பார்க்குற மாதிரியான ஒரு கிக்கை தான் கொடுக்கும். ஒரு ஒரு கவிதையும் ஒரு ஒரு உணர்ச்சி நிலையில் உங்களை வச்சுருக்கோம். வெயிலுடைய கவிதைகள் படிக்கும்போது அந்த இது கிடைக்கும், போகன் சங்கருடைய கவிதைகள் படிக்கும்போது உங்களுக்கு அது கிடைக்கும்.
2: விழிப்புணர்வு புத்தகங்கள் குறித்தோ வாசிப்பு குறித்தோ விழிப்புணர்வு இல்லாத நிறைய ஃபேமிலிஸ், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது இது வந்து அடி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பெருசா இல்ல, அபியூஸ் வரைக்கும் போகும்போது அது வந்து இலக்கியம் முக்கியம் தானே, லிட்ரேச்சர் அங்க போய் சேர்ந்தும் தானே ஏதோ ஒரு வகையில.
0: நான் இப்போ இவங்க நான் உங்க சொல்ற அந்த கேரக்டரே வந்து எனக்கு முன்னாடி தலைமுறையை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வளர்ற ஒரு ஆள் வந்து இன்னைக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அட்ரஸ் பண்ணிட்டாலே அது அவனுக்கு போய் சேர்ந்துரும், அவன் அந்த மாதிரியான வேலைக்கு போகக்கூடிய இடத்துல அவன் இருக்க மாட்டான். ஆனா நான் வந்து முன்னாடி ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நீங்க இலக்கியம் படிங்கன்னு அப்படி சொல்லு, உழைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் நீங்க இலக்கியம் படிங்கன்னு அப்படி சொல்ல முடியும். இப்ப நம்ம கரெக்டான மூமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இவங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால இப்ப நம்ம நம்மளுக்கு எல்லாம் இதை நான் ஏன் இவ்வளவு வலியுறுத்துறோம், நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சேங்கிற ஒரு இதுதான், பிரிவிலேஜ் தான் இது. நம்ம ஒன்னும் வந்து ரொம்ப போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, தங்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கு. அப்போ இந்த வாழ்க்கையை நான் இன்னும் எப்படி மேன்மைப்படுத்திக்க போறேன், இன்னும் வாழ்க்கையுடைய கூர்மையான பகுதிகள்லாம் நான் எப்படி நோட்டீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது.
2: நம்ம ஒரு பிரிவிலேஜ் கேஸ்ல இருக்கோம், நீங்க சொன்ன மாதிரி இப்ப எனக்கு படிக்கிறதுக்கு எங்க வீட்டுல வாங்கி தராங்க, எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இல்லாத இப்போ என் ஏஜ்ல இருக்கிற வேற ஒரு பசங்க என்னோட சக மாணவர்களே பார்க்கும் போது அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் இப்போ எங்க அப்பா கூட ஒர்க் பண்றேன், ரொம்ப பாவர்ட்டி நான் கீழே இல்லைனாலும் எனக்கு நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுதான், எனக்கு வந்து இவ்வளவு பண்ற அளவுக்கு இதை யோசிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைன்ற ஒரு வேர்ட் வரும்போது அவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ இல்ல இதை எப்படி மோட்டிவேட் பண்ணுன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க சொல்றோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா எனக்கு ஒரு பிரிவிலேஜ் ஸ்பேஸ்ல நான் இருக்கிறதால நான் அவங்களுக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல.
0: ஓகே, சரி, அப்படி இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்களை நம்மள வலியுறுத்தவே வேண்டாம். அவங்க என்னைக்காவது ஒரு நாள் அன்னைக்கா அவங்களுக்கு அன்றாட கஷ்டத்தை அவங்க சரி செஞ்சுக்கு, அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அதை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கேட்குறாங்க. அந்த ஸ்பேஸுங்கிறது

0: ஒரு 6 மாசமாவும் இருக்கலாம், இல்ல நான் படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாரிச்சு அப்படிங்கறது கூட ஒரு 5 வருஷமாவும் கூட இருக்கலாம் அந்த அந்த இது டைம். ஆனா இவ்வளோ வாழ்க்கை நெருக்கடி இருக்கிறவங்க ஒரு ஸ்கிரீன் டைம் 6 மணி நேரம் இல்லை அப்படின்னா அவங்க சொல்றது வந்து முற்றிலும் லாஜிக். பட் ஸ்கிரீன் டைம் ஒரு 6 ஹவர்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லார் ஃபோன்லேயுமே இருக்குல்ல, அப்போ நம்ம அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். அதை தான் இப்போ இவ்வளோ நெருக்கடி இருக்கிற ஒரு ஆள் சினிமாலாம் நான் எதுக்கு பார்க்கணும், அதுக்கெல்லாம் என் வாழ்க்கை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து காசு கொடுத்து தான் படிக்கணும்னு இல்லை, இன்னைக்கு நிறைய ஃப்ரீ லைப்ரரிஸ் இருக்கு. இன்னைக்கு இன்னொன்று நிறைய புக்ஸ் இன்னைக்கு சாரு நிவேதிதான் ஒரு ரைட்டர், எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு ரைட்டர், ஜெயமோகன் ஒரு ரைட்டர், தமிழில் 3 ஸ்டார்ஸ் இவங்க தான். நீங்கள் விஜய், அஜித், ரஜினி அப்படின்னு சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் புரியணுங்கிறதுக்கு. 3 பேருமே ஸ்டார் ரைட்டர்ஸ், இவங்க 3 பேருமே வெப்சைட் வச்சுருக்காங்க, இவங்க 3 பேருமே ஃப்ரீயாக எழுதிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, வேர்ல்டுலேயே தி லார்ஜஸ்ட் நாவல் சீரீஸ் தமிழில் எழுதப்பட்டது, ஜெயமோகன் எழுதின வெண்முரசு அப்படிங்கிற நாவல் சீரீஸ் கிட்டத்தட்ட 26,000 பக்கம். ஹாரி பாட்டர் கூட அவ்வளோ அதிகம் இல்லை. மகாபாரதத்தை ஜெயமோகன் அவருடைய மகாபாரதம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் தெரிஞ்சிருக்கும், கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உண்டான நட்புங்கிறது என்ன, அவங்களுடைய நட்பு மிகச்சிறந்த நட்பு இப்படின்னு கதை வழியாக தான் அப்படி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ அவங்களோட நட்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப விரிவா, இப்போ இது இது ஒரு சின்ன செக்மெண்டா, அது ரொம்ப இப்போ பீஷ்மரை பத்தி ரொம்ப விரிவா, பீஷ்மரை பத்தி முதற்கனல் ஒரு அது அந்த அந்த நாவல் சீரியஸோட ஃபர்ஸ்ட் இது, பீஷ்மரை பத்தி அவ்வளோ விரிவான ஒரு சித்திரங்கள் அது கொடுக்குது. அப்படியே மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரை பத்தினுமே பற்றின ரொம்ப விரிவான கதைகளை, அதாவது இருக்கிற கதை தான், அது வந்து அவரா புனஞ்சிக்கிட்ட கதைன்னு இல்லை, அவரா புனஞ்சிக்கிட்ட கதைன்னு சிலது இருக்கு, அது இல்லாமலாம் இல்லை. ஸோ பேசிக்கா மகாபாரதத்தோடைய ஜெயமோகன் வெர்ஷன், மாடர்ன் வெர்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அதிகமான நாவல் சீரீஸ், அதிக பேஜ் உள்ள அதிக, அதாவது வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் நாவல் சீரீஸை தான். இந்த 26,000 பக்கத்தையுமே நீங்க இணையத்துல இலவசமா படிக்கலாம். தெரியல அந்த நாவலோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் அந்த ஒட்டுமொத்த 26 புக் அது, 26 வால்யூம், 26 வால்யூம் 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரும் மொத்தமா நீங்க இது பண்ணி தனித்தனியாக வாங்கலாம், 800 ரூபாயிலிருந்து 2,000 வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் பேஜ் நம்பர் வரைக்கும் இருக்கும்.
1: படிக்கலாம்
0: ஃப்ரீயா படிக்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா ஒரு 7 வருஷத்துல முடிச்சிடலாம் நினைக்கிறேன்.
1: நீங்க அதை ஆரம்பிச்சீங்களா பிரதர்?
0: நான் ஒரு செகண்ட் வால்யூம்ல மிட்ல இருக்கேன். இன்னொன்னு, அது நீங்க அதையே படிச்சுட்டு இருக்க முடியாது, ஒரு ஒரு டைம் வரைக்கும் நீங்க அதை படிக்கலாம், அப்புறம் உங்களுக்கு நான் மாடர்ன் லிட்ரேச்சர்ல ஏதாவது புதுசா ஒன்று வந்திருக்கும், அதாவது இப்போ நீங்க ஒரு 10,000 எபிசோடு உள்ள ஒரு வெப் சீரிஸ் வந்ததுன்னா அதையே உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க, டக்குனு ஒரு படம் தான் மாறி போய் பாப்பீங்களே, அந்த மாதிரி தான் என் ரீடிங் இப்போ இருக்கு. ஆனா நான் படிச்சுட்டு இருக்கேன் வெண்முரசுங்கிற இதுவே, நான் பேப்பர் பேக்கா படிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு 4 புக் வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன், சோ அதுல வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் என்னால அவ்வளவுலாம் 50,000 ரூபாய்லாம் கொடுத்து அந்த அந்த செட் வந்து கிட்டத்தட்ட 200-300 காப்பி வித்துருக்கு. நீங்க சும்மா கேல்குலேட் பண்ணுங்க, ஒரு ஒரு செட் வந்து 50,000 ரூபாய்னா 40,000 ரூபாய்னா ஒரு 300 செட்டுங்கிறது எவ்வளவு, அது லட்சக்கணக்கில் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன் அந்த புக்கு. இப்போ கேட்குறாங்க எப்படிங்க 50,000 ரூபாய் போட்டு ஒரு நாவல் சீரீஸ் விற்கிறீங்க, இது எப்படி வந்து இது வாங்குவோம், அதெல்லாம் வாங்குவாங்க, ஐபோன் வாங்குற சமூகத்தில் இதையும் வாங்குவாங்க, ஒரு ஐபோன் வாங்குறதுக்கு அவ்வளோதானே ஆகுது, ஒரு ஐபோன் உங்களுக்கு மிஞ்சி போனால் என்ன பண்ணிருது, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தாங்குமா, அதுக்கப்புறம் நம்மளே அது தாங்கும், நம்மளே மாத்திருவோம் போர் அடிச்சு, அன்னைக்கு வேற ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் வந்துடும். பட் இந்த நான் ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு மகாபாரதம் செட்டு ஒன்று வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து, அது என் வீட்டில் இருந்தால் எத்தனை தலைமுறை படிக்கும் அந்த புக்கை, எத்தனை தலைமுறைக்கு மகாபாரதம் போய் சேரும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இன்னொன்று, கம்மிங் பேக் டு மை செகண்ட் பாயிண்ட், கற்பனையை பற்றி பேசணும், லிங்குவிஸ்டிக், மொழி திறனுக்காக நீங்கள் இலக்கியம் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நான நீயாரணா எபிசோட் ரீசெண்டாக போயிருந்தேன், எனக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி டைரக்டரும் சரி, நீயாரணாவுடைய டைரக்டர் வந்து நல்ல இலக்கியம் படிக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து நான் சும்மா ஒரு ஒரு லேமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க, அந்த நான் வந்த எபிசோட் லிடியன் நாதஸ்வரன் ப்ளே பண்ணியிருப்பார், அந்த எபிசோட் ரீசெண்டாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லிடியன் நாதஸ்வரனுங்கிறது ஒரு பியானிஸ்ட், சின்ன யங் பியானிஸ்ட், 20 வயசு அவருக்கு, அவர் வந்து அந்த எபிசோடில் ப்ளே பண்ணியிருந்தார். ப்ளே பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பியானோ கொண்டு வந்து இறக்குறாங்க, கொண்டு வந்து இறக்கும் போது இந்த அடிஷ்னல் தகவல் பியானோ கொண்டு வந்து இறக்குறாங்க, அப்போ அந்த சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ்ல அந்த பியானோ வைக்கிறாங்க, அப்போ வந்து அவர் மைக்ல சொல்றாரு, இல்ல இல்ல அங்க இல்ல அங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு, அவருக்கு வந்து வார்த்தை வரல, அவர் என்ன பண்றாருன்னா பிரதானமா இல்ல மூளையில் அப்படின்றாரு. அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருது, அப்போ இந்த இந்த பிரதானம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இவ்வளவு நுணுக்கமான வார்த்தைகள்லாம் வந்து பிரயோகிக்கிறது இல்லை. இப்போ பிரயோகிக்கிறது இல்லைங்கிற வார்த்தை யாரும் பிரயோகிக்கிறது இல்லை. ஸோ இலக்கியம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, இப்ப நான் இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ல, இந்த இவ்வளவு நேரத்துல எத்தனை வார்த்தைகள் வந்தது? ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல, ஒரு வெக்காபுலரி இல்லைன்னா இவ்வளவு நேரம் பேச முடியாது. அப்போ நீங்க ஒரு இடத்துல நாளைக்கு நீங்க வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய பொசிஷனுக்கு நீங்க போகலாம், ஒரு ஒரு புதிய ப்ராஜெக்ட் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பொசிஷனுக்கு நீங்க போகலாம். இந்த மாதிரி இந்த ஐடில சார்வாக்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அந்த அந்த அப்ளிகேஷனோட லான்ச்ல அதோட சிஇஓ பேசுறாரு. என்னன்னு பேசுறாருன்னா, இது இதுக்கு நாங்க ஏன் சார்வாக் அப்படின்னு பேர் வச்சோன்னா, சமஸ்கிருதத்தில் சார்வாகன் அப்படின்னு ஒரு அப்படிதான் நினைக்கிறேன், சார்வாகன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. சார்வாகர்கள் யாருன்னா, அதோட அர்த்தம் வந்து சந்தேகிப்பவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்டான்ஸ் இருக்காது, ஆனால் அவங்க எல்லாத்தையுமே சந்தேகிப்பாங்க. நீங்கள் பெரியார் கொண்டு வந்தீங்கன்னா பெரியார் சந்தேகிப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்டத்துக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்லலை, அவங்க சார்வாகர்கள், எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டா அப்போ மனுஷனுக்கு வேற இல்லவே, அது வந்து ஒரு சார்வாக இந்த மாதிரியான நீங்க புதுசா ஒரு ஐடியாஸ் கொண்டு வரீங்கன்னா, அந்த ஐடியாஸ க்வெஸ்சன் பண்றது தான் அந்த இது இது. அப்போ அவர் அதுக்கு பின்னாடி ஒரு மகாபாரதம் கதை சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சார்வாகர்கள்னு அப்போ இருப்பாங்க, முனிவர்கள் இந்த மாதிரி சார்வாகர்கள்னு இருப்பாங்க. அப்போ ஒரு அவர் வந்து ஒரு அரண்மனைக்குள்ள போய் இந்த மாதிரி மகாபாரதத்தில் ஏதோ ஒரு கேரக்டர் அவங்களுடைய இதோ வந்து தர்மத்தை கேள்வி கேட்டாரு, நீங்க இவ்வளவு கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மணிமகுடம் சூடுறீங்களே, இந்த மணிமகுடத்துல ரத்தக்கரை படிஞ்சிடலையா, அது எப்படி நியாயமாகும் அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணுறாரு. க்வெஸ்சன் பண்ணும்போது அவர் என்ன பண்ணிடுறாங்க, எரிச்சிடுறாங்க, அரண்மனையிலேயே வச்சு எண்ணெயை ஊற்றி எரிச்சிடுறாங்க. அப்போ சார்வாகர்கள் ஏன் இருக்கிறாங்கன்னா, அவங்க என்றைக்குமே எனக்கு அச்சுறுத்தலாகவே இருந்துட்டுருக்கிறாங்க. அப்போது இப்போ இந்த ஆப் இந்த ஆப்பை லான்ச் பண்ணும்போது இந்த மகாபாரதம் கதையை சொல்கிறாரு. சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுது, அந்த ஆப் ஹிட் ஆயிடுது. அந்த லான்ச்சுக்கு வந்த அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அந்த அத்தனை பேருடைய அட்டென்ஷனையும் ஒரு சாதாரண ஒரு டெக்னிக்கல் ஆப்பை வந்து ஒரு மகாபாரதத்தோட கனெக்ட் பண்ணி அவங்களுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணி அதை சேல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதை வந்து லிட்ரேச்சர் படித்த ஒரு ஆள் கதை சொல்லிக்கு இருக்கும். கதை சொல்லி யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியம் படித்தவங்க கதை சொல்லியா இருப்பான், ஏன்னா அவங்க நிறைய கதைகள் தெரிஞ்சிருக்கும். மகாபாரதம் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கவனுக்கு இந்த ஆப்புக்கு நான் இப்படி பேர் வச்சிருக்கேன், இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நான் இதை அணுகியிருக்கேங்கிற வரைக்கும் அவனுக்கு விஷயங்களை கோட் பண்ணி சொல்கிறதுக்கான இது வந்து ரீடிங் இருக்கிறவங்கிட்ட தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மொழி அந்த லிங்குவிஸ்டிக் திங்காக உங்களுக்கு வந்து இலக்கியம் நீங்க நிச்சயமா படிக்கணும். ஸோ
2: சார், நீங்கள் நிறைய வந்துட்டு ஃபாரின் லாங்குவேஜ் புக்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்லேட்டட் இதெல்லாம் வந்துட்டு நிறைய படிக்கிறீங்க. இப்போ கூட நிறைய வந்துட்டு ரஷ்யன் பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ரஷ்யன் புக்ஸ் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ வந்துட்டு அதில் உங்களுக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அவங்களோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் எழுத்து நடையுமே வந்துட்டு அவங்கள இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அது படிக்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிங்க சார்?
0: என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணனா, அந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கிறது தான், இவான் இப்ரோவிச் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, நம்ம மறந்துடுவோம் ஒரு ரெண்டு பக்கம் படிக்கும்போது. பட் ஆனால் கொஞ்சம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும், இந்த கேரக்டர் இங்கே நான் வந்து அப்படி கைவிட்ட நாவல்கள்லாம் இருக்குது. டால்ஸ்டாய் எழுதின போரும் வாழ்வும் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப கிளாசிக்கான, டால்ஸ்டாய் எழுதினதுலே ஒரு கல் கிளாசிக்கான ஒரு நாவல் அது. பட் என்னால் அது தொடர்ச்சியாக போக முடியல, ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நான் தமிழில் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தால், இங்கே இருப்பாங்க முருகன் ஒருத்தர் இருப்பான், முனியாண்டின்னு ஒருத்தர் இருப்பான், அவனை நான் ஞாபகம் வச்சுப்பேன். எனக்கு வந்து அந்த இவானோவ் அந்த பேர்கள், இது எனக்கு பழக்கம் தான், இது எனக்கு ப்ராக்டிஸ் தான், நான் அவ்வளோ ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன்ஸ் படிச்சிருக்கேன். இன்னொன்று, ஏன் ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற கல்ச்சர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரஷ்யா வந்து எனக்கு இலக்கியத்தின் வழியாக எனக்கு ரஷ்யா பிடிச்ச ஒரு ரஷ்யா நான் போனதில்லை, ஆனால் அவங்க காட்டுற ஊர் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த வெதரோ, அவங்க அருந்துற ஷாம்பேனோ, நான் ஆக்சுவலாக நான் டீ டோட்டில் பட் ஸ்டில் அவங்க அருந்துற ஷாம்பேனோ, இது எல்லாமே அவங்க அவங்க வந்து இன்னொன்று, அவங்க அவங்களுக்கு அந்த கிளைமேட் இருக்கிறது, அவங்களுக்கு வெதர் அப்படி இருக்கிறதுனாலே, ரொம்ப குளிர் பிரதேசமாக அது இருக்கிறதுனாலே அவங்க எல்லாத்தையுமே ரொமான்டிசைஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னல அந்த ஒரு செவர் முறிஞ்சிருக்கு, அது வந்து அது என் வாழ்க்கையோட பிரதிபலிப்பாக இருக்குமோ அப்படிங்கிறது வந்து அது அவனுக்கு அந் அதில் தான் வருது. ஒரு நீங்கள் வந்து நல்ல வெயிலாக இருக்கிற ஒரு நாடு வந்து அப்படி பண்ணாது, அப்படி ஓவர் திங்க் பண்ணாது. இப்ப நம்ம சென்னை ஆட்கள் வந்து அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். நம்ம பாட்டுன்னு டல்லா இருப்போம், வேலையை பார்ப்போம், யார்கிட்டயுமே சிரிச்சு பேச மாட்டோம். நம்மளோட வாழ்க்கை இது. இது கேரளாவில் போனீங்கன்னா கொண்டாட்டமாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த பச்சையா அந்த லீவ்ஸோ நிறைய இயற்கையோடு அவங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறதுனால அவங்க இதுவாக இருப்பாங்க. அப்படியே ரஷ்யாவுக்கு ஒரு தன்மை இருக்கு, அது ஸ்னோ பனி பொழியக்கூடிய கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அந்த பனி அவங்களுக்கு ஒரு மனநிலையை கொடுக்கும். அந்த மனநிலை லிட்ரேச்சரோட எந்த அளவுக்கு அலைன் ஆகுதுங்கிறது இருக்குல்ல, அந்த மனநிலை உள்ள ஒரு பதற்றமோ ஒரு வாழ்க்கை பற்றின கேள்வியோ லிட்ரேச்சரில் எழுதப்பட வேண்டிய ஒரு கேள்வி. அது நீங்கள் சினிமாவாக எடுத்தீங்கன்னா உங்களால் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், ரஷ்யன் சினிமா ஃபேமஸான சினிமா ஏதாவது ஞாபகமே இருக்காது. அப்போ ரஷ்யாங்கிறது சினிமாக்கான ஃபார்ம் கிடையாது, ரஷ்யாங்கிறது லிட்ரேச்சருக்கான ஃபார்ம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை மீதான கேள்விகளை வந்து அவங்க இதில் தான் அவங்க அவங்களால கரெக்டாக முடியும். இன்னொன்று டாஸ்டேவ்ஸ்கியோ இப்போ டாஸ்டேவ்ஸ்கி, டால்ஸ்டாய், ஆண்டன் செகவ் இவங்களை பற்றி இவங்களுடைய அடாப்ஷனில் வந்த படங்கள் எல்லாமே சுமாராக தான் இருக்கும். அவங்களாலலாம் அவ்வளோ நல்லா எடுக்க முடியாது திரைப்படங்கள்லாம். ஆனால் அவங்கள பற்றி நம்ம ஹிந்தியில் ஒருத்தர் நல்லா எடுக்கிறான், தமிழில் ஒருத்தர் நல்லா எடுக்கிறான், அது வேறு. அவங்களுக்கு வந்து வெறும் லிட்ரேச்சர், அவங்க வந்து வெக்காபுலரியாக மட்டும்தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது, இப்போ நான் சொன்ன முதல் மரியாதை சொன்னல, டாஸ்டேவ்ஸ்கி கரமசோ பிரதர்ஸ்னு ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவல் எழுதும் போது அந்த நாவல் எழுதும் போது அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கு. 80 வயசுல அவரால் ஆக்டிவாக எழுத முடியல, ஆனால் அவர் இமீடியட்டாக அந்த நாவலை முடிச்சாகணும், பப்ளிஷர்ஸ்க்கு வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு யங் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்ல முடியாது, சொல்ல சொல்ல எழுதுகிற ஒரு ஆள், ஸ்கிரைபர் அவங்க பேர், ஓகே, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு 20-25 வயசு இருக்கும். அவ்வளோதான் இவங்க, இவர் சொல்ல சொல்ல டெய்லி நைட் அவங்க வருவாங்க, இரவு ஃபுல்லாக அவங்க நைட்டில் தான் அவர் எழுதுவார். இரவு ஃபுல்லாக ஒரு 10 பக்கம் எழுதுவார், அவள் தான் 10 பக்கம் எழுதுவாங்க. டாஸ்டேவ்ஸ்கி சொல்லுவார், அவங்க எழுதுவாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு காதல் சூதாடியாக கரமசோ சகோதரர்கள்லாம் தெரியல, இஃப் ஐ அம் நாட் ராங். அப்போது ஒரு காதலை சொல்ல வேண்டிய ஒரு சீன் ஒன்று வருது. இந்த மாதிரி ஒரு ஒரு கதையில் ஒரு 80 வயசு ஆளுக்கு ஒரு 25 வயசு பெண் மேலே காதல் வர மாதிரி ஒரு ஒரு போர்ஷன் எழுதிட்டாரு. 80 வயசுன்ட்டு வேண்டாம், ஒரு 70 கூட வச்சுக்கோங்க. இல்லை, நான் அக்யூரேட்டாக சொல்லலை, பட் ஆனால் இதுதான், அவர் வந்து ஒரு முதியவர், ஒரு முதியவர் ஒரு இளம்பெண் மேலே காதலை விழுறாரு. இப்போ இதை நாவல்லையும் கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டு அப்போ கேட்குறாரு, அது அது அவரோட கதை தான், அவரோட உணர்வு தான், அவரோட நிஜ உணர்வு. அப்போது அந்த பெண்கிட்ட கேட்குறாரு, இந்த கதையை நீ எப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெண் வந்து, இல்லை இல்லை, அது எப்படி சரியாக இருக்கும், காதல் அவர் காதலிக்கலாம், இந்த பெண் ஒத்துக்கூடாது, அது எப்படி ஒத்துப்பா அப்படின்னோன்னா இவருக்கு மனசே உடஞ்சிருது. உடச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அந்த காதலை சொல்கிறாரு. அந்த பெண்ணுக்கு டக்குன்னு ஒரு சலனம் ஏற்படுது. பட் ஆனால் கொஞ்ச நாளில் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை தான் முதல் மரியாதை படத்தோட, முதல் மரியாதை உருவாகிறதுக்கான இன்ஸ்பிரேஷனாக இருந்தது டாஸ்டேவ்ஸ்கியோட இந்த வாழ்க்கை. அதை முதல் மரியாதை படத்துடைய கதாசிரியரே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, டாஸ்டேவ்ஸ்கியோட லைஃப் தான் நாங்கள் முதல் மரியாதையாக பண்ணணும்னு நினச்சோம். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கதை மாதிரி போயிருச்சு. பட் ஆனால் நாங்கள் நினச்சது வந்து ஒரு 80 வயசு, இந்த படத்தில் 60-60+ இருக்கும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு முதியவருக்கு, அவருக்கு வந்து காதல் மேலேயும் அன்பு மேலேயும் இவ்வளோ நாளாக அவர் லைஃப்பில் பெருசாக ஒன்று இருந்ததே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி குழந்தை பிறந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு குழந்தை, ஆல்ரெடி குழந்தை பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் முற்போக்கான ஆளாக இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் வாழ்க்கையில் காதல் அப்படிங்கிற ஒரு எபிசோடை வந்து அவர் ஃபேஸ் பண்ணதே இல்லை. அப்போது வர ஒரு பெண் தான் இந்த பெண். அப்போ அந்த பெண்ணை வந்து ஒரு காதலிக்கிற மாதிரி நாங்கள் கதையை பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ வெறும் இந்த மாதிரி ரஷ்யன் லிட்ரேச்சருக்குள்ள இருக்கிறது அப்படின்ட்டு இல்லாமல் அந்த எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தேடி படிக்க ஆரம்பிச்சு, செக்காவுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நான் படிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் அவர் அவருடைய சைல்டுஹுட்லேருந்து அவர் எப்போ எழுத ஆரம்பிச்சாரு, அவருடைய மரணம் எப்படி இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் ஒன்று. இப்போ எனக்கு ஒரு, நான் செக்காவை சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர், நான் அதனால தான் அகைன் அண்ட் அகைன் செக்காவை கோட் பண்ணுறேன். செக்காவுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து, அவருக்கு டியூபர்குலோசிஸ் சீக்கிரமாகவே தெரிஞ்சிச்சு. ஒரு 27 வயசுலேயே அவருக்கு டிபி இருக்கிறதா தெரிஞ்சிருச்சு. அப்போ ரத்தம், அவர் ஒரு டாக்டர், அடிப்படையில் அவர் ஒரு டாக்டருங்கிறதுனால நம்மளுக்கு இருக்க வந்திருக்கக்கூடிய இந்த நோயோடைய தீவிரம் என்னங்கிறதோ அவருக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம ரொம்ப வருஷம்லாம் இந்த உலகத்தில் வாழ போகிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழற காலம் ஃபுல்லாக எவ்வளோ எழுதணுமோ எழுதி குவிப்போம்னு சொல்லிட்டு நாவல் பக்கம்லாம் அவர் கமிட்டே பண்ணல, சிறுகதைகளே எழுதுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 400-600 சிறுகதை எழுதிப்பாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 25 வயசில் எழுதக்கூடிய ஒரு மனுஷன், 22-25 வயசுக்குள்ளே எழுத ஸ்டார்ட் பண்ணுற மனுஷன் 40 வயசில் இறந்துடுறான். இந்த 17 வருஷத்தில் 600 சிறுகதைகள் எழுதியிருக்கானா, நீங்கள் சும்மா கணக்கு போடுங்க. அப்புறமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எழுதியிருப்பான், ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 2-3 சிறுகதைகள் எழுதியிருக்கான் கன்சிஸ்டண்ட்டாக. இது வந்து இந்த 17 வருஷமும் கன்சிஸ்டண்ட்டாக எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது இன்ஸ்பயர் பண்ணுது, இது இன்ஸ்பயர் பண்ணதா ஓகே. அடுத்து அதுக்கப்புறம் அவனுக்குன்னு சில ரிலேஷன்ஷிப், அந்த செக்காவங்கிறவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30-33 பெண்களை காதலிச்சதா ஒரு தகவல் இருக்கு. அவ்வளோ காதலிச்சிருக்கா, ஆனால் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த ஒரே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால அந்த பெண் வந்து மற்ற பெண்கள் கொடுத்த அளவுக்கான காதலை இவனுக்கு அவனால் கொடுக்கல. எவ்வளோ கிரேசியாக இருக்கு பாருங்க. அவனை லவ் பண்ணுறதுக்கு ஒரு 30 பேர் ரெடியாக இருந்தாங்க, ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒருத்த அந்த ஒரு பெண்ணால் அந்த 33 பெண்களோட காம்பீட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அவங்க சீட்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இவர். அதெல்லாம் விடுவோம். அவர் ஒரு வரி எழுதுறாரு, கிவ் மீ எ வைஃப் லைக் எ மூன் ஹூ டோன்ட் அப்பியர் இன் மை ஸ்கை எவ்ரிடே அப்படின்ட்டு. எல்லா நாளும் என் வானத்தில் தோன்றாத ஒரு பெண்ணை எனக்கு மனைவியாக கொடு, நிலவு மாதிரியான ஒரு பெண்ணை எனக்கு மனைவியாக. அவருக்கு அது நடந்தது. அவர் வந்து கல்யாணம் பண்ணியும் வேற வேற ஊர்களில் தான் வாழ்ந்தாங்க. அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவர் விரும்பினார். இது எல்லாமே ஐடியல் லைஃப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்மளுக்கு எப்படிரா நம்ம இங்கே வேற ஒரு உலகம் ரன் ஆகிட்டு இருக்கு, அங்கே என்னடானா வேற எப்படி எப்படி இல்லாமல் வாழ்ந்துருக்குறாங்க. நீ ஒரு ஆசையாசையாக ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் வேற வேற ஊரில் வாழ்றீங்க, லெட்டர்ஸ் மூலயமா லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கடிதம் எழுதுறாங்க. அந்த காதல் கடிதங்கள்லாம் தொகுப்பாக வந்திருக்கு. இப்போ அவருடைய மரணம், அந்த மரணம் வந்து ரொம்ப முக்கியமான எபிசோட். 40 அவர் ஜெர்மனில் இருக்கிறாரு, ஒரு ஹோட்டல் தங்கியிருக்கிறாரு. கூட இவரோட பப்ளிஷரும் இவங்களோட ஒய்ஃபும் இருக்கிறாங்க. டாக்டர், ஒரு டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணுறாரு. பரிசோதனை பண்ணும்போது ஹீஸ் டைங், நீங்கள் அவருக்கு என்ன ஏதாவது கடைசி ஏதாவது வேணும்னா நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிஷர் வர, ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டோட செக்கா வந்து பார்க்குறாங்க. ஏதாவது வேணுமா செக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கிவ் மீ அ ஷாம்பெயின் அப்படின்றாரு. ஷாம்பெயின் கொண்டு வராங்க. அங்கே ஷாம்பெயின் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான திங், காஃபி குடிக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அவ்வளோ இதுவெல்லாம் பார்க்க வேண்டாம். ஷாம்பெயின் கொண்டு வராங்க. கொண்டு வந்து 3 கப்பில் இது பண்ணுறாங்க, சேர் சொல்லி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் குடிச்சிட்டு ஐஎம் டைங் அப்படின்றாரு, நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. சிரிச்சுட்டே சொல்கிறாரு. அந்த ஷாம்பெயின் முடிச்சு வைக்கிறாரு, கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறாரு. சிரிச்சிட்டே அவர் இறந்து, அவங்க ஒய்ஃப் எழுதுறாங்க, அவர் சாகும்போது கூட அவர் முகத்தில் சிரிப்பு இருந்தது அப்படின்ட்டு. இப்போ எஸ்ராமகிருஷ்ணன் எழுதுறாரு, செக்காவை வாங்கின அந்த ஷாம்பெயின்ங்கிறது இருக்குல்ல, அந்த ஷாம்பெயின்ங்கிறது என்னன்னா வாழ்க்கையை அவர் எவ்வளோ கொண்டாடி இருக்காருங்கிறதுக்கான மெட்டஃபர். ஒருத்தன் டெத் பெட்டில் இருக்கும் போது என்ன கேட்குறான்னா, இதுமே வேண்டாம் பெண்ணுக்கு இன்னும் பேப்பர், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நான் வாழ்ந்துட்டேன், ஐ லிவ்ட் எனஃப் அப்படின்னு ஒருத்தன் 40 அந்த நிறைவு வந்துடுது. நான் 600 கதைகள் எழுதிட்டேன், இந்த 600 கதைகள்னால நான் எவ்வளவோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பயர்லாம் விட்டுருங்க, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், என் மனசில் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன், போதும் நான் வந்து நிம்மதியாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பெயின்ங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்குது. செக்கா ரஷ்யா போய் செக்காவுடைய கல்லறைக்கு முன்னாடி உட்காந்து ஒரு ஷாம்பெயின் குடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. நான் செக்காவை எந்த அளவுக்கு, அதாவது அந்த செக்காவுங்கிற சோலோட உரையாடுறது தான், உன்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு வாசகன் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய திறப்பு கொடுக்கும். இப்போ இந்த லென்ஸ்லேருந்து அவங்களுடைய இலக்கியத்தை படிக்கும்போது ஓகே, அவங்க என்ன ஸ்டாண்ட்லேருந்து அதை அவங்க எழுதுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. இது நம்மளுக்கு எந்த ஆதாயமும் தரப்போறதில்ல. இது இதனால உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இது கிடைக்க போறதில்ல, ஒன்றுமே கிடைக்க போறதில்ல. ஒரு ஆர்ட் நீங்கள் எவ்வளோ கிரேசியாக அணுகுறீங்க அப்படிங்கிறது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் இது. இது வந்து ஒன்லி ஃபார் செல்ஃப் பிளஷர். இப்போ மேடம் சொன்னாங்களே நான் பியானிஸ்ட்னு சொன்னாங்க, நான் பியானிஸ்ட் தான், பட் ஆனால் நான் எந்த கச்சேரியிலையுமே வாசிக்கிறது இல்லை, எந்த மியூசிஷியன்ஸ்க்குமே வாசிக்கிறது இல்லை. ஆனால் ஏன் அவ்வளோ காசு கொடுத்து அதை கற்றுக்கிட்டேன்னா, என்னைக்காவது என் மனசு கஷ்டமாக இருக்கும்போது அதை வாசித்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காக. இப்போது இலக்கியமாக எனக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு புக்கு படிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால, இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தை நான் பார்த்துட்டேன்னு நீங்கள் நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணலாம், அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு லிட்ரேச்சர் இந்த புக்கை நான் இந்த பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் நான் படிச்சுட்டு நீங்கள் ஃப்ளெக்ஸ்லாம் யார்கிட்டே பண்ண போகிறதில்ல, அது வெறும் உங்கள் திருப்திக்காக தான். அந்த அந்தி நேரத்தின் பொன்னிற கோடுகளுங்கிற வரியை படிக்கும் போது அதுக்கு என்ன ஒரு கிக் எனக்கு கொடுத்ததோ, அதை நான் விட்னஸ் பண்ணும்போது அது என்ன கிக் எனக்கு கொடுத்ததோ, அந்த ஒரு சின்ன கிக்குக்காக தான் லிட்ரேச்சருங்கிறத தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும். வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய அற்புதமான கணங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் அதை படிச்சுட்டே.
3: இதுதான் அந்த கேள்வி, நிறைய பேருக்கு அது இருக்கு, எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவும் சொன்னாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் தேடி தேடி படிச்சேன், இந்த ஆர்வம் உங்களுக்கு வரமாட்டேன்னு, உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த, ஏன்னா நீங்களும் அதே ஏஜ் குரூப்ல தான் கிட்டத்தட்ட இருக்கீங்க, எப்படி வந்துச்சு? இப்ப நீங்க சொன்னீங்களா வட்டி முதலும் ஆரம்பிச்சேன், அது மாதிரி அடுத்தடுத்து உங்களை எது நகர்த்திட்டு போச்சு, எந்த நூல்கள் எந்த ஆசிரியர்கள், ஏன்னா அது மெயினா அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இப்ப வட்டி முதல் எழுதியிருக்காங்க, அவங்க படிக்கும் போது அவங்களும் தே வில் கெட் இன்ஸ்பயர்ட். அது மாதிரி நிறைய புக்ஸ் எது உங்களை நகர்த்திட்டு போச்சு அடுத்தடுத்ததுல?
0: இதுக்கு உங்களுக்கு சரியான சுற்றம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு உங்கள் துறை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால தான், இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் துறை சார் நண்பர்கள் உங்கள் பக்கத்து டெஸ்க்லேயே இருப்பாங்க. அப்போது உங்களுடைய ஜாப் பத்தி நீங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேலை ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த 8 மணி நேரம் போறதே தெரியாது. அப்போ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கிற நண்பர்கள் இருக்கும்போது

0: உன்னை கண்டடைஞ்சேன், அந்த கண்டடைஞ்சதுக்கான ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் போது நான் மறுபடியும் உன்னை கண்டடையறதுக்காக ஓடுவேன் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ சோஷியல் மீடியா, இன்றைக்கி சோஷியல் மீடியா யூசேஜ் எல்லாம் எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக் வந்து உண்மையிலே லிட்ரேச்சருக்கான ஒரு நல்ல ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி வந்து இப்போ ட்விட்டர் வந்து ஏன் ஒரு டைமில் பெரிய பூம் ஆச்சுன்னா, ட்விட்டரில் எல்லா செலிபிரிட்டிஸும் இருப்பாங்க, எல்லா பாலிட்டிஷியன்ஸும் இருப்பாங்க, எந்த அப்டேட்னாலும் நம்மளுக்கு உடனே கிடச்சிரும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கில் எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே தான் எழுதுறாங்க. சிம்பிள் காரணம் அது, ஒன்றும் அந்த ஆப்புக்கு கொடுக்குற மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது. ஃபேஸ்புக்கில் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். ட்விட்டரில் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நீ இத்தனை வார்த்தைகள் மேலே எழுதக்கூடாதுன்னு ஒரு வரையறை இருக்குது. இன்ஸ்டாகிராமில் எழுதுறதுக்கு இடமே இல்லை ஆக்சுவலாக, ஃபோட்டோஸ் மட்டும் தான், ஃபோட்டோஸோ வீடியோஸ் மட்டும் தான் இன்ஸ்டாகிராம். அப்போ என்னை எழுதுறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு யார் தராங்கன்னா ஃபேஸ்புக் தான் தராங்க. எவ்வளோ வேணால் எழுதி 5,000 வார்த்தை 10,000 வார்த்தைலாம் எழுதலாம், பிரச்சனையே இல்லை. அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா இலக்கியவாதிகளும் என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கை ஒரு களமாக எடுக்கிறாங்க, அதில் கட்டுரைகள் எழுதுறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எழுதுறாங்க, அவங்களுடைய புத்தகம் பற்றின அறிவிப்புகளை போடுறாங்க. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கே ஒரு 20 நிமிஷம் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் ரைட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். இன்னொன்று, இலக்கியம் படிக்கிறதுங்கிறது ஒரு கொண்டாட்டமான செயல்பாடாகவும் மாறணும். இலக்கியம் சார்ந்த ஜோக்குகள் ரொம்ப முக்கியம். இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் புக் ஃபேர் போகும்போதோ, இல்லை எனக்குன்னு சில ஒரு சர்டைன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நாங்கள் மட்டும் நாங்கள் படிக்கிற ரைட்டர்ஸை கிண்டல் அடிப்போம், அந்த ஜோக் யாருக்குமே புரியாது. இப்போ நாங்கள் வந்து இங்கே சொல்லாமான்னு தெரியல, பட் ஆனால் அவர் கோச்சிக்க மாட்டார். எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு ரைட்டர், அவர் வந்து எஸ்ரா வந்து தானே தானேங்கிற வார்த்தை, அவளும் அப்படிப்பட்டவள் தானே, இதுவும் இப்படி தானே, இப்படி இந்த தானே அவன் நிறைய எழுதிட்டே இருப்பாரு. மேடம் நோட் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்க்கும் போது, என்ன யா தானே படிச்சீங்களா அப்படின்னு, எஸ்ராவை படி, இந்த ஜோக் யாருக்குமே புரியாது. பட் ஆனா இது எங்களுக்கு மட்டும், அந்த லிட்ரேச்சர் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் உங்களுக்கு வந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு இதை வந்து ஒரு கேளிக்கையான பொருளா, இப்ப நீங்க ஒரு சினிமா ஹீரோவை ஜோக் அடிப்பீங்கல்ல, ஒரு பொலிட்டீஷியனை நீங்க ஜோக் அடிப்பீங்கல்ல, அது ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த ஜோக் நான் சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு சீரியஸான விஷயங்கள் இலக்கிய செயல்பாட்டில் இருக்கோ, அந்த அளவுக்கு கொண்டாட்டமான, அகைன் ஜெயமோகன் சொல்றது, ஒரு வெடிச்சிரிப்பு இல்லாம ஒரு நல்ல டிஸ்கஷனுங்கிறது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒரு 10 பேர் கூடி பேசி இன்டெலக்சுவலா பேசுறாங்கன்னா, நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு இடம் சிரிச்சிட்டே இருக்கணும். இப்ப நம்ம சிரிச்சோம்ல நடுவில் ஏதோ நடந்ததுன்னு சொல்லிட்டு, அது இருந்தா மட்டும்தான் உண்மையான டிஸ்கஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த வெடிச்சிரிப்பு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அது நடக்க, அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து எது இன்ஸ்பயர் பண்ணணும் மேம் கேட்டாங்கன்னா, உங்களுக்கான சுற்றத்தை வளர்த்துக்கிட்டு, படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை வளர்த்துக்கிட்டு, அதை எந்த அளவுக்கு கொண்டாட்டமா மாத்துறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஒரு இன்னசென்ஸ் தான், அந்த கொடுத்தோன்னே இது என்ன புக்குன்னு எடுத்து பார்க்கணுங்கிற கியூரியாசிட்டி இருக்குல்ல, அது வந்து அது மேபி அவங்க ஒரு 2017-18 கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே வாங்கி ஓரமாக வச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து அதோடைய தேடல் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்குல்ல. இன்னொன்று, நீங்கள் ஒரு புக்குக்குள்ளே போயிட்டீங்கனாலே போதும். இப்போ வட்டிய முதலும் போன உடனே அவர் எழுதின இன்னொரு புக்கை நான் வாங்கி படித்தேன், அந்த புக் ஜிப்சி, படமாக வந்திருக்காது, பட் ஆனால் அந்த படத்துக்கும் அது புக்காக வந்திருக்கு. அது அந்த புக்கில் ஒரு கட்டுரை தான், மற்றபடி ஜிப்சியும் வட்டி முதலும் மாதிரியான கட்டுரை தொகுப்புகள் தான். ஜிப்சிகள் இந்த மாதிரி ஜிப்சியாக போகிறவங்களுடைய வாழ்க்கை, அவங்களோட அனுபவம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. பட் அவ்வளோ அது முக்கியமான புத்தகம் நான் சொல்ல மாட்டேன். வட்டி முதலும் அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான புத்தகம் இல்லை. ஆனால் வட்டி முதலும் படிக்கும் போது அதில் ஒரு 4 புக்கோடைய ஒரு சஜஷன்ஸ் வந்துடும். இப்போ எப்படி வாழ்க்கையை பற்றி எப்படி எழுதுறாரோ, அவர் படித்த ஒரு நூலை பற்றி எழுதுவார், அப்போ அதுலேருந்து போகும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த தேடல் இருந்துட்டு, ஓகே இமீடியட்டாக இந்த புக்கை வாங்கி படிப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல.
1: எழுத்தாளர் சரவணன் சந்திரன் அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்காங்க, நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க.
0: சரவணன் சந்திரன் வந்து மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாடர்ன் லிட்ரேச்சர்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து தாசர்ஸ்கின் பேசணும், பாரதியார் பற்றி பேச போகிறோம், அண்ட் இந்த மாதிரி லிட்ரேச்சர்னாலே வந்து சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, திருக்குறள், அது இல்லை லிட்ரேச்சர். சரவணன் சந்திரன்ங்கிற ரைட்டர், மாடர்ன் ரைட்டர், 5 முதலைகளின் கதைன்னு ஃபர்ஸ்ட் ஒரு நாவல் எழுதுறாரு. நோட்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை, நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணுங்க. அந்த புக் வந்து ஒரு பிஸ்னஸ் பத்தின புக். இது ஏன் நோட் பண்ண வேண்டாம்னு சொன்னால், மேபி பிஸ்னஸ் பத்தின ஆர்வம் இருந்ததுன்னா மட்டும் அந்த புக் படிங்க. அந்த வருஷமே இன்னொரு புக் எழுதுறாரு, ரோலெக்ஸ் வாட்ச் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. இந்த புக்கை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரோலெக்ஸ் வாட்ச் அப்படிங்கிற நாவல் எதை பத்தினா, அதுல இருக்கிற கேரக்டர்ஸ், அதுல இருக்கிற இடங்கள் அப்படிங்கலாம் பாத்தீங்கன்னா, லிட்ரேச்சர்னாலே பெரிய ஜியோகிராஃபியை, பெரிய நிலப்பரப்பை, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே கன்னியாகுமரினா கன்னியாகுமரியே எழுதிடணும். ஆனா அந்த புக் எப்படின்னா, ஒரு பப்புக்குள்ள நடக்குது. ஒரு பப்புக்குள்ள ஒரு பொலிட்டீஷியன் வரா, ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் வரா, ஒரு ஒரு பெரும் பணக்காரன் வரான். அதுக்கு முன்னாடி கோவில்பட்டியில இருந்து வந்த எந்த இதுவுமே இல்லாத ஒரு ஆளும் அது உள்ள எப்படி அடாப்ட் ஆகுறான் அப்படிங்கறத பத்தி ஒரு நவீன வாழ்க்கையுடைய ஒரு பிரம்மாண்டமான சித்திரத்தை, மாடர்ன் பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி ஒரு பணம் இருக்கிறவனுடைய சிக்கல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தின நாவல். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வெப்சீரிஸ் பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு தீவிரமான இலக்கியம். அது எந்த வகையிலுமே கமர்ஷியல் லிட்ரேச்சருக்குள்ள போக வேண்டிய புக்கே இல்லை, அது ஒரு ரொம்ப தீவிரமான இலக்கியம். அந்த நாவலை பத்தி பேசிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு மீன் கடை வச்சிருக்காரு. மீன் கடைங்கிறது ஒரு சரவணன் செல்வன், அது கொஞ்சம் ஒரு பாஷான மீன் கடை. முக்கியமான எம்எல்ஏக்கள்லாம், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் இருக்கக்கூடிய ஏரியால, அடையாறுல ஒரு முக்கியமான ஏரியால வச்சிருந்தார். அந்த நாவல் பத்தி அப்படியே பேசிட்டே இருக்கோம். டேய் அவர் சொல்ல, டேய் அடிப்படையில கரெக்டா அவர் சொல்லும் போது ஒரு பென்ஸ்கார் போகுது. அந்த அப்போதுலடா அந்த பென்ஸ்காரு, அந்த பென்ஸ்கார்ல போறவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்ல, அந்த கஷ்டத்தை தானே ரோலெக்ஸ் வாட்ச் பேசுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப நம்ம இலக்கியம் பத்தின, தமிழ் இலக்கியம் பத்தின முக்கியமான புரிதல் எங்க அங்க உடையுதுன்னா, தமிழ் இலக்கியம்னாலே ரொம்ப விளிம்பு நிலை மக்களுடைய கண்ணீரை பேசக்கூடிய நாவல், விளிம்பு நிலை மக்களுடைய கஷ்டத்தையே பேசுற நாவல், அழுகு அப்படியே அந்த அழுகாட்சி காவியம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான நாவல் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இல்ல, பப்ல இருக்கிறவனுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் தானே மாடர்ன் ப்ராப்ளம். அவனும் தானே மனுஷன், அவனும் அவனை எந்த வகையிலுமே நம்ம இது பண்ணிலாம், ஹீரோய்க்காலாம் காட்டிலாம் பேசலாம், ஆனா அது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே நம்ம, அந்த வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கணும். அது ஒரு 150 ரூபா கொடுத்து அந்த ரோலெக்ஸ் வாட்சிங்கிற புக்கு வந்து அங்க என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிடும். இப்ப நம்ம ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, நம்ம ஒரு லேமேன்ஸ் லைஃப்க்கும் நம்மளால போக முடியாது, ரிவர்ஸ்லயும் போக முடியாது. டாப்ல போனோங்கிறதுனால அது அவ்வளவு சீக்கிரம் நடந்துடாது. அப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு சீரியல் ஆக்டருக்கு என்ன பிரச்சனை இருந்திருப்போது, ஒரு ஒரு சினிமா நடிகனுக்கு என்ன பிரச்சனை இருந்திருப்போது, அவங்க தான் நல்லா காசு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இல்ல, அவனுக்கு இந்த ஏரியா ஆஃப் லைஃப்ல ஒரு ஒரு சிக்கல்னு ஒண்ணு இருக்கும், அந்த சிக்கலை வந்து அட்ரஸ் பண்ணது அந்த நாவல். சோ இந்த மாதிரி மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு மறுவரையறை பண்றாரு. பார்பின்னு ஒரு நாவல் எழுதுறாரு, ஹாக்கி பிளேயர்ஸ் பத்தி எழுதப்பட்ட, ஆமா ஹாக்கி பிளேயர்ஸ் பத்தி எழுதப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான நாவல். தமிழ்ல ஆத்தென்டிக்கா வந்த முதல் ஸ்போர்ட்ஸ் நாவல்னு கூட சொல்லலாம். அஜ்வான்னு ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவல் என்னன்னா, இந்த அந்த நாவலை பத்தி நான் சொல்றது உங்களுக்கு அந்த ஒன்லைன் பிடிச்சிருந்ததுனா மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. ஒரு அடிக்ஷன் பத்தின நாவல், போதை அடிமையை பத்தின ஒரு நாவல் தான் அஜ்வா. போதை
1: அடிமை,
0: எக்ஸாக்ட்லி, எனக்கு நான் இந்த அஜ்வா பார்பி எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான், அஜ்வா தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சொனாட்டா வந்து, சொனாட்டா ஒரு அடிக்ஷனை பத்தி பேசுது. இந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னா, சொனாட்டா ரொம்ப சென்சிட்டிவான நாவல். சொனாட்டா வந்து நீங்க படமாலாம் பண்ண முடியாது, படமா பண்றதுக்கு ஒரு 50 வருஷமாவது ஆகும் தமிழ் சினிமால. வெப்சீரிஸா பண்ணலாம், ஆனா அதுலயுமே கூட இல்லாத லிபர்ட்டி எல்லாம் சொனாட்டா நாவல்ல வந்து நீங்க, நான் எழுதின சொனாட்டா நாவல்ல கிடைக்கும். இப்ப எனக்கு இதை எழுதலாம், இது இவ்வளவு சென்சிட்டிவா இருந்தாலுமே, புக்கு சென்சார்ஷிப் இல்ல அதனால பிரச்சனையே இல்லை, இவ்வளவு சென்சிட்டிவா இருந்தாலுமே இதை நம்ம தைரியமா எழுதலான்ட்டு எனக்கு ஊக்குவிப்பா இருந்தது வந்து சரவணன் சந்திரன். ஓகே, அஜ்வால அவங்க பண்ணிருக்காங்க, அடிக்ஷன் பத்தி ஒரு நாவல் எழுதிருக்காங்களே அப்படிங்கிறது. ரெண்டாவதா ஸ்போர்ட்ஸ் நாவல் எனக்கு, நான் செஸ் விளையாட ஆரம்பிச்சேன் கடந்த 2 வருஷமா. இந்த 2.5 வருஷமா செஸ் விளையாட ஆரம்பிச்சும் போது எனக்கு அந்த செஸ்ங்கிற கேமே ஒரு பிலாசபிக்கலா தெரியுது எனக்கு, அது ஒரு லைஃபோட மெட்டஃபர் மாதிரி தெரியுது. அப்ப எனக்கு அதுல நிறைய சொல்ல வேண்டியிருந்தது. ஆனா செஸ் பத்தி எல்லாம் நாவல் எழுதுனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல, இப்ப இந்த கேள்வியை உடைக்கிறது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரைட்டர், ஏ எழுதுறா நான் பார்பின்னு ஒண்ணு எழுதிருக்கேன்ல ஹாக்கி பத்தி, செஸ் பத்தி எழுதலாம் நீ எழுது அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு ஆத்தர் வந்து நம்மளுக்கு மறைமுகமா ஊக்குவிப்பாங்க. சோ அந்த வகையில இன்னுமே வந்து என்னுடைய, இப்ப நான் காட்டணும்னு நினைக்கிறது என்னன்னா, என்னுடைய எழுத்துல முடிஞ்ச அளவுக்கு நவீன வாழ்க்கையை வந்து அதிகமா எழுதணும் அப்படிங்கிறது. ஹிஸ்டரிக்கு போறதும் ரொம்ப ரைட்டருக்கு ரொம்ப முக்கியமான கடமை தான், அது வெரி வெரி எசென்ஷியல். பட் அதனால நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே இலக்கியத்துல ஒரு குறை இருக்கு, சென்னையை வந்து பெருசா யாருமே எழுதுனதே இல்ல, சென்னையை பத்தி எழுதுனதே ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ் பிரபா எழுதியிருக்காரு, ஆமா ஆமா தமிழ் பிரபா எழுதியிருக்காரு, தமிழ் பிரபாவும் சிந்தாதிரிப்பேட்டை எழுதியிருக்காரு, நார்த் மெட்ராஸ் எழுதியிருக்காரு. சென்னைங்கிறது அது மட்டும் இல்ல, அதை பத்தி எழுதிடலாம். இப்ப கருப்பர் நகரம்னு சொல்லிட்டு இல்ல, கருப்பர் நகரம் ஆத்திர பேர் மறந்துச்சு, கருப்பர் நகரம் ஒரு புத்தகம் வந்திருக்கு, அந்த புத்தகம் சென்னையில இருக்கக்கூடிய சேரிகளை பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு சென்னைங்கிறது, இன்னைக்கு தாம்பரம் ஒரு சென்னையா இருக்கு, இப்ப நம்ம திருவள்ளூர் பார்டருங்கிறது ஒரு சென்னையா இருக்கு, அதை தாண்டி டி நகரோ அடையாரோ பெசன் நகரோ இது ஒரு வேற. இப்ப சென்னைக்கே பல்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, இவ்வளவு விரிவா சென்னை வந்து லிட்ரேச்சர்ல யாருமே எழுதல. ஏன்னா எழுத வரவங்க எல்லாருமே கோவில்பட்டியில இருந்தோ, கன்னியாகுமரியில இருந்தோ, நாகர்கோயில இருந்தோ எழுத வராங்க, அவங்க நிலப்பரப்பு அவங்க எழுதிடுறாங்க. சோ டவுன் சவுத் வந்து லிட்ரேச்சர்ல பயங்கரமா அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த விஆர் மால் போனீங்கன்னா, அதுக்கு அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ்ல இருந்து கூவத்தை எட்டி பார்த்து ஒரு கேரக்டர் வந்து வாழ்க்கையை பத்தி எதுவும் பேசுறானா, அது நான் எழுதின சொனாட்டா நாவல்ல அந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப ரேர். ஓ ஓகே, விஆர் மால் போற வழியில இது நடக்குது. ரோஹிணி தியேட்டர் பக்கத்துல ஒரு மியூசிக் ஸ்கூல் இருக்கும், நீங்க எத்தனை பேர் பாத்துருப்பீங்க தெரியல. அந்த மியூசிக் ஸ்கூல்ல தான் அந்த கதை நடக்குது. நான் பயின்ற மியூசிக் ஸ்கூல் அதுங்கிறதுனால சரி எழுதுவோம், அந்த இந்த ஜியாகிரபி எல்லாம் எழுதுவோம், இந்த லொகேஷன் எல்லாம் எழுதுவோம். ஒரு அண்ணா நகர் சாய்வாலையில உட்காந்து ரெண்டு பேர் காஃபி குடிச்சிட்டு ஒரு லைஃப் டிஸ்கஷன்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அண்ணா நகர் சாலைங்கிறது அந்த சர்ச் உள்ள சிஎஸ்ஐ சர்ச் உள்ள அண்ணா நகர் சாலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் எனக்கு எழுதணும் அப்படின்னு தோணுச்சு. ஸ்டேல்மேட்ல அது பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஏன்னா அது வெறும் அந்த 64 கட்டங்களுக்குள்ள வரக்கூடிய கதைங்கிறதுனால அது ரொம்ப இன்டர்னலா போயிருச்சு. பட் ஆனா எனக்கு இந்த மாதிரி சென்னை நம்ம ஊரை காட்டணும், நம்ம ஊரை வந்து இரவுல சென்னை எப்படி இருக்கும். லட்சுமி சரவணகுமார் எழுதியிருக்காங்க உப்பு நாய்கள்னு ஒரு நாவல், உப்பு நாய்கள் நாவல் வந்து நைட் டைம்ல சென்னை எப்படி இருக்கும் அப்படி நம்ம இவ்வளவு நேரம் பேசுறோம்ல, சென்னையுடைய ஷேட்ஸ் யாருக்குமே தெரியாத ஷேட்ஸ்னு ஒண்ணு பேசுறோம்ல, அதை வந்து அந்த நாவல்ல ஐடென்டிஃபை. ஓ சென்னை இது இல்லாம சென்னை அப்படின்ட்டு. சோ சென்னையில ஒரு ஏரியாக்கும் ஒரு ஒரு பொழுதுக்கும் அது எப்படி அந்த ஊர் மாறுது. மதியானம் சென்னைங்கிறது முற்றிலும் வேறையா இருக்கும். அந்த மாதிரி இன்னொன்னு இந்த பண்டிகை தின சென்னைன்னு ஒண்ணு இருக்கு, அது என்டையரா வேற மாதிரி இருக்கும். பண்டிகை தின சென்னையில வந்து பாதி சென்னை காலியா தான் இருக்கும். அப்போ அப்போ வந்து இங்க ஊர்ல இருக்கிறவங்க வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது சென்னைங்கிறது எவ்வளோ அது பீஸ்ஃபுல் நான் வரைய பண்ண விரும்புறல. ஆனா நான் ஒரு 50 நிமிஷத்துக்கு டிராவல் பண்ண வேண்டிய ஒரு லொகேஷனுக்கு என்னால ஒரு 35 நிமிஷத்துலயே 30 நிமிஷத்துல டிராவல் பண்ண முடியுது. அண்ட் ஊரே ஒரு மாதிரி அமைதியா, அண்ட் இமீடியட்டா அந்த திங்கக்கிழமை ஒட்டு மொத்தமா எல்லாருமே மறுபடியும் சென்னைக்கு வந்துடணும், அடுத்த நாள் வேலைக்கு போயிடணுங்கிற போது அப்போ எப்படி ஒரு பதற்றம் இருக்கு நம்ம மனுஷங்களுக்கு. இப்போ இதெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விருப்பம் இருக்கு. பட் அதுக்கான கதை வரும்போது கண்டிப்பா பண்ணணும். ஸோ யா
2: ஆல்மோஸ்ட் பாதி சென்னைக்கு மேல காலியா தான் இருக்கும். மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஐ ஏன் சென்னையை பத்தின பல நாவல்கள் வரல அப்படின்றதுக்கு, ஏன்னா நிறைய பேர் இங்க சென்னையில இருக்கிறது இல்ல, மைக்ரன்ட் பீப்புள் இங்க இருக்கிறதால சென்னையோட பியூட்டி பத்தி யாரும் எழுதுறது இல்லையா.
0: ஓகே, இது சென்னையோட பியூட்டின் இல்ல, நீங்க சென்னையோட அழுக்குகள் கூட எழுதலாம், தப்பு இல்ல. ஆனா ஏன் நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன், ஏன் சென்னை பத்தி எழுதுறது இல்லைன்னா, சென்னை வந்து நுகர்வு கலாச்சாரத்துக்கான ஒரு ஊரா மாறிட்டு இருக்கு. இப்ப கர்நாடக இலக்கியத்துல வந்து கர்நாடக கிராமத்துல இருந்தா எழுத்தாளர்கள் எழுதுவாங்க, பெங்களூர்ல இருந்து யாரும் எழுத மாட்டாங்க. ஏன்னா பெங்களூர்ல இருக்கிறவன் 5 நம்ம ஐடில 1.5 லட்சம் சம்பாதிச்சமா அதை மீதி 2 நாள் எப்படி செலவு பண்ணுங்கிற இதுல இருக்கிறான். இப்ப சென்னையில இருக்கிறவங்களும் நம்ம அந்த பதற்றத்துல தான் இருக்கும். நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டு நம்ம ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும்னு ட்ரை பண்றோம், அது நம்மளுக்கு ஒரு நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கணும், அடுத்தது கல்யாணம் பண்ணணும், அடுத்தது குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் சமூக ஏற்பு, இந்த சமூகத்துல நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அது ஒரு வீடு எப்படிங்கிற ரேஸ்க்குள்ள இருக்கிறாங்க. எங்க நிதானம் இருக்கோ அங்கதான் கலை கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருக்கணும்னா முதல்ல இந்த பதற்றங்கள் எல்லாம் நீங்க இறக்கிக்கணும். எந்த நான் யாருக்குமே நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துல நம்மளை வச்சுக்கும் போது தான் கலைங்கிறதே கை கூடும். நம்ம அழுத்தத்தில் இருக்கும்போது நீங்க வந்து ஒரு டிராஃபிக்ல போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவிதை வந்துடும் போது அப்படியே வரும். ஆனா உங்க மனம் வந்து சலனம் இல்லாம இருக்கணும், உங்க மனம் வந்து அந்த கலை மனமாவே, நீங்க அந்த டிராபிக்ல போனீங்கன்னா கூட ஒரு வெக்காபுலரி உங்களால சிந்திக்க முடியுது, ஒரு பொயட்ரி சென்ஸ் உங்களால சிந்திக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு அங்க வரும். பட் ஆனா இங்க இருக்கிற பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து திங்கக்கிழமைனாலே ஒரு வெறுப்பு இருக்கும். திங்கக்கிழமை மேல வெறுப்பு இருக்கிற ஒரு ஆளால எப்படி ஒரு கலையை உருவாக்க முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. நம்ம மண்டேவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு நாள் மேலே நம்மளுக்கு ஒரு அவர்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்ப இந்த லைஃப் நம்ம என்னவா பாக்குறோம். எவன் ஒருத்தர் திங்கக்கிழமை வெறுக்காம இருக்கிறானோ அவனால கலை படைக்க முடியும். அப்படி திங்கக்கிழமை வெறுப்பு இருக்கிறவங்க யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா அந்த வெறுப்பை சரி செஞ்சுக்கிறதுக்கான எத்தனைகளை நம்ம எடுத்தா அந்த வெறுப்பு நாளடைவில் போயிடும். அப்போ சரி அந்த ப்ரிவிலேஜ் எல்லாருக்குமே இல்லை, எல்லாருமே தான் நினைச்ச இடத்த நான் தான் விரும்பின இடத்துலலாம் நம்ம பயணிச்சிட்டுலாம் இல்லை. சில பேர் பிடிக்காமலோ விருப்பம் இல்லாமலோ கூட அந்த இடத்துக்கு போவாங்க. பட் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி சென்னையில் எல்லாருமே இந்த மேட்ரிக்ஸ் ரேஸ்குள்ளே இருக்கிறாங்க. இந்த மேட்ரிக் ரேஸ்குள்ளே இருக்க இது இப்போல்ல முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி தான். 2000 குளோபலைசேஷன் ஆரம்பித்ததுலேருந்தே சென்னை வந்து அதுக்கான காம்படிஷனை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கட்டட தமிழ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எப்படி கம்ப்யூட்டர் வேலை வந்து எப்படி வந்து ஒருத்தனை வந்து அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு அதுவே ஒரு இப்போ இலக்கியத்தோடைய முக்கியமான தேடலே பர்பஸ் ஆஃப் லைஃப் தான், வாழ்க்கையுடைய அர்த்தம் தான் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப வெவ்வேறு வாழ்க்கைகளை படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு ஏன் அந்த கேள்வி வரப்போகுது, இதுதான் வாழ்க்கையுடைய பர்பஸ். அவன் ரிலாக்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பான்ல. அப்போ கீழே டவுன் சவுத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் மிடில் பெல்ட்ல கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்ப திருச்சியில இருந்தோலாம் இலக்கியம் வந்திருக்கு, அங்கெல்லாம் கூட பாத்தீங்க அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் இருக்கும். அவங்க நிறைய படிப்பாங்க, முதல்ல அவங்களுக்கு சைல்ட்ஹுட்ல படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் அங்க நிறைய இருந்திருக்கும். அவங்க அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா ஏன் படி அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும், அவங்களுக்கு யார்கிட்டயுமே ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ இதுதான் ஓடுறதுக்கும் வாழ்வதற்குமான வித்தியாசம் என்னன்னா, இப்ப நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், வாழ்றதுங்கிறது கலை சார்ந்து ஈவன் ஆன்மீகம் சார்ந்து கூட நீங்க எடுத்துக்கலாம், உங்களுக்குன்னு ஒன்று இசை சார்ந்து இந்த மாதிரி இந்த 10 பைசா பிரயோஜனப்படாத எந்த செயல்களை செஞ்சு நீங்க உங்களுடைய நிறைவை பூர்த்தி பண்ணிக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு வாய்ச்சதுன்னா நீங்க டெஃபினட்டா அங்கிருந்து வரீங்க. இப்போ நான் சொன்னல எனக்கு வந்து நான் ஒரு ப்ரிவிலேஜான பையன், ப்ரிவிலேஜான பையன் ஆசின், எங்க அப்பா அம்மா படிச்சுட்டாங்க டிகிரி வாங்கிட்டாங்க, அப்போ நான் முதல் தலைமுறை கிராஜுவேட்லாம் கிடையாது, நான் ரெண்டாவது தலைமுறை கிராஜுவேட். இன்னொன்று எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அப்போ நான் குடும்பத்தில் சம்பாதிக்க வேண்டிய முதல் ஆளும் கிடையாது, நான் ரெண்டாவது ஆள், ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்போ எனக்கு நிறைய சலுகைகள் இருந்தது, எனக்கு நிறைய டைம் இருந்து, சலுகைன்னு சொன்னது நான் டைம் தான், மறுபடியும் அது ஒரு பணம் சார்ந்த இது கிடையாது. எனக்கு ஆல்ரெடி என்னுடைய உடைகளை வாங்கி கொடுத்துட்டாங்க, என்னோட இருக்கைகளை, எனக்குன்னு தனியாக ரூம் இருக்குது, என்னோட இருக்கைகளை இது பண்ணிட்டா உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போது என் சம்பாத்தியம் அவங்களுக்கு தேவைப்படுது, ஆனால் அது இல்லைனாலுமே அந்த ஃபேமிலி ரன் ஆகிடும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் வந்ததுக்கப்புறம் அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்போது அதை தாண்டி மேலெழ வேண்டிய ஒரு இடம் இருக்குது. இப்போ நான் எழுதுகிற கட்டுரையோ இது அது வந்து எங்கள் அம்மாவை இன்ஸ்பைர் பண்ணுது. ஓ, இந்த இடத்துல நான் வந்து நின்று யோசிச்சு பார்த்ததே இல்லையே அப்படி. அதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு மரண துக்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து மாலையெல்லாம் சரி செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க, அவங்க அவங்களோட பையன் வந்து நின்றுட்டு இருக்காங்க, யாரு கண்ணிலையுமே அழுகையே இல்லை. ஆனால் அந்த அழுது களைச்ச துக்கம் மட்டும் இருக்குது, அவங்க அழவே இல்லைன்னு சொல்ல வரல, அவங்க முன்னாடி நாள் நைட் அழுதுருக்குறாங்க, அந்த கணத்தில் அவங்க அழலை, காலையில் நான் போகிறேன் அப்போ அழலை. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாலையை, அவங்க ஒய்ஃப் மேலே இருக்கிற மாலையை சரி செஞ்சிட்ருக்காரு. இவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் சுற்றி சேர் போட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க. கதை பேசும்போது இவங்க ஏதோ சொல்கிறாங்க, அப்போது இவங்களோட இறந்து போனவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த சிரிப்புங்கிறது அவ்வளோதான் அந்த ஒரு கணம். அதுக்கப்புறம் எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க, எல்லாருமே ஒன்று கூடுறாங்க, எல்லாருமே சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒரு கிழவிகள்லாம் சேர்ந்து ஒப்பாரி வைப்பாங்க, மற்றவங்க வந்து அந்த ஒப்பாரி தாங்க முடியாமல் மோன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அந்த துக்கத்தை. சிரிச்சவங்களும் மோன் பண்ணுவாங்க. அப்போது இது வந்து பல வருஷமாக தமிழ்நாட்டில் சாவு வீடுங்கிறது இப்படி தான் இருக்குது. சாவு வீடு எப்போவுமே அழுதுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த அப்சர்வேஷன் இருக்குல்ல, இது சாவு வீட்டில் சிரிக்கிறது இயல்பு தானே, அதை ஏன் வந்து க்வெஸ்சன் பண்ணுறீங்க, அவங்கள ஏன் அந்த நெருக்கடிக்குள்ளே தள்ளுறீங்கிற பெர்ஸ்பெக்டிவ் அவங்க வந்து உங்களுக்கு லிட்ரேச்சர் ட்ரெயின் பண்ணும். இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒன்று யோசிச்சு அவங்களுக்காக நில்லு அப்படிங்கிறது வந்து இது இது இந்த மாதிரி மாற்று பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணும். இப்போது இன்னொரு சம்பவம் ரீசெண்டாக, ஏன் இது நான் ஏன் சொல்கிறேன், ஏன் லிட்ரேச்சர் எந்த வகையில் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ரெண்டு பெண்கள், அதில் ஒரு பெண் தான் வந்து ப்ரோட்டகானிஸ்ட்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் மெயின். அவங்களுக்கு ஒரு தோழி, ரொம்ப நெருங்கிய தோழி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பல வருஷ தோழியெலாம் இல்லை, ஒரு 6 மாதமாக ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு காலேஜில் வந்தேன் இல்லை ஆஃபீஸில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போது இதில் வந்து அந்த ப்ரோட்டகானிஸ்ட் விமன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களை சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஒரே ரொம்ப விகரசான சீட்டிங், அதாவது ரொம்ப நான் கண் கூட நான் பார்த்துட்டேன் அந்த இதுங்கிற மாதிரி சொல்லி அழுறாங்க. அழும்போது இப்போ இந்த இவங்க சொல்லி அழுது, ஆனால் பிரேக்கப் ஆகலை, அவங்க இன்னும் அதை ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு, இந்த தோழி பெண்ணுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது, அவள் தான் விஷுவல் ப்ரூஃபாகவே பார்த்தாச்சே கிளம்பி வர வேண்டியதுன்னா அவங்க வந்து இல்லை அதில் இது பண்ணிட்டுருக்கு. திடீர்னு ஒரு 4 நாள் கழித்து வேற ஒரு பையன் இந்த தோழிக்கிட்ட வரான், அவங்க ஓகேவா அப்படின்னு கேட்குறான். என்னாச்சு அப்படின்னா, இல்லை யார்கிட்டையுமே சொல்ல வேணான்னு இருந்தோம், நானும் அவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அவங்க ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிறாங்க அப்படின்னோடனே, இவங்க தான் சீட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க சீட் பண்ணி, இந்த பெண் சீட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பெண் இப்போ இவங்க இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க சொன்ன அந்த முதல் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க சீட்டே பண்ணல, அவன் வந்து ஒரு 7 ரெயின்போ காலனி கதிர், அவனால பெண்கள்கிட்ட தன்னை அட்ராக்டிவாக காட்டிக்கவே முடியாத ஒரு கூஃபி அவன். அப்போ இந்த பின் தோழி போய் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீ போய் சொன்ன, போய் சொன்னா நீ உன்னுடைய அஃபேரை பற்றி நீ சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன் உன்னுடைய முதல் காதல நீ சீட் பண்ணாங்கிற ஒரு புனைவாக நீ அதை சொன்னான்னு கேட்கும்போது, அப்போ இவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இல்லை யார் வேணால் என்னை தப்பாக நினச்சிடலாம், நீ நினச்சக்கூடாதுல்ல அப்படின்னாங்க. அப்போது எனக்கு இவங்க சீட் பண்ணாங்க இது மேலே இருக்கிற ஜட்ஜ்மெண்டல் இதெல்லாம் விட, ஒரு பெண் எப்படி ஒரு 6 மாதம் முன்னாடி வந்த ஒரு தோழிக்கிட்ட தன்னுடைய என்ன, நீ தான் ஏற்கனும் என்ன, யார் என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், நீ என்ன எப்படியுமே நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஒரு ஒன்று ஃபேக்காக பண்ணுறாங்களே, எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு.
1: ஆனால்
0: இல்ல இது அவங்களுக்கு தெரியும், என்னைக்கோ இது தெரியாதான் போகுது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அப்போ நாளைக்கு
1: குற்றம் குறையோட ஏத்துக்கிறது
0: அப்படிங்கறதுனால அவங்க அந்த அந்த ஏற்புக்காக அவங்க பண்றாங்க. இப்போ இதுல அவங்க பண்ணது சரியா தப்பாங்கிற இது, அவங்க பண்ணது தப்பா கூட இருக்கட்டும், அந்த டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போல. ஆனா என் தோழிக்கு முன்னாடி, என் தோழிக்கு முன்னாடி நான் ஒரு கெட்டவளா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஒரு ஒரு எத்தனம் பண்ணாங்கல்ல.

0: என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன அப்படி நினைச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு எண்ணத்தோட இந்த பொண்ணு சொல்றா. ஆனா தோழியோட கண் வழியா அவ அழிஞ்சிட்டா. அதுதான் அங்க ட்ராஜடி. அங்க ட்ராஜடி வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்பிளிட் ஆச்சு, அவங்க ஃபேமிலியில ப்ராப்ளம் ஆச்சு, அது ட்ராஜடியே இல்ல. யார் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த பெண் தப்பா நினைச்சிட்டா என்னங்கிறது. இப்போ நீங்க ஒரு நாலு பெண்ண நீங்க ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க அப்படின்னா, இந்த சைட் ஆஃப் ஸ்டோரி இந்த சைட்ல இருந்து நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு, இங்க இருந்து ஒரு ஆங்கிள் வச்சு அது பாக்குறதுக்கான ட்ரைனிங். இது நான் சும்மா ஒரு ஒரு இதுக்காக சொன்னேன், இந்த கதையை இது நிஜமாலே நடந்ததுதான், பட் இந்த இந்த கதையை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொண்டு வந்தேன். மற்றபடி நீங்க சோஷியலா ஒரு விஷயம் நடக்குது, பொலிட்டிக்கலா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத நீங்க என்ன மாற்று பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை பார்க்க போறீங்க, இல்ல இந்த ஆங்கிள் இருந்து நீங்க அதை பார்க்க போறீங்களாங்கிறத வந்து அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு லிட்ரேச்சரால மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக இதை சொல்றேன்.
1: சார், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் போட்டு நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை பகிர்றப்போவே வந்துட்டு பல மாற்று கருத்துக்கள்லாம் பகிர்றத வந்து பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல மாதங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஆர் உங்கள் பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறப்போ அதுக்கு மக்கள் விமர்சனம் வைக்கிறப்போ நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்றீங்க?
0: நம்ம மோட்டோவே அதானே. ஆக்சுவலாக ஒரு ஒரு விஷயத்தை ஒரு களத்தை எடுத்து எழுதணும்னு நினைக்கிறவங்க வந்து அது என்ன ஃபார்ம் ஆகணும், நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு கட்டுரை எழுதுனீங்கன்னா கூட நீங்கள் வைக்கிறது ஒரு டிஸ்கஷன் தான். அது அது எழுதும் போது நான் எழுத்தாளங்கிற இடத்துல இருந்து தான் நான் எழுதுறேன். நான் நம்புறத முழுசா இது இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அந்த டிஸ்க்ளைமர்லாம் போடாம தான் எழுதுவேன். நான் இதை தான் பிலீவ் பண்றேன் அப்படிங்கிறத வச்சுதான் அந்த அந்த அந்த கன்விக்ஷனோட தான் எழுத போறோம். ஆனா அதுக்கு மாற்று கருத்துக்கள் வருதுங்கிறது ஒரு தொல்லையாவே இருக்கக்கூடாது. ஒரு சினிமாக்கார அதை நினைக்கலாம், ஏன்னா அவனுக்கு ஒரு பிசினஸ் மோட்டோ இருக்கு. என் படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானா அந்த நல்லா இல்லைன்னு சொல்றதுங்கிறது நாலு டிக்கெட்டை கம்மி பண்ணும், அந்த நாலு டிக்கெட் வந்து என் படத்துடைய பிஸ்னஸ் கடிவாங்க, எனக்கு அடுத்த படம் கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த பதற்றமே இல்லையே, எனக்குன்னா எழுத்தாளர்களுக்கு அந்த பதற்றமே இல்லை. அப்படிலாம் ஒரு கருத்துக்காகலாம் ஒரு புத்தகத்தை வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. அவன் அந்த களத்தை பார்ப்பா, இந்த களம் விவாதிக்கப்பட்டிருக்கா, இந்த களம் பேசப்பட்டிருக்கா, அவுட் ஆஃப் ஆல் தி கிரிட்டிசிசம்ஸ் அவன் அந்த புக்கை வாங்க தான் செய்வான். அப்படிலாம் நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். அது அது நல்லா இல்லைன்னு ஒரு நாலு பேர் சொன்னா கூட எனக்கு இந்த களத்தை படிக்கணும், அவன் என்னதான் எழுதியிருக்காங்கிறதுக்காக நல்லா இல்லைன்னு சொன்ன புக்ஸ் எல்லாம் கூட வாங்குவோம். இன்னொன்னு, அதுதான் ஒரு படைப்புக்கு உண்டான லிபர்டின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம டாஸ்தோவ்ஸ்கி கேள்வி கேட்குற க்வெஸ்சன் பண்ணுற இடத்துல இருக்கிறோம்ல, ஏன் எல்லாருமே இன்டெலெக்சுவல்ஸாகவே வராங்க, அது முக்கியம் இல்லையே. அப்போ தான் நம்மளுக்கு இன்னொன்று என்ன கிடைக்குதுன்னா, ஒரு முட்டால் ஏன் வந்து ஒரு ஒரு பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர்க்குள்ளே வரணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு டிஸ்கஷனை பண்ணுறோம்ல. இப்போது இந்த சந்தேகத்துக்கு, இந்த கிரிட்டிசிசம்க்கு, இந்த கிரிட்டிசிசம்லேருந்து இன்னொரு தாட் ப்ராசஸ், இன்னொரு ஐடியா ஒன்று உருவாகுது. ஸோ இந்த இன்னொரு ஐடியா உருவாகிறதுக்காக டெஃபினட்டாக அதை வந்து ஒரு எந்த எழுத்தாளர்களாகவும் இருந்தாலும் சரி, அந்த எழுத்தாளர்களோட வாசகர்களாக இருந்தாலும் சரி, அதை அனுமதிக்க தான் செய்யணும். அந்த இப்போது நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம், அது வந்து அதில் நிறைய வசைகள் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக ஒன்று சொல்கிறீங்கன்னா அதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸுங்கிறது வந்து என்றைக்குமே சப்ஜெக்டிவ் தான். நீங்க இந்த டைம்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டோட இருப்பீங்க, நாளைக்கு வேற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டோட இருப்பீங்க. செக்காவ் அதனால்தான் பாலிடிக்ஸே எழுதுனது இல்ல. ஏன் நீங்க பாலிடிக்ஸ் எழுதுனது இல்லைன்னு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கும் போது அது நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்குமே. நான் இன்னைக்கு ஒன்று எழுதிட்டு நாளைக்கு நான் அதுக்கு நான் எழுதிட்டேனே அதனால நான் ஸ்டாண்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கான பேர்டன் வந்து நான் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறதுக்காக நானுமே என்னுடைய புனைவலை வந்து முடிஞ்ச அளவுக்கு அரசியல் எழுதக்கூடாது அப்படிங்கறத தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் கூட எங்கேயுமே சொல்லிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஸ்டாண்டாவே இருக்கு. பொதுவெளியில இதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். முடிஞ்ச அளவுக்கு ஏ பொலிட்டிக்கலாவே வாழ்ந்துட்டு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்கும், எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நான் ஒரு ஏ பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு சேஃபர் சைடு. ஏன்னா ஏன் மனம் அதிகமாக கலையில தான் இருக்கு, ஏன் மனம் அரசியல் இல்லை அப்படிங்கிறது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஆக்கப்பூர்வமா ஒன்று அவன் ஒன்று கொண்டு வரான் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போது அது நிறைய விதத்தில் அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம். சொனாட்டா படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் ஒருத்தர் லக்ஷ்மி சரவணகுமார், அந்த உப்பு நாயகல் நாவலோட ஆத்தர், அவர் வந்து என்ன சொன்னார்னா, டே நாவல் நல்லா இருக்கு, நாவலில் ஒரு லைஃப் இருக்கு, இந்தந்த விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணப்பட்டதில் நீ பண்ணியிருக்க, ஆனால் ஒரு நாவலுக்கு நீ எழுதியிருக்கிறது ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ், அதிகமான கேரக்டர்ஸ் எழுது, 15 கதாபாத்திரங்கள் மேலே எழுது அப்படின்னாரு. ஆமா இல்ல, நம்ம படிச்ச நாவல்லாம் அப்படிதானே இருக்கு. நம்ம நான் சொன்ன மாதிரி நாவல் வந்து மனுஷங்கள், நீங்க அதிகமான மனுஷங்களை படிக்கிறதுக்கு நாவல் உதவும்னு நான் சொல்றேன்ல, அவர் அதை தான் எனக்கு கிரிட்டிசிசமாவே அதை தானே வைக்கிறாரு. நிறைய மனுஷங்களை எழுதுறான், ஏன்டா மூணு நாலு மனுஷங்களோட நின்று போயிருச்சு உங்க நாவல், மூணு நாலு மனுஷங்க இருக்காங்க, அந்த மூணு நாலு மனுஷங்களை ஒட்டி நீங்க எழுதுற சம்பவங்கள் இருக்கு. நீ ஒரு 15 மனுஷங்களை எழுது, வெறும் ஏன் ஒரு 150 பக்கம் நாவலோட அது நிக்கணும், ஒரு 600 பக்கம் நாவலாவது விரியட்டுமே, ஒரு பெரிய லைஃப் ஆகுது.

0: போகட்டுமே. இப்ப நம்ம சொன்ன மாதிரி கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வெறும் அவன் ஒரு பாட்டியை கொலை பண்ணா அந்த கொலை பண்ணதுக்காக உனக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையாங்கிறதா அந்த நாவல், அது இல்லையே, அதை ஒட்டி போகுதுல அந்த நாவல், எங்கெங்கயோ விரியுதுல. அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு விரிவுதான் நாவல் அப்படிங்கறத வந்து ஒரு ஆத்தர் மூஞ்சுக்கு நேரம் கிரிட்டிசைஸ் பண்றாரு. இன்னொன்னு, நீங்க லிட்ரேச்சருக்குள்ள ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க இதை பழகிடுவீங்க. யாருமே உங்க முகத்துக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. லிட்ரேச்சர் வந்து ஒரு பெரிய ரவுடியல் பூமி மாதிரி, ஒரு பெரிய அடிதடி உலகம் மாதிரி. ஏன்னா நல்லா இல்லைன்னா உங்க முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய திராணிகள் வந்து இலக்கியம் படிக்கிற ஆட்களுக்கு இருக்கும். என்னடா எழுதியிருக்க, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொன்னான், ஸ்டேல்மேட் சொனாட்டா படிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னவனுக்கு ஸ்டேல்மேட் படிச்சு எனக்கு குப்பா மாதிரி இருந்ததுனால எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னா. ஸ்டேல்மேட் நல்லா இருக்குன்னு சொன்ன ஆட்கள் இருக்கிறாங்க, ஸ்டேல்மேட்டோடைய விற்பனையும் நல்லா இருக்கு, ஆனா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதை சொன்னான். ஏன் எதனால அப்படின்னு கேட்கும்போது, ஏ எப்படா எல்லா சொல்றதுமே கரெக்டா இருக்கு அப்படின்னா. எனக்கு அது வந்து ஒரு பெரிய அந்த நாவல்ல எல்லாரும் சொல்றதுமே கரெக்டா இருக்கே. அப்போ எனக்கு இன்னொரு ஐடியா ஓபன் ஆகுது, ஓகே புனைவுங்கிறது ஒரு ஒரு ஐடியாவும் இன்னொரு ஐடியாவும் சேர்ந்து முட்டிக்கிறது தான், அதுதான் ஐடியா. ஆனா இதுக்கு வந்து இது நான் ஒரு ஆறு மாசமா ஆறு மாசம் இல்லை ஒரு 4 மாசமா யோசிச்சிட்டே இருக்கேன். இப்பதான் சொன்னா ரீசெண்டா அவனை மீட் பண்ணும்போது யோசிச்சே இருக்கும்போது எனக்கு ஒண்ணு வந்தது, ஓகே ஒரு செஸ் வீரனுக்கான அடிப்படை உணர்வே நிதானம் தான். அவனால ஃபியோதர் டஸ்டோவ்ஸ்கி கேரக்டர் மாதிரி முட்டி மோத முடியாது. நீங்க பிரக்யானந்தாவ குகேஷையும் பாத்திருப்பீங்க, அவங்க எப்படி இருக்காங்க, காமா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல வேற என்ன அவங்களுக்கு, அவங்க ஓவரா யோசிச்சிட்டாங்கன்னா காலி, அவங்க கேம் போயிடும். அப்புறம்தான் எனக்கு தெரியுது, ஓ அதாவது சொனாட்டால அவ்வளோ உணர்ச்சி கொந்தளிப்புகளை எழுதின எனக்கு ஏன் ஸ்டேல்மேட்ல ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புகள் கூட எழுத முடியலன்னு பார்த்தா, ஸ்டேல்மேட்ல அந்த செஸ் பிளேயரா நான் எழுதியிருக்கேன், அந்த செஸ் பிளேயரா நான் நிதானமா தான் என்னால எழுத முடியும். அந்த நிதானம் தான் அந்த அந்த கேமோட பியூட்டியே. அவனுக்கு அது சார்ந்த பதற்றங்கள் எதுல இருக்கும்னா, அந்த கேம் சார்ந்த பதற்றமா தான் இருக்கும். இந்த கேமை நான் எப்படி ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற பதற்றமாவோ, இல்ல வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை ஸ்டேல்மேட்ல விட்டுட்டேனே அப்படிங்கிற ஒரு பதற்றமாவும் தான் இருக்குமே தவிர்த்து, அவனுக்கு அடுத்த மனுஷங்க மேலாம் பக்கத்துல இருக்கிற ஒருத்தனை வெறுத்துட்டானா அவன் கேம் போயிடும், அவனால யாரையுமே வெறுக்க முடியாது. ஓகே அப்போ நம்ம வந்து ஒரு புனைவை நம்மளால திட்டமிடவே முடியாது, புனைவு அதுக்கு என்ன தேவையோ அதை அதுவே எடுத்துக்கும். இப்போ சொனாட்டா வந்து அடிக்ஷன் பத்தின நாவலுங்கிறதுனால அதுல உணர்ச்சி கொந்தளிப்பு மட்டும்தான் இருக்கும். அதுல அவன் கடைசி 10 பக்கத்துல தான் நிதானமே ஆகிறான். நிதானம் ஆகிற இடத்துல அந்த கேரக்டருடைய ஹை பாயிண்ட் முடிஞ்சிருச்சு, அங்க நாவல முடிச்சிடும். அதான் அவன் நிதானம் ஆயிட்டான், அவன் நிதானமானதான் அதோடைய உச்சம். அவன் முன்னேறினானா ஜெயிச்சானாங்கிறது இல்ல, நிதானமாயிட்டான் அதுவே சக்சஸ் தான் அப்படிங்கிறது. பட் ஸ்டேல்மேட்ல அதுல அவன் ஜெயிச்சானா இல்லையாங்கிறது தான் அதோட உச்சமா இருக்கு. ஸோ இது வந்து இதுக்கான சாத்தியங்கள் நமக்கு தெரியுது. ஆனா அவன் அந்த பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறவனுக்கு எனக்கு ஒன் நிதானமோ வேணா ஒன்னும் வேணாம் தூக்கி போட்டு போறான். அதை என் முகத்துக்கு நேராக சொல்லு, எனக்கு ஏதாவது கிரேசியா கொடு, ஓவர் திங்க் பண்ணு, டாஸ்டோஸ்கி மாதிரி எதனா எனக்கு கொடு, பதற்றத்தை கொடுன்றான் அவன். அது அவனோட சாய்ஸ். இதே நிதானத்தை விரும்புற இன்னொரு ரீடருக்கு இது ரொம்ப பிடிக்கும். செஸ் பிடிக்கிற ரொம்ப இன்னொரு ஒரு ரீடருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்பா என் கேமை பத்தி ஒருத்தர் நாவல் எழுதியிருக்கான், செஸ் பத்தி இது வரைக்கும் எழுதுனது இல்லை யாருமே அப்படிங்கிற போது அவனுக்கு அது ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அப்போ லிட்ரேச்சர்லயே தேர்வுகள் எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பொறுத்து மாறுபடும். அதனால நான் இவங்க விமர்சனம் பண்றதை நிறுத்திட்டாங்கன்னா புக்கு வெளியில தெரியாமலே போயிடும். அட்லீஸ்ட் இவங்க பேச விமர்சனம் பண்ற வரைக்குமாவது ஓ இப்படி ஒன்னு இருக்கா அப்படிங்கறது தெரியுதுல. இதையுமே நிறுத்திட்டாங்கன்னா, ஏன்னா இப்ப பாராட்டுறவங்க ரொம்ப கம்மி, விமர்சனம் பண்றவங்க தான் அதிகம்.
1: ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன், நிறைய படிக்கும் போதுதான் ஒரு நல்ல எழுத்து வரும் நான் ஆழமா நம்புறேன். நீங்க வந்து பிலிம் கிரிட்டிக்காவும் இருக்கீங்க, அனாலிஸ்டாவும் இருக்கீங்க, ரைட்டராகவும் இருக்காங்க, அதனால இதை கேட்குறேன். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொதுவாக ஒரு ஏசி ரூம்லயே உட்காந்து இது டிஸ்கஸ் பண்ணா அது ரியாலிட்டி நம்ம காட்ட முடியாது. நம்ம களத்துல போய் அந்த ஃபீல்ட்ல நிஜமாவே பல்ச பார்த்துட்டு அந்த சீனை கொண்டு வரும்போது அதுக்கு உயிர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதானே ஒரு எழுத்தாளர் இருக்கும். சோ எந்த அளவுக்கு பயணங்கள் முக்கியம், அனுபவங்கள் முக்கியம்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன்னா நிறைய பேர் இங்க படிக்கிற மாதிரி எழுதணும்னு கூட ஆசைப்படுறாங்க, ஆனா அன்பார்ச்சுனேட்லி அனுபவங்கள் கம்மியா இருக்கு. சோ பயணங்களும் அவங்க சந்திக்கிற மனிதர்கள் இதெல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம்னு சொல்றீங்களா?
0: இப்போ ஒரு எழுத்தாளருக்கான பயணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆனா அதுலயே நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க கூர்க்கு போறது வந்து ஒரு எழுத்தாளருக்கான பயணம் கிடையாது, நீங்க மூணார் போறதுங்கிறது ஒரு எழுத்தாளருக்கான பயணம் கிடையாது. அங்க போய் நீங்க வந்து அந்த கைடன்ஸ்ல என்ன இருக்கோ அதை தான் நீங்க போவீங்க. கூர்க்ல எங்கெங்கெல்லாம் நல்ல இடம், இது இதெல்லாம் டிக் பண்ண வேண்டிய இடங்கள்ங்கிறது மட்டும் தான். ஆனா ஒரு ரைட்டரோட பயணம்ங்கிறது என்னைக்குமே அன்பிளான்டா தான் இருக்கும். ஆனா நீங்கள் அதுக்கான சாத்தியங்களை மட்டும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்க, எழுதணும்னு கூட இல்லை, நீங்கள் வந்து மனிதர்களை சந்திக்கணும் பல்வேறு. நாளைக்கு நீங்கள் யாராவது ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்டிவிஸ்ட் ஆகலாம், இல்லை டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் ஆகலாம், எனக்கு இப்படி இங்கே ஒரு லைஃப் இருக்குது, இந்த லைஃப்பை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அது உங்களை அந்த ஊருக்கு தள்ளுறதுக்கான ஸ்பேஸை அது நீங்கள் அலோவ் பண்ணிட்டாலே அதுவே உங்களை அந்த ஊருக்கு தள்ளிவிடும். என்றைக்குமே திட்டமிடாத பயணங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை வழங்கும். அண்ட் ஒரு அறிவு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய பயணம் அப்படிங்கிறது அது சொகுசு சார்ந்த பயணம்ங்கிறது கிடையாது. அவன் பல மணி நேரம் அந்த பல மணி நேரங்கள் வெயிலில் நின்று ரோட்டில் வர யார்கிட்டயோ உரையாட வேண்டிய பயணம் தான் ஒரு அறிவு செயல்பாட்டில் இருக்கிறவனோட. ஏன்னா அதுதான் வாழ்க்கை. நீங்கள் கொடைக்கானலில் போய் பார்க்குற பிரம்மாண்டம்ங்கிறது வாழ்க்கை இல்லை, அது வந்து ஒரு அது கேபிட்டலிசம். அதுக்கு ஒரு வியாபார நோக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு டூரிசம் இது இருக்குது. அப்போ ரைட்டரோட இது வந்து என்றைக்குமே திட்டமிடாதது, அதுக்கு நீங்கள் ஓப்பனாக வச்சுக்கணும்.
1: அண்ட்
0: ஆமாம், இன்னொன்று எங்கள் சரவணன் சந்திரனே சொல்லுவார், டே நீ பெருசாக ட்ராவல் கூட பண்ண வேண்டாம், உன் மனசு ஒன்று சொல்லுதில்ல, உன் மூளை ஒன்று ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குல்ல, அதை நீ நல்லா கூர்ந்து கவனிச்சாலே அதுலேருந்து 100 நாவல் எழுதலான்னு சொல்லுவார். அப்படி எழுதப்பட்ட நாவல்கள்லாம் இருக்குது. ஆல்பர்ட் கேமியோட மெட்டமோஃபோசிஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஒரு காலையில் அவன் எழுந்து கரப்பாம்பூச்சா மாறிடுறான் அப்படிங்கிறது, கரப்பாம்பூச்சா மாறிடுறாங்கிறது வந்து ஒரு ஹூக்காக இருக்கும், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலுக்கான ஃபர்ஸ்ட் ஹூக் மாதிரி, என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும். ஆனால் அந்த ஹூக் வந்து அதோட மெட்டஃபர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூக படிநிலையில் அவன் தன்னை கரப்பாம்பூச்சியாக தான் உணர்றாங்கிறது தான் அதோடைய இதுவே தவிர, அந்த லென்ஸ்லேருந்து நீங்கள் அந்த நாவலை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வேற திருப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆல்பர்ட் கேமியோட ஸ்ட்ரேஞ்சர் அன்னியன் அப்படிங்கிற நாவல், முதல் ஃபர்ஸ்ட் சீனே அம்மா நேற்று இறந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணுறான், ஒரு நரேட்டர் வந்து நேற்று அம்மா இறந்துட்டாங்க, இதுதான் அந்த டோனே தான், நேற்று அம்மா இறந்துட்டாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் சாப்டரில் அம்மா இறந்துட்டாங்க, செகண்ட் சாப்டரில் ஒரு தியேட்டரில் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் கிஸ் பண்ணுறான். இது எல்லாமே இது நான் லீனியர்லாம் இல்லை, இது லீனியராகவே நடக்குது. நேற்று அம்மா இறந்துருக்காங்க, இன்றைக்கி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணுறாங்கிறதுக்குல, இது வந்து அபத்தவாதம், அப்சர்டிசம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி அபத்தவாதங்களுடைய பல ஃபிலாசபிக்கல் இதுவை ஃபிக்ஷனாக அந்த நாவல் கொடுக்குது. அபத்தவாதம்ங்கிறது இப்போ இந்த கட்டுறது தமிழ் படத்தில் நான் பேசியிருப்பேன், கட்டுறது தமிழ் படத்தில் வந்து பீச்சில் ரெண்டு பேர் இருப்பாங்க, சுற்றுவான் இவன், அன்னைக்கு வெயில் 5 டிகிரி எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அது ஏன் தப்பா அப்படின்னு கேட்பான். வெயில் 5 டிகிரி எக்ஸ்ட்ரா இருந்ததுனால பீச்சில் இருக்கிற ஒரு கப்பில் ஒருத்தன் கொலை பண்ணுறாங்கிறது இருக்குல்ல, அதுதான் அபத்தம். அது கேட்கும் போதே அபத்தம், ஏன்டா இதெல்லாம் ஒரு காரணமாக நீ அவங்களை கொலை பண்ணுறதுக்கு. இந்த அபத்தவாதத்தை இந்த சீனை எக்ஸாக்டாக ஆல்பர்ட் கேமியோ அவரோட நாவல் எழுதியிருக்காரு. பீச்சில் ஒருத்தன் பீச் போயிருப்பான், வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால இவன் ஒரு கொலை பண்ணுவான். அப்போ வாழ்க்கையுடைய அபத்தமான கணங்கள், இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி அபத்தமா இல்லையா அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை இல்ல. இப்போ இந்த குற்ற பின்னணியில நீங்க பாக்கும்போது அது குரியாலிட்டின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்த ஃபீல் பண்றது இருக்குல்ல, அது அபத்தம் தான், அது குரியாலிட்டி இல்ல. அம்மாவுக்கு பின்னாடி நம்ம ஒரு பெரிய புனிதத்தை கட்டமைச்சு வச்சிருக்கோம், ஆனா அப்படிப்பட்ட ஒரு அம்மாவுடைய டெத் வந்து ஒருத்தனை ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறது வந்து நம்ம தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்கும்போது நமக்கு அபத்தமா தான் தெரியும். அவன் ஏன் அப்படி அவனுக்கு ஒண்ணுமே அது பண்ணலையே, அவன் நம்பா இருக்கான் அப்படிங்கறத நோக்கி அந்த புக் அப்படியே டிராவல் பண்ணிட்டே போகுது. சோ இது வந்து அப்சர்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க குற்ற பின்னணியில பாத்தீங்கன்னா அது குரூயல்னு சொல்லலாம்,
1: இன்சென்சிட்டிவா ஏன் இருக்கான்னு நோக்கி.
0: நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சமூகத்துடைய ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த டைம்ல இப்படி இப்போ நம்ம சொன்ன மாதிரி மரண வீட்டுல ஒருத்தர் சிரிக்கிறாங்கிறது அபத்தம் தான், அதுதான் அப்சர்டிசம். அந்த அபத்தத்தை சம்டைம்ஸ் நீங்க நியாயப்படுத்தவும் செய்யலாம், இல்ல அதுல இருந்து நீங்க விலகி இருக்கவும் செய்யலாம். இது நம்ம எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சோம், செயின் ஆஃப் தாட். யா, ஸோ அதுதான் பயணங்கள் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் திட்டமிடாத பயணங்கள் தான், நான் வந்து அதான் பயணம் பண்ணணுங்கிறத என்னோட ஸ்டாண்ட்.
1: நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு
0: கேட்க வந்த அமைஞ்சிருக்கு, நான் பண்ணலாம் முடியாது, நீங்கள் பயணம் பண்ணவே முடியாது. நீங்கள் பயணம் பண்ணிட்டீங்கன்னா மூணாறு தான்
1: போயிருக்கேன்.
0: இல்லை இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கேன், பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் பண்றதுனால திடீர்னு ஒரு முடிவு எடுப்பாங்க, இன்னைக்கு நைட்டு நீங்க பஸ் ஏறியாங்க கிளம்புங்க அப்படின்னு. இந்த மாதிரியான பயணங்கள் நிறைய
1: பண்ணிருக்கேன்,
0: அந்த பயணத்துல ஒரு அனுபவம் கிடைக்கும், அங்க ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷங்களை பார்ப்போம். இப்போ இது நீங்க திட்டமிட்டு இதை நான் எழுதணுங்கிறதுக்காக போக முடியாது. இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன், ரைட்டர் பீங் ரைட்டர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அண்ட் எவ்ரிடே செயல்பாடு, நீங்க ஒவ்வொரு கணமும் ரைட்டராக தான் இருக்கீங்க, எழுதும் போது மட்டும் தான் நீங்க ரைட்டர் கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கவிதை நம்மளுக்கு உதிர்க்குது அப்படின்னா, ஒரு 50 நிமிஷம் டிராவல் பண்ணிட்டே இருப்போம், டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த 50 நிமிஷமும் அந்த வார்த்தைகளை நம்ம கோர்த்துட்டே இருக்கிறோம்ல, அந்த 50 நிமிஷமும் நான் ரைட்டராக தான் இருக்கிறேன். ஒரு கதையை பத்தி நான் அசப்படும் போதெல்லாம் நான் ரைட்டர் தான். அது எழுதும் போது மட்டும் இல்லை, ஏன்னா அது அசப்படும் போதே அதுக்கான ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிருதுல. அப்போ நீங்க பயணம் பண்றதுமே அப்படிதான், நீங்க இதுக்காகலாம் அப்படின்னு திட்டமிட்டலாம் பண்ண முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஃபுல்லஸ்டா முடிஞ்ச அளவுக்கு அதிகமான மனுஷங்களோட பேசி இணைஞ்சு நீங்க வாழ்ந்துட்டீங்கனாலே உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதிகமான கதைகள் கிடைக்கும். அது உங்களுக்கு எழுத்துக்கு உதவலைன்னா கூட உங்களுடைய லைஃப்பை நீங்க மறுபரிசீலனை பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: ஆனா ஏன் இந்த கேள்வி எழுப்பினா, எஸ்ட்ரா ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து அது எல்லாரும் சாத்தியம் கிடையாது தான், இருந்தாலும் அந்த ஒரு கோர் ரைட்டிங்க்கு அவர் கையில பணமே இல்லாம பயணிச்சேன். ஞாபகம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்களா தெரியல, கையில பணமே இல்லாம இது பண்ண ஒரு ஸ்டேஜ்ல கையில பணம் தீர்ந்து போச்சு, அப்ப கூட அந்த சக பயணியே வந்து என்கிட்ட முரண்பட்டு அந்த மாதிரி அனுபவங்கள் சொல்லியிருப்பாரு. அதனா பின்னாடி அவருக்கு எவ்வளவு ஒரு இதை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு இது இன்னொன்னு வந்து பா ராகவன் சார் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, அவர் முத எழுத ஐ திங்க் சோ எழுத ஆரம்பிக்கும் போது அந்த ட்ரெயின்ல வர ரயில்ல வர பெக்கர்ஸ் அவங்களோட இதை போய் ட்ராக் பண்ணேன், அது பண்ண பிறகுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இதே வந்துச்சு. நான் போய் அவரை லிட்ரலா போய் அவரை போய் அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதனால கேட்டேன் ஃபீல்ட்ல போய் பண்றது, அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு, அதான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு பாராட்டு எல்லாம் வந்துச்சு. ஸோ இது மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு கேட்கத்தான்.
0: இல்ல இந்த மாதிரி இருந்தது இல்லை, நான் திட்டமிடாத பயணங்கள் எனக்கு நிறைய இருந்திருக்கு, ஆனா நான் உன்னை தேடி போனது அப்படின்ட்டு இல்ல. ஆனா அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் எனக்கு இவங்களை பத்தி ஒரு கியூரியாசிட்டி வந்ததுன்னா அது அதை டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆசகர்கள் பிச்சைக்காரங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்குங்கிற கியூரியாசிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா அங்க நீங்க போக ஆரம்பிச்சிட வேண்டியதான். நோபடி இஸ் ஸ்டாப்பிங் யூ. சோ
1: ஒவ்வொருத்தர் சாய்ஸ் தான், கட்டாயம் இல்ல.
0: ஆமா ஆமா ஆமா.
1: மேபி நீங்க போற அந்த சிறு பையங்கள கூட உங்களுக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ்.
0: இன்னொன்னு, அவங்க ফুল டைம் ரைட்டர்ஸா இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது சாத்தியப்பட்டது. அவங்களுக்கு வந்து முழு நேர எழுத்தாளர்கள், அவங்களுக்கு அவங்க குடும்பம் பேக் பண்ணுச்சு அவங்கள. நீங்க வந்து எழுதுங்க அப்படிங்கறது ஃபைனான்சியல் பேக்கிங்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு மாடர்ன் ரைட்டர்ஸ் எப்படி மாறிட்டாங்கன்னா அவங்க எதையும் ஒன்னு பண்ணிக்கிட்டே தான் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி சரவண சந்திரன் மீன் கடை வச்சுட்டு எழுதிட்டு இருக்காரு, லட்சுமி சரவணகுமார் ஃபிலிம் மேக்கர் அது சார்ந்து பணிகள்ல இருக்கிறாரு, அப்படின்னு எல்லாருமே ஐடில இருக்கிறவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு அவங்க அந்த குடும்பத்தை கரையை சேர்க்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு எழுதுறதுனால அது அந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறது இல்லை. இப்போ மீடியாவில் இருக்கிறதுனால நான் பயணத்தை திட்டமிடவே வேண்டாம். இப்போ என்கிட்ட லிங்கம்னு ஒரு சீரிஸ் வந்திருக்கு, நாகர்கோயில் போய் லிங்கத்தை பற்றி விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ இந்த பயணம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல, ப்ராபப்ளி அடுத்த வீக்குள்ளே எனக்காவது ஒரு நாள் நாகர்கோயில் கிளம்பிடுவேன். ஆனால் நாகர்கோயில் போகணுங்கிறது என் திட்டமே இல்லை. இப்படி ஒரு வெப்சீரிஸ் வந்தது, இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இதை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், அதுக்கு ஒரு நல்ல ரன் இருக்கு, சரி போங்க போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு வாங்க. இப்போ அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது லிங்கம் பத்தி நான் பேசுறது இருக்கட்டும், ஆனா அதை தாண்டி அவங்களுடைய அரவணைப்போ இல்ல அவங்களுடைய குரூயல்ட்டியோ எதுவுமே சர்ப்ரைசிங் தான். எனக்கு என்ன நடக்கும்ங்கிறது தெரியவே தெரியாது, அது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே.
2: ஸோ நீங்கள் நிறைய புக்ஸும் படிக்கிறீங்க அண்ட் ப்ளஸ் மூவிஸும் ரிவ்யூ பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மூவிஸ் ரிவ்யூ பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரைட்டர்ஸ் எழுதின அந்த கதைக்கும் டைரக்டர்ஸ் எழுதுகிற அந்த கதைக்கும் ஏதாவது ஸ்ட்ராங் வித்தியாசம் இருக்கிறதா நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா?
0: அடாப்டேஷன்ல
2: அடாப்டேஷன்ஸ் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ்
0: ஒரு ரைட்டர்
2: ரைட்டிங் அந்த ரைட்டிங் ஒரு டைரக்டர் வந்து நிறைய இடத்துல டைரக்ஷன் அண்ட் ரிட்டன் பை சேம் பர்சன் இருக்கும், ஆனால் சில இடத்துல வந்து ரிட்டன் பை டைரக்டட் பைன்னு தனியாக இருக்கும். ஸோ அதில் அந்த ஸ்டோரிலையும் அந்த அந்த வசனங்களில் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி மூவி ரிவ்யூ பண்ணுறதுனால நான் கேட்குறேன், ஏதாவது ஸ்ட்ராங் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்கள் ஏதாவது அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா?
1: ஏன்னா உங்களோட ஃபேவரட் ரைட்டரே நிறைய படங்கள் எழுதியிருக்காங்க ஜெயமோகன் சார்.
2: ஏன்னா நிறைய பேர் லைக் லாஸ்ட் டைம் ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு டைரக்டர் ஹரிஹரன் சார் சொன்னாரு, எதுக்கு டைரக்ட் பண்ணுறவங்க வந்து எழுதுறீங்க, ஹையர் பண்ணுங்க, ரைட்டர்ஸ் ஹையர் பண்ணி அதுக்கப்புறமா டைரக்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வந்து ஒரே தான் பார்க்குறோம், ரிட்டன் பை டைரக்டட் பை அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து மூவி ரிவ்யூ பண்ணுறதுனால கேட்குறேன், ஏதாவது ஸ்ட்ராங் டிஃப்ரென்ஸ் ரிட்டன் பை அதாவது எழுத்து வந்து இன்னொருத்தவங்க ஹையர் பண்ணி எழுதும் போது அது ஒரு கதைக்களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா?
0: ஓகே, சங்கரே ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுக்கு. சங்கருக்கு வந்து சுஜாதாவோட பேக்கிங்ஸ் இருந்த வரைக்கும் அவர் எழுதின எழுத்துக்கு எப்படி ஒரு கூர்மையாக இருக்கும். இப்போ 2.0 படம் பார்த்துருப்பீங்க, 2.0 படத்தில் அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பண்ணுற ரைட்டிங் இருக்குல்ல, அந்த ரைட்டிங் அந்த சீன்ஸ் வந்து எவ்வளோ போரிங்காக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் சங்கர் எவ்வளோ ஒரு பேக் போனாக இருக்காரு. இதே 2.0க்கு முன்னாடி வந்த வெர்ஷன் எந்திரன் நீங்கள் எடுத்துக்கோங்க, பேசிக்காக ஒரு கான்செப்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவன் போடுனா போட்டுருவாம்மா. இன்றைக்கெல்லாம் அது ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக இருக்குது, டிவியை அது வந்து ஓகே இது அந்த ரோபோட்டை பற்றின ஒரு புரிதலை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போ நம்மளுக்கு ஓகே அது ஃபன்னியராகவும் இருக்குது, அது ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கும் உதவுது, அது வந்து அந்த அது வந்து பேசிக்காக அது ஒரு ஏஐ, நம்ம ப்ராம்ப்ட் கரெக்டாக போடணும், நம்ம கரெக்டா அந்த ப்ராம்ப்ட் போட்டாதான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது கரெக்டா நம்மளுக்கு நடந்துக்கோங்கிறதுக்கான ஒரு சீனையும் அது பண்ணிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டருக்கும் இருக்கும். இப்போ ரைட்டரை டிபெண்ட் பண்ணி எனக்கு ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் மேல பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை, ஏன்னா வர எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் கதை சொல்லணும்னு தான் வராங்க. பட் சில பேருக்கு எனக்கு ஃபிலிம் டெக்னிக்ஸ் மட்டும் தெரியும், அதனால நான் டைரக்ட் மட்டும் பண்றேன் நீங்க கொடுங்க அப்படிங்கிற கல்ச்சர் வந்து ஹாலிவுட்ல நிறைய இருக்கு, மலையாளத்துல நிறைய இருக்கு. பட் தமிழ்ல வரவங்க எல்லாருமே கதை சொல்லணுங்கிற கனவோட தானே வராங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு ரைட்டரோட இன்புட் நம்மளுக்கு பார்க்கும் போது அது ரொம்ப கண்கூடாவே தெரியும். ஈவன் மணிரத்னம் மல்டிபிள் ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கிறாரு, அதுல நிறைய சக்சஸ் இருந்திருக்கு. இப்போ சுஹாசினி ராவணன் படத்துக்கு சுஹாசினி வசனம் எழுதுறாங்க, அப்ப அந்த படம் தான் அவங்களோட பொட்டன்சியலே வெளில வருது. ராவணன் மாதிரி ஒரு இவ்வளவு ரூட்டடான பிலிம்ல ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், இந்த மரத்தை இழுத்துப்பாரு இந்த கிளை இழுத்துப்பாரு சட்டாருன்னு நிமிரும். அது வந்து ராவணன் எதுக்கு சொல்றான்னா, போலீஸ் வந்து நம்மளை பயமுறுத்துறாங்க, கிளை அவங்க கண்ணு எல்லாம் வச்சிருக்காங்களே கண் வச்சா பயந்துருவோமோ, அந்த கிளை இழுத்துப்பாரு சட்டாருன்னு நிமிரும் அப்படின்றான். அதுதான் நான் அந்த கிளை மாதிரி தான், நீ என்ன இழுத்தணும், நீ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கணும்னு நினைக்கிறேன் அவளுக்கு எவ்வளவு நான் உயர்ந்துருவேங்கிறத எவ்வளவு ரூட்டடா சுஹாசினி எழுதுறாங்களோ அது அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வெளிப்பட்ட இடம். அந்த மாதிரி சுஜாதாவும் இவங்களும் மணிரத்னமும் சேர்ந்த போது அங்க சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு முன்னாடி பாலகுமாரன் வந்து இது பண்ணியிருந்தார், சங்கர் வந்து நாயகன், நான் சொல்றது மணிரத்னம் நாயகன் படத்துல பாலகுமாரை ஹையர் பண்றாரு. ஒரு சாதாரண டைலாக், நீங்க நல்லவரா கெட்டவரா, இது மணிரத்னம் எழுதினதே இல்லை, ஆனா இது மணிரத்னமோட ஒரு ஐகானிக்கான டைலாக சொல்லப்படுது, அது எழுதினது பாலகுமாரன். அப்போ நம்மளுக்கு இப்ப இது நீங்க நல்லவரா கெட்டவராங்கிறது ஒரு தத்துவார்த்த கேள்வி, அந்த தத்துவார்த்த கேள்வியை வந்து ஒரு எழுத்தாளனால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது, தெரியலையப்பா அப்படின்றது இருக்குல்ல. அப்போ அது ஒரு கான்செப்ட், அது வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் பத்தின ஒரு இது வந்து ஒரு ரைட்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ரைட்டருக்கு இந்த டைரக்டருக்கு இந்த மாதிரியான ரைட்டர்ஸோடைய ப்ராக்டிஸோ இன்ஃப்ளூயன்ஸோ நாளை பின்ன லேட்டர் பாட்டில் உதவலாம். ஓகே அவங்க இப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம இதை ஹேண்டில் பண்ணுவோங்கிற இதுவும் கிடைக்குமே தவிர்த்து. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். இப்போ சில பேரால் அது முடியாது. இப்போ இப்போ சங்கர் ஏன் சங்கருடைய சமீபத்திய படங்கள் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குன்னா, அவர் ரொம்ப ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டார் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் ஒரு டெக்னீஷியன், அவர் வந்து ஒரு பிரில்லியண்டான டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு ஆள். அவரால் நீங்கள் வந்து மனித உணர்வு சார்ந்த இது கேட்டிங்கன்னா அவரால் கொடுக்க முடியாது. எனக்கு அது வேற யாராவது கொடுத்துருங்க, அதை நான் எப்படி பிரில்லியண்டாக ப்ரில்லியண்டாக ப்ரெசன்ட் பண்ணுங்கிறத நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் சங்கருக்கு இல்லாததுனால தான் அவருமே தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறாரு.
2: யூடியூப்ல வந்து நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பார்த்தது வந்து அந்த மயக்கம் என்ன மூவில இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒன்று போட்டிருப்பீங்க. எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சு, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸோடவே. என்னடா நம்ம இவ்வளோ வருஷமா பழகணும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ரேண்டமாக ஒரு நாள் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ அந்த ஷார்ட்டை நான் பார்த்தேன். அப்போ வந்து உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறப்போ எனக்கு தோணுச்சு, இந்த அண்ணாக்கு எப்படி இந்த மாதிரிலாம் தோணுது. நிஜமாவே அந்த மூவி வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மூவி பார்க்குறப்போ நான் யோசித்தேன், எப்படி ஃப்ரெண்ட்ஸே வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படி பண்ணலாம், அது எப்படி அவன் நினைக்கலாம் அப்படி நினச்சி கூட லாஸ்ட்டில் நீங்கள் நடிக்கிறீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. லைக் அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா எப்படி வேணா வச்சுக்கலாம், எனக்கு இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் நீங்கள் அந்த ஷார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணப்போ தான் எனக்கு வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவே புரிஞ்சுது. லைக் யதார்த்தமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ நீங்கள் பேசுகிறப்போ தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், நான் சொன்னேன் இல்லையா இந்த அண்ணாக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தோணிருக்குன்னு நான் யோசிச்சேன்னு. இப்போ எனக்கு தெரியுது இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய நாவல்ஸ் படிக்கிறப்போ ஒவ்வொரு விதமான புக்கை படிக்கிறப்போ அந்த கேரக்டருடைய பெர்ஸ்பெக்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம பல கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். அப்போ தான் பலருடைய புரிதல் பலரை பற்றி நம்ம புரிதல் நமக்கு வரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ.
3: நிறைய பேர் எங்கள் காலேஜில் மீட் பண்ணும் போது முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷ்னல் பவுண்ட்ரிஸோடு நம்ம இருக்கணும்னு நான் ரொம்ப ஐ வில் பி வெரி காஷியஸ். ஆனால் அண்ட் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறது கூட நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு கமெண்ட் பண்ணுவேன். அது மாதிரி டெய்லி நம்ம அதாவது ஒரு அதிகமான சந்தர்ப்பத்தில் பார்க்க போகிறோமான்ட்டு. ஆனால் ஐ கேனாட் ஈவன் ஸ்டாப் மை செல்ஃப் கண்ட்ரோல் மை செல்ஃப் ஃப்ரம் கமெண்டிங் சர்ஸ் ரீல். ஒரு ரீலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன், இவர் மூளையை மியூசியமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பேன். அதை வந்து சார் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அண்ட் டெய்லி என்னோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும் போது அதை யாராவது ஒருத்தவங்க லைக் பண்ணியிருப்பாங்க அந்த கமெண்ட்டை. ஸோ அந்த அளவுக்கு வி கே நாட் ஈவன் நம்மளோட அந்த ஒரு ப்ரொஃபஷனல் பவுண்டரியை தாண்டி சாரோட ஃபேனாக மேம் நிறைய வந்து நான் சொல்லுவேன், மேம் அவர் எப்படி யோசிச்சிருக்காருங்க பாருங்க மேம், மேம் எப்படி மேம் அப்படின்ட்டு. எதுக்கும் இன்னும் லாஸ்ட் இது போட்டு கூட
2: பின்றானே அப்படின்னு போட்டிருப்பேன் நான். ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து அவரோட அட்மோஸ்ட் ரெஸ்பெக்டோடு நான் வந்து பார்க்கணும், லைக் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட அந்த ஒரு ஒரு உள்ள ஒருத்தங்களுடைய மைண்டை உள்ள போய் ஆட்கொள்கிற அந்த பவர் வந்து ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சார் நிறையவே வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆல் பீப்புள் லைக் சார் வில் ஹெல்ப் அஸ் ட்ராவல் டுவர்ட்ஸ் ரீடிங் ஆர் தட் கிரியேட்டிவ் ஃபீல்டு வந்து ஒரு நல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி மூவி ரிவ்யூஸில் வந்து

0: ஒருத்தங்க தனியா சிறந்து விளங்குறாங்க, யூனிக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவரோட ரீடிங் எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமா இருந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம். எவ்வளோ ரைட்டர்ஸ், எவ்வளோ ஸ்டோரிஸ், பாதி பேர் இன்னைக்கு தான் நம்ம முதலே கேட்கிறோம். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்ட்ரடியூசிங் தோஸ் லிட்ரேச்சர் ஆர் தோஸ் ஆத்தர்ஸ் ஆர் தோஸ் ஸ்டோரிஸ் வித் அஸ் டுடே. ஐ திங்க் தி யங்கர் ஜெனரேஷன் அட்லீஸ்ட் வில் ஹாவ் தட் சீட் சோவன் டுடே. ஓகே, அட்லீஸ்ட் யாரா அந்த நாசன்கா, யாரா அந்த செக்கோ, ரொம்ப நேரம் மனுஷன் கத்திட்டு இருந்தாரு எனக்கு போய் பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சீன் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் டூயிங் தட் சார். அண்ட் வி நோ யூ ஆர் சோ பிஸி அமிட்ஸ் தட் யூ ஹவ் கம் ஹியர் டுடே டு ஸ்பெண்ட் 2 and 2.5 hours ட்ராவலோட வந்து பண்றது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. தேங்க்யூ சோ மச் அண்ட் வி விஷ் யூ கண்டினியூ டு டூ தட். அண்ட் சொனாட்டா சேல்மேட் மாதிரி இன்னும் நிறைய நாவல்ஸ் நீங்க தொடர்ந்து எழுதிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் அடுத்த நாவல் எழுதுறதுக்குள்ளேயாவது நாங்க அதை பத்தி புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு கான்டெக்ட்ல இருக்கு அப்படிங்கிறது இஸ் மை பிகெஸ்ட் விஷ். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங்.
1: தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.
2: பாலு பிரதர், நான் ஆக்சுவலி கீர்த்தி சொன்னது 100% கரெக்ட். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் டிஸ்கஷன் அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன், கீர்த்திட்டு நான் நிறைய நேரம் சொல்லியிருப்பேன், உங்களை இன்வைட் பண்ணுறது மேஜர் ரீசன் வந்து நாட் ஜஸ்ட் வந்து வந்து ஒரு ரீல்ஸ் நல்லா இருக்கு பெர்ஸ்பெக்டிவ், அது மட்டும் இல்லை, ஒரு சி உங்க ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் நான் உங்களை கூப்பிட்டது. ஏன்னா அவங்களால ரொம்பவே இன்னைக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சது, அதை நான் நல்லாவே பார்த்தேன் இல்லையா கேர்ள்ஸ். எஸ், ஏன்னா அவங்க ஏஜ் குரூப்ல கொஞ்சம் தான் வித்தியாசம், அவங்க வந்து படி நிறைய வாசிக்கிறதும் இல்லாம அவ்வளோ எழுதுறாங்க, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவ்வளோ மெச்சூர்டா இருக்கு, சென்சிபிளா இருக்கு. இதை வந்து அவங்க ஏஜ்ல உள்ளவங்க ஒருத்தவங்க சொன்னாதான் கனெக்ட் ஆகும் நான் நினைச்சேன் ஆஸ் அ டீச்சர். அதனால தான் மெயினா உங்களை நான் கூப்பிட்டது. அண்ட் ஆஸ் கீர்த்தி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லுவேன், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டைரக்டர் கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாரு, நிறைய வாட்டி சொல்லுவோம்
3: இவர் சொல்றாரு இவரோட டைரக்டர் பார்த்தாலே நினைப்பாங்க உண்மையாவே நம்மளோட சீன் இவ்வளவு ஒருத்த யோசிச்சு வர்ணிச்சிருக்கானே அப்படிலாம் யோசிப்பாங்களா அப்படின்னு நிறைய வாட்டி நாங்க டிஸ்கஸ்
2: பண்ணிருக்கோம். சோ அந்த ஏஜ் தாண்டி உள்ள அந்த மெச்சூரிட்டியும் அந்த நீங்க சொன்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறதுனாலதான் இது வந்துச்சு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் பால் பிரதர். அதனாலதான் ஏன்னா சி ஐ நோ தி டிஃபரன்ஸ், ஒருத்தங்க பாப்புலரா இருக்காங்க எப்பவுமே சமுதாயம் வாழ்ந்து நாங்க இன்வைட் பண்ண மாட்டோம், அதுக்கு பின்னாடி என்ன உழைப்பு இருக்குன்னு கட்டாயம் பார்ப்போம். அந்த வகையில நீங்க நிறையவே உழைச்சிருக்கீங்க. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த புத்தகம் வாசிக்கிறதே நான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் பாக்குறேன் சீரியஸா. அண்ட் கிட்ட சொன்ன மாதிரி இது வந்து கண்டினியூ பண்ணணும், இது வந்து ஒரு முதற்கட்ட, இதுக்கு பர்சல் சாட்டியும் நாங்கள் தான் சொன்னோம், முதற்கட்ட தொடக்கமாக தான் இதை நான் பார்க்குறேன். இது மாதிரி நிறைய சந்திப்புகள் எங்கள் சமுதாயமான நாங்கள் நடத்தலான் இருக்கோம். நீங்கள் அவசியம் வந்து, அஃப்கோர்ஸ் யூ ஆர் பிஸி எனக்கு தெரியும், அவசியம் வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நிறைய புக்ஸை இது மாதிரி எழுதணும். என்னோட சின்ன இது இருக்குது, நீங்கள் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லை யார் நம்ம ரொம்ப அட்மையர் பண்ணுறோமோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நீங்கள் வந்து ஜெயமோகன் சார் வந்து உங்களோட ஃபேவரட் ஆத்தர், நிறைய இதில் சொல்லியிருப்பீங்க. ஐ விஷ் ஒன் டே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக உங்கள் ரைட்டிங்கில் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் யூ ஹவ் டு கோ மச் ஹையர் அது. அண்ட் எங்கள் எம்ஓபி சமுதாய டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் நன்றி ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.
4: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
5: You're listening to MOP Community Radio 107.8.
6: Mm-hmm. Mm-hmm. Mm-hmm. Mm-hmm. Mm-hmm.
1: Tati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Tati's dermatologist found two melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you. Call the helpline number 9876-543210.
6: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I am proud to be an organ donor.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக உங்களோட இருக்கிறது நான் உங்க ஹேமா. நேயர்களே, நம்ம முன்னோர்கள் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சத்யா, உங்களுக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதோட மீனிங் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
5: நம்ம பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னா கிடைக்கிற சந்தர்ப்பத்துல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி அதை தவற விட்டோம்னா போன காலம் திரும்பி வராதுன்ற மாதிரி தான் ஆயிரும்.
4: சத்யா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் நான் கேக்குறது அதோட லிட்ரல் மீனிங். அதாவது இப்போ நம்ம கிட்ட காற்று இருக்கு இல்லையா, காற்றை எப்படி பயன்படுத்தி நம்ம அதை எப்படி பயனுள்ளதா மாற்ற முடியுங்கிறத பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்.
5: என்ன சொல்றேம்மா, எனக்கு ஒன்றும் புரியல.
4: சத்யா, நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா நான் என்ன சொல்ற வர அப்படிங்கிற மீனிங் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ இந்த நிகழ்ச்சியில நம்மளோட கலந்துக்கிறதுக்காக மிஸ்டர் ஷியாம் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
6: வணக்கம்.
4: இவர் வந்து ஆகாஷ் கங்கா அப்படிங்கிற நிறுவனத்தின் டைரக்டரா இருக்காரு. இவருடைய நிறுவனத்தை பத்தி சொல்லணும்னா, இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து காற்றை அப்படியே தண்ணியா மாத்தி அதை மக்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு மேஜிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். காற்றுல இருந்து அப்படியே தண்ணியா மாத்தி அதை சப்ளை பண்றது. இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.
5: ஹலோ சார்.
6: ஹலோ.
5: இப்ப கேன் வாட்டர் நம்ம பெருமாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து பியூரிஃபையா இருக்கா?
6: கேன் வாட்டர் வந்து பியூரிஃபை பண்றாங்க, அது பியூரிஃபைடா இருக்குங்கிறது வந்து 100% சொல்ல முடியாது. ஏன்னா பியூரிஃபைங்கிறது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் எவ்வளவுக்கு அளவு நல்லா பண்றாங்களோ அவ்வளவுக்கு அளவு பியூரிஃபி இருக்கும் தண்ணியில. எல்லா கம்பெனியும் பியூரிஃபை பண்றாங்களாங்கிறது பெரிய க்வெஸ்டின் மார்க். நீங்களே பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, அடிக்கடி வந்து 100 பிராண்ட்ஸ் வந்து ஐஎஸ்ஐ வந்து சீஸ் பண்ணுறாங்க. எதனால? அவங்க ஒன்று பொய்யான ஐஎஸ்ஐ லேபிள் போட்டு பண்ணுறாங்க, ரெண்டாவது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக அடாப்ட் பண்ணுறது கிடையாது.
4: ஓகே சார், அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஐஎஸ்ஐ மார்க் போட்டிருந்தா கூட அது பியூரிஃபைடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை.
6: கரெக்ட். சி, இப்போ ஐஎஸ்ஐ மார்க் படி வந்து ஒரு கேன் வாட்டர் பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து 25-30 ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து ஐஎஸ்ஐ கிட்டத்தட்ட ஒரு 500 கம்பெனி இருக்குன்னா 500 கம்பெனி டெய்லி அவங்க போய் பார்த்துட்டு இருக்க முடியாது இந்த ப்ராசஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறது. அது பண்றாங்களா இல்லையாங்கிறது ப்ரூஃப் வந்து பண்றவங்களுக்கு ஒண்டிதான் தெரியும். இப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டு நிறைய பேர் வியாதி வரணும்னால ஃபேக்ட் என்னன்னா, எல்லாருமே கரெக்டா அந்த ப்ராசஸ் பண்ணலங்கிறது ஃபேக்ட் தான்
4: அது. ஓகே சார், இப்போ வந்து இந்த கேன் வாட்டர் யூஸ் பண்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சார்?
6: சி, கேன் வாட்டர்னால ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று நமக்கு டிஸ்அட்வான்டேஜ், ரெண்டாவது நேச்சருக்கு டிஸ்அட்வான்டேஜ். கேன் வாட்டர் எப்படி பண்றாங்கன்னா, கேன் வாட்டர் இஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கேன் வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை ஃபுல்லா டீமினரலைஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ட்ரீட் பண்ணி அதுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து மினரல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த தண்ணியை ஃபுல்லா ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 1 லிட்டர் தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுன்னு நினச்சிக்கோ. கிட்டத்தட்ட 2-3 லிட்டர் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும். அந்த வேஸ்ட் அது ஒரு பக்கம் இருக்கு. கான்சென்ட்ரேட்டட் வேஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, திருப்பியும் வந்து நம்ம தரைக்கே அனுப்புறோம். அப்ப என்னது, தரையில இருக்கிற தண்ணி மோர் அண்ட் மோர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் வந்துருது. ஸோ நாள் பட என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்ப டிடிஎஸ் சொல்றோம், தண்ணியில உள்ள டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் இருக்கலான்னு கவர்மெண்ட் பர்மிட் பண்ணது 200 to 300. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் வாட்டர் திருப்பி திருப்பி திருப்பி அமிச்சுட்டே இருந்தா ஒரு காலத்துல 30,000 TDS கூட வரலாம். இப்ப வேலைச்சேரி ஏரியால ஆல்ரெடி இது வந்தாச்சு. இப்போ இது மத்த இடம் பரவ எத்தனை நாள் ஆகும் தெரியாது. இது நேச்சர், ஹியூமன் பீயிங் வருவோம். இப்ப நம்ம இந்த கேன் வாட்டர் வந்து அவங்க என்ன பண்ணா, தே ஆர் பியூரிஃபைங் அண்ட் ட்ரீட்டிங் த வாட்டர் அண்ட் குடிக்க கொடுக்கறாங்க. நான் இப்ப என்ன ஆகுதுன்னா, டிமாண்ட் இவ்வளவு இருக்கும் போது நிறைய பேருக்கு இதுல நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் நினைக்க தோணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளான்ட் போடலாம், இல்லை எங்கேயாவது தண்ணியை பிடிச்சிட்டு ஒரு லேபிள் போட்டுட்டு உங்களுக்கு சப்ளை பண்ணலாம். அந்த வாட்டர் பியூரா இருக்கா நம்மளுக்கு தெரியாது. ஒரு சீல் இருக்குங்கிறதுக்காக நம்ம பியூர்னு நினைச்சுக்கிறோம். பட் அது பியூரா அன்லெஸ் அது குடிச்சு நம்மளுக்கு வியாதி வரலன்னா தான் பியூர். அதர்வைஸ் இட் இஸ் நாட் பியூர்.
5: ஓகே சார். ஓகே சார், கேன் வாட்டர் மாதிரி மெட்ரோ வாட்டர் இப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்ளை பண்றாங்க, அது வந்து எந்த அளவுக்கு பியூரிஃபையா இருக்கு?
6: சரி, ஒன்று சொல்லணும், நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா எஃபர்ட்டும் போடுது நல்ல பொருள் கொடுக்கணும். நோ செகண்ட் ஒப்பீனியன் அபவுட் இட். பட் என்ன ஆகுதுன்னா, இந்த தண்ணி வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் மிக்ஸ்ட் வித் கண்டாமினேஷன். சில சமயம் நம்ம பார்ப்போம் இல்லையா, தர்ணாலாம் பண்ணுவாங்க, சூவேஜ் மிக்ஸ் ஆயிடுச்சு, சாக்கடை தண்ணி மிக்ஸ் ஆயிடுச்சுங்கிறது. அது எதனாலன்னா, அங்கே இருக்க நம்ம மெட்ரோ வாட்டரில் போட்டிருக்கிற பைப் லைன் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து பைப் லைன். ஸோ அப்போ என்ன வேணால் அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த பைப் லைனில் ரொம்ப பழசானனால இரும்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் மஞ்சளாக செல்சமே தண்ணியில் வரும். அது எதனால, பிகாஸ் ஓல்டு ஓல்டன் டேஸ் மிஷின் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃபர்ட் கவர்மெண்ட் போடுறாங்க, பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு.
5: முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப தட்டுப்பாடாவே இருந்துச்சு. இப்ப வந்து கேன் வாட்டர்ல குடுக்கறாங்க தண்ணி எல்லாமே. இனி வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எடுத்தே வருங்காலத்துல தண்ணி இருக்குமான்ற நிலைமை வந்துருச்சு.
6: கரெக்ட். இப்ப ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப நியாயமான கேள்வி இது, நியாயமான இஷ்யூ இது. இப்ப நாங்க வந்து சொல்றதே இதுதான். இப்போ எர்த்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் வந்து 70% வந்து கடல்ல இருக்கு. நம்ம கிரவுண்ட் வாட்டர், இது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது கிரவுண்ட் வாட்டர், அது பார்த்தீங்கன்னா 1% ரைட்டா, அது இன்க்ரீஸே ஆகலை. பாப்புலேஷன் ஏறிண்டே இருக்கு. ஸோ த வாட்டர் டிமாண்ட் இஸ் இன்க்ரீஸிங் அண்ட் இன்க்ரீஸிங். ஸோ நம்ம இருக்கிற லிமிட்டட் 1% தான் நம்ம வந்து மேலே மேலே எடுத்துட்டே இருக்கோம். எத்தனை நாளைக்கு அது தாக்கு பிடிக்க முடியும் இது க்வெஸ்டின். இது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சொத்து இருக்கு, நம்ம வேலை செய்யாமே சொத்தையே யூஸ் பண்ணினோம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சொத்து அழிஞ்சு போயிடும். இதே நீங்க சம்பாதிச்சுட்டு பண்ணும்போது, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அதுலயே யூஸ் பண்ணும்போது யூ சேவ் தட். இந்த தரையில இருக்கிற தண்ணியை நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம காப்பாத்தியே ஆகணும்.
4: நேர்களே, இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம மெட்ரோ வாட்டர் பத்தியும் கேன் வாட்டர் பத்தியும் அது எந்த அளவுக்கு அது வந்து பியூரிஃபைடா இருக்குங்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அடுத்தடுத்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம இந்த வாட்டர்லாம் இந்த மாதிரி இம்பியூரான வாட்டர் குடிக்கிறதுனால எந்த விதமான நோய்கள் எல்லாம் மக்களுக்கு வருது, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கணும் இல்லையா, அது நம்ம சார் ஆரம்பிச்சிருக்கிற ஆகாஷ் கங்கா அப்படிங்கிற நிறுவனம் அந்த தீர்வை தருமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்க மனசுல எழுந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியுது. அதை பத்தி நம்ம வர செக்மெண்ட்ஸ்ல பேசலாம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் MOPN சமுதாய வானொலி 107.8.

0: லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில மிஸ்டர் ஷாம் சுந்தரோட தண்ணி எப்படியெல்லாம் நம்ம ஊர்ல தட்டுப்பாடா இருக்கு, இப்படி தண்ணி இல்லாம போற நிலையில நம்ம எப்படி பியூரிஃபைடான குடிக்கிற தண்ணியை பெற முடியும் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். போன செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ கேன் வாட்டர் எப்படி பியூரிஃபைடா இருக்கு, மெட்ரோ வாட்டர் எந்த அளவுக்கு பியூரிஃபைடா இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி எல்லாம் பார்த்தோம். நான் போன வாட்டி சொன்ன மாதிரியே இந்த செக்மெண்ட்ல நம்ம அந்த அசுத்தமான தண்ணிகளால எந்த விதமான நோய்கள் பரவுதுன்னு சார் கிட்ட கேட்கலாம். சார்,
1: இப்ப பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டிசீஸ் எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து சம்திங் டு டூ வித் நம்ம வயிறு, கேஸ்ட்ரிக் சிஸ்டம் ரிலேட்டட் தான். ஒன், நம்ம என்ன சொல்லுவோம், பேதி ஆறுது, லூஸ் மோஷன் ஆறுது, அமீபியாசிஸ், கால்ரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இப்ப இந்த கால்ரா, அமீபியாசிஸ், லூஸ் மோஷன், இதெல்லாம் காரணம் என்ன? தண்ணி. இப்ப இந்த தண்ணியில இருக்கிற கிருமிகள் தான் மெயினா என்ன சொல்லுவோம், ஈகோலைம்பாங்க, பாசிலை, சாலமனல்லா, இந்த மூணு பாக்டீரியா தான் மெயின் ரீசன் ஃபார் கிரியேட்டிங் ஆல் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், ஆல் தீஸ் டிசீசஸ். இப்ப இந்த தண்ணி பியூரா இல்லைன்னா That means we are all, நம்ம எல்லாருக்குமே இந்த வியாதி வரதுக்கான பாசிபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. அண்ட் கவர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா மேஜர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க? ஓன்லி டு டேக் கேர் ஆஃப் த டிசீசஸ் காஸ் பை வாட்டர்.
0: ஓகே, இந்த நோய்கள் எல்லாம் பெரும்பாலும் மழை காலத்துல ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா?
1: கரெக்ட். எதனாலதான் மழை காலத்துல தான் இம்பியூர் வாட்டரோட வாட்டர் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. மழை காலத்துலாம் சொல்லுவோம் சூவேஜ் தண்ணி மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தர்ணா பண்ணுவாங்க, ஏன்னா அந்த டைம் தான் சான்சஸ் ஆர் வெரி ஹை. என்ன ஆகுதுன்னா மழை பெய்யும் போது அந்த வாட்டர் டேபிள் இருக்கு இல்லையா, சூவேஜ் வாட்டர் மேலே வந்துடும், தென் ஆட்டோமேட்டிக்லி இட் கெட்ஸ் மிக்ஸ்ட் வித் மற்ற வாட்டர். ஸோ அதனால தான் உங்களுக்கு வியாதி வருது. சி, நம்ம மாதிரி பீப்புள் லிவிங் இன் குட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுது, பட் பீப்புள் ஹூ லீவ் இன் ஸ்லம் ஏரியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து த பிளேஸ் தே ஸ்டே ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வில் ஆல்வேஸ் பி கண்டாமினேட்டட்.
2: ஓகே சார், இப்போ பியூர் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமே, மற்றபடி பார்த்தீங்கன்னா சாதாரண போர் வாட்டர் இந்த மாதிரி தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது இருக்கு. இவங்க வந்து பல் தேய்க்கிறப்ப, சப்போஸ் குளிக்கிறப்ப ஒன்றும் எஃபெக்ட் வராது, பல் தேய்க்கிறப்ப இந்த மாதிரி கிருமியெல்லாம் உள்ளே போக சான்சஸ் இருக்கு?
1: சி, பல் தேய்க்கிறப்போ கிருமி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் சான்சஸ் ஆர் வெரி லெஸ் ரைட். ஏன்னா நம்ம வந்து வாய் கொப்பளிச்சு துப்பிட போகிறோம். அண்ட் உண்மையாக சொல்லணும்னா நம்ம கண்ட்ரி இன்னும் அந்த அளவுக்கு வளரலை எல்லாத்துக்குமே ஒரு பியூர் வாட்டரை குடிக்கிறதுக்கு. இப்போ யூஎஸ்ஏ அண்ட் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா த டேப் வாட்டர் இஸ் ஆஸ் குட் அஸ் குடிக்கிற தண்ணிக்கு ஈக்குவலண்டாக தான் இருக்கும். நம்மளால முடியாது ஆஸ் ஆஃப் டுடே, இன்னைக்கு தேதிக்கு முடியாது, பிகாஸ் அவர் பாப்புலேஷன் இஸ் பிக், த ஏரியா கவர்ட் இஸ் வெரி பிக், அதனால இட் வில் பி டிஃபிகல்ட். பட் மேஜராக பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஃபைண்ட் மச் இஷ்யூஸ் பை வாய் கொப்பளிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் யூஸ்னால ப்ராப்ளம் ஒன்றும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. சிஸ்டத்துக்குள்ள போகும்போது இட் இமீடியட்லி அஃபெக்ட்ஸ் எவ்ரிதிங், அங்க க்ரோ ஆகும். இது நம்ம கொப்பளிச்சுட்டு துப்பிட போறோம், அதனால உள்ளே அப்படி ஸ்டே ஆறனால அமீபியா பாக்டீரியா வந்து உள்ள க்ரோ ஆகும்.
2: இப்ப பியூர் வாட்டர் பாத்தீங்கன்னா இயற்கையாவே தண்ணியில இருக்கிற சத்து இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் பியூர் வாட்டரை நமக்கு தராங்க. இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? சிலர் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாயின்ட் பெயின் எல்லாம் நிறைய வர சான்சஸ் இருக்கு, இந்த தண்ணியில அந்த வாய்ப்பு இருக்குங்களா?
1: இது ஆக்சுவலா ரெண்டு விதமா சொல்லணும். ஒன்னு வந்து பியூர் வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர். சி, டிஸ்டில்டு வாட்டர் தான் உங்களுக்கு வந்து ஜீரோ மினரல்ஸ், அது பார்த்தீங்கன்னா பிஹெச் எக்ஸாக்ட்லி 7.0 இருக்கும், அதில் நோ சால்ட்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பியூர் வாட்டருங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து நோ பாக்டீரியாஸ் பிளஸ் உங்களுக்கு வந்து சால்ட் கண்டென்ட் மினிமம் குவான்டிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்டீங்க, பியூர் வாட்டர் குடிக்கிறனால வியாதி வருமா? பியூர் வாட்டரில் சம் சால்ட் இஸ் தேர், இட் இஸ் நாட் ஜீரோ, அது குடிக்கிறனால வியாதி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தேவையான கால்சியம், மெக்னீசியம் வந்து தண்ணியில கிடைக்குதுன்னா நம்ம தண்ணி குடிச்சுட்டே இருந்துடலாம், எதுக்கு நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம்? முட்டைக்கோஸில் கால்சியம் இருக்குது, முட்டையில் கால்சியம் இருக்குது, அதில் இல்லாத தண்ணியில் வேணும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை சாப்பிட்டுட்டா போகிறோம். ரெண்டும் தண்ணி எதுக்கு நம்மளுக்கு, சாப்பிட்ட பொருளை டைஜஸ்ட் பண்ணுறதோட மீடியம் வாட்டர், ப்ளஸ் இட் மெயின்டைன்ஸ் த லிக்விட் பேலன்ஸ் தான். நம்ம பாடி 75% வாட்டர், அது மெயின்டைன் பண்ண தான் தண்ணி வேணும், அதுக்கு பியூர் வாட்டர் வேணும். கால்சியம் மெக்னீஷியம் வேணுங்கிறது அவசியம் இல்லை.
0: ஸோ நம்ம இந்த மாதிரி பியூரிஃபை பண்ணி அனுப்புகிற வாட்டர்லலாம் கால்சியம் மெக்னீஷியம் குவான்டிட்டிஸ் கம்மியானாலும் அது வருத்தப்படுறதுக்காக சான்சஸ் இல்லை.
1: இல்லை, கால்சியம் மெக்னீஷியம் நம்ம ஆகாரத்தில் இல்லைன்னா வருத்தப்படணும், பட் தண்ணியில் இல்லைங்கிறதுக்கு வருத்தப்படணும். ஆகாரத்தில் சேர்த்துக்கலாமே அது.
0: ஓகே,
1: என்னன்னா நம்ம டிஸ்டில் வாட்டர் குடிச்சா என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, இட் பிகாஸ் இட் இஸ் ஜீரோ சால்ட், சம்டைம்ஸ் இட் கேன் டேக் அவே த சால்ட் இன் அவர் பாடி, அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் when you have small quantity of salt, na ஒரு ப்ராப்ளம் வராது.
0: salt in the sense உப்பு இல்ல இல்ல
1: சார், salt ங்கிறது any chemical which is base, என்ன சொல்ற, அமிலம் and acid சொல்ல, அது மிக்சர் ஆட் தான் salt னு சொல்றது. sodium chloride வந்து common salt. இப்ப நம்ம magnesium sulfate is also salt, calcium carbonate salt தான்.
2: என்ன நேர்களே, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஷாம் சுந்தர் அவர்கள் வந்து அவர் யூஸ் பண்ண ப்ராடக்ட், அவர் பற்றி, அவர் நிறுவனத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கான்ற பற்றி வரப்போகிற செக்மெண்ட்டில் சொல்ல போகிறாரு. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
4: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சியில் நம்ம மிஸ்டர் ஷியாம் சுந்தரோட அவருடைய நிறுவனம் ஆகாஷ் கங்கா பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம எந்த விதமான வாட்டர் சோர்சஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, அதாவது கேன் வாட்டர், மெட்ரோ வாட்டர், போர் வாட்டர், மேலும் இந்த தண்ணியெல்லாம் இம்ப்யூராக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான நோய்கள் வருதுங்கிறது பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம எதனால நோய் வருதுன்னு பார்த்துட்டோம், என்ன விதமான நோய் வருதுன்னு பார்த்துட்டோம், அடுத்து அதை எப்படி தடுக்கணுங்கிறத பார்க்கணும் இல்லையா. இதுக்கு தான் தீர்வு சொல்ல வந்திருக்காரு மிஸ்டர் ஷியாம் சுந்தர். வெல்கம் பேக் சார்.
1: தேங்க்யூ
0: சார். உங்களுடைய நிறுவனம் ஆகாஷ் கங்கா அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க, எதனால இந்த பேர் வச்சிங்க சார்?
1: ஆகாஷ் கங்காங்கிற பேர் வச்சது ரீசன் என்னன்னா, ஆகாஷ்னா ஸ்கை,
0: ஓகே,
1: கங்கானா வாட்டர், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கிற தண்ணி தான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த காற்றுல இருக்கிற தண்ணி எங்கள் மெஷின் மூலமாக பண்ணுறதுனால எங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட் பேர் ஆகாஷ் கங்கான்னு வச்சுருக்கோம்.
2: இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது சார்?
1: இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணால் நீ வீட்டில் போயிட்டு ஒரு பிளக் ஆன் பண்ண அந்த மெஷின் வேலை செஞ்சிடும். ஆனால் அந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யணும்னு சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு.
0: ஓகே சார்.
1: ரைட், இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ காற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய ஈரப்பதம் இருக்கு. ஈரப்பதங்கிறது என்ன, தண்ணி மாலிகுல்ஸ் வேப்பர் ஸ்டேஜில் இருக்கு, ஆவி ஆவி ஸ்டேஜில் இருக்கு உங்களுக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோதான். இதே காற்றை கூல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த வேப்பராக இருக்கிற தண்ணி வந்து லிக்விடாக கண்டென்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் மழை எங்கேருந்து வருது, காற்றுலேருந்து தானே வருது. அப்போ காற்றுல இந்த ஈரப்பதம் இருக்கு. இப்போ என்ன ஈரப்பதங்கிறது நம்ம ஒரு பர்சன்டேஜ் இருந்தோம். இப்போ மெட்ராஸ் எடுத்துனிங்கன்னா 70% ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம், ஈரப்பதம் 70%. இந்த இந்த காற்றை நம்ம கூல் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், கூல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்தோன்னா ஈரப்பதம் 100% ஆகிடும், அது பேர் தான் நம்ம டியூ பாயிண்ட்டும்போம். அந்த டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா காற்றுல இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆகும்னா லிக்விடாக கண்டென்ஸ் ஆகும், எப்படி ஒரு மழை வருதோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே கூல்ட்ரிங்க் குடிக்கிற பழக்கம் இருக்கும். நீங்கள் கூல்ட்ரிங்க் வாங்கி டேபிள் மேலே வைக்கிறீங்க, பாட்டில் சுற்றி என்ன இருக்குது, வாட்டர் மாலிகுல்ஸ் எங்கே இருக்குது, அது காற்றுல தான். ஸோ அந்த ஈரப்பதம் அந்த பாட்டிலில் வந்து கூல் ஆகும்போது உங்களுக்கு தண்ணியாக மாறுது. இந்த பிரின்சிபல் தான் எங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட். எங்கள் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உள்ளே ஒரு ஃபேன் இருக்கும், அது என்ன பண்ணும், வெளியில் இருக்கிற காற்றை சக் பண்ணும். பட் காற்றுல நிறைய பொல்யூட்டன்ஸ் இருக்கு இல்லையா, சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஏர் ஃபில்டர் வச்சுருக்கோம், அது அப் டு 12 மைக்ரான் வரைக்கும் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அது அந்த காற்று வந்து உள்ளே ஒரு கோல்டு காயில் இருக்கும், அந்த காயில் டெம்பரேச்சர் நாங்கள் வந்து 5 டிகிரி சென்டிகிரேட் வச்சுருக்கோம். அப்போ காற்று அந்த காயிலில் பட்டோன்னு என்ன ஆகுனா காற்றோட டெம்பரேச்சர் குறையும், ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் குறைய குறைய காற்றுல இருக்கிற தண்ணி வந்து கண்டென்ஸ் ஆகிடும். அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துன்னு வந்து ரெண்டு ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஏன் காற்றுல இருந்து தண்ணி எடுக்கணும், வேற எங்கேயும் இல்லையா நம்ம கேள்வி தோணும். காற்றுலேருந்து தண்ணி எடுக்க மூணு அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று, வற்றாத நீர் அதுதான். 70% வந்து கடல்ல இருக்கு. கடல்லேருந்து எவாப்ரேஷன் டெய்லி ஆயிண்டே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா, 1% எவாப்ரேஷன் கடல்லேருந்து, ஒரு 1% எவாப்ரேஷன் ஒரு மாசத்தான எல்லா மேன்கைண்ட் ரிக்குயர்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற அளவு தண்ணியை வந்து எவாப்ரேட் ஆகிண்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அது குறைக்கவே, நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், தானே அது ஆகிண்டே இருக்கும். ஸோ நம்ம அதை எடுக்கும்போது இட் இஸ் நாட் இப்போ இல்லை, மில்லியன் இயர்ஸ் ஆனாலும் நம்ம வந்து அதை குறைக்க முடியாது. ரெண்டாவது வந்து, தண்ணி வந்து தரையில் போய் கான்டாக்ட் ஆனால் தான் இம்ப்யூரிட்டிஸ் வரும். நான் காற்றுலேயும் டைரெக்டாக எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பாக்டீரியாஸே இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமான தண்ணின்னு வரும். 100% சுத்தமான தண்ணி தான் காற்றுலேருந்து எடுக்கிற தண்ணி தான். மூணாவது, நேச்சர். இன்னைக்கு வந்து என்ன பேசின்னு இருக்கோம், வாட்டர் ப்ராப்ளம். எதனால வாட்டர் ப்ராப்ளம்? பிகாஸ் நம்ம இருக்கிற தண்ணி வந்து எடுத்துட்டே இருக்கோம், தண்ணி குறைஞ்சுட்டே இருக்கு. ஸோ தரையில் இருக்கிற தண்ணியை காப்பாற்றணும்னா நம்ம வந்து காற்றுல இருக்கிற தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் நாங்கள் கம்பெனி ஆரம்பித்த பர்பஸே என்னன்னா, தரையில் இருக்கிற தண்ணி நம்ம காப்பாற்றுவோமே. 1 லிட்டர் ஆகாஷ் கங்கா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா தரையில 4 லிட்டர் தண்ணி வந்து காப்பாற்ற முடியும். இதுதான் வந்து எங்கள் ப்ராடக்டோட அட்வான்டேஜ்.
0: ஓகே சார், நீங்கள் ரெண்டாவது அட்வான்டேஜ் சொன்ன மாதிரி தண்ணி தரையை தொடும் போது தான் அது ஜெர்ம்ஸால் எஃபெக்ட் ஆகுது. ஸோ மழை நீர் கூட நம்ம டைரெக்டாக சேகரிக்காமல் தரையில கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து எடுத்து சேகரிக்கும் போது வியாதி வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இட் இஸ் a very big advantage அப்படினு சொல்லலாம் ஆகாஷ் கங்காக்கு. நேயர்களே, இப்போ இந்த ப்ராடக்ட் பத்தி சார் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த ப்ராடக்ட் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
5: You're listening to MOP 107.8.
2: Welcome back listeners. சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் உங்களுடைய ப்ராடக்ட் பற்றி எப்படி யூஸ் ஆகுதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்க்கும் மற்ற ப்ராடக்ட் வாட்டர் பியூரிஃபைலாம் நிறைய வந்திருக்கு, அக்வாகார்ட், ரிசர்வ் ரிவர்ஸ் மெத்தட், இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அதுக்கும் உங்கள் ப்ராடக்ட்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்?
1: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராடக்ட்டும் அவங்க ப்ராடக்ட் கம்பேரிசனே இல்லை, உண்மையாக சொல்லணுன்னா. ஏன்னா அவங்க வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, நாங்கள் வந்து வாட்டரை வந்து கிரியேட் பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம். ரைட்டா? ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ். ரைட்டா? அந்த ப்ராசஸ் எவ்வளோக்களவு நல்லா இருக்கோ அவ்வளோக்களவு தான் பொருளும் அவுட்புட் பொருளும் நல்லா இருக்கும். அந்த ப்ராசஸ் சரியில்லைன்னு நினச்சிக்கோங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் கம். ரெண்டாவது வந்து, ப்ராசஸில் சம் மெட்டீரியல் வில் பி யூஸ்டு, அந்த மெட்டீரியல் சரியாக வேலை செய்யலன்னு நினச்சிக்கோங்க, எண்டு ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் மெம்பரேன் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அப்போ அந்த மெம்பரேன் பிளாக் ஆச்சுன்னா தென் த வாட்டர் வராது வெளியில். சில டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெம்பரேன்லேயே பாக்டீரியா க்ரோத் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கள் வீட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டால் என்னால் தண்ணி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதை நம்ம டெஸ்ட்டாக பண்ணுறோம், பண்ணுறது இல்லையா? ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குன்னு நினச்சிண்டு நல்லா இல்ல பொருளை குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே ஆகாஷ் கங்கல்லேருந்து எடுத்துட்டவன் நினச்சோம், கண்ணை மூடின்னு குடிக்கலாம், ஏன்னா அது காற்றுலேருந்து வருது உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம காற்றுலேருந்து எடுத்து பியூருங்கிறது ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது வந்து, கண்ணு முன்னாடி ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம்னு நினச்சோங்க, அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து என்றைக்குமே ஜாஸ்தியாக இருக்கும்.
0: ஸோ இந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபையர்லாம் வந்து நம்ம கிரவுண்ட்லேருந்து எடுக்கும்போது அடிக்கடி அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா சார்?
1: 100%. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பியூரிஃபையர் மெம்பரேன் வைப்பாங்க, அது என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணியில் சால்ட் வந்து TDS-ன்பாங்க, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் இன் வாட்டர்.
0: ஓகே,
1: ரைட்டா? இப்போ நம்ம உங்கள் வீடு எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் 500 இருக்குன்னா, அவன் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மெம்பரேன் சைஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவான், நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகும், நல்ல தண்ணி அது கொடுக்கும், பட் வேண்டாத தண்ணி திருப்பியும் தரைக்கு போயிடும், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே போகும். நாள் பட என்ன ஆகும்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற

0: a lot of waste of money இல்லையா சார்?
1: பொருள் வேஸ்ட், தண்ணி வேஸ்ட். எனக்கு பணம் வந்து ரெண்டாவது. என்ன பொறுத்த வரைக்கும் நேச்சர் வேஸ்ட் பண்ற மாதிரி கொடுமையான ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்ல.
0: ஓகே,
2: இந்த ரிவர்ஸ் மெத்தட்ல பாத்தீங்கன்னா சார், நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை விட 3 மடங்கு தண்ணி வந்து வெளியே போகுது. அந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்ல இருக்குங்களா?
1: யா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா நீங்க கேட்ட மெம்பரேன் இருக்கும், அது என்ன பண்ணணும், நல்ல தண்ணி அனுப்பும், வேண்டாம் தண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும். அதுதான் வந்து வேஸ்டேஜ் ஆர் எஃப்ளூவென்ட் சொல்லுவாங்க. ஸோ நார்மலா ஏரியா பொறுத்து இருக்கு. 1 லிட்டர் தண்ணி ப்ரொடியூஸ் பண்ண 2-3 லிட்டர் வேஸ்ட் ஆகும். இப்போ எங்க ப்ராடக்ட்ல நீங்க வந்து வேஸ்ட் இருக்கான்னு கேக்குறீங்க. நாங்க தண்ணியே யூஸ் பண்ணாதனால எங்களுக்கு வேஸ்டே கிடையாது. ஆக்சுவலா வி ஜஸ்ட் கண்டென்ஸ் வாட்டர், காட்டில் இருக்கிற வாட்டர், பியூர் வாட்டர் அப்படி கண்டென்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால வேஸ்டேஜுங்கிற சான்ஸ் கிடையாது, வாய்ப்பே இல்லை. கரெக்டான வேர்ட், வாய்ப்பே இல்லை, நினைப்பு கூட இல்லை என்ன கேட்டா.
0: சார், இப்போ வந்து சில பியூரிஃபிகேஷன் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ், அதாவது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லணும், தமிழில் சொல்லணும்னா சூரிய கதிர், இதை யூஸ் பண்ணி பியூரிஃபை பண்ணுறாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, கொஞ்சம் தண்ணியை எடுத்து பிறகு வந்து சூரியன் கதிர்களால் அதை ஹீட் பண்ணுறப்போ 100 டிகிரி செல்சியஸ் அடையிறப்போ அதில் இருக்கிற எந்த விதமான இம்ப்யூரிட்டிஸாக இருந்தாலும் ஜேர்ம்ஸாக இருந்தாலும் செத்துருது, அதை நீக்கிடுறாங்க. இப்போ உங்கள் பிளான்ட் எடுத்தீங்கன்னா அது டைரெக்டாக காற்று எடுத்து நம்ம தண்ணியாக மாற்றிட்டு இருக்கோம். இந்த இப்போ சூரியனை யூஸ் பண்ணி 100 டிகிரி செல்சியஸ்க்கு வாட்டரை கொதிக்க வச்சு வரளவுக்கு பியூரிட்டி உங்களுடைய ஆகாஷ் கங்காவில் கிடைக்குமா?
1: கட்டாயம் கிடைக்கும் இல்லையா? இப்போ நான் முதலேயும் சொல்கிறது ஒரே விஷயந்தான், என்னன்னா நீங்க யூவி எதுக்கு, கிருமியை அழிக்கிறதுக்கு தான் நீங்க யூவி யூஸ் பண்றீங்க. கரெக்டா, என் தண்ணியில் கிருமியே இல்லாதப்போ எனக்கு யூவி இருந்தாலும் சரி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்து சுத்தமா தான் இருக்கும் உங்களுக்கு. பியூரஸ்ட் ஃபார்ம்னா அதுதான்,
0: அது ஒரு பொருட்பாடே இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே ஃபைன்.
2: இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரி கம்பெனிஸ்ல எல்லாம் நிறைய இருக்குங்க சார். அதே மாதிரி வீட்டுல செட் பண்ணணும்னா இதை எப்படி பண்ணலாம்?
1: இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். வீட்லேயும் நிறையா தான் இருக்குது, ஃபேக்ட்ரியிலையும் இருக்குது. ஃபேக்ட்ரியில் ஏன் ஜாஸ்தினா, அவங்க கட்டுற ஏரியா பார்த்தீங்கன்னா இட் இஸ் புவர் குவாலிட்டி வாட்டர் இருக்கும். ஸோ அவங்க வேலை செய்ய தண்ணி கொடுக்கறதுக்கு தே ஹாவ் டு ஹாவ் சம் அரேஞ்ச்மெண்ட். இப்போ வீடுனா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மெட்ரோ வாட்டர் ஆர் போர் வாட்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்கனால அது யாரும் அவ்வளோ யோசிக்கல. பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பேடு தான், வீடோ ஃபேக்ட்ரியோ அதே ப்ராப்ளம் தான். ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, நம்ம வீட்டுக்கும் இந்த பொருள் கொடுக்கணும்ங்கிற யோசிச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா 3-4 மாடல் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15-18 லிட்டர் தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு மெஷின் பண்ணியிருக்கோம் ஸ்மால் வெர்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15-24 லிட்டர். நான் ஏன் 15-24 சொல்றேன்னா, இது காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை தான் வந்து தண்ணியாக மாற்றும். ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருந்தால் நிறையா தண்ணி வரும், கம்மியாக இருந்தால் கம்மியாக வரும். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் 15-20 லிட்டர் கட்டாயம் கொடுக்கும் இந்த மிஷின். இது வந்து நாங்கள் ஒரு டொமஸ்டிக் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஆர் சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா, சரி ஒரு ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, எங்களுக்கு 20 லிட்டர் போகாது, நாங்கள் 2 நாளைக்கு 3 கேன் வாட்டர் கேன் வாங்குறோம்னு சொல்கிறோன்னா, அவங்களுக்கு நாங்கள் வந்து 35 லிட்டர் பண்ணுற மிஷின் பண்ணியிருக்கோம்.
2: இதுக்கெல்லாம் காஸ்ட் எவ்வளோங்க சார்?
1: இப்போ அந்த 20 லிட்டர் மிஷின் சொன்னோம் இல்லையா, அதோட விலை வந்து 28,000 ரூபாய். இந்த 35 லிட்டர் மிஷின் விலை பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய். இப்போ நாங்கள் இன்னொரு புதுசாக மாடல் வந்து டொமஸ்டிக்காக லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ தான். அது என்னன்னா 50 லிட்டர் தண்ணி கொடுக்கும் ஒரு நாளைக்கு. அது இல்லாம ஒரு ரூமையும் ஏர் கண்டிஷன் பண்ணிடும். இப்ப நம்ம எங்க ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா, காத்தை வந்து கூல் பண்ணிட்டு தண்ணியை கண்டென்ஸ் பண்றோம். அப்ப நாங்க யோசிச்சு, அந்த கூல்டு ஏரை வந்து ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணுவானே, நம்ம ஒரு ரூம்குள்ள அனுப்பிச்சா அது ஒரு ஏர் கண்டிஷனரா வேலை செய்யுமேன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணோம். ரெண்டாவது, இப்ப நம்ம இந்த ரூம் உக்காந்துருக்கோம், இது ஏசி தான், என்ன காத்து, நம்ம சுவாசிக்கிற காத்தையே திருப்பி திருப்பி திருப்பி தான் நம்மளுக்கு வருது. தட் மீன்ஸ் இட் வில் பி மோர் கார்பன் டை ஆக்சைடு. இதே நாங்க கொடுக்கற மிஷின் ஒரு ஜன்னல ஓபனிங் பண்ணிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரை கூல் பண்ணி கொடுக்கறதுனால யூ வில் ஹாவ் ஃப்ரெஷ் ஏர் இன் டு த ரூம். ஸோ அதுதான் எங்களோட லேட்டஸ்ட் மிஷின். இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு பில்டர் வந்து 500 அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மிஷின் கொடுக்க போகிறாங்க.
0: ஓகே ஃபைன். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் சென்னையில் இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சென்னையில் நம்மளுக்கு இன்னும் நல்லா 15-20 லிட்டர்ஸ்

0: தாராளமா வரும்னு சொன்னீங்க. சோ அது எப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஏன்னா ஈரப்பதம் நிறைய இருக்க நல்லத சொல்றேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா எப்படின்னா வந்து கணக்கு எப்படின்னா இவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர்ல இவ்வளவு வாட்டர் வேப்பர் இருக்கு எங்களுக்கு தெரியும்.
0: ஓகே,
1: சோ இப்ப நாங்க வந்து 20 லிட்டர் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம்னா எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்ணோம் நாங்க கால்குலேட் பண்ணிட்டு அது வந்து 1 ஹவர் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து 1 நிமிஷம் பண்ணும்போது அதுக்கேத்த சிஸ்டம் ரெடி பண்ணிருக்கோம். சோ நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட 24 லிட்டர் சொல்றது 1 ஹவருக்கு 1 லிட்டர் தண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஹை அவுட்புட். கம்மி ஆகும்போது ஒரு 700 ml கொடுக்கும் உங்களுக்கு.
0: சார் இப்போ ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஜெனரேட் பண்ணுனா அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் டொமஸ்டிக்கா?
1: இப்ப அந்த அதான் சொன்ன 15 லிருந்து 20 லிட்டர் சொல்றோம் இல்லையா, அது வந்து ஈரப்பதம் நல்லா இருந்தா 1 ஹவருக்குள்ளேயே ப்ரொடியூஸ் ஆயிடும். ஈரப்பதம் வந்து 50% தான் இருக்கு.
0: ஓகே,
1: கொஞ்சம் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப பனி காலத்துல வந்து ஈரப்பதம் கம்மியா இருக்கும், அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் 1 லிட்டர் தண்ணி ப்ரொடியூஸ். பட் எங்ககிட்ட வந்து 5 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் 1 ஹவர் ப்ரொடியூஸ் பண்ற மெஷினும் இருக்கு. நம்ம இப்ப பேசுறது வந்து ஸ்மாலர் வெர்ஷனால இந்த டேட்டா உங்களுக்கு கொடுக்கறோம்.
0: நேயர்களே, நம்ம இவ்வளவு நேரம் வந்து மிஸ்டர் ஷியாம் சுந்தரோட நிறைய விஷயங்கள் இவருடைய ஆகாஷ் கங்கா ப்ராடக்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இவருடைய ப்ராடக்ட் பத்தி சார் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்காரு. சோ தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எம்ஓபியன் சமுதாய வானொலி 107.8.
2: Hello Chennai, நீங்க கேட்டிட்டு இருக்கிறது
3: MOP சமுதாய வானொலி 107.8.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம இன்னைக்கு ஆகாஷ் கங்கா ப்ராடக்ட் பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக மிஸ்டர் ஷியாம் சுந்தர் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவர் அவருடைய ப்ராடக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி காற்றையே தண்ணீரா மாத்துது, இது எந்த அளவுக்கு பியூரா இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணா டிசீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணலாம், நோய்கள் பரவாம தடுக்கலாங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு.
4: ஓகே சார், இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தீங்களாங்க சார், காஸ்ட் பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து இது எல்லா தரப்பட்ட மக்களாலும் வாங்க முடியுமா அந்த ரேட் கொடுத்து?
1: உண்மையாக சொல்லணும்னா எல்லாருனாலும் இப்போ வாங்க முடியாது தான். ஏன்னா வந்து இது ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட். ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட்டும் போது அதில் இருக்கிற பொருளோட விலை இப்போதைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா 30,000 ரூபா கம்மியாக கிடைக்காது. அந்த மாதிரி தான் இந்த பொருளும் 28,000 ரூபாய் தான் ஆகும் உங்களுக்கு. ஒரு 20 லிட்டர் தண்ணி பண்ணுன்னா எங்கள் மிஷின் காசு 28,000 ரூபாய் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாயில் கவர்மெண்ட்டோட டேக்ஸே வந்து 15% கிட்ட வருது உங்களுக்கு. ப்ளஸ் இன்னைக்கு நம்ம இந்த பொருள் வந்து ஒரு ஹெவி திங், நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வருது. இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் யாரோ என் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னு நினச்சோம், நீங்கள் ஃப்ரீயாக பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு கமிஷன் கேட்பீங்க. இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது இந்த விலை வருது. எங்களுக்குன்னு மார்ஜின் நாங்கள் பெருசாக வைக்கல. ஏன்னா எங்கள் ப்ராடக்டோட மிஷன் வந்து சென்னையோட வாட்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்னு தான் நாங்கள் வந்திருக்கோமே ஒழிய அதுக்காக ஃப்ரீயாக பண்ண வரல. நாங்களும் சம்பாதிக்கணும், அட் த சேம் டைம் சென்னையோட ப்ராப்ளத்தையும் குறைக்கணும்னு பார்க்குறோம்.
0: சோ இந்த ப்ராடக்ட்கான காஸ்ட்டை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா சார்?
1: இப்போதைக்கு இல்லாமா, இப்ப கவர்மெண்ட் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து டாக்ஸ் வந்து எங்களுக்காக இந்த நல்ல பொருள் இது தேவையான பொருள் 1% டாக்ஸ்னா ஸ்ட்ரைட்டவே 14% குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு, அந்த வழி இருக்கு. ரெண்டாவது வந்து இப்ப எங்களுக்கு ஏதாவது சப்சிடி கொடுக்குறாங்க, சம்திங் லைக் தட்னோ மேனுஃபேக்சரிங் சப்சிடி, எக்ஸைஸ் சப்சிடி, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. வால்யூம் ஆக ஆக சான்சஸ் அதேருமே. இப்போ நம்ம நாங்களே வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்தப்போ ஒரு விலை இருந்தது, இன்னைக்கு என்ன விலை குறையுது? பிகாஸ் த வால்யூம் இஸ் தேர். ஹூ நோஸ், நல்ல விஷயம் நல்லா போகணும்னு வால்யூம் வந்துச்சுன்னா ஆட்டம் எங்களுக்கு விலை குறைகிற சந்தோஷம். இப்போ 7ஆம் மேல இருக்கோம்.
4: வீட்டில் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப கரண்ட் மூலமாக இது யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க சார், எவ்வளோ யூனிட் செலவாகும் சார்?
1: இப்போ பார்த்தீங்கன்னு ஒரு 15 லிட்டர் தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து 7 யூனிட் கரண்ட் ஆகும். இப்போ நம்ம டொமஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வந்து 3 ரூபா கிட்ட வரலாம் ஒரு யூனிட்டு. ஸோ 21 ரூபா ஆகும் உங்களுக்கு கரண்ட்டு. ஸோ 15 லிட்டர் 21 ரூபானா கிட்டத்தட்ட 1.40 ரூபா தான் ஆகுது. நீங்கள் இந்த கேபிட்டல் காஸ்ட்டெல்லாம் இதே வந்து இந்த மிஷினோட லைஃப் 10 வருஷம்னாலும் ஒன்றும் ஆகுதில்லை, ஏன்னா எங்ககிட்ட 8 வருஷமாக யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ நம்ம 10 வருஷம் லைஃப் போட்டாலும் 1 லிட்டர் தண்ணிக்கு விலை பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசா 60 பைசா தான் வரும் டொமஸ்டிக்கில். இப்போ நீங்கள் ஒரு கேன் வாட்டர் வாங்குறீங்க, அதோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ கிண்ட்லி ரொம்ப நல்ல தண்ணி. சுத்தனா நான் வந்து கிங்லி அக்வாஃபினா தான் சொல்லுவேன். 4 ரூபா கிட்ட ஆகுது 1 லிட்டர். ஆமா இப்ப சொல்லலாம், 1 ரூபாக்கும் என்ன 1.5 ரூபா கேன் வாட்டர் கொடுக்குறாங்கன்னு. இப்ப நம்ம பேசினாதானே அந்த கேன் வாட்டர் நம்பி குடிக்கலாமா நம்மளுக்கு தெரியலையே.
0: ஆமா கண்டிப்பா.
1: சோ ஹெல்த்துக்கு நம்ம என்ன செலவு பண்றோம்னு பாக்குறோம். சோ நான் 1.5 ரூபா செலவு பண்ணி லைஃப் லாங் என் ஹெல்த்தை காப்பாத்துறோம்னா ஐ திங்க் இட் இஸ் குட் திங் டு டூ இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா. சார் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ நம்ம வீட்லேயே இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அவங்க பெற அட்வான்டேஜ், எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்.
1: இப்போ நீங்கள் சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ என்னன்னா, வியாதிங்கிறது ப்ரிடாமினா நம்மளுக்கு சில்ட்ரனுக்கு தான் நிறையா வரும். ஸோ நம்ம அந்த சில்ட்ரனுக்கு வர வியாதி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வாட்டர்னால வர வியாதி தான் ஜாஸ்தி. இப்ப நம்ம ஸ்கூல்ஸுக்கு தான் பிரைமரிலி இந்த தண்ணி குடுக்கணும். ஏன்னா ஒரு சில் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பாதி நாள் ஸ்கூல்ல தான் இருப்பாங்க, அந்த எந்த தண்ணி குடிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் நல்லா தண்ணி கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தே மைட் டூ இட். பட் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இஃப் தே கிவ் ஆகாஷ் கங்கா நினைச்சுக்கோங்க, வியாதி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஹெல்த் இஸ் டேக்கன் கேர் and money spent on medicine is lost and they can study continuously for the school and their education is improved, avangaloda output in life improves. It's a continuous benefit in the product. So give good water and improve the economy of the country nama solla.
0: சார் இப்போ வாட்டர் பியூரிஃபையர் ஒரு ஸ்கூல்ல யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்கூல்ல ஆகாஷ் கங்கா யூஸ் பண்றாங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது என்னன்னா, வாட்டர் பியூரிஃபை போட்டோம்னா அந்த எஃப்ளுவென்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, 1 லிட்டர் அன்னைக்கு 3 லிட்டர் வேஸ்ட், அது எங்க போடுறதுன்னு தெரியலங்கிறாங்க. அது இப்போ 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6000-7000 லிட்டர் வேஸ்ட் ஆகும். நோ 6000-7000 லிட்டர்ஸ் பர் டே நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேஸ்ட், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற தண்ணி இன்னும் மோசமா போயிடும். இப்போ வந்து 4000-7000 லிட்டர் வேஸ்ட் ஆகிற இடத்துல ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10000 லிட்டர் ஆகும். இது ஸ்கூலுக்கு உள்ள ப்ராப்ளம். இது ஆகாஷ் கங்கா போட்டாங்கன்னா இட் மைட் லுக் எக்ஸ்பென்சிவ் இனிஷியலி, பட் தே டோன்ட் ஹாவ் ஹெட்ஏக்.
0: ஓகே,
1: தண்ணி என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு வியாதி இல்லாம இருக்காங்களா அந்த கவலையே வேண்டாம்.
0: ஓகே,
1: ஸ்கூல் ரிசல்ட் நல்லா இருக்கும், ஏன்னா நல்லா தண்ணி குடிக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க.
0: சோ உங்க ப்ராடக்ட் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா சார்?
1: ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ரன்னிங் காஸ்ட் ஒன்னு இருக்கு, எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்னு இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட், அதை குடுக்கறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படல. எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 400 கஸ்டமர் மேல இருக்காங்க, அவங்களே இதே தான் சொல்லுவாங்க, இட் இஸ் மோர் தென் வாட் இட் கேன் டெலிவர்னு சொல்லுவாங்க. யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு குறையே கிடையாது. பார்த்தீங்கன்னா 400 கஸ்டமரும் வந்து இந்த ஆகாஷ் கங்கா தண்ணியை தவிர வேற எதுவுமே குடிக்கிறது இல்லை. நீங்கள் அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு வந்த நல்ல விஷயம்னா ஆகாஷ் கங்கா தான் சொல்லுவாங்க. என் கம்பெனியாக சொல்ல, இந்த ப்ராடக்டாக சொல்கிறேன்னா.
4: சார் நார்மலாக வாட்டர் பியூரிஃபை இப்போ அக்வா கடை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிஷின் ஓடுறப்ப ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி இந்த உங்களுடைய ப்ராடக்ட்ல இருக்குங்களா?
1: கட்டாயம் இதில் சத்தம் இருக்கும்.
4: ஏன்னா அதிகமாகவே இருக்குமா சார்?
1: கட்டாயம் இருக்கும், அதோட அதிகமாக தான் இருக்கும். பட் ஒரு ஃபேன் ஓடுறது நம்மளுக்கு ஒரு சத்தம் தான். எப்படி சத்தம் வருது? நான் வந்து வெளியிலேருந்து காற்றை இழுக்கிறேன், அப்போது ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ ஃபேன் ஓடும்போது சத்தம் வரும். ரெண்டாவது இதில் ஒரு கம்ப்ரெசர் இருக்குது, அப்போ கம்ப்ரெசர் ஓடும்போது தான் சவுண்டு வரும். பட் தீஸ் ஆர் ஆல் பிலோ நார்மல். இப்போ அந்த 20 லிட்டர் மெஷின் எடுத்துட்டிங்கன்னா டேசே டெசிபல் லெவல் சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் பீங் நம்மளுக்கு 45 டெசிபல் இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. அந்த எங்கள் மெஷின் 20 லிட்டர்ஸ் மெஷின் பார்த்தீங்கன்னா 40-45 டெசிபல் தான் இருக்கும். பட் சவுண்டு இருக்கும், சவுண்ட் இல்லாமல்
4: இருந்தால்
1: ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏன்னா எவ்வளோ வால்யூமா வேற எடுக்கிறீங்க அவ்வளோ. இவ் அதனால தான் எங்கள் 150 லிட்டர் பண்ணுற ஒரு மெஷின், அது வீட்டுக்குள்ள வைக்க முடியாது, மொட்டை மாடி பால்கனிலாம் வைக்க முடியாது.
0: ஓகே, இப்போ வயசானவங்க அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல சார் வீட்டில், அவங்களுக்கு இந்த சத்தம் பிரச்சனையா இருக்காதா?
1: ஆக்சுவலா நிறைய பேர் இப்ப எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 78 வயசு லேடி வந்து வச்சுட்டு இருக்காங்க. மேபி தே வில் கீப் இட் இன் அ ரூம், எங்க அவங்க அடிக்கடி போக மாட்டாங்க அந்த மாதிரி ரூம்ல வச்சுப்பாங்க. ரெண்டாவது சில வீட்டுல நானே பாத்திருக்கேன், டைனிங் டேபிள் முன்னாடி தான் மெஷின் வச்சிருக்காங்க, சத்தம் பழகிடும். சோ அப்ப என்னன்னா கிட்னியில வந்து சால்ட் இஸ் எ லோட் ஆன் த கிட்னி. சோ வென் தேர் இஸ் லோ சால்ட் கண்டென்ட் இட் இஸ் வெரி லோடே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேர் சொல்ல முடியாது, பட் வி ஹாவ் பீப்புள் ஹூ ஹாவ் கிட்னி ரீப்ளேஸ்ட் ஹூ ஹவ் பின் யூசிங் இந்த தண்ணி வந்து 5 வருஷமா யூஸ் பண்றாங்க. எங்களுக்கு வந்து பிளட் யூரியா இருக்குங்கிறாங்க, அவங்க இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க பிகாஸ் இட் இஸ் குட் ஃபார் த சிஸ்டம். அண்ட் வி ஹாவ் சயின்டிஸ்ட் ஹூஸ் யூஸ் திஸ் ப்ராடக்ட்.
0: ஓகே,
1: அந்த மாதிரி.
0: ஓகே சார். ஸோ நார்மலாக நம்ம இந்த வாட்டர் பியூரிஃபையர், கேன் வாட்டர், மெட்ரோ வாட்டரில் யூஸ் பண்ணுற தண்ணியை விட இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆகாஷ் கங்கா யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லது இல்லை சார்.
1: இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். நேற்று தான் ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு வந்தேன், ஷீ இஸ் அ லேடி, அவங்களே ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு வந்து சடனாக ஃபீவர் வந்துருந்தேன், ஸோ அது வந்து வாட்டர்னால தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ என்னன்னா ஷீ அவங்க வந்து கேன் வாட்டர் தான் வாங்குறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு பயம், அந்த கேன் வாட்டர் கொதிக்க வச்சு தான் குடிச்சுட்டு இருக்காங்க. இதே அவங்க என்ன அவங்க எங்க ஆகாஷ் எதுக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களே அந்த பயமும் இல்லை, கொதிக்க வைக்கிற வேலையும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ தேர் இஸ் நோ பாக்டீரியா இல்லையா, திருப்பி அதே தான் சொல்லுவேன், பாக்டீரியா இல்லை, சால்ட் இல்லை, இட் இஸ் அ பியூர் வாட்டர். ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் திங் ஃபார் எனிபடி.
0: நாட் ஓன்லி யோர் தட் கஸ்டமர்ஸ் சார், நிறைய பேர் கேன் வாட்டர் வாங்குறவங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லை, எல்லாரும் கொதிக்க வச்சு தான் குடிக்கிறாங்க. வென் யூ கம் டு ஆகாஷ் கங்கா ஜெர்ம்ஸே இல்லாததுனால கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, மோரோவர் இப்போ கேஸ் வேற ரொம்ப தட்டுப்பாடு ஆயிட்டு வருது, கொதிக்க வைக்கிறதுக்கான கேஸும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் உங்கள் ப்ராடக்ட் இன்னும் அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே நேயர்களே, இவ்வளோ நேரமாக வந்து நம்ம ஆகாஷ் கங்கா ப்ராடக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: கேளுங்க கேளுங்க. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்மளோட மிஸ்டர் ஷியாம் சுந்தர் வந்திருக்காரு. அவரு அவருடைய நிறுவனம் ஆகாஷ் கங்கால பண்ணியிருக்கிற வாட்டர் கண்டென்சர்ங்கிற ப்ராடக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதாவது நம்ம கேன் வாட்டர், மெட்ரோ வாட்டர், இந்த மாதிரியான தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணும்போது இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக இல்லை. அவங்க என்ன தான் பியூர் பண்ணுறேன்னு சொல்கிறாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப சுத்தமான தண்ணி, நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிற தண்ணி கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி தண்ணியை பருகிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான நோய்கள்லாம் வருது, மக்கள் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத விஷயங்கள் பற்றியும், இதை எப்படி தடுக்கிறதுங்கிறத பற்றியும் சார் சொல்லியிருக்காரு. அதை தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய வழியை அவர் இப்போது கண்டுபிடிச்சி மார்க்கெட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அவருடைய வாட்டர் கண்டென்சர். இந்த கண்டென்சர் பார்த்திங்களா, இதுக்கு தண்ணி யூஸ்வலாக வாட்டர் பியூரிஃபையர்னால் தண்ணி எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி தான் அனுப்புவாங்க. பட் சார் சொல்கிற ப்ராடக்ட்க்கு வந்து தண்ணியே தேவையில்லை, அது டைரெக்டாக நம்ம சுவாசிக்கிற காற்றை எடுத்து தண்ணியாக மாற்றி நம்மளுக்கு அதை தண்ணியை எந்த அளவுக்கு பியூரஸ்ட் ஃபார்மில் தர முடியுமோ அந்த அளவுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இதை குடிக்கிறதுனால அதில் ஜெர்ம்ஸே இல்லாததுனால நம்மளுக்கு நோய் வர வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது. இதை இந்த பியூரிஃபையரை வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வச்சோன்னா குழந்தைங்க இன்னும் நோய் வராமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கேன் வாட்டர், மெட்ரோ வாட்டர்லாம் குடிக்கும்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இல்லைனா வேறு எந்த விதமான பெரிய நோய்கள் நம்மளுக்கு இருந்தாலும் அது இன்னும் நம்மளுக்கு அந்த நோயின் தீவிரத்தை ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆகாஷ் கங்கா பயன்படுத்தும் போது அதில் ஜெர்ம்ஸே இல்லாததுனால இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே கம்மி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த தண்ணியை குடிக்கிறது இன்னும் நல்லதுன்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால இவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கிற நேயர்கள் எல்லாரும் இந்த ப்ராடக்டை நான் வாங்கியே ஆகணும், நான் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் எழுந்திருக்கும். சார், இந்த கேள்விகளெல்லாம் எங்களுக்காக கொஞ்சம் தீர்க்குறீங்களா?
1: இப்போ இந்த பொருள் வந்து நல்ல பொருள், எங்கே வாங்கலாங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும், ரைட்டா? ஸோ நாங்கள் எப்படி அவங்களுக்கு ரீச் பண்ணுறோங்கிற கேள்வி வரும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 அவுட்லெட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். அடையாரில் ஒன்று, அண்ணா நகரில் ஒன்று, ப்ளஸ் பல்சர் வாக்கத்தில். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் யாராவது வந்து அங்கே போய் பார்க்கலாம் ப்ராடக்ட்டை, ப்ளஸ் தே கேன் தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இப்போ நாங்கள் சொல்கிற நல்ல தண்ணி டேஸ்டாக இருக்கணும், பட் தே ஹாவ் டு ஃபஸ்ட் ஃபிசிக்கலி டேஸ்ட் இட். அதே மாதிரி காற்றுலேருந்து தண்ணி வரும், நம்ப கூடிய ஒரு விஷயமா நம்ப முடியாத விஷயமா அவங்களுக்கு இருக்கும், நேரிட்டு பார்த்துடலாம். பார்த்தது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரான்ச்சைசி தான். இப்போ வந்து நாங்கள் வந்து பிகாஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஒரு ஏஜென்ட் வச்சுட்டு அவன் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஜனங்களுக்கு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா சேல்ஸும் சர்வீஸ் வந்து கம்பெனியை டைரெக்டாக பண்ணுறோம். ஸோ தே கேன் சீ த ப்ராடக்ட், பட் நாங்கள் டைரெக்டாக வந்து விற்றுடுவோம். எங்களோட டார்கெட்டட் பிளான் கேட்டிங்கன்னா சென்னையிலே ஒரு 10-15 வந்து ஃப்ரான்ச்சைசி கிரியேட் பண்ணுறோம், வேர் பீப்புள் கேன் பிளேஸ் ஆர்டர்ஸ், நாங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணிவிடும், நாங்களே சர்வீஸும் பண்ணிவிடுவோம். இதுதான் எங்களோட பிளான்மா.
0: ஓகே சார், இப்போ உங்களை அணுகணும்னு நினச்சாங்கன்னா, இல்லைன்னா வாங்கணும்னு நினச்சாங்கன்னா எந்த இடத்த அணுகணும்?
1: இப்போ இப்போதைக்கு அவங்க அணுகுனா எங்களோட ஃபேக்டரி அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களே ஃபாலோ பண்ணி எங்கள் ப்ராடக்ட் பார்க்கலாங்கிறது சொல்லிடுவாங்க.
0: ஓகே, நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த காண்டாக்ட் டீடைல்ஸ் நேயர்களுக்கு வழங்கப்படும்.
2: ஓகே சார், எந்த ஒரு சின்ன ப்ராடக்ட் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பெரிய ப்ராடக்ட் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியுமா?
1: இது வந்து எல்லா விதத்துலேயும் அட்வான்டேஜ் உள்ள ப்ராடக்ட். ஏன்னா என்னால் இது குறைய இது என் குழந்தைனால நான் சொல்ல, உண்மையாகவே இது குறை இல்லாத ஒரு ப்ராடக்ட். பட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா? இல்லை நான் சொல்ல முடியாது. என்னன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் பவர், எலக்ட்ரிசிட்டி. இப்போ அந்த பவர் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறனால இட் ஹாஸ் அ ரன்னிங் காஸ்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் ஏன் பார்க்கலன்னா அதோட பெனிஃபிட் வந்து அவுட்வைஸ் the cost of the electricity. When ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எனக்கு லைஃப் லாங் வியாதியே வராதுன்னா எனக்கு வந்து பவர் ஒரு விஷயமா தெரியல. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னு சொல்லணும், உண்மையாக சொல்லணும்னா, பட் பவர் இஸ் ஒன்லி ஃபேக்டர்.
2: சார், உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஸ்கூல்ஸ், கம்பெனி இருக்காது நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்களா?
1: இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் திருவான்மையூர் இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா 2 மிஷின் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
2: ஓகே,
1: அது இல்லாமல் ஒரு 1 வருஷம் முன்னாடி வந்து ஒரு மேக்சின்ல வந்தது.
0: ஓகே,
1: கிருஷ்ணாபுரம்னு ஒரு கிராமம், அங்க இருக்கிற ஜனங்க வந்து அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சு அவங்களுக்கு நிறைய வியாதி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் எதேச்சும் அதை படித்தேன். ஸோ படித்தோன்னு ஏன் நம்ம வந்து எதா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மேக்சின் ரிப்போர்ட்டரை கான்டாக்ட் பண்ணோன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த்து எவ்வளோ பீப்புள் இருக்காங்க அந்த கிராமத்துலன்னு சொல்லிட்டு, அப்போது அவங்க சொன்னாங்க 350-400 பேர் இருப்பாங்க. ஸோ நான் சொன்னேன் நான் வந்து அந்த கிராமத்துக்கே நாங்கள் தண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் மிஷின் கொடுக்க முடியும் பட் எலக்ட்ரிசிட்டி இஸ் அ ஃபேக்டர் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவரு என்ன பண்ணாரு, அந்த லோக்கல் எம்எல்ஏ அவர்கிட்ட பேசி அவங்களோட சப்போர்ட்டோட 1.5 இயர்ஸ் பிஃபோர் அந்த கிராமத்துக்கே நாங்கள் மிஷின் கொடுத்துருக்கோம். 750 லிட்டர் கிட்ட வரும், கிட்டத்தட்ட 10 lakhs வி ஹவ் ஸ்பெண்ட் ஆன் தட். ஸோ த என்டையர் வில்லேஜுக்கு குட் வாட்டர் வந்து கொடுக்கணும் நாங்கள். அது இல்லாமல் தெர் இஸ் ஒன் என்ஜிஓ கலெஞ்சியம் சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுராந்தகத்தில் 2 ஸ்கூலுக்கு வந்து ஆகாஷ்கங்கை வாட்டர் தான் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற கலெக்டர் எல்லாருமே வந்து இது மற்ற ஸ்கூல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது படிப்படியாக வளரணும்னு தான் எங்களோட ஆசை.
0: இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுலையாவது உங்களுடைய இந்த மிஷினை இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கீங்களா சார்?
1: சொன்ன இல்லையா, கார்பரேஷன் ஸ்கூலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் இருக்குது, 1 வருஷம் முன்னாடி வந்து கார்பரேஷனுக்கு கொடுத்தாங்க 35 ஸ்கூலில் நீங்கள் இந்த மிஷின் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா நான் 35 ஸ்கூலில் கொடுக்கணும்னா எங்களுக்கு வந்து ஃபைனான்சியலி வி ஆர் நாட் நோ வி கான் ஜஸ்ட் கிவ் இட் ஃப்ரீ. 1 ஸ்கூல் 2 ஸ்கூல்லாம் நம்ம கொடுக்கலாம், 35 ஸ்கூலுங்கிறது ஃபைனான்ஸ் எங்களுக்கு வந்து இட் டசன்ட் ஒர்க் எக்கனாமிக்ஸ். ஸோ வி ஆர் டாக்கிங் வித் சம் கார்பரேட்டோட பேசிட்டு எல்லா ஸ்கூல் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். அது
0: இப்போ வந்து நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் தட் இஸ் மினரல் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த மாதிரி 5-star ஹோட்டல் இந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. சாதாரண மக்களுக்கெல்லாம் மினரல் வாட்டராக அது ரொம்ப விளையாச்சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். பட் நாள் ஆக வருஷங்கள் கடந்து போக போக இப்போ நம்ம கேன் வாட்டரில் தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். கேன் வாட்டர் இல்லைன்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணீரே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா கேன் வாட்டரும் இல்லாத ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் வந்து ஆகாஷ் கங்கா கண்டிப்பா. ஸோ இந்த மிஷினை வந்து நேயர்களையே உங்களில் யாராவது வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அணுக வேண்டிய இமெயில் அட்ரஸ் www.akashgangaindia.com டு ஸ்பெல் இட் ஏ கே

0: AASHGANGAINDIA.
1: எங்க கம்பெனி பத்தி ஃபர்தரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க எங்க கம்பெனி வெப்சைட்டை பார்க்கலாம். எங்க கம்பெனி வெப்சைட் வந்து www.akashganga.india.com. அப்படி உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது மெயில் அனுப்பணும் இல்லை விவரம் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து மெயில் கூட அனுப்பலாம். எங்களோட இமெயில் ஐடி வந்து info@akashganga.india.com.
0: சார், யோர் கான்டாக்ட் நம்பர் சார்?
1: ஸோ எங்களோட ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து 3245-1422, 3245-1423, மொபைல் நம்பர் 9444-1-299-79.
0: நேர்களை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னா 9444-1-299-79. அவருடைய லேண்ட்லைன் நம்பர் 3241-4-2-2. மற்றொரு லேண்ட்லைன் நம்பர் 3245-1-4-2-3. நேர்களை, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரொம்பவே பயனடைஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம சுத்தம் இல்லாத தண்ணியை பயன்படுத்துறதுனால எந்த விதமான குறைபாடுகளை சந்திக்கிறோங்கிறத பற்றியும், தண்ணியோடைய லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கம்மி ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கே நம்ம கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், ஆனால் 10 வருஷம் கழித்து எந்த நிலமும் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. கேன் வாட்டராக யூஸ் பண்ணுறதுக்கே தண்ணி இருக்குமானும் சொல்ல முடியாது. ஸோ இந்த குறைகளெல்லாம் கலைத்து நம்மளுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கிறது ஆகாஷ் கங்கான்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணி பயனடையணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம். நன்றி. தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல்சோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்னாகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் வில் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: இன்னைக்கு சின்ன பசங்கள்ல இருந்து டீனேஜ் மட்டுமல்லாம வயசானவங்க வரைக்கும் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணுறது சோசியல் நெட்வொர்க். அதாங்க இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், ஆர்கோட். இதனால சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் தீமையான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. அதனால ஏற்படுகிற பாதிப்பு என்னன்னு வாங்க மக்கள்கிட்டயே கேட்கலாம்.
1: சார், நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா?
2: இல்லைங்க, நான் சாலிகிராமத்தில் இருக்கிறேன்.
1: ஃபேஸ்புக்னா ஒன்று அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் இருக்காங்க. மேடம், நீங்க ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இங்கெல்லாம் போவீங்களா?
3: அதெல்லாம் எங்கங்க, நான் சோப்புங்க, வீட்டுல தாங்க, என்ன எல்லாம் திட்டுவாங்க, நான் எங்கேயும் போறதில்ல,
1: எங்கேயும் போறதில்ல. நீங்க சொல்லுங்க சார், இப்போ வந்து சோசியல் நெட்ஒர்க்ஸ்னால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? பிகாஸ் பெரியவங்கள்லேருந்து சரி, யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் ரொம்ப பேர் வந்து மொபைலோ இல்லை டெக்னாலஜி வளர்ந்துச்சு சரி, பட் இந்த மாதிரி வந்து சோசியல் நெட்ஒர்க்ஸ் அதிகமாக வந்து பயன்படுத்துறாங்க. இதனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன?
4: அட்வான்டேஜ் இன்ஃபர்மேஷன், கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். டிஸ்அட்வான்டேஜ் அடிக்ஷன்.
1: இதனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன?
5: அட்வான்டேஜஸ்னா ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்ப்ரெடிங் மெசேஜ் இஸ் வெரி ஃபாஸ்ட். பட் அட் த சேம் டைம் வந்து இட் வில் பி அடிக்டட், நாட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த அதர் சைட். பட் இஃப் தே ஸ்பெண்ட் லிட்டில் டைம் ஆன் திஸ் தென் இட்ஸ் ஓகே.
1: அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இப்போ தூங்குற டைமே வந்து ஃபுல்லாக மாறி போச்சு. ஒரு 2 o'clock, 3 o'clock இந்த மாதிரி தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஹெல்த்தும் வந்து ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
5: பயாலஜிக்கல் சிஸ்டம் எஃபெக்ட் ஆகும், ஃபஸ்ட் திங், டிஸ்அட்வான்டேஜஸ். பட் டு டைம் ஃபேக்டர் தே மேக் இட் வித்வுட் நோயிங் த காம்ப்ளிகேஷன் வில் பி அரைவ்ட் அட் லேட்டர் டேட். ஹெல்த் கான்சியஸ் பணம் என்பது பிறகு ஹெல்த் இல்லைன்னா யூ கான் டூ இட் எனி திங், யூ ஆர் ஸ்பாயிலிங் தட்.
4: இஃப் யூ ஹேவ் ஃபிசிக்கல் ஒர்க், நோ ஸ்டூடெண்ட் இஸ் ஹேவிங் ஃபிசிக்கல் ஒர்க், ஆல் கம்ப்யூட்டர். ஸோ இஸ் நாட் ஃபிசிக்கல் ஒர்க் இன்வால்வ்டு. ஸோ அதனால் ஸ்லீப் அட்ஜஸ்ட் ஆயிடுது. அண்ட் மோர் ஓவர் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ், they get international friends, they talk to them only at night because the time factor is there, no? So they have touch with everybody. So you know, Patina, you got a friends all over the world. It's advantage.
1: Fine, thank you.
5: One more thing is the main advantage is you can create a community in things, any subject, any topic, you can develop and you can create it. You get more people and sharing the information, spreading over across the world. That's one of the advantages in medias.
1: Thank you, sir.
5: Thank you.
1: நடக்கல.
5: பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு சில இடங்கள்லாம் வந்து இந்த இன்டர்நெட்லாம் வந்து சில விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க இல்லையா. சில்ட்ரன் கூட சம்டைம்ஸ் பார்க்கறத ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது நெகட்டிவ் சைடு தான்.
1: இந்த மாதிரி சோசியல் நெட்வொர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்னா சில நேரங்களில் குழந்தைகளும் பார்த்துட்டு அவங்களுக்கும் வந்து அது அஃபெக்டடாக அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லுங்கள் சார், இதனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன?
6: டிஸ்அட்வான்டேஜ் சொன்னால், நான் ஒன்றும் இல்லை, இப்போ என்னுடைய பிரதர் வீட்டுக்கு நான் போறேன்னு வச்சுக்கேன், எல்லாம் பசங்க 3, 5, 8 ஹலோ ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு இதில் விளையாண்டுருப்பாங்க. நான் வந்ததே அவங்க அந்த ஹலோ சொன்னதோடு சொல்லு. அப்போ நமக்கு என்ன தெரியுமா, என்னடா வீட்டுக்கு போகிறோம், கொஞ்சம் கூடி பசங்க என்ன எப்படி இருக்கீங்க, எதுவும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பண்ணல அவங்க இருக்கு, அதனால அது நமக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. ஸோ அது தேவையில்லை, ஏன் இந்த பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு.
1: இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அந்த மொபைல்லையும் அந்த ஃபேஸ்புக்
6: மொபைலு ஃபேஸ்புக்கு யார் வந்தாலும் சரி, இதை அதை பற்றி கவலையே இல்லை. பட் அவங்களுக்கு வேண்டியது வீடியோ கேம் இல்லாட்டி வேறு ஏதாவது இதை பார்த்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அதாவது ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் கட்டாகிற மாதிரி இருக்கு. அதனால
1: அனுபவத்தில்
6: கண்டது இது ஒண்ணுதான். மிஸ்யூஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு போல.
1: அரசியல் என்னால கேட்க முடிஞ்சது,
7: அப்புறம் வந்து ஏதோ நாட்டு நடப்பு பேசுறாங்க, ஒரு அரசியல் கட்சியை பத்தி பேசுறாங்க, ஒரு தனிநபர் பத்தி பேசுறாங்க. இது எல்லாமே என்னால கேட்க முடியுதுன்னா நான் ஃப்ரீயா இருக்கணும். நான் மொபைல் வச்சு கொஞ்ச நேரம் பார்த்து நோண்டிட்டு இருந்திருப்பேன் ஏதாவது மெசேஜ் பாக்குறது. அப்ப அதால என்னன்னா நான் சகமனத்தில் பேசாம போயிடுறேன். பேச முடியாமல் போனாவோ என்னோட உணர்ச்சிகளை என்னால் மற்றன்ட்டு சொல்ல முடியதில்லை. அப்போ எனக்கு டிப்ரெஷன் தானே அதிகமாகும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர் எல்லாமே மீடியா முன்னாடி தான் உட்காண்டுறாரு. ஃபேஸ்புக்கோ இல்லை நீங்கள் சொல்கிற எந்த மாதிரி வாட்ஸ்அப்போ இருந்தாலுமே யாரோ ஒரு அன்னோன் பர்சன்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, பட் என்னையை பற்றி அவங்ககிட்ட அதிகமாக பேசுவேன். வீட்டில் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அவங்ககிட்ட என்னை பற்றி பேசிக்க முடியாது. ஸோ இதால் என்ன முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. நல்ல நிறைய பிரிவினையும் டிப்ரெஷன் மன அழுத்தம் தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து முன்னேற்றம் சொல்ல முடியாது. இந்த தொழில்நுட்பத்தால் நம்மளா நமக்கு விஜய் விஜயம் உருவாக்கிட்ட ஒரு பெரிய பின்னாடி வந்து தான் சொல்லிக்க முடியும்.
1: இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதனால் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? அப்படி என்னதான் விஷயம் இருக்குது அதில்?
7: பேரண்ட்ஸ் பக்கமும் இருக்குது. இப்போ பெற்றோர் வந்து இப்போ சார் கூட சொன்னார், இப்போ வந்தால் கண்டுக்க மாட்டிருக்கா அப்படின்ட்டு. இப்போ நான் போகும்போது வீட்டில் எங்கள் அப்பாவோ இல்லை என்ன சார்ந்த என் தம்பியோ என்னடா பண்ணுறேன், நான் கொஞ்சம் அவங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுனா அவன் எங்கிட்ட பேச தயாராக இருப்பான். நானே மொபைலில் கையில் நோண்டிட்டு ஏதோ எனக்கு யாராவது எஸ்எம்எஸ் இருக்காங்களா, ஏதாவது ஃபேஸ்புக்கில் ஏதாவது அப்டேட் கொடுக்குறேன், லைக் பண்ணலாமான்னு போகும்போது அவன் எப்படி எங்கிட்ட பேச முடியும்?
1: தேங்க்யூ சார். ஆக்சுவலி என்னோட குவஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியல் நெட்வொர்க் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுயா, கண்டிப்பா அதுக்கு நம்ம ப்ரௌடா இருக்கணும்னா, பட் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து அதை தான் நிறைய யூஸ் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதில் தான் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இதனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அண்ட் நீங்க வந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுவீங்க இதையும் ஃப்ராங்கா சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ப்ளீஸ்.
8: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு தான். ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு வந்து இப்படி இருக்கிறோம்ல, அதே மாதிரி தான் வீட்டையும் போனாலும் எங்கே இருந்தால் 24/7 நாங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான். என்ன சொல்கிறது, ஜஸ்ட் பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல். இப்படி ஒரு ஹாய்னானே இன்ஸ்டண்ட்டாக ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதனால் அது எப்பவுமே வந்து பாசிட்டிவான ஒரு இது தான், நல்ல விஷயம் தான் அது. நெகட்டிவ்னு சொல்ல பார்த்தீங்கன்னா
9: கொஞ்சம் தான்,
8: டிஸ்அட்வான்டேஜ் நிறைய. என்ன சொல்கிறது, இவ்வளோ டச் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதே ஒரு ப்ராப்ளம் தான்.
10: எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கேதர் பண்ணலாம், அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கும். எல்லாமே கிரிட்டிக்ஸும் வரும், அது இல்லாமல் பாசிட்டிவாகவும் ஏதாவது மூவிஸ் பத்தி ரிவ்யூஸ்.
1: அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா?
10: நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் மேபி அது தவிர்த்து வேற எல்லா எல்லா விதமாகவும் லைக் பாலிடிக்ஸ் பத்தி வரும்,
11: டே டு டே ஈவெண்ட்ஸ்,
10: டே டு டே ஈவெண்ட்ஸ் எல்லாத்த பத்தியும்.
1: ஓகே, வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ்?
10: டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு.
1: அதுல ஏதாவது ஒன்னு
10: பிரைவசினஸ் இல்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க.
1: நடந்திருக்காது
10: நடந்த மாதிரி காமிக்கிறது, அது ஒண்ணு. அதுதான் சொல்றேன், ரூமர்ஸ்
1: ரூமர்ஸ்
10: ரூமர்ஸ்.
1: ஃபைன் ஜி, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க.
10: டென்ஷன் இல்ல. சோஷியல் மீடியாஸ் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வரும், வேர்ல்ட் லெவலில் எல்லாமே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சுற்றி இருக்கிற நார்மல் திங்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க மீன் உங்களோட ஏரியாவில் ஒரு சின்ன அப்டேட் இருக்கும், திடீர்னு ஓட்டர்ஸ் ஐடி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அப்டேட் யாராவது போடலாம். மேபி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்டேட் பண்ணலாம், ஓ இங்கே பண்ணுறாங்க. அதே மாதிரி தேவை இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸும் வரும் நம்மளுக்கு, நம்மளை சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் வேறு இன்ஃபர்மேஷன் மற்ற இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நம்ம மேலே வரும். இப்போ எல்லாம் தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய சொல்றேன், அதாவது நம்மளோட ஒரிஜினாலிட்டி இல்லாம
1: இருக்கக்கூடிய அந்த ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணலாம்,
10: இன்ஃபோ நிறைய கேதர் பண்ணிக்கலாம்.
1: வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ்
10: டிஸ்அட்வான்டேஜ் அந்த இன்ஃபோவே சம்டைம்ஸ் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கும். நம்மளுக்கு அதாவது 24/7 யூல் பி டிஸ்டர்ப்டுன்ற மாதிரி தான், எப்பவுமே யாராவது உங்களுக்கு நீங்க எப்பவுமே கனெக்டடா இருக்கிறதுனால யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும். சம்டைம்ஸ் அது உங்களை ஊக்குவிக்கும், சிலதெல்லாம் ஊக்குவிக்கும், சிலதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சில டைம் நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு, அதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நம்மளுக்கு நல்லது நினைக்கிறவங்க, அது தீங்கு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம்.
1: இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம ஏன் அதிகமான டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம்?
10: டீனேஜர்ஸ் அப்படி வந்துருச்சுன்னா, டீனேஜர்ஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்காவாசி பேர் அதில் இருக்காங்கன்னா இட்ஸ் ஸ்டேட்டஸ். நீங்கள் அது உள்ள இல்லைன்னா நீங்கள் உங்களை தூரமாக வச்சு பார்த்துருவாங்க. யுவர் ஏஜ், யுவர் அவுட் ஆஃப் த இது
11: மாதிரி.
10: ஆ, அப்படி கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்டேட்டட் இல்லை, நீ ஓல்ட் ஸ்கூல் ஓல்ட் ஃபேஷன்டு அப்படி அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ உங்களை நீங்கள் ட்ரெண்டியாக வச்சுக்கிறதுக்கும், நீங்கள் சொசைட்டியில் ஒரு லெவல் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும்.
1: ஸோ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அடுத்தவங்க உங்களை ஏஜ்டுன்னு சொல்லிடுவாங்க, அதுக்காக நீங்கள் எஃபி யூஸ் பண்ணுறதோ, அதுக்காக ட்விட்டர் யூஸ் பண்ணுறதோ, அதுதான் உண்மையா? அடுத்தவங்களுக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா?
10: இன்ஃபேக்ட் நான் இருக்கிறது ரெண்டே இதுதான், ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப். அது மேக்ஸ் எல்லாருமே அதில் தான் இருப்பாங்க. நான் மற்றவங்களுக்காக தான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு யாருனா உங்ககிட்ட வந்து சும்மா கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன், நீ ஃபேஸ்புக்கில் இல்லையா, ஹேய் என்னடா ஃபேஸ்புக்கில் இல்லையா, சம்டைம்ஸ் அது கெத்தாக இருக்கலாம். ஆனால் ஒரு 30 பேர்கிட்ட கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், அது ஏதோ நம்மளுக்கே உறுத்தம், ஏன் அது என்ன அவ்வளோ பேர் மாட்டா? ஸோ அந்த மாதிரி.
1: தெரிஞ்சுக்க முடியுது, நாலேஜ் நல்லா வளர்த்துக்க முடியுது, இங்கிலீஷ் நாலேஜும் நல்லா வளருது இதனால. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்லாம் நல்லா கிடைக்குது இதனால. டிஸ்அட்வான்டேஜஸ்னா, இந்த 20 ஏஜஸ் இருக்கிறவங்களாம் நல்லா இதில் கெட்டு போகிறதுக்கு நிறையா இதெல்லாம். எந்த மாதிரியெல்லாம் கெட்டு போக சான்சஸ் இருக்குது? நிறையா சான்சஸ் இருக்குது. என்னென்னா, மிஸ்யூஸ் பண்ண வராங்கன்னு சொல்கிறீங்க, கேர்ள்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ்புக்கு அது இதுன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸு இருக்கிற பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸே யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. இதில் வேறு என்ன, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு இருக்கிற ஃப்ரெண்டை ஒழுங்காக பக்கத்தில் பார்த்துக்கினா போதும். ஃபேஸ்புக்கில் எங்கெங்கேயோ தேடி போய் நம்ம ஃப்ரெண்டை தேட தேவையில்ல, இருக்கிற நல்ல ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருந்தால் கூட போதும்.
12: மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? உங்களை யாராவது அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா?
1: எனக்கு இதை பற்றிலாம் கொஞ்சம் விஷயம்லாம் தெரியாதனால நான் ஃபேஸ்புக்கு இந்த வாட்ஸ்அப் அதுக்கிட்டலாம் போக மாட்டேன்.
12: வா, செம்மங்க, இவ்வளோ இந்த இதில் எப்படி ஒரு பொண்ணா?
1: தேங்க்யூ.
13: நல்ல ஃப்ரெண்டும் கிடச்சா பரவாயில்ல, அது மூலிமா கெட்ட பசங்க நிறையா என்ன சொல்கிறது, ஜென்ஸ் கூட நிறைய லிங்க்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போது நெட்டு யூஸ் பண்ணலாம், ஒரு லிமிட்டாக தான். அது ரொம்ப இப்போது மாறி போச்சு, பசங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் நெட்டு, எப்போ பார்த்தாலும் நெட்டு. அது வந்து என்னை பார்த்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன்.
12: பார்த்தாலும் ஏதாவது சோஷியல் நெட்ஒர்க்கில் இருக்காங்க, அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது உங்களுக்கு. ஃபைன்க்கா, தேங்க்யூ ஸோ மச்.
14: ஐ டோன்ட் யூஸ் சோஷியல் நெட்ஒர்க்ஸ் ஆக்சுவலி, ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்.
12: நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல பட் இருக்கீங்க?
14: யா, ஐ ஹேவ் அக்கௌண்ட் பட் நான் யூஸ் பண்ணுறதில்ல.
12: எதில் அக்கௌண்ட் இருக்குது?
14: எஃபியில் இருக்குது.
12: எஃபியில் அக்கௌண்ட் இருக்குது பட் யூஸ் பண்ணுறதில்ல, பிகாஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறீங்க. தேங்க்யூ. ஜி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள்.
15: எனக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா எனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். ரெண்டாவது, இப்போ என் மொபைல் கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த மொபைல் கான்டாக்ட் மிஸ் பண்ணலாம், மொபைல் மிஸ் ஆயிடலாம், இங்கே திருடிடலாம், எங்கேனா லாஸ் பண்ணிடலாம். ஆனால் சோஷியல் நெட்ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இன்கேஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்பர் வாங்கிடுவேன். ரெண்டாவது, இது எப்படி சொல்கிறது, என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது யூஸாக இருக்கும். என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா நாலு பேர் கலாய்ச்சி கமெண்ட் போடுவாங்க, நாலு பேர் சிரிச்சு கமெண்ட் போடுவாங்க, நாலு பேர் அப்ரிஷியேட் கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், நம்ம ரெடி மொக்கையாக இருந்தோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தா அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறானுங்களாம் பார்த்து கொள்ற மாதிரி இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே எப்போ பார்த்தாலும் இந்த கேண்டி கிராஷ் அப்புறம் இன்னும் நம்ம புதுசு புதுசாக கேம்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் நிறைய வந்திருக்கும். அதை பார்த்தாலே ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா சரி, யாரும் நம்ம ஃபோட்டோ என்ன பொண்ணு லைக் பண்ணியிருக்காதா அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக எனக்கு ரெக்வஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, ப்ரைவேசி எஃபெக்ட் ஆகும். இப்போ பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பார்த்துருக்கேன், அவங்க ஃபோட்டோஸ் வந்து பப்ளிக்காக இல்லை, பப்ளிக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வியூ பண்ணுற மாதிரி இருந்தால் சேஃப்டியாக இருக்கும். அப்படி இல்லாமல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து யார் வேணாலும் எடிட் பண்ணலாம், ஓகேவா? அது ஃப்ரீடம் வந்து ரெண்டு பேரும் காமனாக இருக்கும். இப்போ எனக்கு நான் என் ஃபோட்டோ எடுத்து எந்த பொண்ணுங்களும் அவ்வளோ கேலமாக பண்ண மாட்டாங்கன்னு பொண்ணுங்க மேலே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆனால் பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க, அதான் நான் கேலமானவங்களாம் நினச்சிக்காதீங்க. ஓகே ஃபைன் சூப்பர் சொன்னேன் அவ்வளோதான்.
12: அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது, பட் டிஸ்அட்வான்டேஜஸ் இஸ் மோர் இல்லையா. இப்படி டிஸ்அட்வான்டேஜஸ்
15: எப்படி அதை எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கு. நம்ம அந்த நெட்ஒர்க் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கு.
12: இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைம்?
15: நான் படிச்சுட்டு இருக்கேன் இடையில வந்து போர் அடிக்குது அப்படின்ட்டு இப்போ படிச்சிருக்கேன் வேகா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணுற டைம்ல சரி போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் போவேன். அப்படியே போனேன் அப்படின்னா ஒரு ஃபோட்டோஸாக இருக்கும். அப்படியே போக போக அதில் நிறைய டைம் கன்சியூம் ஆயிரும். அப்படியே டைம் கன்சியூம் திடீர்னு பார்த்தா ஒரு 1 or 2 hours ஆயிருக்கும். திடீர்னு பார்த்தா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும்ல, பார்த்துட்டே இருக்கிறதுனால கண்ணு வேற கொஞ்சம் டயர்டாகும். அப்புறம் அப்படியே வச்சுட்டு புக்கை முடிச்சுட்டு படுத்துருவேன். என்னோட ஒர்க் ரொட்டீன் ஒர்க் அஃபெக்ட் ஆயிரும். அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவேன்.
12: கண்டிப்பா, தேங்க்யூ சோ மச். சோசியல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணும் போது எங்ஸ்டர்ஸ்க்கு என்னன்னா எந்த ஒரு எண்ட்ல நடந்தாலும் இமீடியட்டா தி கேன் கம் டு நோ தட் இஷ்யூஸ் வாட் எவர் மைட் பி குட் திங் ஹேவ் பேட் திங் எனி திங். அதே சமயம் தி கேன் இஃப் தே வாண்ட் டு கிரியேட் எனி அவேர்னஸ் இட் வில் ஸ்ப்ரெட் வெரி ஈஸிலி. இப்போ ஒரு மேன்யூலா நம்ம போயிட்டு ஒரு இடத்துல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும் நம்ம வந்து சோசியல் மீடியால ஜஸ்ட் ஒன்ஸ் வி அப்டேட்டட்னா அது ரொம்ப வைடா ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதே மாதிரி குட் திங்ஸ் எவ்வளவு சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே மாதிரி பேட் திங்ஸ் அவ்வளவு சீக்கிரம் நம்மள வந்து ரீச் ஆயிடுது. ஓ அந்த வயலன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். அதே சமயம் வந்து மோர் தென் வந்து ஒரு நேச்சுரல் லைஃபை விட்டுட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலா வந்து அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்லேயே வந்து அவங்க போயிடறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளோட ஒரு என்டர்டைன்மெண்ட்கான விஷயம் தான். வென் வி வுட் லைக் டு ரிலாக்ஸ் அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஆனா இதே வந்து ஒரு வர்க்கா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேன். இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு தெரியுது. பட் ரொம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதில். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கில் இருக்கீங்களா?
15: இல்லை
12: எதுலேயுமே இல்லையா? ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்
15: இல்லை நிச்சயமா எதுலேயும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்.
12: தேங்க்யூ
15: ஸோ மச்.
11: சோஷியல் நெட்ஒர்க்கால் வர டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா சம் பீப்புள் கேன் நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் அட்வான்டேஜஸ் என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட மூவ்மெண்ட் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். பட் ஒன்லி திங் இப்போ கேர்ள்ஸ்க்கு இது பெரிய பிரச்சனையா இருக்கு. பாய்ஸை பத்தின பிரச்சனை இல்லை, பிகாஸ் அவங்க எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பட் கேர்ள்ஸை பத்தின என்னன்னா அவங்களோட செக்யூரிட்டி அந்த இது பாதிக்குது, அந்த லைஃப் செக்யூரிட்டி பாதிக்குது. பொண்ணுங்க போட்டால் வந்துட்டு அவங்களோட இதை ஹேக் பண்ணிடுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பொண்ணுங்களுக்கு அந்த ஹேக்கிங் பிரச்சனை நிறைய வந்துட்டே இருக்குது இப்போலாம். அண்ட் ஃபோட்டோ சேர் அது போக வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்தும் சரி ஃபேமிலி சர்க்கிள்லேருந்தும் சரி அவங்கள வந்துட்டு நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் போட்டால் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸை ஹேக் பண்ணிடுவாங்க, உங்கள் ஃபியூச்சர் பாதிக்குங்கிற ஒரு பயத்தை வந்துட்டு உண்டாக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மாறணும்னு அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஏதாவது ஒன்று வந்தால் தான் நம்ம சோஷியல் நெட்ஒர்க்கில் பொண்ணுங்களாலையும் ஈஸியாக நுழைய முடியுங்கிறது இருக்கும்.
12: வாட் இஸ் மை க்வெஸ்சன் இஸ், அதாவது இந்த மாதிரி வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமே இது நமக்கு நல்லதா?
11: இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம்.
12: அப்படி இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தெரிஞ்சியும் வை வி ஆர் யூசிங்?
11: ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிட்டு ஒரு நான் ஒர்க் அதாவது ஜாப் தேடும் போது வந்துட்டு என்ன நெட்டை ஆன் பண்ணாலே மோஸ்ட்லி இந்த ஃபேஸ்புக்கில் இந்த மெசேஜஸ் வாட்ஸ்அப் அது டிஸ்டர்ப் ஆகி வந்துட்டு நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணா டீஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே வேணான்ட்டு. அது இல்லைன்னா நம்ம நார்மலாக நம்மளால் நிறைய வேலைகளை பண்ண முடியாது. அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் போவோம், எங்கே சேட் பண்ணலாம், எங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் போயிட்டு இருக்கும்.
12: ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தோம் அந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க் யூஸ் பண்ணாம இருக்க முடியல நம்மளால இல்லையா? சோஷியல் நெட்வொர்க் பத்தி மக்கள் கிட்ட கேட்டதுல நம்ம மக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா இதுல அட்வான்டேஜஸும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தும் ஏன் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டப்ப எல்லாரும் யூஸ் பண்ணும்போது எங்களாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் நாங்களும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டப்ப அட்வான்டேஜஸ் நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கலீக்ஸோட காண்டாக்டை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம். அப்புறம் பிஸ்னஸ் காண்டாக்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும்னு சொன்னாங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் கேன் ஆல்சோ யூஸ் திஸ் சர்வீஸ் ஃபார் எஃபெக்டிவ் ப்ரமோஷன். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா டைம் இன்வெஸ்டர், அதாங்க வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம ஒரு டாபிக் பார்க்க போய் அன்ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்துடும், அதை டிட் பண்ணி அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகி. ஸோ டோன்ட் லெட் யுவர் செல்ஃப் கெட் டிஸ்ட்ராக்டட். ஆன்லைனில் நம்ம ஏதாவது போடும்போது நம்ம நல்லதாகவே போட்டாலும் அது நம்ம மேலே பேட் ரிஃப்ளெக்ஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது.
0: நம்ம போடுற பிக்சர்ஸ் நமக்கே ஆபத்தா முடியவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோஷியல் நெட்வொர்க் பத்தி நம்ம மக்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, சோஷியல் நெட்வொர்க் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. என்ன ஒரு விஷயம், சோஷியல் மீடியா சைட்டை பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செப்பரேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தென் நம்ம ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டை க்ளீனாக வச்சுக்கலாம் பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்களை வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி

0: 97.8. வணக்கம் சென்னை, நான் உங்க ஆர்ஜே சுகன்யா அண்ட் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது ரூல்ஸ் அப்டேட். என்னடா அன்னியன்ல வர ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி ரூல்ஸா சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சில ரூலை நாம மீறிருப்போம், அதனால யாராவது காயக்கூட படுத்திருப்போம். அதையெல்லாம் நாம இன்னைக்கு எப்படி கரெக்ட் பண்ணலான்னு இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். ஏன் கூட இருக்காங்க ஆர்ஜே ராஜி. நீங்க சொல்லுங்க ராஜி, ரூல்ஸ்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
1: அது நீங்க வேற சுகன்யா, ரூல்ஸ்னாலே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க மைண்ட்ல வரும்.
0: ஓ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போல. என்னன்னு சொல்லுங்க.
1: ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம மக்கள் ரூல்ஸை மீறி போகிறனால தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட்ஸ்னால எவ்வளோ பேர் தன் வாழ்க்கையை இழந்திருக்காங்க தெரியுமா?
0: அதுக்கு தான் ராஜி, இன்னைக்கு நாம ப்ரோக்ராம்ல மூணு முக்கிய விஷயத்தை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் ஹெல்மெட் போடவே மாட்டிக்கிறாங்க.
1: உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சுகன்யா? ஹெல்மெட் போடாததுக்கு நம்ம மக்கள்

0: நல்லாவே காரணம் சொல்லுவாங்க. ஹெல்மெட் போட்டா எனக்கு தலை வலிக்குது, ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுது, டேண்ட்ரஃப் வருதுன்னு. அப்பப்பா,
1: இது எல்லாம் ஒரு காரணமா? ஹெல்மெட்டை டிஃபெண்ட் பண்ணிருக்கிற விதமே பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நடந்தான் பிரெயின்ல அடிபடாம இருக்கும். நிறைய பேர் ஹெல்மெட்னாலே ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. சயின்ஸ்ல ஹெல்மெட்டோட பெனிஃபிட் எப்படி சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகும்போது தலை ஏதாவது கடினமான நிலப்பரப்புல அடிச்சா பிரெயின்ல பாதிக்காம இருக்கும். அதுக்கு காரணம் ஹெல்மெட்ல இருக்கும் அந்த ஃபோம் தாங்க. ஹிந்து மெட்ரோ பிளஸ்ல இன்விசிபிள் ஹெல்மெட் பத்தி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன்.
0: இன்விசிபிள் ஹெல்மெட்டா? அப்படின்னா
1: பிரமாதமான படைப்பு. இந்த ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதே ரெண்டு ஸ்வீடன் நாட்டு பெண்கள் தான். இந்த ஹெல்மெட் பேர் ஹவுடிங்.
0: ஹவுடிங்,
1: HOVDING. இது ஒரு ஸ்வீடிஷ் வேர்ட். ஹவுடிங் ஒரு திக்கான காலர் மாதிரி தான் இருக்கும் ராஜி, நம்ம கழுத்திலே மாட்டிக்கலாம். இந்த ஹெல்மெட்ல ஒரு ஏர்பேக் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. தர தொடுவதற்கு முன்னாடியே காலர்லேருந்து ஏர்பேக் தானாவே வந்து தலையை பாதிக்கப்பட விடாது. ஹவுடிங்க அல்ட்ரா ஸ்ட்ராங் நைலான் ஃபேப்ரிக்கால செஞ்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட்டை யூஎஸ்பி கேபிள் மூலமா நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணா போதும், அது தானாவே சார்ஜ் ஆயிரும். இதை சைக்கிள் ஓட்டுறவங்க தான் பயன்படுத்த முடியும். பைக் ஓட்டுறவங்களுக்கு இப்படி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.
0: ஹே சுகன்யா, அப்படி மட்டும் ஒண்ணு வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் அதை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன,
1: உனக்கு எப்பவுமே செல்ஃபி தான். இப்படிதான் ராஜி, என்னோட ஃப்ரெண்ட் பாஸ்கரோ பிரின்ஸ்க்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு. சொல்லுங்க பாஸ்கர்.
2: ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்கியிருந்தேன். அந்த வண்டி பேர் வந்து ஹோண்டா நியோ. வண்டி வாங்கிட்டோன்னு கிளம்பிட்டா தான் நான் வண்டி ஓட்டுவேன். எப்போவும் ஒரு நாள் வந்து நான் வந்து 120 வேகத்தில், 120 ஸ்பீடில் நான் போயிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒரு தெனாவிட்டா தான் நான் வண்டி ஓட்டு, எனக்கு பழக்கம். அன்னைக்கு அன்னைக்கு நல்ல வேலை நான் ஹெல்மெட் போட்டுருந்தேன். என்னோட ஓடினேன். இங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு கார் நிற்குது, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பஸ் நிற்குது, இடையில வந்து ரெண்டு பைக்கு நிற்குது. இடையில பூந்து போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகத்தில் அப்படியே சர்றன்னு பூந்து ஒரு மாதிரி வேகத்தில் போனேன். போனப்போ அந்த பஸ்ல இடிச்சு அப்படி ஒரு மாதிரி கீழே விழுந்துட்டேன். பஸ் வேற எடுத்துட்டாங்க, உடம்பெல்லாம் அடிபட்டுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் இருந்த அந்த பைக்கெலாம் வந்து என் மேலே ஏறிச்சு. நான் ஹெல்மெட்டு மட்டும் அன்றைக்கி நான் போடலைன்னா சத்தியமாக அன்றைக்கி நான் செத்துருப்பேன். ஹெல்மெட்டு தான் என் உயிரை காப்பாற்றுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களாம் என்னை ஹாஸ்பத்திரியில் போய் சேர்த்தாங்க. நீங்கள் மட்டும் அவங்க சேர்க்கல, அதனால போயிருப்பேன். ஆனால் ஹெல்மெட்னால தான் டாக்டர் சொன்னது என்னென்னா, ஹெல்மெட்னால தான் நீ பொழைச்சப்பா அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஹெல்மெட் தான் என்னை இது பண்ணுச்சு.
3: காலேஜ்லேருந்து பைக்கில் வந்திருந்தேன். லிபர்ட்டி தேட்டராண்ட வரும்போது, லிபர்ட்டி ஆண்ட வரும்போது பைக் ஆக்சிடென்ட். ஒரு 120 ஸ்பீடில் நான் வந்திருப்பேன் வண்டி பைக்கில். ஒரு குறுக்க ஒரு சின்ன பையன் வந்துட்டான். ஸோ அந்த பையனை இடித்தா அந்த பையனுக்கு ஆபத்து. ஸோ நான் பையனை இடிக்காமல் என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நான் வண்டியை லெஃப்ட் ரைட்டுன்னு வலித்தேன் வண்டியை. கடைசியில் முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் போயிட்டு அந்த பையன் லைட்டாக ஒரு இடி வச்சுட்டேன். ஹேண்ட் பேர் அவனோட வயிற்றில் பட்டிடுச்சு. ஆனால் அப்பயும் நான் அவனை காப்பாற்றி என் வண்டி எதுவுமே டிவைடரில் விட்டுட்டேன். விட்டுட்டு எனக்கு அடிப்பட்டது, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சு. அதேமாரி லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சு, அதேமாரி லெஃப்ட் காலில் வந்து லிக்மெண்ட் டேர் ஆச்சு. ஆனால் ஒன்று, நான் என் பின் மண்டையும் அடிப்பட்டது, பட் நான் ஹெல்மெட் போட்டதுனால சேஃப் ஆயிடுச்சு. ஸோ ஹெல்மெட் இஸ் கம்பல்சரி டு வேர். வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டால் நல்லது உடம்புக்கு, உங்களோட சேஃப்டாக நான் சொல்கிறேன். ஆனால் இது நடந்ததுன்னா ரியல் ஃபேக்ட் நான் சொல்கிறேன்.
1: போடாதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்தா இந்த குடிக்காரங்கனால எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு தெரியுமா?
0: என்ன சுகன்யா, நீங்களே இப்படி சொல்றீங்க?
1: ராஜி, நைட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்ப பாப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி போறவங்கனால எவ்வளவு செக்கிங் தெரியுமா?
0: சைக்காலஜிஸ்ட் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, குடிக்கும் போது நம்ம பிரெயின் அதிகமாக வேலை செய்யும், அதனால தான் குடிச்சிட்டு வண்டி ஒழுங்கா ஓட்ட முடியும்னு தைரியமும் வந்துடுது, நிதானமும் குறைஞ்சிருது. இதனால எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது தெரியுமா?
1: எனது குடிச்சா பிரெயின் அதிகமா ஒர்க் ஆகுமா? இதுக்குதான் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல ராஜி. பார்ட்டி ஹார்ட் டிரைவர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: பார்ட்டி ஹார்ட் டிரைவர்ஸா? அவங்க யாரு?
1: நைட்ல எவ்வளவுதான் குடிச்சிருந்தாலும் நம்மள சேஃபா வீட்டுக்கு போய் சேர வைப்பாங்க. இவங்க மும்பைல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, இப்போ சென்னையிலயும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை பத்தி இன்னும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா www.partyhotdrivers.com போய் பாருங்க.
0: இப்படிதான் பெல்ஜியம்ல ஒரு கிளப் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க.
1: என்னது?
0: பார்க்கிங்ல பேரியர்ஸ் வச்சிருக்காங்க ஆல்கஹால் டெஸ்டோட. நிறைய குடிச்சிட்டு டெஸ்டர்ல ஊதுனா பேரியர் ஓபன் ஆகவே ஆகாது. அவங்க நைட் ஃபுல்லா கார்லே தான் இருக்கணும், இல்லாட்டி ஆல்கஹாலோட இஃபெக்ட் கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுவே கொஞ்சமா குடிச்சிருந்தா உடனே பேரியர் ஓபன் ஆயிரும்.
1: ஹே சூப்பர்ல.
0: ஆமா சுகன்யா, பொதுவாவே யாருக்கும் அட்வைஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. மெல்போர்ன்ல ரயில் சேஃப்டி பத்தி ஒரு கிரியேட்டிவான PSA ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
1: PSA-ஆ?
0: எப்படியெல்லாம் தம் மரணத்தை சந்திக்கிறதோ இந்த சாங்கே. அது எப்படின்னா, ஒரு ஒரு ரயில் ஆக்சிடென்ட் மூலியமா அதோட கேர்லெஸ்னஸ்னால அது அதோட மரணத்தை சந்திக்குது. இந்த வீடியோவை வந்து நீ பார்க்கலைனா கூட பரவாயில்ல, நீ கேட்டாலே இது அர்த்தத்தை நீ புரிஞ்சுப்ப. இதை ஜான் மெஸ்க்லேன்றவர் தான் இந்த வீடியோவே பண்ணாரு. அவரோட மெயின் எய்ம் என்னன்னா, இதை கேட்டாச்சு மக்கள் வந்து ரயில் சேஃப்டியை பின்பற்றுவாங்கன்னு தான். இப்போ இந்த டம் வேஸ்ட் டை சாங்கை கேட்கலாம்.

0: Be safe around trains. A message from Metro.
1: ஹே, இந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருந்ததுல்ல.
2: ரோட்ல தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்தா ட்ரெயின்ல அதுக்கு மேலே ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது.
1: ட்ரெயின்லயுமா?
2: ஆமா ராஜி, இப்போ நீ என்னையே எடுத்துக்கோவே, நான் டெய்லி தாம்பரம்லேருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் ட்ரெயினில் வரேன். டெய்லி ஒரு ஆக்சிடென்ட்டாவது பார்த்துருவேன். அதுவும் மாம்பழம் ஸ்டேஷன் இருக்கே, அங்கே தான் அதிகமாக கூட்டமே வரும். ஐயோ, அடிச்சு பிடிச்சி ஏறுவாங்க, கொஞ்சம் கூட பொறுமையாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்தால் அடுத்த ட்ரெயின் வரும், ஏறி போக தான் போகிறாங்க. யாருக்குமே அந்த அளவுக்கு பொறுமையே இல்லை. சில பேர் ட்ராக் கிராஸ் பண்ணும்போது ஹெட்செட் மாட்டிட்டு கிராஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ட்ராக் கிராஸ் பண்ணுறதே தப்பு, இதில் ஹெட்செட் வேறு.
1: எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது சுகன்யா, நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். சேஃப்டிங்கிறது நம்ம கிட்டேருந்தான் ஆரம்பிக்குது.
2: ஸோ லிவ்னர்ஸ், ரூல்ஸை மீறாதீங்க, தண்டிக்கப்படுவீர்கள். இத்துடன் விடை பெற்றுக் கொள்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே சுகன்யா.
1: ஆர்ஜே ராஜி. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: அம்மா
1: சொல்லு வித்யா,
0: இந்த பெண்மனம் பேணுவோம் தொடரோடைய 4வது எபிசோட ப்ரோமோவை கேட்டீங்களாமா?
1: கேட்டேன் வித்யா. இது பெண்களோட மகப்பேறு ஆரோக்கியத்தை பற்றியது வித்யா.
0: பெண்களுடைய மகப்பேறு ஆரோக்கியமா? அப்படின்னா என்னமா?
1: அதாவது பியூபர்டின்னு சொல்லக்கூடிய பூப்பெய்தல் காலம், பிரசவ காலம், பிரசவத்துக்கு பிந்தைய காலம், மாதவிடாய் நிறுத்தம் சொல்லக்கூடிய மெனோபாஸ் காலம், இப்படி பெண்கள் தங்களுடைய உடல்நிலையில ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பல்வேறு ஹார்மோன் மாற்றங்களால உடல்நிலை பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்ல மனநல பிரச்சனைகளுக்கும் ஆளாகறதா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த 4வது எபிசோட்ல இந்த மாதிரி மகப்பேறு காலகட்டங்கள்ல பெண்களோட மனநலம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படலாம், அதற்கு தீர்வுகள் என்னன்னு சொல்ல போறதா ப்ரோமோல கேட்டேன் வித்யா. அதனால்தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
0: இதோ இப்பவே டியூன் பண்ணிட்டேன் நம்ம MOPCRS 107.8.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRF செம்கா யுனெஸ்கோ இணைந்து வழங்கும் SDG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கான மனநல நோய்கள் பல்வேறு காரணங்களுக்காக உலகம் முழுவதும் பரவலாகி வருகின்றன. ஒரு பெண்ணின் வாழ்க்கை சுழற்சியில் தாய்வழி ஆரோக்கியம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பருவமடைதல், மாதவிடாய் மற்றும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் தங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி தாய்வழி ஆரோக்கியம் என்பது கர்ப்பம், பிரசவம் மற்றும் பிரசவத்துக்கு பிந்தைய காலத்தின் போது பெண்களின் ஆரோக்கியத்தை குறிக்கிறது. உலகளாவிய ரீதியில் சமீபத்திய தாய்மார்களில் 13% மற்றும் கர்ப்பிணி பெண்களில் 10% பேர் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. இதில் மிகவும் பொதுவானது மனச்சோர்வு. இதன் விளைவாக குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். இவ்வாறாக தாய்மார்களுக்கு ஏற்படும் மனநோய்களுக்கு தேர்ந்த மனநல நிபுணர்களிடம் சிகிச்சை எடுப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதனை வலியுறுத்துவதற்காகவே இந்த 4வது அத்தியாயத்தை நாங்கள் மகப்பேறு ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி உருவாக்கியுள்ளோம். பிரசவத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு, அதாவது PPD என்பது பிரசவத்திற்கு பிறகு பெண்களை பாதிக்கும் ஒரு மனநிலை நோயாகும். ஒரு பெண் தன் பிரசவத்திற்கு பின் தனக்கு PPD இருப்பதை உணராமலே இருக்கலாம் அல்லது கண்டறியப்படாமல் இருக்கலாம். பிரசவத்திற்கு பின் மனச்சோர்வு என்பது ஒரு மருத்துவ கோளாறு என்பதை உணர்ந்து

0: லோவாக தான் இருந்தோம். அவங்க அந்த குழந்தைய நாங்கள் எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு பயம் வேற வந்துருச்சு.
1: நேயர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில PPD அதாவது போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனை மையமா வச்சு ஒரு வானொலி நாடகத்தை உருவாக்கி இருக்கோம். அதை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
2: வனஜா, என்ன வனஜா, ஆபீஸ்க்கு ஒரு வாரமா லீவு, வந்த ரெண்டு நாளுமே நீ யாருக்கூடயும் ஒழுங்காவே பேச மாட்ற, உன் முகத்தை பார்த்தா எப்பவுமே ஏதோ ஒரு யோசனையில இருக்கிற மாதிரியே இருக்கு, உனக்கு என்னதான் ஆச்சு?
3: அதுவா ராதிகா, உனக்கு தெரியும்ல எங்க அக்காக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு. இப்போ அவங்க எங்க அம்மா வீட்டில தான் இருக்காங்க எங்க கூட.
2: ஆமா சொன்ன, சரி பிரச்சனை என்னன்னு சொல்லு.
3: அதை ஏன் கேக்குற, குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்ல இருந்தே அக்காவை கவனிச்சுட்டு வரோம், ரொம்ப மாற்றங்கள் அவங்க கிட்ட, எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுங்கிறாங்க, கோவப்படுறாங்க, திடீர்னு அழுகுறாங்க. அவங்களையும் ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல, குழந்தையும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. அவங்களை ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறாங்க, அவங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. இதை எடுத்து சொல்ல போனா அம்மாக்கும் அக்காக்கும் விவாதங்கள் தான் வருது. இதோ கொஞ்ச நாள் இருந்தா பரவாயில்ல, ஆனா ரொம்ப நாளா இது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல ராதிகா.
2: இங்க பாரு வனஜா, நீ சொல்ற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருந்ததுன்னா மத்தவங்களுக்கு வர மாதிரி பேபி ப்ளூஸ்னு எடுத்துக்கலாம். ஆனா நீ இது நீடிச்சு இருக்குன்னு சொல்ற, அப்ப இது கண்டிப்பா பிபிடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ எனக்கு தோணுது.
3: பிபிடியா அப்படின்னா என்ன ராதிகா?
2: பிபிடினா போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க.
3: அப்போ எங்க அக்காக்கு அது வந்திருக்குன்னு சொல்றியா?
2: இல்ல இல்ல, உங்க அக்காக்கு அது வந்திருக்குன்னு சொல்லல, சரியா விசாரிக்காம பிபிடி ஒருத்தவங்களுக்கு வந்திருக்குன்னு நம்ம சொல்றது தவறு. ஆனா நீ சொல்ற அறிகுறிகள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் எனக்கு தோணுது. நீ என்ன பண்ணு, முதல்ல உங்க அக்காவை ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போ. இது பிபிடியா இல்லையா அப்படிங்கறத அவங்க நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அப்படி அது பிபிடியா இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறதையும் அவங்களே சொல்லிடுவாங்க.
3: கண்டிப்பா ராதிகா, யோசனை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ராதிகா.
2: நமக்குள்ள எதுக்கு நன்றியெல்லாம் வனஜா, சீக்கிரமே உங்க அக்கா நல்லா ஆயிடுவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத.
3: இன்னைக்கே போய் எங்க அம்மா கிட்ட இத பத்தி நான் எடுத்து சொல்றேன்.
1: என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் பிபிடிங்கிற போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனை மையமா வச்சு நாங்க வழங்கின இந்த வானொலி நாடகத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த மகப்பேர் காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படும் மனநல பாதிப்புகளை, குறிப்பா போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனை பத்தி மேலும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு
4: இப்ப இந்த நிகழ்ச்சியில அடுத்து வரப்போகிற நேர்காணல் பகுதியில பிரபல சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ரம்யா சம்பத் அவர்களின் நேர்காணலை இப்பொழுது கேட்கலாம் நேயர்களே.
1: மதர்ஹுடுக்கும் அதாவது தாய்மை காலத்துக்கும் அவங்களுடைய மனநிலைக்கும் என்ன மாதிரியான சம்பந்தங்கள் இருக்கு மேம்?
5: மதர்ஹுட் அப்படிங்கும் பொழுது இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் எமோஷனல் திங். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மனசு சம்பந்தமானதுதான். ஒரு அம்மாங்கிறவங்க ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயி மாதிரி லாஜிக்கலா இருக்க முடியாது. இட்ஸ் வெரி வெரி எமோஷ்னலி ட்ரிவன் ரோல். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாய்மை ஆர் ஒரு மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி அவங்க பிரெக்னன்சிலிருந்தே டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைக்கு இது ஒத்துக்கும், என் குழந்தைக்கு இது ஒத்துக்காது, அப்படி நான் இது சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன். ஸோ அவங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் பிரெக்னன்சிலிருந்தே வருது. அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு உடம்பு அளவுலையும் மனசளவுலையும் அவங்களுடைய ரொட்டீன்ஸ்லையும் ஏற்படும் பொழுது மதர்ஹுட் இஸ் வெரி என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அட் தி சேம் டைம் இட் இஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் அ விமன் ஆல்சோ. ஏன்னா நிறைய மாற்றங்கள் அவங்க அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்கு, நிறைய அடாப்ட் ஆக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு அடாப்ட் ஆகணுமே அப்படிங்கிற நிர்பந்தம் வருது. ஆனா என் குழந்தைக்கு இதுதான் நல்லது அப்படிங்கும் பொழுது அந்த அடாப்டேஷனுக்கு ஒரு விமன் வந்து மனசளவுலையும் உடம்பளவுலையும் தயாராகிறாங்க. அதுல வரக்கூடிய சவால்களை நம்ம வந்து சரிவர புரிஞ்சுக்கிட்டாதான் தட் ஜேர்னி வில் பி அ பிளசன்ட் ஜேர்னி. இல்லைன்னா நமக்கு அது பிடிச்ச மாதிரியான ஒரு அனுபவம், நமக்கு குழந்தை பிறந்துடுச்சு, நம்ம அம்மா ஆயாச்சு அப்படின்னு இருந்தா கூட அதுல வரக்கூடிய சேலஞ்சஸை நம்மளால கோப் அப் பண்ண முடியல அப்படின்னா அது எதிர்மறையான தாக்கங்களையும் ஒரு மதர்க்கு ஏற்படுத்தலாம்.
1: நிறைய நேயர்களுக்கு பிபிடினா என்ன அப்படிங்கறது தெரியறது இல்ல. பிபிடினா என்ன அப்படிங்கறத பத்தி எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். அண்ட் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பிபிடி இருக்கு அப்படிங்கறத என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் மேம்?
5: பிபிடின்னு நம்ம சொல்றது போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எந்த காலகட்டத்தில் வேணாலும் ஏற்படலாம் அப்படின்னா கூட நம்ம எப்படி ஒரு தரை ஈரமாக இருந்தால் வழுக்கி விழறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் ஒரு விமனுக்கு இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பயாலஜிக்கல் சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் அடாப்டேஷன்னால அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் பீரியடாக இருக்கு. எஸ்பெஷலி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இருக்கிற முதல் 6 மாதம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுங்கிறது நிறைய விமனுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ

0: இப்போ அதோடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூணு முக்கியமான அறிகுறிகள் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் லோ மூட், அதாவது எப்பயுமே ஒரு உற்சாகமாக இருந்த ஒரு பொண்ணு இல்லைன்னா ரொம்ப கலகலப்பாக இருந்தவங்க எப்பயுமே ஒரு சோகமாக, ஒரு பார்த்தாலே என்ன டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப லோவாகவே எப்போவுமே ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியோ குழந்தையுடைய காரியம், பேபி கேர், மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணினா கூட அவங்களால அது உற்சாகமாக பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு கான்ஸ்டன்ட் லோ மூடுங்கிறது ஒரு முக்கியமான டிப்ரெஷனுடைய அறிகுறி. ரெண்டாவது வந்து எதுலேயுமே ஒரு ப்ளெஷர் இல்லை. இப்போ வந்து ஒரு டிவி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டோட பேசுறதுக்கு பிடிக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட் ஐட்டம் அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மேலேயே அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிருச்சு. இப்போ அவங்கள நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போனாலும், இல்லை அதே அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு கொடுத்தா கூட ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்கே தவிர, தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபீல் த ப்ளெஷர் அவுட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அந்த லேக் ஆஃப் ப்ளெஷர் அப்படிங்கிறது ஆன்ஹிடோனியான்னு சொல்கிறோம். அந்த உற்சாகமின்மை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அறிகுறி. ஒன்று நீண்டு நிற்கக்கூடிய சோக நிலை, இன்னொன்று உற்சாகமின்மை, மூணாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே டயர்ட். நான் நல்லா தான் சாப்பிட்றேன், ஒரு 6 hours கூட நான் தூங்கினா கூட எனக்கு வந்து எப்பயுமே பாடி டயர்டாக இருக்குது. எப்போ பார் படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் மாதிரியே இருக்குது. ஒருத்தர் வந்து ப்ராம்ப்ட் பண்ணணும், போய் குளிங்க, போய் இது பண்ணுங்க அது பண்ணுங்க, ஏன்னா எவ்வளோ ஒரு மாதிரி ட்ரெயின் அவுட்டாக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதுவும் ஒரு டிப்ரெஷனுக்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த மூணு சிம்டம்ஸ், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் லோ மூட் அண்ட் ஒரு லேக் ஆஃப் ப்ளெஷர் இன் ஆக்டிவிட்டீஸ், இந்த ஹை ஃபெட்டிக் ஆர் ஒரு பயங்கர டயர்டாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு 2 weeks மேலே நீண்டு நிற்குது அப்படின்னா மற்ற அசோசியேட்டட் சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். நெகட்டிவ் தாட்ஸ், யாராவது ஏதாவது லைட்டாக சொன்னால் கூட ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டு திட்டுறது, அழறது, ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அசோசியேட்டட் சிம்டம்ஸாக இருக்குது. ஸோ இந்த எல்லா சிம்டம்ஸும் சேர்ந்து அந்த கிளஸ்டரை தான் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்.
1: மேம் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க பிபிடினா என்ன அப்படிங்கிறது. பட் பெரும்பான்மையான சமயங்களில் ஒரு ஃபேமிலியில் ஒரு பெண்ணுக்கு பிபிடி இருக்கு அப்படின்னும் போது எக்ஸிஸ்டிங் மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ்னால இட் கோஸ் இக்னோர்ட். இது பேபி ப்ளூஸ் தான், எப்பவுமே வரக்கூடிய பேபி ப்ளூஸ் தான் அப்படின்னு நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ ஒரு பெண்ணுக்கு பிபிடி இருக்கு அப்படிங்கறத ஒரு ஃபேமிலி மெம்பர் உணர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறது எந்த அளவுக்கு முக்கியம், இல்லைனா இந்த மாதிரி மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் நம்ம சொசைட்டில இருந்து நீக்கிறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க மேம்?
0: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படிங்கிறது இயல்பாக எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்னால இருக்கலாம். 70-80% பெண்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸுங்கிறது வந்து இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த லோ மூடு, டயர்ட்னஸ்ஸு, ஒரு ப்ளெஷர் இல்லை, நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் டிரான்சியண்ட்டாக இருக்கும். ஒரு டிரான்சியண்ட்டாக தற்காலிகமாக இருக்கும். இப்போ மண்டே மார்னிங் ப்ளூஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, 2 நாள் லீவுக்கு அப்புறம் போனோம்னா போகும்போது ஒரு லைட்டாக ஒரு ஹிக்கப் இருக்கும், அப்புறம் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் கெட் பேக் டு யுவர் ருட்டீன் அண்ட் பர்ஃபார்ம் நார்மலி. அது மாதிரி நமக்கு லைட்டாக ஒரு டல்லாக இருக்குது, ஆனால் என்னால் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணுறேன், நான் ஒரு வாக்கிங் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஏதோ பண்ணி நான் சமாளிச்சுக்கிறேன், பெரிய அளவில் அதனால தாக்கம் ஏற்படலை அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படிங்கிறது ஒரு 2 வாரமோ 3 வாரமோ இருக்கலாம். அது வந்து தானாகவே சரியும் ஆகிடும், ஏன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் பொழுது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது இன்னொரு சிவியர் கண்டிஷன், அது ஒரு சைக்காட்ரிக் இல்னஸ், அது வந்து சிவியராக போகுது, இயல்பா அவங்களால மீண்டு வர முடியல, அவங்க இப்ப தத்தளிச்சு கரையை அடைய முடியாம இன்னும் ட்ரவுன் ஆகுறாங்கிற மாதிரி தே ரிக்வயர் சம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம இக்னோர் பண்ணினோம் அப்படின்னா அதோடைய கான்சிக்வன்சஸ் ஹெவியா இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ங்கிறது ஒரு நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணலன்னா அது மதருக்கும் சைல்டுக்கும் இருக்கிற பாண்டிங்கை நிறைய நேரம் எதிர்மறையா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். பிரஸ்ட் மில்க் செக்ரீஷன் கம்மி ஆகும், குழந்தைய கண்டா அம்மாக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கும், நம்ம குழந்தைய நமக்கே பிடிக்கலையேன்னு குற்ற உணர்வா கில்ட்டியாகவும் இருக்கும். ஸோ என்னால் எதுவுமே என் குழந்தைக்கு பண்ண முடியல, நான் ஒர்த்லெஸ், என்னால் என்ன உபகாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஸ்பைரல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அண்ட் நம்ம அதை இக்னோர் பண்ணும்பொழுது அதுவாக தானாகவும் சரி ஆகாது, தே வில் ஒன்லி வர்சன். முன்னாடி 4 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் 3 மணி நேரம் தூங்குறாங்க, அப்புறம் நைட் தூங்கவே இல்லை, அப்புறம் நைட் பூரா அழறாங்க. ஸோ கிளியரா அவங்க வந்து வர்சன் ஆகுறாங்க அப்படிங்கறத ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்கூடா பார்க்க முடியும். அப்போ தே ஷுட் நாட் வெயிட் ஃபர்தர், தே ஷுட் டேக் அ இமீடியட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், ஒரு சைக்காட்ரிஸ்டை பார்த்து அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்றதுங்கிறது அந்த மதர் சைல்டு ரெண்டு பேருக்குமே பெனிஃபிஷியலா இருக்கும்.
1: மேம் எந்த அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோடைய சப்போர்ட் ஒரு பெண்ணை பிபிடிலிருந்து வேகமா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீட்டு கொண்டு வரும்? மேம்
0: ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க அந்த லேடியவே கேர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மதர் டுபியவே கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மதருக்கு வந்து நம்ம ஒரு 2nd பட்சமா ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படலாம். எல்லாமே குழந்தைக்கு இது நல்லது, குழந்தைக்கு இதுதான் நல்லது, குழந்தைக்கு இப்படிதான் நீ பண்ணணும், நீ இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எல்லாமே பேபி சென்ட்ரிக்கா அவங்க பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் குறைஞ்சபட்சம் அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு மதருடைய ரோலை அக்னாலேஜ் பண்ணணும். நிறைய நேரம் நம்ம அதை நார்மலைஸ் பண்ணுவோம், நாங்க வந்து 8 குழந்தை வளர்த்துருக்கோம், ஏன்னா ஒரு குழந்தைக்கே ஸ்ட்ரகிள் ஆகுற, நாங்க அந்த காலத்துல இந்த பக்கம் ஒரு குழந்தை இந்த பக்கம் சமையல் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன ஒரு சின்ன விஷயத்த போய் இவ்வளவு பெருசா நினைக்கிற. சோ இந்த மாதிரி நம்ம வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இப்ப இருக்கிற விமனுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஈக்வேட் பண்ணி கம்பேர் பண்ணி இவங்க பண்ற ரோலை வந்து டிஸ்மிஸ்ஸிவா எடுத்துட்டு போகாம கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணி அப்ரூவ் பண்ணி நம்ம பேச கத்துக்கணும். அம்மா நீ வந்து இப்ப கொஞ்சம் தூக்கலாம் உனக்கு காம்ப்ரமைஸ் ஆகுது, ஆனா கூட நான் கொஞ்சம் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ கொஞ்சம் இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணு. நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னா எமோஷனலி சப்போர்ட் பண்றது மட்டும்தான். ஸோ நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கோ நீ பண்றது இது சரி இது தப்புன்னு கமெண்ட் பண்றதோ இது எல்லாமே அவங்களுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கும். அவங்க வந்து நம்மளை யாருமே புரிஞ்சுக்கல, நம்ம இவ்வளோ மெனக்கடுறோம், இந்த ஒரு ஃபேமிலியுடைய ஒரு நியூ கம்மரை வந்து நம்ம வெல்கம் பண்றதுக்கு அடாப்ட் பண்றதுக்கு இவ்வளோ நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட் எக்ஸாஸ்ட் ஆகுது, பட் அதை வந்து யாருமே அப்ரூவ் பண்ணலையே அப்படிங்கும் பொழுது அது இன்னும் அவங்களுக்கு அவங்களுடைய சென்சிட்டிவிட்டியை அதிகமாக்கும். அண்ட் ஆல்சோ மதருக்கு எப்படி இருக்கும்னா எஸ்பெஷலி ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய டைனமிக்ஸும் இன்டர்பர்சனல் டைனமிக்ஸும் மாறும். ஏன்னா ஒரு மதர் அப்படிங்கும் போது அவங்களுடைய பாடி இமேஜ் ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்சஸ்லாம் அவங்களுக்கு வரும். முன்ன மாதிரி நம்ம இல்லை, இப்போ ஒரு 10 கிலோ வெயிட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வேற மாதிரி இருக்கோம், ஒரு சிசேரியன்னா நமக்கு ஸ்கார் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் பாடி இமேஜ் ஐடென்டிட்டி வில் பி தேர். அந்த ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஒருத்தர் அக்னாலேஜ் பண்ணணும். யூ ஆர் தி வெரி சேம் வே பியூட்டிஃபுல், நீ வந்து முன்ன மாதிரியே எனக்கு யூ ஆர் வெரி வெரி லவபிள் ஃபார் மீ, இப்போ எனக்கு குழந்தையும் பிறந்திருக்கு, யூ ஆர் ஆல் தி மோர் லவபிள் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி அப்ரூவிங்காக பேசணும். நிறைய நேரம் நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் கூட நீ வெயிட்டை குறை, நம்ம என்ன சொல்லுவோம், நீ வெயிட்டை குறை அப்படின்னா நம்ம அதையே எப்படி சொல்லலாம், நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அவள் தூங்கிட்டு இருக்கா, நீ வந்து நானும் நீயுமா கொஞ்சம் மாடியில் போய் வாக் பண்ணிட்டு வரலாமா. யூ ஆர் கோயிங் டு டெலிவர் த சேம் இன்ஃபர்மேஷன், பட் ஹவ் யூ டெலிவர் இஸ் ஆல் தி மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க ஆல்ரெடி இவ்வளோ செல்ஃப் டவுட்டில் இருக்கும்போது நீ இன்னும் குண்டாயிட்டப்பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு பயங்கர ஒரு செல்ஃப் டவுட்டை அதிகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். So family members emotionally supportive-ஆ பேசுறதும் எம்பத்தட்டிக்கா வாட் தட் மதர் இஸ் அண்டர்கோயிங் அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி பேசுறதும் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அவங்களுடைய ஒரு எமோஷனல் ரெக்கவரிக்கு.
1: என்ன நேயர்களே, இந்த பெண் மனம் பேணுவோம் தொடர்ல வந்த இந்த 4வது எபிசோட்ல மகப்பேறு நலம் எப்படி பெண்களோட மனநலத்துல பாதிப்பை ஏற்படுத்துங்கிற விஷயத்தையும் குறிப்பா பிபிடின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வரப்போற அத்தியாயங்களுக்காக காத்திருங்கள் நேயர்களே. விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். அம்மா சொல்லு வித்யா.
2: இந்த 4வது அத்தியாயத்துல பிபிடி அதாவது போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் பத்தி நிறைய முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்லம்மா.
1: ஆமா வித்யா, கண்டிப்பா. இது நமக்கு மட்டும் இல்ல, கேட்டிருக்கிற நிறைய தாய்மார்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் வித்யா. அடுத்து வரப்போற அத்தியாயத்தோட தலைப்பு என்ன வித்யா?
2: அம்மா நான் ப்ரோமோ கேட்டேன், அடுத்து வரப்போற 5வது அத்தியாயம் தற்கொலைகள் மற்றும் தற்கொலைகளை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிமா, கேக்கிறதுக்கே ரொம்ப ஆவலா இருக்கு.
1: நிச்சயமா வித்யா. வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்தில்.

0: ஹலோ வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். MOP சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்நேஷனல் லயன்ஸ் கிளப்பின் கவர்னர் திரு KP பத்மநாபன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு நம்ம கூட உமன் ஹாரஸ்மெண்ட், மிஸ்ஸிங் ஆஃப் ஓல்ட் ஏஜ் பீப்புள், இதை பத்தி எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
1: அரிமா சங்கம் அப்படிங்கிற அமைப்பு முதன் முதல்ல தமிழகத்துக்கு எப்ப வந்தது, எப்படி உருவாக்குனீங்க அந்த அமைப்பு?
2: தமிழகத்துன்னு சொல்றதை விட உலகத்துல சொல்லணும். 1917 சிக்காகோல எங்க ஃபவுண்டர் வந்து மெல்வின் ஜோன்ஸ்னு பேர், அவர் அங்க சிக்காகோல ஆரம்பிச்சார். ஹி வாஸ் அ இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஹி வாண்டட் டு டூ சம் சோசியல் சர்வீஸ் டு த சொசைட்டி. அது மாதிரி ஃபார்ம் ஆனது தான் முதல்ல எங்கள் லைன்ஸ் அரிமா சங்கம். அரிமா சங்கம் அதுக்கப்புறம் கனடாவுக்கு போச்சு, அதுக்கப்புறம் யூஎஸ் ஃபுல்லாக பரவி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்தியா வந்து பாம்பேயில் ஆரம்பித்து அப்புறம் சென்னைக்கு வந்ததுங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாடுக்கு வந்தது.
1: அடித்தட்டு மக்களுக்கு இந்த லயன்ஸ் கிளப் என்னென்ன வகையில் உதவி செய்யுது? அடித்தட்டு மக்கள்னா பொதுவாக இந்த கல்விக்கு அப்புறம் உணவுக்கு அப்படிங்கிற நிலைமை தாண்டி வேற என்னென்ன வகையிலலாம் அடித்தட்டு மக்களுக்கு உதவி செய்கிறீங்க சார்?
2: அரிமா சங்கத்தோட கோட்பாடவும் சர்வீஸ் தான். சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோன்னு தான் சொல்லுவோம். சர்வீஸ்னா எப்படி நாங்கள் பண்ணுறோம்னா, எங்கள் லயன்ஸ் சங்கம் 324A8 மாவட்டம், அதுக்கு நான் கவர்னராக இருக்கேன். எங்கள் மாவட்டத்திலேயும் நாங்கள் வந்து கிண்டியில் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலேயோ தெரியும், ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் வாங்காத ஸ்கூல் இருக்கா? ஒன்றுமே இல்லை. பட் வி ஹாவ் அ ஸ்கூல், லயன்ஸ் லேபர் ஸ்கூல்னு வச்சுருக்கோம் கிண்டியில். அந்த ஸ்கூல் இஸ் கேட்டரிங் ஃபார் அரவுண்ட் 500 சில்ட்ரன். அவங்க யாருக்குமே நாங்கள் ஃபீஸ் வாங்குறதில்ல, யூனிஃபார்முக்கு வாங்குறதில்ல, புக்ஸுக்கு வாங்குறதில்ல, எல்லா எதுவுமே வாங்குறதில்ல. ஃபீஸ் இல்லாமல் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து அடித்தட்ட மக்களுக்கு தானே அது போகுது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு டயாலிசிஸ் சென்டர்னு வச்சுருக்கோம். டயாலிசிஸ் சென்டர்னு மங்களாபுரத்தில் வச்சுருக்கோம். அதில் வந்து டயாலிசிஸ் ஒரு 6 மிஷினை வச்சு வச்சுருக்கோம். வெறும் 500 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம் யாராவது டயாலிசிஸ் பண்ணணுன்றவங்களுக்கு. இது வந்து என்னோடய டிஸ்ட்ரிக்டை பற்றி சொல்கிறேன். இது இல்லாமல் அடித்தட்டு மக்களுக்கு மொத்த லைன்ஸ் அஸ் அ ஹோல்னு பண்ணால் பிளட் பேங்க் வச்சுருக்கோம் சென்னையில். அந்த பிளட் பேங்க்கில் நாங்கள் வந்து எந்த ஏழை மக்கள் யாருக்கு வேணாலும் GHலேருந்து எந்த ரிக்வஸ்ட் வந்தாலும் ஃப்ரீயாக தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்கூல்லேருந்து இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் எதினி ஹாஸ்பிட்டல்லேருந்து கேட்கும்போது வி சார்ஜ் ஒரு நாமினல் சார்ஜ். அந்த பிளாஸ்மா பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சார்ஜ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் அவங்களுக்கும் பண்ணுறோம். எஜுகேஷன் என்ன பொறுத்தவரைக்கும் நானே என்னோட டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாயாவது ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்காக கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் நாங்கள் கொடுப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் 12 மாவட்டம் இருக்குது. குறைஞ்சது ஒரு ஒவ்வொரு மாவட்டமும் 10 லட்சம்னு சொல்லும்போது 12 மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பணத்தை நாங்கள் வந்து ஏழைகளுக்கு படிப்புக்காக கொடுக்குறோம். இது மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வேண்டி என்னோட ஸ்லோகனேவும் விங்ஸ்ன்னு தான் பேர். விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டை தான் முதல்ல வச்சுருக்கேன்
3: சார். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இல்லை ஆல் ஓவர் இந்தியான்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட சமூக அமைப்புன்றது நிறைய இருக்கு. இந்த மாதிரி சமூக சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள்னு எண்ணற்ற அமைப்புகள் இருக்கு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தான் உங்களுடைய அந்த லயன்ஸ் அப்படின்றது. இப்போ மற்ற அமைப்புகள்லேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுறீங்க? ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம சொல்கிற
2: எக்ஸாம்பிளுக்கு எந்த அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 100 இயர்ஸுக்கு எந்த அமைப்பும் சொல்ல முடியாது. நீங்கள் உலகத்திலே பார்த்தீங்கன்னா 210 நாடுகளில் இருக்க ஒரே அமைப்பு நாங்கள் தான். வேறு எந்த அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஊரில் இருப்பாங்க, நம்ம ஸ்டேட்டில் இருப்பாங்க, நம்ம கண்ட்ரியில் இருப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸே சிக்காகோவில் தான் இருக்குது. வி ஆர் கேட்டரிங் ஃபார் 210 கண்ட்ரிஸ். 210 கண்ட்ரிஸாக யாருக்கு எந்த விதமான கலாமிட்டிஸ் எந்த ப்ராப்ளம் எந்த இது வந்தாலும் வி ஆர் ஃபஸ்ட் டு கெட் இன் டு தட் ப்ராப்ளம். யுனைடெட் நேஷன்ஸ்ல எங்களுக்கு பெர்மனன்ட் சீட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் இந்தியா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு பெர்மனன்ட் சீட்டுக்கு, எங்களுக்கு பெர்மனன்ட் சீட்டே இருக்கு. வி ஆர் கிவன் சோ மச் இம்பார்ட்டன்ஸ் தேர் இன் யுனைடெட் நேஷன்ஸ்.
1: இப்போ சைல்டு அபியூஸ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்குல்ல சார், சைல்டு அபியூஸ்மெண்ட்னு இல்லை விமன் அபியூஸ்மெண்ட், விமன் ஹராஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சைல்டு வந்து அபியூஸ் பண்ணப்பட்டது, ஒரு குழந்தை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுன்னு ஒரு பெற்றோருக்கு தெரிஞ்ச உடனே அவங்க முதல்ல அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்?
2: இந்த குழந்தை வந்து அபியூஸ் பண்ணிருக்குன்றதே நமக்கு எப்படி தெரியும்னா, நமக்கு ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னு நமக்கு என்ன தெரியும், வீட்டிலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறோம், வென் தே ரிட்டர்ன் பேக் வி நெவர் நோ வாட் ஹஸ் ஹேப்பன்டுன்னு. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது முக்கியம், அது ஹவு வி சுட் டிடெக்ட் தட் சி ஹஸ் பீன் அபியூஸ்டுன்றது ஒரு முக்கியமானது. அதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னா, அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஜுரிஸ் இருக்கும். எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்த்து நமக்கு தெரியும், ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா போச்சு, இப்போ வெளியே வரும்போது மட்டும் அதில் ப்ரூசஸ் இருக்கும், பர்ன்ஸ் இருக்கும், ஏதாவது இருக்கான்னு நம்ம அதை செக் பண்ணணும். முதல்ல குழந்தைய பார்த்தோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதை முதல்ல செக் பண்ணணும். ரெண்டாவது சேஞ்ச் இன் பிஹேவியர், அந்த குழந்தை பிஹேவியரில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு நம்ம அதை வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி குழந்தை வந்து ரிட்டர்னிங் டு ஏர்லியர் பிஹேவியர், இப்போ ஒரு மாதிரி நல்ல இதில் இருந்துக்கிட்டு திரும்ப வருதா வரலையான்னு சொல்லிட்டு அந்த பிஹேவியரல் சேஞ்சையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபியர் ஆஃப் கோயிங் ஹோம்னு இருக்குது, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பயம் மனசுக்குள்ளே வெளியே சொல்ல முடியாத பயம் அந்த குழந்தைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வீடை கூப்பிட்டா வராது, ஸ்கூலில் வெளியே நின்றுட்டு உள்ளே வராது, அது மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் இருப்பாருங்க, தூங்கும்போது உளுக்கி விழுந்து எந்திரிக்கிறது அது இது, இந்த மாதிரி ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸு ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் பெர்ஃபார்ம், ஸ்கூலில் போயிட்டு அந்த குழந்தை என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை படிக்கிறத நிறுத்திடுச்சு அப்போ என்னதுன்னு பார்க்கணும். அதை படிப்புலேயே நாட்டமே இல்லாமல் போகிறது அது என்னதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி. அப்புறம் பர்சனல் ஹைஜீன் இருக்குது பாருங்கள், குளிக்காது, ஒன்றும் செய்யாது, டாய்லெட்டுக்கு போகாது, இது மாதிரி ஒரு சேஞ்ச் இன் பிஹேவியரில் இது இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் இருக்கு பாருங்க, அடை போனால் போட்டு நான் என்ன இது இது உடஞ்சிருமா விழுந்துருமானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம், ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் அதையும் பார்க்கணும். இன்அப்ரோப்ரியேட் செக்ஸுவல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, அந்ததையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது எல்லாம் நம்ம பேரண்ட்ஸை வாட்ச் பண்ணோம்னா வி கேன் டெஃபினெட்லி வாட்ச் தட் சைல்டு ஹஸ் பீன் செக்ஸுவலி அப்யூஸ்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எல்லாம் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமானது. என்னதுன்னா, இப்போ ஒரு குழந்தை ஏதாவது ஒரு அடிபட்டுருக்கு, இது இப்போ நம்ம சொன்ன ஹேபிட்ஸில் ஏதாவது ஒன்று இருக்குன்னு ஒன்று பேரண்ட்ஸ் என்ன செய்வோம்னா, தடாமுடான்னு வி வில் கெட் அப்செட், அது மாதிரி அது அந்த டென்ஷன் அப்படியே காட்டுவோம், அப்படியெல்லாம் காட்டக்கூடாது. வி ஹவ் டு கீப் அவர் காம், முதல்ல குவைட்டாக நம்ம இருக்கணும், அதை வந்து வி ஹவ் டு டேக் இட் காம்லி மைண்டில் வந்து எடுத்துட்டு. செகண்டு, யூ ஹாவ் டு டெல் த சைல்டு தட் யூ ஆர் பிலீவிங் ஹெர் ஆர் ஹிம், எஸ் யூ டெல் ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம் பிலீவிங் யூ, வாட் எவர் யூ டெல் ஐ வில் பிலீவ் யூன்னு சொல்லணும். அட அதை குழந்தை சொல்லும் போதே நான் நம்ப மாட்டேன், நீ உன் பேச்சு கேட்க மாட்டேன், நீ போய் சொல்ற அப்படி இப்படின்னு சொன்னால் சி வில் நெவர் டெல் வாட் ஹஸ் ஹேப்பன் டு ஹர். அந்த இதை பார்க்கணும். அந்த குழந்தை மேல வி மஸ்ட் ஷோ சம் சார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கன்சர்ன், அல்லாட்டி என்ன சொல்லி நினைக்கும் அந்த பிள்ளைன்னா, அப்பா அம்மா யாருமே நம்மளை என்னது நினைச்சு கூட பார்க்கறது இல்லை, தே டோன்ட் கிவ் மீ இம்பார்ட்டன்ஸ் நினைப்பாங்க. வி மஸ்ட் ஷோ தம் சம் சார்ட் ஆஃப் கன்சர்ன் அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் காட்டணும். அந்த பிள்ளையோட என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது, படிப்பில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வி ஹவ் டு டேக் சம் சார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, வி மஸ்ட் ரீஎஷ்யூர் த சைல்டு தட் வி ஆர் வித் யூ, வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன் இஸ் ஹேப்பன், வி ஆர் வித் யூ ஃபார் ஃபியூச்சர் டேஸ், வி ஆர் யூ டோன்ட் பாதர் அபவுட் எனி திங், ஐ டேக் கேர்னு சொல்லி அந்த ரீஅஷ்யூரன்ஸ் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அப்போ தான் வி கேன் செக் தட் அண்ட் ரீஅஷ்யூர் த சைல்டு.
4: தொடர்ந்து நம்ம லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் கவர்னர் பத்மநாபன் பேசுறத கேட்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஸ்மால் பிரேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. The basic idea of being educated in is to learn life skills and become independent in life, whereas these days education has become a medium only for scoring marks. Marks don't decide upon your life. Realize the importance of education and design your future wisely. This public service announcement is produced and brought to you by MOPCRS 107.8 FM.
0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்ம தொடர்ந்து திரு பத்மநாபன் அவர்களுடைய நேர்காணலை கேட்கலாம்.
3: சார், இந்த சைல்டு அபியூசிங் அப்படின்றத பத்தி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சிருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, பா மடியில நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கு. ஒரு பருவ பொண்ணை வெளியே அனுப்பணும்னா அவ்வளோ அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு சின்ன குழந்தை வச்சுட்டுருவங்களே, 4-5 வயசு குழந்தையவே நாங்கள் வெளியே அமைச்சிட்டு வயிற்றுல மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற கதை தான் இருக்கு. சமூகத்தினுடைய இந்த போக்கு, இந்த மாறுதல், இதுக்கு என்ன காரணம்? இது கிட்டத்தட்ட ஒரு சமூக விகாரம் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இன்னும் ஒரு 4-5 வயசு குழந்தையே நம்மளால நம்பி வெளியே அனுப்பல அப்படின்னும் பொழுது, ஏன்னா இதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சோம்னா கட்டாயம் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் நம்ம ஓரளவுக்கு யோசிக்க முடியும். அப்ப இந்த சமூகத்தின் இந்த மாற்றம், இந்த போக்கு, இந்த ஒரு மோசமான சூழ்நிலைக்கு எதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அது பெரிய க்வெஸ்சன் மேடம். நீங்க சொன்னது ஒரு சிம்பிளா கேட்டீங்க. இட் இன்வால்வ்ஸ் எவ்ரிபடி. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன குழந்தை, 4 வயசு குழந்தைய பிசிக்கல் ஹராஸ் பண்றாங்கன்னா இது ஹோல் சொசைட்டியை தான் பிளேம் பண்ணும். ஏன்னா ஹோல் சொசைட்டியில் ஒருத்தன் தப்பு பண்ணா கூட இட் கோஸ் டு ஹோல் சொசைட்டி. அது மாதிரி தான் பெங்களூர்ல கூட இப்போ ஒரு ஸ்கூலில் அது மாதிரி பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி ஷேம்ஃபுல் ஆக்டு. இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இப்போ நார்மலாக என்ன நினைக்கிறாங்கன்னா, வென் அ சைல்ட் இஸ், வென் அ கேர்ள் இஸ் அலோன், இட் இஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை நான் சொல்ல வந்தது மீனிங் என்னன்னா, ஒரு வெளியே ஒரு குழந்தை இருக்குன்னா யாராவது 100ல் ஒருத்தன் வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறான். அந்த ஒரு ஆள் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறதுனால இந்த 99 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி போயிடுது. வென் ஐ ஃபைண்ட் அ சைல்டு, ஐ திங்க் சி இஸ் மை டாட்டர் ஆர் மை கிராண்ட் டாட்டர் ஆர் மை சிஸ்டர் ஆர் மை மதர். பிகாஸ் இந்த 5 இதுலேயும் அவன் பழகி இருந்தாதான் அவனால் வந்து இன்னொரு சைல்டை வந்து திங்க் பண்ணவே முடியாது. எப்படினாலும் இதெல்லாம் ஒண்ணுமே முடியாம அது அந்த சைல்டு வெளியே மிஸ் ஆயிட்டு போயிடுறாங்க. பாருங்க பசங்க, அந்த மாதிரி பசங்கள்ல 1-2 தான் அந்த மைண்ட்ல இருக்குது இது மாதிரி பண்றது. ஸோ யூ கான்ட் சேஞ்ச் தட். ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி, வி கான்ட் யூனோ கீப் ஆன் சேஞ்சிங் எவரிபடி. இட் இஸ் ஒன்லி திங் வி கேன் சேஃப்கார்ட் அவர் சில்ட்ரன். அதை தான் நம்ம பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு. ஆர் வி ஹவ் டு எஜுகேட். எஜுகேஷன் இஸ் நாட் பாசிபிள் நவடேஸ். எல்லாம் வி ஆர் கோயிங் இன் ராங் டைரக்ஷன். இந்த கலாச்சாரம் இருக்கு பாருங்க, ஒரு சாராய கலாச்சாரம்ன்றது இந்தியாவில் வந்துடுச்சு. தே ஆர் திங்கிங் தண்ணி அடிச்சா போதுன்றான். எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போனாலும் தண்ணி அடிக்கணுன்றான், கெட்ட நிகழ்ச்சிக்கு போனாலும் தண்ணி அடிக்கணுன்றான். இந்த இது என்னைக்கு மாறுதோ, என்னைக்கு அவங்க மைண்ட்ல இருந்து போய் எல்லா விமனுமே, நம்ம சிஸ்டர்ஸ், ஒய்ஃபு, அம்மா, குழந்தை, நம்மளோட கிராண்ட் டாட்டர் நினைக்கிறோம்னா அன்னைக்குதான் இந்த சமுதாயம் முன்னேறும் மேடம். அதர்வைஸ் நாட் பாசிபிள்.
1: இன்னொன்று சார், ஏற்கனவே இப்போ மூத்த குடிமக்களுக்கு வந்து நீங்கள் டயாலிசிஸ் அதெல்லாம் 500 ரூபாயிலேயே டயாலிசிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. நீங்கள் இந்த லயன்ஸ் கிளப்பில் இருக்கவங்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருமே வெல் செட்டில்டு, சமூக சேவை செய்யணும்னு தான் வரீங்க இல்லையா? அப்போ வந்து அந்த 500 அப்படிங்கிறது வந்து அந்த 7 அடித்தட்டு மக்களுக்கு பெரிய விஷயம். 500 கூட சில பேருக்கு இன்னும் பெரிய விஷயமா இருக்கு. அப்ப வந்து இந்த 500 ரூபாய் கூட வாங்காம உங்களால டயாலிசிஸ் செய்ய முடியும் இல்லையா?
2: நீங்க எங்கேயாவது யாராவது ஒரு பேஷண்ட் கூட GHக்கு போயிட்டு வாங்க. கவர்மெண்ட் அதனால 500 ரூபாய் இல்லாம பண்ண முடியல. அவன் எப்படி 1000 ரூபாய் செலவு பண்ணிடுவான் ஒரு டயாலிசிஸ்க்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல? அதுவும் ப்ராப்பரா இருக்காது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வட சென்னையில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல 18 பேர் சிக் ஆயிட்டாங்க டயாலிசிஸ் பண்ண உடனே. ஏன்னா அவங்களால வந்து அந்த பெரிஃபரல்ஸ், அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மாற்ற மாட்டாங்க. அப்படி இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணதை இந்த மாற்றி விட்டுறாங்க போல. இல்லாட்டி அந்த கண்டாமினேஷன் எப்படி அந்த 18 பேருக்கு வந்து தேவர் இன் டெத் பெட். ஆல்ரெடி அவங்க வந்து கிட்னி போயிட்டு டெத் பெட்ல இருக்காங்க. நாங்கள் இந்த 500 ரூபாய் வாங்குறது அவங்களுக்கான கிளீன் பண்ணுறோட எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மெடிசன் வாங்குறதுக்கு தான். இல்லாட்டினா எங்க மெஷினரிக்கோ கரண்ட்டுக்கோ ஏசிக்கோ எதுக்குமே நாங்கள் சார்ஜ் வாங்கல. ஈவன் வி ஆர் ஹேவிங் அவர் ஓன் வேன், ஆம்புலன்ஸ் வச்சிருக்கோம், அதில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். we are not charging. இது கூட இல்லைன்னா there won't be any importance attached to this. இதுக்கு மேலேயும் யாராவது பூவர்னு சொன்னா we have a scheme. இப்ப என்னோட குழந்தைக்கு ஏதாவது பர்த்டே அது இதுன்னா I'll donate some 500 or 600 rupees on that day. அங்க கொடுத்துருவோம். அதுல வந்து யாராவது ஏழைகள் வரும்போது அந்த காசை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். We used to give them free of charge. இப் அட் ஆல் நீடட் எங்க கிட்ட வந்து கேட்டாங்கன்னா ஃப்ரீயா பண்ணுவோம். நீங்க விவேகானந்தா டயக்னாஸ்டிக் சென்டர்னு இந்த டிஜி வைஷ்ணவால அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கேனிங் எல்லாமே பண்றோம். யாருக்கு அடிபட்டு என்னது வந்தாலும் இப்ப வந்து சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ ஸ்கேனும் வெளியே பாத்தீங்கன்னா 12,000 ரூபாவை வந்து நாங்க வந்து அங்க 4,000 ரூபாய்க்கு பண்றோம். மூணுல ஒரு பங்கு தான் பண்றோம். அந்த மூணுல ஒரு பங்கு பண்ணாதான் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், அந்த மெஷினரியை கீப் அப் பண்ண முடியும். ரொம்ப காஸ்ட்லி மிஷின்ஸ், அதையெல்லாம் நாங்கள் கீப் அப் பண்ணுறது, அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே 4,000 ரூபாய் தான் வாங்குறோம். லோவஸ்ட் ப்ரைஸ் இன் த வேர்ல்டு. அதை வாங்கிட்டு இதுலயும் வந்து எங்க கவர்னர் கிட்டயோ, எங்க மாதிரி கவர்னர்ஸ் மூணு பேர் சென்னையில இருக்கோம், இவங்க கிட்டயோ இல்லாட்டி இம்பார்ட்டன்ட் ஆளுகிட்டயோ வந்து ரொம்ப போரா இருக்கவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா we used to do them free of cost also. இது மாதிரி எல்லா வகையிலையும் ஏழைகளுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு இருக்கோம். நம்ம ஊர்ல எதுவுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, எதுவுமே ஃப்ரீயாவோ சீப்பா வந்து அதுக்கு மரியாதை இல்லை. அதுக்காக ஒரு நாமினல் காஸ்ட், அவங்க சம்பளம் வர்றதுக்காவது நாங்க பண்ணணும்ன்றது தான் எங்களோட இது. ஹாஸ்பிட்டல்ல ஐ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். அதுல என்னன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்கில்ஸ் டிரான்ஸ்பர் ட்ரைனிங்ன்றது ஒண்ணு தரப்போறோம். இதுல என்ன அதுன்னா டயபெட்டிக் வந்தோடனே ரெட்டினோபத்தி ஸ்பாயில் ஆயிடுது. எல்லாருக்கும் கண்ணில் இருக்க ரெட்டினோ, அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு எல்லா டாக்டர்னாலையும் முடியாது, எல்லா ஆப்தால்மஜிஸ்ட்னாலையும் முடியாது. அதை ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி ஒரு 25 டாக்டர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபண்ட் பண்ணியிருக்கோம் 2 crores. அதை நாளைக்கு வந்து கவர்னர் ரோசியா வந்து திறந்து வைக்கிறார். எங்கள் இன்டர்நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்டும் நாளைக்கு வராரு, அதை திறந்து வைக்கிறோம் சங்கரநேத்ராலயால. இது மாதிரி ஒரு 7-8 ஹாஸ்பிட்டல் நாங்கள் சென்னையில் வச்சுருக்கோம், ப்ளஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கோம். எல்லாமே நாங்கள் கேட்ராக்டுன்றது உலகத்திலிருந்து எல்லா இடத்துலையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு லயன்ஸ் கிளப் ஹெல்ப் பண்ணியிருக்கு. யார் கேட்ராக்டுன்னு பேஷண்ட் வந்தாங்கனாலும் நாங்கள் ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். 1 ரூபாய் கூட சார்ஜ் பண்ணுறதில்ல. ப்ளஸ் டயபெட்டிக்கு என்ன எராடிகேட் பண்ணுற முதல்ல அவங்களுக்கு இருக்கா இல்லையானே கண்டுபிடிச்சு தரோம். எல்லா கேம்ப்லேயும் நாங்கள் முதல்ல அதுதான் டயபெட்டிக் டிடெக்ஷன் கேம்ப் தான் வைப்போம். அது இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுமோ அந்த வகையிலெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டென்டல் கேம்ப்னு நடத்துவோம், அதுலேயும் நாங்கள் எல்லாரையும் பண்ணுறோம். ஜென்ரலாக வாட் எவர் இஸ் பாசிபிள் டு ஹெல்ப் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் கூட மீசில்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது. அந்த மீசில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அவ்வளோ இல்லை. இதே இது சவுத் ஆப்ரிக்காவில், ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த ஆப்ரிக்காவில் எங்கேது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால வி ஆர் நாட் ஓன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் இந்தியா, இட் இஸ் வி ஆர் ஆல் குளோபல் இல்லையா. அதனால் ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபீவர் இருக்குது, சி சிக்னஸ், அந்த அந்த ரிவரில் வர்ற ஒரு டிசீஸ் இருக்குது. அதே மாதிரி ஆப்ரிக்காவில் இந்த மீசில்ஸ் நிறைய நம்மளே ஸ்கூல்ல நிறைய வரும். இப்ப எக்ஸாம் டைத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் மீசில்ஸ் வரும். மீசில்ஸ் டோஸ் போடுறதுக்கு $1 ஆகுது. $1 வந்து நாங்க கொடுக்கறோம், $1 வந்து எங்களுக்கு இன்டர்நேஷனல் இருந்து ஃபண்ட் பண்றாங்க. அதனால எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் மீசில்ஸுக்கு டோஸ் வேணா வி யூஸ் டு நாங்க மீசில்ஸுக்கு எராடிகேட் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: அப்புறம் இந்த இறக்கு முன் உயில் அப்படிங்கறத பத்தி ஒரு முக்கியமானது, அந்த ஒரு பெற்றோர் நல்ல வசதியானவங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 4-5 குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள கண்டிப்பா பின்னாடி பிரச்சனை வரும். உண்மையிலேயே பெற்றோர் மேல அன்பு இருந்தா கூட அவங்க அப்பா நமக்கு உயில் எழுதிட்டாங்களா, யாருக்கு என்ன எழுதியிருக்காங்க, அண்ணனுக்கு என்ன எழுதியிருக்காங்க, தங்கச்சிக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அப்படி இருக்கும்போது அந்த இறக்கு முன் உயில் எழுதாத ரொம்ப வசதியான குடும்பங்கள்ல என்னென்ன சிக்கல்கள் வருது?
2: இது பேசிக்கலாங்க, ஓல்ட் ஏஜ் ஒண்ணுமே இல்லைங்க. எவ்ரி ஒன் ஹேஸ் டு பிகம் என் ஓல்ட் ஏஜ் பர்சன், வெதர் லேடி ஆர் ஜென்ஸ் ஆர் எனிபடி. அதோட இது என்னதுன்னு சொல்லுவாங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் நார்மல் ஹியூமன் லைஃப். எனிபடி ஓர் இஸ் அ சைல்டு நவ் ஹேஸ் டு பிகம் அ ஓல்டு பர்சன் லேட்டர் ஆன் தட் வி மே நாட் பி ஏபிள் டு சி. இப்போ யார் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் தே வில் பிகம் ஓல்டு. அந்த வேர்ல்டில் இருக்கும்போது பீப்புள் சுட் டேக் சம் சட் ஆஃப் கன்சர்ன். எல்லாரையும் அட்லார்ஜ் கவர்மெண்ட் கெனாட் டேக் அட்லார்ஜ். எல்லாரையும் கூப்பிட்டு ஓல்டு பர்சனை கூப்பிட்டு அவங்க வந்து என்ன பென்ஷன் தான் கொடுக்க முடியும், அதுவும் முடியாதவங்களுக்கு. பட் நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் ஓல்டேஜில். அப்படி ஈச் இண்டிவிஜுவல் சுட் சீ தட் தேர் பேரண்ட்ஸ் ஆர் லுக்ட் ஆஃப்டர். அப்படி பண்ணோம்னா இந்த ஓல்டேஜ் இதே வராது. அவங்களுக்குன்னு எத்தனை இருக்குன்னா எவ்வளவோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதில் வந்து பேரமௌண்ட் வந்து மெடிக்கல் ஹெல்ப் தான். அது மெடிக்கல் ஹெல்ப் நார்மலாகவே கிடைக்க மாட்டேன் எல்லாருக்கும். எந்த ஜிஹெச்சில் போய் ஓல்டு பர்சன்ஸ் போய் நின்று பார்க்க முடியும்? தட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்ப், ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. என்னையவே எடுத்துக்கங்க, நான் வந்து இப்போ ஒரு இந்த ஏஜில் இருக்கும்போது நானும் என் ஒய்ஃபு தான் வீட்டில் இருக்கோம். ரெண்டு பேர் தான், எதுக்கு போகிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். நாங்களே பார்த்துக்கணும் எங்களை. குழந்தைங்கன்றது நவ் தேர் லிவிங், ஒன்று ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருக்காரு, டெல்லியில் ஒருத்தர் இருக்காரு. வி ஆர் நவ் லெஃப்ட் அலோன். வி ஹவ் டு ஃபென் ஃபார் அவர் செல்ஃப் ஒன்லி. எது வேணாலும் நாங்கள் ரெண்டு பேர் தான் எங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி லீகல் ஹெல்ப் இல்லை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஹெல்ப் அவங்களுக்கு தெரியாது. வாட் இஸ் டு டூ, வாட் இஸ் நாட் டு டூ, வாட் இஸ் வி ஆர் நாட் சப்போஸ் டு டூன்றது தெரியாது. அப்புறம் மென்டல் ஹெல்ப் இல்லை, தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு பேசுறதுக்கு, இப்போ நம்ம மூணு பேர் நாலு பேர் பேசிக்கிட்டு தான் மனசுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். தனியாக உட்காந்து என்ன பேசுறா? ஒரு இருக்கிறதுலேயே கிரேவஸ்ட் பனிஷ்மெண்ட் என்னன்னா சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டு தான் இருக்கிறதுலேயும் பெரிய பனிஷ்மெண்ட்டு. சாலிட்டரி யாரையோ ஒருத்தனை தனியாக விட்டுருங்க, யாரும் பேசக்கூடாது, ஒன்றும் பண்ணால் அவன் அவ்வளோதான், மென்டல் லைஃப் செத்து போயிடுவான். ஆமாம், அது மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்ப் கொடுக்கணும். அப்புறம் எல்லாம் தெரிஞ்சது ஃபினான்சியல் ஹெல்ப். அது ரொம்ப பெரிய ரிச்சாக இருப்பான், அண்ணா நகரில் பெரிய வீடு, 4 கோடிக்கு வீடு இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு ரூபா இருக்காது. இ டசன்ட் நோ வாட் டு டூ வித் தட் ப்ராப்பர்ட்டி. சில்ட்ரன் எல்லாம் ஃபாரினில் இருப்பாங்க, பணம் அனுப்ப மாட்டான். பட் இ டசன்ட் நோ வாட் டு டூ வித் தட் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி இருக்கிற நேரத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம். அதுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன்னா, இந்த மெடிக்கல்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் நல்ல ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும்போதே ஒரு இன்சூரன்ஸ்ன்னு இருக்கு. தே கேன் கோ ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். பணத்தை சேர்த்து வைக்கிற இன்சூரன்ஸ் வேண்டாம். இறந்து போகிறது யாருக்காவது போகிறது அந்த இன்சூரன்ஸ் இல்லைன்னா கூட மெடிக்கல் இன்சூரன்ஸை போட்டு வச்சிடலாம். ஏதாவது ப்ராப்ளம் மெடிக்கல்னு வரும்போது அட்லீஸ்ட் தோஸ் பீப்புள் வில் கம் அண்ட் கிவ் தம் ஏ ஹெல்பிங் ஹேண்ட். அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபிசிக்கல் ஹெல்ப் தேவைன்னும் போது தே கெனாட் லிவ் எ செக்யூர்டட் லைஃப். எல்லாருக்கூடையும் ஒரு காலனிஸ் மாதிரி இருக்குது. ஒரு ஒரு 100 வீடு 150 வீடாக இருக்கும்போது எல்லாருக்கூடையும் சேர்ந்து பழகிக்கிட்டு இருந்தோம்னா இருக்கும். இல்லை ஒவ்வொருத்தன் ஒரு 4 கிரவுண்டு வீட்டில் இருப்பான், என்ன நடந்ததுன்னு தெரியாது. இறந்து போய் 4 நாள் கழித்து வாசனை வரும்போது தான் தெரியும். அது மாதிரி அவங்கள செக்யூர்டடாக போயிடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது வயசாகிடுச்சுன்னா. ஃபிசிக்கல் ஹெல்ப்பு அது. லீகல்னா அவங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கவர்மெண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கு. ட்ரெயினில் கூட ஹாஃப் டிக்கெட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒன்றுமே முடியாத ஏழைகள்னால் அவங்களுக்கு வந்து மந்த்லி பென்ஷன் தராங்க, ரேஷன் கார்டு அது இது நிறைய தராங்க. அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும், வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியதில்லை அவங்க சீனியர் சிட்டிசன். ஈவன் ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுறது கூட, இப் யூ ஆர் அபவ் 70 யூ ஆர் கிவன் ப்ரிஃபரன்ஸ். 15 நாள் அந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்துடும், அவங்க வந்து அவங்க கேஸை முன்னால் நடத்திடணும். அது மாதிரி இருக்குது. மென்டல் ஹெல்ப்புக்கு ஒரு முக்கியமானது, அது கவுன்சிலிங்க்கு நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோம். வயசானவங்களை பார்த்து கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு, சும்மா அது மாதிரி முதியோர் இல்லம் வச்சுருக்கோம், அதில் வந்து அவங்கள கூப்பிட்டு இருக்க வச்சு அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் எல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸில் தான் முக்கியமானது இந்த வக்கீலுங்க ஹெல்ப் பண்ணுறது. என்னென்னா அவங்களுக்கு பணமே இல்லைன்னும் போது இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அந்த பணம் இல்லாத ஸ்டேஜில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டேட் பேங்க்லேயே இப்போ அந்த இது புதுசாக வந்திருக்கு, ரிவர்ஸ் மார்ட்கேஜ்னு வச்சுருக்கோம். நீங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது, உங்களால் நீங்கள் அதை சேல் பண்ணால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். மார்ட்கேஜ் பண்ணால் வரும், மார்ட்கேஜ் பண்ணோன்னா நீங்கள் பணத்தை கட்டணும் மாதம் மாதம், ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்கு அதிகமாக மார்ட்கேஜ் பண்ண முடியும். இதில் ரிவர்ஸ் மார்ட்கேஜ்னா உங்களை கேர் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி இருக்குது, யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, 1 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கலாம் லோனு. 1 கோடி ரூபாயை வாங்கி அப்படியே அந்த பேங்க்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 100,000 ரூபாய் மாசம் மாசம் உங்களுக்கு வட்டி மட்டும் கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்க கம்ஃபர்டபுளா இருந்துட்டு போலாம். உங்க ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, இதுவும் இருக்கு. லேட்டர் ஆன் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களோட லீகல் ஹேர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த 1 கோடி ரூபாயும் கட்டிட்டு அதை எடுத்துட்டு போலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு வேணும்னு ரொம்ப, ஏன்னா அவங்க அப்பா அவர் ப்ராப்பர்ட்டியா அவர் பணத்தை வச்சு எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டாரு. ஸோ இ சேஃப். இது மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு முதியோர்களுக்கு சொல்லி தரணும். இது மாதிரி ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அதனால உங்க பிள்ளைகளுக்கு என்ன லாபம், உங்களுக்கு லாபம் இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க, அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. தட் டோன்ட் ஃப்ரிட்டர் இட் அவே. இங்க யாருக்கு யாருக்கு விட்டு உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு அதுவும் பண்ணாம இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அதுக்கு அவங்க வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்க குழந்தைகளுக்கும் அது போய் சேரும். இதுதான் முதியோர்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஹெல்ப்.
5: தொடர்ந்து நம்ம லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் கவர்னர் பத்மநாபன் பேசுறத கேட்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஸ்மால் பிரேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லாம் நியூசன்ஸ்ன்னு சொல்றதுன்னே இல்லாம ஆயிப்போச்சு. எது பேசிட்டு இருந்தாலும் ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசிட்டாலோ, இல்ல வாய் தவறு பேசிட்டாலோ, இல்லைன்னா பஸ்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள போட்டுருவேன், நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா ஆயிப்போச்சு. இப்போ அந்த நியூசன்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் நியூசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் சார். இந்த விஷயங்கள்லாம் நியூசன்ஸ் அப்படிங்கிற சட்டத்து கீழே வரும், இதுக்கெல்லாம் நம்ம நியூசன்ஸுக்காக அப்ளை பண்ணலாம், இவங்களுக்கு இவங்கள நம்ம ஒருத்தவங்களை எதிர்த்து நம்ம சட்டம் அப்ளை பண்ணோன்னா, அப்பீல் பண்ணோன்னா, அவங்க இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்கள நியூசன்ஸாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு எதுக்கெல்லாம் சொல்லலாம் சார்?
1: நியூசன்ஸ்ன்றது ஒரு ப்ராட் வேர்டுங்க. அதை வந்து ரெண்டு தான் பிரிக்கலாம், ஒன்று ப்ரைவேட் நியூசன்ஸ், ஒன்று பப்ளிக் நியூசன்ஸ். ப்ரைவேட் நியூசன்ஸ்னால் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்கீங்க, நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்கீங்க, நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னோடது, இந்த இதில் இப்படி தான் இருக்கணும், ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆணி அடித்தார்னா அது நியூசன்ஸ். You have already told him. He has agreed to agree for that. ஆனால் அவர் உங்களை மதிக்காமல் அதை பண்ணுறார். அது அதே இது ஒரு இன்னொரு அவங்களுக்கு என்ன நியூசன்ஸ்னா, நீங்கள் அந்த வீடு இருக்கோம், முன்னால் பாதை அதில் இருக்கோம், நீங்கள் இதில் போகக்கூடாது, நீங்கள் உங்கள் காரை நிறுத்தி வச்சுட்ருப்பீங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பின்னால் தான் யூஸ் பண்ணணும்னா அது நியூசன்ஸ். யூ ஆர் கிவிங் டு தம், உங்களுக்கு வீடுன்றது வாடகை கொடுத்துட்டீங்க, இது வந்து ப்ரைவேட் நியூசன்ஸ். இது அதே மாதிரி உங்கள் வீட்டு முன்னால் யாராவது எதையாவது மண்ணை கொட்டி வச்சாங்களோ, கல்லை கொட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கட்டியிருப்போம், அவங்க வீட்டை விட்டு நம்ம வீட்டில் முன்னால் கொட்டி வச்சுருப்பான், அது ஒரு நியூசன்ஸ். இது மாதிரி யாரோட பர்சனல் ரைட்டை வந்து நம்ம இன்ஃப்ரிஞ்ச் பண்ணோம்னா தட் இஸ் அ நியூசன்ஸ் டு தம். அது மாதிரி நம்ம பண்ணுறவங்களுக்கு நம்ம பண்ணுறோன்னு சொல்லிக்குவாங்க, அவங்களுக்கு யாருக்கு நியூசன்ஸாக தெரியுதோ அவங்க நியூசன்ஸ் கேஸு ஃபைல் பண்ணலாம். இதே இன்னொன்று இருக்குன்னா பப்ளிக் நியூசன்ஸ். எப்படின்னா இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம், எவ்வளோ ரோடு இருக்க இருக்கமான பிளாக் பண்ணி விட்டுருவான், என்னடான்னா கட்சி கூட்டம் நடக்குதுங்க அப்படின்னு. இட்ஸ் அ நியூசன்ஸ் டு அஸ். ஏன்னா இது அந்த ரோடை விட்டோம்னா நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி வரணும் வெயிலில், நம்மகிட்ட பணம் இல்லாமல் இருக்கும், வண்டி இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் இட்ஸ் இஸ் அ நியூசன்ஸ். ஏன்னா அதை வந்து நம்ம வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக போடணும். அதோட மெயின் கேஸ் இப்போ நீங்கள் சென்னையில் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் ராமசாமி இதை பார்த்துருப்பீங்க, அவர் என்ன கேஸ் போட்டிருக்காரு சொல்லுங்க? ஹோர்டிங்ஸ் வைக்க கூடாது. ஹோர்டிங்ஸ் வந்து இட் இஸ் கிவிங் டெஃபினட்டா, இது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் சொல்லலாம், பிரைவேட் நியூசன்ஸ் சொல்லலாம். நான் காலேஜுக்கு வரும்போது அந்த இடத்துல எனக்கு அவங்க சொல்லி விட்டாங்க, அந்த போலீஸ் பூத் இருக்குங்கன்னு, அந்த போலீஸ் பூத்துல லெப்ட்ல திரும்புங்க உள்ள வந்துடலான்னு, அந்த இடத்துல ஒரு ஹோர்டிங்கை வச்சு மறைச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம நேரா போயிடுவேன், நேரா போயிட்டுன்னா இப்ப திரும்ப ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும், இட்ஸ் அ நியூசன்ஸ். இதையெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. சூப்பர் ஹைகோர்ட்டு ஆர்டரே கொடுத்துருக்கு, பட் தே ஆர் நாட் ஃபாலோயிங் இட். அதை அவரே கிழிச்சு இப்போ அவர் ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்கார். இதுதான் நியூசன்ஸ்ன்றதோட நட்ஸில்.
2: இது தொடர்பாகவே இன்னொரு கேள்வி, இப்போ இந்த மாதிரி நியூசன்ஸ் தொடர்பாக கேஸ் போடுறது அவர் டிராஃபிக் ராமசாமி பற்றியெல்லாம் நம்ம சொன்னோம், ஆனால் பொதுமக்கள் கிட்ட இன்னும் அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வரல. தங்களுடைய உரிமை என்ன? ஒருத்தன் பேனர் வச்சானா எனக்கு அது தொல்லையா இருக்குன்னு சொன்னா நான் வந்து அவன் பேர்ல கேஸ் போடலாம் அப்படின்றது இருக்கு. ஆனா இன்னைக்கு சராசரி மக்கள் கிட்ட வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. நம்ம ஒரு டிக்கெட் வாங்க போறோம், அவன் 5 ரூபான்னா கரெக்டா அந்த 5 ரூபா தான் கொடுக்கணும், நம்ம அதை எடுத்துட்டு போவோம்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அந்த நேரம் நம்ம கிட்ட ஒரு 50 ரூபா கூட இருக்கலாம், ஒரு அவசர தேவையா நம்ம வந்திருப்போம், அதை கொடுக்கலன்னு சொன்னா நாம அவன் பேர்ல வந்து கேஸ் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா அவன் வந்து சர்வீஸ் பண்ணணும் பப்ளிக், அது பண்ணல. ஆனா இது போன்ற இந்த அவேர்னஸ் வந்து ரொம்பவே குறைவா இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் ஆக்ட்ன்றதை நம்ம கிட்ட வந்து அந்த அவேர்னஸே ரொம்ப வந்து கம்மியாக இருக்கு. ஸோ அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவது எப்படி நீங்க நினைக்கிறீங்க?
1: அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு டிவி ப்ரோக்ராம்ல ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிக்கிட்டே தான், பட்ஜெத்து அந்த இதுன்னு சொல்லிட்டு அண்டோலனே வச்சிருக்காங்க, எல்லா கன்சியூமருக்கும் சொல்லித்தராங்க. உங்களுக்கு டெஃபிசியன்சி ஆஃப் சர்வீஸ் இருக்கு, உங்களுக்கு நீங்க கொடுக்குற பணத்துக்கு அவன் வந்து சர்வீஸ் பண்ணலன்னு யூ கேன் கோ அகெயின்ஸ்ட் ஹிம். இதை வந்து யார் பார்க்குறா, முதல்ல யார் ஃபாலோ பண்ணுறா, அது முக்கியமானது. அதுக்கு எஜுகேஷன் ஒரு முக்கியமானது. எஜுகேஷனுக்கு மேலே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கவர்மெண்ட் வந்து நம்ம கன்சியூமருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இது நடக்கிறதில்ல, அதனால பயந்துக்கிறாங்க. தே கெனாட் இண்டிவிஜுவல் போயிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனையோ பெரிய ஆளுகளையோ எதிர்த்து பண்ணுறதுக்கு பயந்துக்கிறாங்க. இன்றைக்கி அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிராஃபிக் ராமசாமி தான். அதை பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் கொஞ்சமாக தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அது நல்லதுதான்னு, பட் அந்த நல்லதை கூட சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஏதாவது ஆயிடுமோ, நம்ம வீட்டுக்கு போ

0: முடியாத ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த ஒரு ஐடியா ஃப்ரம் த மைண்ட் சுட் பி ரிமூவ்டு. எல்லாரும் அவங்கவுங்க கடமை என்னன்னு பார்க்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னால் டியூட்டிஸ்னு ஒன்று இருக்கு, டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் த கண்ட்ரி. அந்த டியூட்டிஸ் என்னதுன்றது அவங்க யாரும் பார்த்துக்கிறது இல்லை. இட் இஸ் மை டியூட்டின்னு சொல்லணும். வென் சம்மன் டூயிங், அது 50 ரூபா கொடுத்துருக்கவங்ககிட்ட 5 ரூபா சில்லறை கொடுத்தா தான் டிக்கெட் கொடுக்கணும். அவனுக்கு டியூட்டி அது இல்லை, அவன் டியூட்டி அவன் 5 ரூபா ரிட்டர்ன் பண்ணுறது தான். அதை பண்ணலைன்னும் போது தான் இவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவன் டியூட்டியே பண்ணணும், அவங்க ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. டியூட்டியை யாரும் பண்ணுறதில்லை இந்தியா. இந்தியாவில் இன்னும் அதுக்கு என்னன்னு சொன்னோம்னா, அவனுக்கும் எஜுகேஷன் தான். அவன் வந்து வேணும் அவன் நினைக்கிறான் பி ஆல் எண்ட் ஆல், நான் தான் வச்சது சட்டம்னு நினைக்கிறான். அந்த சட்டத்தை அப்படி இல்லை, அவனுக்கு வந்து தெரியப்படுத்தணும். யார் தெரியப்படுத்த முடியும்? பெரிய ஆளுக்கு தான் தெரியப்படுத்த முடியும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சகாயம் ஐஏஎஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அந்த கிரனைட் கேசஸில் கவர்மெண்ட் என்ன தான் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. இவங்களே ப்ரைவேட்டாக தனியாக ஒரு ஆள் நின்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு ஈ சுட் ஒன்லி ட்ரை த கேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. 9வது வாரமாக 10வது வாரமாக பண்ணிட்டு இஸ் ட்ரைங் டு பிரிங் அவுட் த ட்ரூத் அவுட். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு.
1: இந்த சட்ட தொடர்பாக எங்களுக்கு இன்னொரு கேள்வி சார். அடிக்கடி நாங்கள் பேப்பரில் பார்ப்போம், நீதிபதியில் இந்த சுமோட்டோ போட்டனர், சுமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுமோட்டோ அப்படின்ற அந்த சட்ட பிரிவில் என்ன இருக்கு, அதை வந்து எப்படி செயல்படுத்துறாங்க, யாரெல்லாம் அதை செயல்படுத்த முடியும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
0: சுமோட்டோன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு பயந்துக்கிறீங்க, உங்களால் சொல்ல முடியல. அந்த பக்கம் ஒரு ஜட்ஜு போகிறார், அவர் பார்க்குறாரு இந்த அட்ராசிட்டிஸ் நடக்கிறது. அவர் அப்படியே அதை ஒன்றுமே காக்னிசன்ட்ல எடுத்துக்கலன்னா இது வந்து அவர் ஜட்ஜா இருந்த பிரயோஜனம் இல்லை. அவர் ஒரு நல்ல நீதிபதினு என்ன செய்வார்னா, நேராக கோர்ட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு யூ ஃபைல் எ கேஸ் அகேன்ஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கம்ப்ளைனண்டா இருக்கலாம். அதுதான் சுயமோட்டாவா எடுக்கிறது, நம்மளேவும் தன்னிச்சையா எடுக்கிறது.
2: கொடுக்கலனாலும்
0: இதே மாதிரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள்
2: வேணா
0: தானா முன் வந்து அந்த நியூடெல்லி ஸ்டேஷன்ல ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு போனார். போகும்போது அவருக்கு வந்து ரிசர்வேஷன் கவுண்டர்ல எல்லாமே இருக்கு, ரிசர்வேஷன் அந்த இதுல. பட் ஹி வாஸ் நாட் அலவுட் டு கோ இன்சைட். அவர் என்ன பண்ணாரு, அவங்க அசிஸ்டன்ட் எப்பவுமே ஹைகோர்ட் ஜட்ஜு போகும்போது அவங்களோட அசிஸ்டன்ட் பிஏ எல்லாரும் போவாங்க. உடனே அவர் ஸ்டேஷன் சூப்பரண்டை கூப்பிட்டு, ஐ ஆம் கோயிங் டு ஹாவ் மை செஷன்ஸ் ஹியர், யூ மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு உடனே அங்கேயே ஒரு டேபிள் சேரை போட்டு ஈ ஸ்டார்டட் இஸ் இன்வெஸ்டிகேஷன் தேர் இட் செல்ஃப். And our, he found out that it was wrong by the railway department. He has punished them. அவர் எங்க இருந்தாலும் ஜட்ஜு தான், நைட்ல வீட்டில் இருந்தாலும் ஜட்ஜு தான், உட்கார்ந்து இருந்தாலும் ஜட்ஜு தான், தூங்கிட்டு இருந்தாலும் ஜட்ஜு தான். அவர் வந்து எங்க இருந்தாலும் he can exercise his power. அது வந்து இன்னைக்கு தான் கோர்ட்டு 5:30 வரைக்கும் தான் ஜட்ஜ் எல்லாம் இல்லை. நேற்று பார்த்துருப்பீங்க, ஒரு மினிஸ்டர் வந்து எக்ஸ் மினிஸ்டர் திருநெல்வேலியில 1:30 அவர் வீட்டில் கூப்பிட்டு போய் தான் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. அதனால தே கேன் டூ ஆல்வேஸ் தே ஆர் ஜட்ஜ். ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தே ஆர் கால் ஜட்ஜஸ் ஒன்லி. ஜட்ஜஸ் போட்டு ரிட்டையர்ட்னு இதாக போடுவாங்க. பட் வேற ஏதாவது கமிஷனாக அது இது கொடுக்கும்போது தே டேக் அப் தட் நீதிபதி பவர் வந்துடும் அவங்களுக்கு.
3: பெண்களுக்கு எதிராக ஆண்களுடைய செயல்பாடுகள் அலுவலகங்களையும் சாலையோரங்களையும் மிகுதியாக இருக்கு, போக்குவரத்து இதிலெல்லாம். அது வந்து இப்போ வந்து எல்லாருமே படிக்கிறாங்க, பெண்களும் நல்லா படிக்கிறாங்க, ஆண்களும் படிக்கிறாங்க, அடித்தட்டு மக்கள் கூட கஷ்டப்பட்டு எப்படியாவது பசங்களை படிக்க வச்சுறாங்க. அப்படி இருந்து கூட இந்த பெண்களுக்கு எதிரான ஆண்களுடைய மோசமான செயல்பாடுகள் இன்னும் மாறலை சார். அது படிச்சிருந்தாலும் மாறல, படிக்காதவங்க கிட்ட அதிகமாக தெரியுது, படிக்கிறவங்க கிட்டயும் அந்த போக்கு இருக்கு. இதுக்கு வந்து ஏதாவது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா? நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது எவ்வளோ தூரம் அதுக்கு வந்து சரியான ஒரு வரவேற்பு இருக்குன்னு தெரியல. அது அதே மாதிரி தான், நாங்கள் இப்படி தான் இருப்போம், இது என்ன பெருசாக என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற மாதிரியான போக்கு சில ஆண்கள் கிட்ட இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லுவாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அதுலன்னா ஒர்க் பிளேஸில் இருக்கு, ஆஃபீஸில் இருக்கு, ஸ்கூல்ஸில் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கு. இது வந்து வேற எவர் யூ ஒர்க், ஈவன் ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர்கிட்ட இருக்கு. என்ன வெறும் லேடி போயிட்டு யாராமே இல்லாத ஒரு தனியார் ஆள் இருந்தனா தெர் இஸ் ஹராஸ்மெண்ட் தேர், லாட் ஆஃப் இது இருக்கு. இதில் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பார்க்கணுன்னா ஒர்க் பிளேஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் நிறைய பார்க்கலாம். ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸுக்கேவும் ஹராஸ்மெண்ட் இருக்கு. அந்த பிரின்ஸிபால் யாரோ ஒரு மென் இருந்தாலோ எதா இருந்தாலோ அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் வந்து நீங்கள் சிந்தாதிரிப்பேட்டை அங்கங்கே பொண்ணு ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸ் இருக்கும், அதுக்குள்ள நாலு பொம்பளைங்க நடுவில் ஒரு ஆள் இருப்பார். இது மாதிரி இருக்க இடத்துலலாம் இது வந்து நம்மளோட ஏழ்மையை தான் நம்ம தப்பாக சொல்லிக்கணும். ஏன்னா இது ஏன் அங்கே போய் அங்கே ஒர்க் பண்ணணும்? ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ஆக்குபேஷனில் அது மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துல வந்து வேணே தன்னிச்சு அது செய்வாங்க, அது மாதிரி இது மாதிரி ஹராஸ் பண்ணுவாங்க. இது எல்லாம் நம்ம வந்து பெண்கள் தான் அவங்கள வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்டினன்ஸு, ரொம்ப சட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை போலீஸ்க்கு 100 ஃபோன் பண்ணால் போதும், அடுத்த நிமிஷம் எல்லாமே நார்மல் ஆகிடும். ஆனால் அந்த 100 ஃபோன் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம அங்கேயே வேலை செய்யணுமே என்ன பண்ணுறதுன்ற பயம் மனசுக்குள்ளே வந்துடுது. அந்த எண்ணங்கள் வந்தாலே நம்ம வந்து அதை பொறுத்துக்கிட்டு போயிடுறோம். ஸ்கூல்லையும் பிள்ளைகளுக்கு அப்படி தான், என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்தாலும் அதை வெளியே சொல்ல மாட்டேங்குது. நாளைக்கு நம்ம வரணும் போகணும், இந்த இதை நம்ம அடக்கி வச்சே நம்ம வாழ்ந்துட்டோம். பொம்பளைங்கன்னா எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், நமக்கு நாமளே வச்சுக்கிட்டு அது அதை என்னைக்கு அவங்க வெளியே கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு தான் தே கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் மித். அப்போ வந்தால் தான் நம்மளுக்குன்னு தெரியும், நமக்கு வி ஹவ் காட் ஈக்குவல் ரைட்ஸ். அதை நம்ம ஏன் விட்டு தரணும்? அவனுக்கு என்ன சம்பளம், வேலை செய்கிறோம், இந்த கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் வேலை செய்கிறோம், போய்கிட்டே இருக்கோம். இந்த கலாச்சாரங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு புது கலாச்சாரம் நம்ம இதில் வந்து ஃபாரின்ல இருந்து மோகம் இறங்கி இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் அவங்க இங்கே நம்ம நைட்டில் இங்கே இருக்கும்போது அங்கே பகலில் இருக்கு, அதனால சீப் லேபர் இந்தியாவில் தான் கிடைக்குதுன்ட்டு எல்லாரும் இங்கே என்கேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் நைட் எல்லாம் அந்த டைட்டில் பார்க்குள்ளேயும் அங்கே எங்கே போனீங்கன்னா இட்ஸ் அவசம். நீங்கள் யூ கான்ட் இமேஜின் வாட் ஆர் ஆல் தி திங்ஸ். இதுக்கு பெண்களும் உடந்தையாக இருக்காங்கன்றது தான் எனக்கு கஷ்டமான ஒரு இது, சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ஆனாலும் சொல்ல வேண்டிய தருணம் என்னது, ஏன்னா அந்த டைடல் பார்க்ல அந்த சிவரேஜ் போர்டு கிளீன் பண்ணும் போது டன்னு கணக்கில் காண்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இது யார் யூஸ் பண்ண முடியும்? பெண்கள் அவங்களோட துணை இல்லாமல் அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. படிப்பறிவு ஏற ஏற அவங்க வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஈஸியாக எடுக்காதவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இதுதான் நீ கலாச்சாரம் மாறிக்கிட்டே வருது. இதை வந்து எஜுகேஷன் இல்லாமல் அதை சரி பண்ணவே முடியாதுங்க. யூ ஹாவ் டு எஜுகேட் போத் த சைடு. பெண்களையும் எஜுகேட் பண்ணும், ஆண்களையும் எஜுகேட் பண்ணும். இவங்க இடம் கொடுக்காமல் அந்த ஹராஸ்மெண்ட் நடக்காது. அப்படியே நடந்தாலும் ஒருத்தங்க வந்து வெளியே நின்று வந்து ஒரு 100 ஃபோன் பண்ணால் போதும், எவ்ரி திங் வில் பி நார்மல். அந்த கம்பெனியே மூடிடலாம் நம்ம. அது யார் செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். செய்ய மாட்டேன்றாங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கும் தேவை, பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் எல்லாத்துக்கும், எல்லாரும் வந்து இட் இஸ் நம்மளோட சொல்யூஷன் பாக்கணும். ஒரு குழந்தை போச்சுன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்க கூடாது, அதை வந்து நம்ம அவரோட டியூட்டின்னு பாக்கணும். அந்த பிள்ளைய சேஃபா கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுறது. நம்ம குழந்தைய விட்டா விட்டு போமா? நம்ம எவ்வளவு நீங்க பேரண்ட்ஸ பாக்கலாம், இங்க வந்து கார்ல விடுவாங்க, அவங்க விட்டுட்டு போவாங்க அவங்க குழந்தைய. ஆனால் அடுத்த குழந்தைய பற்றி பாதரே பண்ண மாட்டான். 12 பிரசிடெண்டாக இருந்தேன் SBY ஸ்கூலுக்கு, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு. ஈவன் நோ நான் டெய்லி போய் காலையில் டிராஃபிக் பார்ப்பேன். இங்கே எல்கேஜி பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அந்த வேனில் இறக்கி விடுவான். அந்த வேன்காரன் அவன் குழந்தைங்கள தான் பார்ப்பான். அடுத்த வேன்லேருந்து வர குழந்தைய இஸ் நாட் பாதர்ட், யூ வில் கோ புர்ருன்னு போய்கிட்டு இருப்பான். ஒரு குழந்தை போகுதுன்னு பார்க்க மாட்டான். அப்பா அம்மாவும் அதுதான், அவன் குழந்தைய விட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே தான் எனக்கு பார்ப்பான், அது சேஃபாக போகணும்னு பார்ப்பான். இது என்னைக்கு வந்து எல்லா குழந்தையும் நம்ம குழந்தைங்க, இந்த குழந்தைகளெல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கணும்னு எண்ணம் வரும்போது தான் அவனுக்கு அந்த இது வரும். இல்லையே மாரல் ஸ்டடிஸ்ன்றது எடுத்துட்டோமே நம்ம, இப்போ எதுவுமே இல்லையே. அங்கே இங்கே என்ன வச்சுருக்கோம்னா டக் ஷாப் வச்சுருக்கோம், அது இது வச்சுருக்கோம். அவங்க வீட்டில் 1000 சும்மா மாணவரே கிடக்கு, எங்கே வேணால் கிடக்குது. அதை எடுத்துகிட்டு வருது, அது கடையில் வந்து எது எது ஐஸ்கிரீம் சாப்பிடணுமோ அதை சாப்பிடக்கூடாதோ எல்லாத்தையும் அங்கே தான் சாப்பிட்றாங்க. என்ன கெட்டு போயிட்டு இருக்க உலகம். 12 பையன் பியர் சாப்பிட்றான், 12 பொண்ணு பியர் சாப்பிடுது. அவங்க கலாச்சாரம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஜாலியாக எக்ஸாம் முடிஞ்சிருச்சு வில் செலிப்ரேட்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு பியர் வாங்கி குடிக்கிறாங்க. இது யார் சொல்லி கொடுத்தது? இந்த சினிமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. வில் கோ, வில் பூஸ், வில் என்ஜாய், வில் டூ, வில் டான்ஸ்ன்னு சொல்லி. அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் யாரும் அப்பா அம்மா சொல்லி தரல, அவங்க கூட இருக்கல. ஒவ்வொருத்தங்களுக்கு 2 ஃபோனை கொடுத்துருக்காங்க, 2 நெட்டை கொடுத்துருக்காங்க. நெட்டில் ஏதாவது ஒன்று நல்லது சொல்லுங்க, நிறைய நல்லது இருக்கு. ஹவ் யூ ஃபில்டர்? அதை பாருங்க நீங்க, எந்த ஒரு சைட்டை எடுத்துக்கங்க, எதை வேணா எடுத்துக்கங்க, யூ கோ தர் யூ வில் ஃபைண்ட் 50% அன்வான்ட் தான் இருக்கும். அதில் 10% தான் நீங்க தேடி போனாதான் அந்த 10%ல கிடைக்கும். இந்த இதை இந்த அஞ்சு பக்கத்தை நான் எடுக்கிறதுக்கு ஒரு 2 hours செலவு பண்ணேன். ஸ்டில் ஐ குட் கோ டு த ராங் சைட்ஸ் ஓன்லி. எல்லாமே ஹராஸ்மெண்ட், உமன் ஹராஸ்மெண்ட் எடுத்த வேற இதுதான் வருது. நமக்கு தேவையானது வரவே மாட்டேங்குது. எஜுகேட் பண்றது எதுவுமே வரல. சம்திங் டிஃப்ரெண்ட் தான் வருது. அதுல வந்து இந்த பிள்ளைகள்லாம் தி கோ வேவேர்ட், தி டோன்ட் திங்க் இதுதான் நமக்கு தேவை, இது தேவையில்லை அப்படின்னு இல்லை. ஏன்னா அந்த ஏஜ் இன்ஃபேச்சுவேஷன் அந்த இதுல எல்லாமே அந்த இடத்துல நீங்க பேரண்ட்ஸ் சொல்றத கேட்காதுங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா என்னோட பையனையே நான் சொல்லுவேன். பெரிய பையன் வந்து நல்லா படிக்கிற பையன், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான். ஸோ இஸ்கோட் அரௌண்ட் 95%. அப்போ சிட்னி யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சு நவ் இஸ் ஓகே. அடுத்த பையனை காலேஜில் படிக்கும்போது மென்டாலிட்டி என்ன ஆகி போச்சுன்னா, நான் வந்து ஒரு 4-5 ஆஃபீஸ் சென்னையில் வச்சுருக்கேன், அட்வொகேட் ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நமக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு என் பையனை, செகண்ட் பையனை நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். பட்டு வீட்டில் இருக்கவங்க மைண்டு, என் ஒய்ஃபோட மைண்டு எல்லாம் அண்ணனை மாதிரி ஏதாவது இன்ஜினியரிங்கு போயிடணும், குவைட்டாக 50,000 ரூபா சம்பளம் வரணும், 60,000 ரூபா சம்பளம் வரணும், அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போகணுன்னு தான் பார்க்குறாங்க. ஸோ ஐ வாண்டட் டு டிவியேட் ஃப்ரம் தேர் அண்ட் இங்கே லா படிக்க வைக்கணும்னா எனக்கு அவ்வளோ எதிர்ப்பு. என் பையன்கிட்ட இருந்து ஒழுங்காகவே படிக்க மாட்டான், எக்ஸாமுக்கு போக மாட்டான். நான் கூடவே இருந்து அவனை படிக்க வச்சு அவனை எக்ஸாமுக்கெல்லாம் கூட கூப்பிட்டு போவேன். அப்போவும் 2 exam போக மாட்டான். திரும்ப அரியர்ஸ் இருக்கும், திரும்ப அந்த அரியர்ஸு கூப்பிட்டு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு இன்னைக்கு அந்த வைஸ் சான்சலர் வந்து என்னோட கிளாஸ்மேட்டு இப்போ இருக்கவர் வணங்காமடின்னு. இன்டர்வியூக்கு போகும்போதே அவர் என் பையன்கிட்ட, நானும் என் ஒய்ஃப் என் பையன் போயிருந்தோம். இன்டர்வியூவில் அவர் என்ன சொன்னார், தம்பி ஹவவர் லாவில் சேர்ந்துட்டு உங்கள் அப்பா மாதிரி நீ ஆகணும்னு சொன்னார் அவங்ககிட்ட. நான் வந்து அவங்ககிட்ட, ஏன் சார் நான் வந்து இவங்ககிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்னா, அங்கிள் மாதிரி ஆகணும், வைஸ் சான்சலர் லெவலுக்கு வரணும்டா நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா அது இல்லை சார், என்ன மாதிரி நான் ஆயிடலாம், யார் வேணால் ஆயிடலாம், ஆனால் உங்களை மாதிரி ஆக முடியாது சார், அதனால உங்களை மாதிரி ஆகணும்னு சொன்னார். இதை நான் ஏன் சொன்னேன்னா, அந்த அஸ் அ பேரண்ட் ஐ ஹவ் டேக்கன் சோ மச் பெயின் டு மோல்ட் ஹிம் டு தட் லெவல். கொண்டாந்து அவனை லாவை முடிக்க வச்சு அப்போ என்ரோல் பண்ணி அப்புறம் வந்து இப்போ டெல்லியில் கொண்டு போய் வச்சுருக்கேன். டெல்லியில் கொண்டு போய் எவ்ரி வீக் ஐ யூஸ் டு கோ டு டெல்லி அண்ட் மேக் ஷுர் இஸ் கம்ஃபர்டபுள் தேர். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த தொழிலோட பிடிப்பு வருது. தொழிலோட பிடிப்பில் இப்போ நான் அன்னைக்கு போயிட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போயிட்டு வந்தோடனே நம்ம அப்பானால அங்கேருந்துட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூட பேச முடியுது, இந்த செக்ரட்டரியை பேச முடியுது, இந்த எல்லாமே இஸ் திங்கிங். இதுக்கு வந்து இந்த படிப்பு தான் முக்கியம். ஒரு இன்ஜினியராக இருந்தால் யாரையும் பார்க்க முடியாது, ராம் ஜெத்மலானி கூட பேச முடியாது, வேற எந்த பெரிய ஆளு கூடயும் போய் பேச முடியாது. கபில் சிபால் கூட பேசணும்னா அஸ் அட்வொகேட் வி கேன் கோ அண்ட் டாக் டு ஹிம். ஒரு இன்ஜினியர்னால பேச முடியாது, வேற யாருனாலையும் பேச முடியாது, டாக்டர்னால பேச முடியாது. இந்த ஒரே ஒரு ப்ரொஃபஷனால தான் பேச முடியும். ஈவன் நவ் ஒரு போலீஸ்காரங்க கிட்ட யாருக்கிட்டையும் ஒரு பெண் வழக்கறிஞரோ இல்லாட்டி ஆண் வழக்கறிஞரோ போய் ரொம்ப தைரியமாக பேசுவோம். பெண்கள்லாம் வந்து இன்னும் இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்னோட ஈகர்னஸ்ன்னு சொல்லலாம், ஒவ்வொரு பெண்களும் சட்டத்தை படிக்கணும். தே சுட் நோ த ரைட், தே சுட் நோ சம் ஒன்ஸ் ரைட். இதை வந்து இவங்க தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு 10-20 பெண்கள் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் விமன். அது மாதிரி நிறைய பேர் பேரை சொல்லலாம், ரொம்ப பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க, வேற பெண்களுக்கு என்னென்ன அநீதி இழைச்சாலும் அவங்க வந்து பாத்துக்கிறாங்க. அதுக்கு இந்த படிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். இது எல்லாரும் படிக்கணும்.
2: இப்ப நீங்க சொல்றத பாக்கும்பொழுது நம்ம அடிப்படை கல்வியிலேயே சட்டம் பற்றிய அறிவு கூட நாம சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம இது ஒரு பொதுவான அறிவு தான், அது மட்டும் இல்ல ரொம்ப தேவையான ஒரு அறிவும் கூட. அப்போ நம்ம கல்வி நிலையிலேயே, அதாவது இந்த பள்ளி கல்வின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸ்கூல் எஜுகேஷன்லயே இந்த சட்ட கல்வி குறித்த அந்த அறிவு வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா?
0: அது ஜென்ரலா சொல்லி கொடுத்தாங்க எல்லாருக்கும் இருக்கு. சிவிக்ல இருக்கு, சிவிக்ஸ்ல வந்து எல்லா பிள்ளைகளுக்கு என்னென்ன நடந்துக்கணும்னு இருக்கு. ஆனா தட் வில் நாட் சஃபைஸ். ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஜாப் ஓரியன்ட் ஸ்டடிஸ் தான் இன்னும் வச்சுட்டு இருக்கோம் இந்தியாவில். ஒரு சிவில் இன்ஜினியர்னா சிவில் இன்ஜினியர் வேலை கிடைக்கும் அவனுக்கு, ஆனா பிஏ படிச்சா ஒரு வேலையும் கிடைக்காது. அப்படி இடத்துல பிஎல் படிக்கலாம். அதே டைம் தான் பிஎல் படிச்சா அட்லீஸ்ட் தே வில் கோ அஸ் அட்வொகேட். இது அதே பிஎல் இருக்கிறது தான் இதுலயும் படிக்கிறோம், எல்லாத்தையுமே படிக்கிறோம். பட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அந்த பிஎல்னு ஒரு ஒரு படிப்பை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கார்ல ஒரு ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டீங்கன்னா போலீஸ்காரன்ல இருந்து யாரு வந்தாலும் தே வில் ஹாவ் செகண்ட் தாட் டு டாக் டு தம். இது வந்து இவங்க வேற டிஃப்ரெண்ட் டைப். எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும், அவங்க கிட்ட யாரு வேணா போய் ஒரு ஹூலிகன் போய் பேசிடலாம். அதே ஒரு அட்வொகேட் லேடி கிட்ட போய் யாருமே தைரியமா பேச முடியாது. அவன் ஐஜினா கூட கொஞ்சம் பயப்படுவான் பேசுறதுக்கு, வேண்டாம் சி நோஸ் எவ்ரி திங்னு. இது வந்து எதை காட்டுதுன்னா படிப்பா இருந்தாலும் அந்த ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு, அட்வொகேட்டுன்ற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. எங்களுக்குன்னு நம்பர் இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்களுக்கு பின்னால நிக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரு நாள்ல வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு நேற்று பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டில் போய் தகராறு பண்ணாங்க. அவர் வீட்டுக்கு முன்னால போய் தகராறு பண்ணாங்க. தவறுன்னு தான் நான் சொல்றேன், ரைட்டுன்னு சொல்லலை. ஏன்னா பெயில் அப்ளிகேஷன் அங்கே பெண்டிங் அவருக்கு, அதை வந்து வேகமா எடுக்க சொல்லி இவங்க போட்டோம். பட் டேட்டு கொடுத்துருவாங்க, 10 நாள் 20 நாள் போலீஸ்காரங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. யூ ஹவ் டு டேக் அப் தட் பெயில் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் த பெயில்னு சொல்லிட்டு ரெண்டு அட்வொகேட் மேல கேஸ் இருக்கிறதுனால அங்க போயிட்டு ஜட்ஜை வந்து கெரவ் பண்றாங்க. இது மாதிரி தான் இன்னைக்கு படிச்சவங்களும் தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து வேற ஃபோரம் இருக்கு, அதை வந்து தே ஆர் டேக்கிங் லா இன் டு தர் ஓன் ஹேண்ட்ஸ். பெண்கள்லாம் அது மாதிரி எடுக்க மாட்டாங்க, அவங்களோட உரிமையை நிலைநாட்டுவாங்க. அதுக்காக நிறைய பெண்கள் வந்து இதை வந்து சேரணும், படிக்கணும். இந்த படிச்சுட்டு அதை அவங்க அடுத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா நடந்துக்கணும்ன்றதுதான் என்னோட வேண்டுகோள்.
4: சரி சார், இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: நான் தான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், டிஃபென்ஸ்ல இருக்கும்போது ஐ வாஸ் லோலி பெய்ட் ஜாப், சார்ஜென்டா தான் இருந்தேன். சார்ஜென்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இந்த இப்போ எஸ்ஐ இருக்கார் இல்லையா, அது மாதிரி. அந்த போஸ்டில் இருந்தால் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது அதுக்கு வந்தேன். என்ன, அது வரைக்கும் வென் வி ஹாவ் நத்திங் டு ஃபால் பேக், அதுதான் இந்த சில்ட்ரன் எஜுகேஷன்லேயும் சொல்லுவேன். நானும் பிளஸ் ஒன்ல பாஸ் பண்ணேன் எங்கள் ஊரில், பிளஸ் டூன்னு அப்போ வந்து எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவோம், எஸ்எல்சின்னு சொல்லுவோம். எஸ்எல்சி முடிச்சுட்டு பிஎஸ்சி எப்படியோ படிச்சுட்டேன். Then I had no money to study further studies. அதனால் அப்போ இதுதான் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்தேன். ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் வந்து வி கெட் இப்போ கான்ஃபிடென்ஸ் சொன்னால லா படிச்சோன்னு அது மாதிரி கான்ஃபிடென்ஸ் வென் யூ மீட் மெனி பீப்புள் அவங்கள வரும். இவங்க வந்து அதே மாதிரி என் கூட இருந்தவங்க வெளியே போயிட்டு சஃபர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளும் அது மாதிரி சஃபர் ஆகக்கூடாது. தண்ணி அடிச்சுட்டு கிடக்கிறவனை பார்த்து தண்ணி அடிக்கக்கூடாது. என்ன, நான்வெஜிடேரியன் சாப்பிட்டு உடம்பு இவ்வளோ பெருசாக இருக்கணும் மாதிரி ஆகக்கூடாது, ஸ்போர்ட்ஸில் போகணும். இது மாதிரி எல்லாம் தாட்ஸ் வருது வென் யூ கம்பேர் வித் அதர்ஸ். எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம மட்டும் அள்ளி நேரத்தில் வில்லேஜில் உட்காந்துருந்தா ஐ வுட் ஹவ் நாட் லேர்ன்ட் வாட் இஸ் வாட். ஏன்னா இது எல்லாம் எனக்கு அந்த ஏர்ஃபோர்ஸ் சொல்லிக் கொடுத்தது. சொல்லி கொடுத்த உடனே தென் ஐ தாட் இட் இஸ் ரைட் டைம் டு கோ அவுட் அண்ட் கம் அப் இன் லைஃப். லைஃப்ல கம் அப் பண்றதுக்கு மணி மட்டும் ஒரு கிரிட்டீரியா இல்லை. ஏன்னா மணி இல்லை எல்லாத்துக்கும், வேற என்னவோ எவ்வளவோ இருக்கு, அதர் தன் மணி எவ்ரி திங் இஸ் தேர். இந்த இதெல்லாம் ரீச் பண்ணணும்னா உலக ஞானம் வேணும், அறிவு வேணும், அப்புறம் படிப்பு வேணும், ஒரு நல்ல இந்த பொசிஷன் இப்போ அட்வொகேட்டுன்னா அதுல இருந்துகிட்டு வி ஹவ் டு ஹெல்ப் பீப்புள். அது மாதிரி தான் நான் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து வந்து இன்னைக்கு வந்து பெரிய சக்சஸ்ஃபுல் லாயரா இருக்குது பிகாஸ் ஆஃப் தட். நான் யார் வந்தாலும் முதல்ல பணத்துக்கு குறியா இருக்க மாட்டேன், அவங்களுக்கு எந்த வகையில் ஐ கேன் பி யூஸ்ஃபுல் டு தம்னு பார்ப்பேன். அதை பார்த்துட்டு தான் தென் ஐ வில் ஸ்டார்ட் மை இது. அதே மாதிரி நோட்டரி பப்ளிக்காக இருக்கேன், எந்த ஸ்கூல் பிள்ளை வந்து கேட்டாலும் நான் ஃப்ரீயாக தான் கையெழுத்து போடுவேன், காசு வாங்க மாட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த காலத்தில் போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் ஸ்டேஷனில் கையெழுத்து வாங்குவோம், கெஸ்டட் ஆஃபீஸர்னு. அவன் வந்து காசு வாங்க மாட்டான், அப்போ போட்டுருவான், இட் இஸ் இஸ் டியூட்டின்னு. இப்போ எங்களுக்கு வந்து நோட்டரி பப்ளிக்னும் போது வி ஆர் ஆத்தரைஸ் டு சார்ஜ் 50 ருபீஸ் பெர் சிக்னேச்சர். ஆனால் அந்த குழந்தைக்கு 50 ருபீஸ் எங்கேருந்து கொண்டாடுறோம், அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். அதனால ஸ்கூல் பிள்ளைகிட்ட வாங்க மாட்டேன், எங்கள் லைன்ஸ் கிளப்பில் இருக்கவங்ககிட்ட வாங்க மாட்டேன், அப்புறம் எஸ்பிஎஸ் ஸ்கூல்லேருந்து வர்றவங்ககிட்ட வாங்க மாட்டேன். என்னோட சம்மந்தப்பட்ட எல்லாரும் மிலிட்ரியிலேருந்து யார் மிலிட்ரின்னு அதில் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, காசு வாங்க மாட்டேன். இப்படி எதை எந்த வகையில் ஐ கேன் பி யூஸ்ஃபுல்லோ அதெல்லாம் சொல்லுவேன், வாங்க மாட்டேங்க.
4: தொடர்ந்து நம்ம லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் கவர்னர் பத்மநாபன் பேசுறத கேட்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஸ்மால் பிரேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
5: There beneath the surface, it waits for the silence, and then it starts slowly climbing its way up and around what we've built here in our town. It happens every day in our communities, schools, and workplaces. Sexual violence thrives when we remain silent about these enemies. We can use our voices and have positive conversation that can stop this problem from growing in our community. Sexual violence thrives in silence. Call the helpline 1091. Let's talk about it. This public service announcement is brought to you by MOP Community Radio Station 107.8.
4: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்ம தொடர்ந்து திரு பத்மநாபன் அவர்களுடைய நேர்காணலை கேட்கலாம்.
6: இப்ப இருக்க காலத்துல நியூஸ் பேப்பர் எடுத்தாலே காணவில்லை என்பதுதான் நிறைய வருது. இந்த வயதானவர்கள் அடிக்கடி தொலைந்து போயினே இருக்காங்க. இந்த வயதானவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை? இதை தடுக்க ஏதாவது சட்டம் இருக்கா?
0: ஏஜ்ட் பர்சன்லாம் மென்டலி அவங்க தே டு நாட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட்னு. ஒரு மாமியார் சாப்பிடும் போது ஏதாவது கொடுமையிலும் கொடுமை என்ன சொல்றாங்கன்னா, பிரியமில்லாத பெண்கள் கிட்ட சாப்பிட்றதுதான். பொண்டாட்டியே அப்படி இருக்கும்போது மாமனாருக்கு யார் சோறு போடுவாங்க? அந்தால் கோச்சிட்டு போயிடுவான். என்ன இப்படி போறது தான், வேற ஒன்றும் நிறைய இல்லை. அப்புறம் நினைவு தெரியாது, சின்ன பிள்ளை ஆகிக்கிட்டே இருப்பாங்க. சி இந்த சைக்கிள் லைஃப் சைக்கிள் இஸ் லைக் தட். இந்த சின்ன குழந்தையில எப்படி நாலு காலில் நடந்து பெருசாகி வருதோ, அப்புறம் தென் ஸ்டார்ட்ஸ் பெண்டிங் மூணு காலிலேருந்து இந்த கோ. இதை வந்து நம்ம கம்பேஷனேட்டாக பார்த்தா தான் நல்லது. எத்தனை பேர் பார்க்குறாங்க, பெரியவங்களை யாரும் பார்த்துக்கிறது இல்லை. இதுவும் எஜுகேஷன் தான், எஸ்பெஷலி ஃபார் விமன். விமன் மட்டும் நல்லா இருந்தால் எல்லா பசங்களும் அப்பா அம்மா மேலே பிரியமாக தான் இருப்பாங்க. இஃப் நாட் பிரியம் தே வில் நாட் ஷோ இட் ஆஃப், யார் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பெண்கள் மட்டும்தான் கொஞ்சம் கம்பேஷனேட்டாக இருந்தால் அவங்கள பார்க்கணும், அதுவும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அது எப்பனா எந்த விமனுமே அவங்களுக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை நினச்சிக்கவே மாட்டாங்க. பொம்பளைங்க தான் அவங்களுக்கு எதிரி இல்லைங்களா? வீட்டில் மாமியார் மருமகளுக்கு தான் சண்டை வருது, மருமகனுக்கு மாமனுக்கு வந்ததே இல்லை ஒரு நாளும். இட் நெவர் கம்ஸ். ஏன்னா இவங்க மறந்துடுறாங்க அவங்க பொசிஷன். ஒவ்வொரு பொசிஷன் அட்டைன் பண்ணும்போது நம்ம இருந்த பொசிஷனை மறந்துடுறோம். இந்த நீங்கள் இது கன்சியூமருக்கு சொன்ன மாதிரி தான், நான் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு யாரும் பண்ணலை, நான் பண்ண மாட்டேன்னு. ஏன் அவன் பண்ணாட்டி நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லாமல்ல, அது செய்ய மாட்டாங்க. மனநிலை அது மாதிரி. எனக்கு எங்கள் மாமியாருக்கு சோறு போடல, நானும் இவளுக்கு போட மாட்டேன்னுவான்.
7: இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ இருக்க நிறைய பெற்றோர்கள் வந்து போதை பழக்கத்தினால அடிமைப்பட்டு இருக்காங்க. அதனால நிறைய சிறுவர்களுடைய எதிர்காலம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே அழிஞ்சு போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
0: ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போனேன்னா கூட நான் பேரண்ட்ஸு தான் திட்டுவேன். த்ரூ சில்ட்ரன் என்ன சொல்லுவேன்னா, எந்த எல்லா சின்ன ஸ்கூலுக்கு தான் போவாங்க, போவேன் நான். அப்போ அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவேன்னா, உங்கள் அப்பா அம்மா ட்ரிங்க்ஸு சாப்பிட்டாங்கன்னா டோன்ட் டாக் டு தம், ஒரு வாரத்துக்கு பேசாதீங்க, அவங்க வந்து கொஞ்சமாக சப்சைட் ஆகும், ரெண்டு வாரத்துக்கு பேசாதீங்க, இன்னும் கொஞ்சம் குறைப்பாங்க, மூணு வாரம் ஒரு மாதம் நீங்கள் பேசாமல் இருங்க, நீங்கள் ட்ரிங்க்ஸை நிறுத்தினா தான் நான் பேசுவேன்னு சொல்லுங்கள், நார்மல் அப்பா அம்மா நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இன்டைரக்டாக அவங்க அப்பா அம்மா மேலே கண்டிஷன்ஸ் போட்டால் தான். அவங்க நிறுத்தினாங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிடும், உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் நீ நல்லாயிடுவேன், எல்லாமே நல்லாயிடும்னு சொல்லுவேன் அந்த பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி சிகரெட்டு ஸ்மோக்கிங் டெட்லியஸ்ட் ஒரு ஹேபிட்னா அது சிகரெட் ஸ்மோக்கிங். அது இப்போ பெண்கள்கிட்டே நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதையும் ஏன்னா அது இன்ஃபேச்சுவேஷன் மாதிரி, அதுவும் அதே தான், அது என்னமோ ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பண்ணி பார்க்குறேன்னா, அது வந்ததுக்கு அப்புறம் இட் நெவர் கோஸ், இட் ஸ்டேஸ் வித் தம். ஆமாம் அது மாதிரி. இந்த ரெண்டு இதை மட்டும் விட்டாங்கன்னு வச்சுங்க, பிசிக்கலாக தே வில் பி ஹெயில் அண்ட் ஹெல்த்தி. இதை நம்ம பார்க்கணுங்க.
7: இப்ப பாத்தீங்கன்னா சார், குழந்தைகளுடைய உணவு முறையில ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுது, அவங்களுடைய ஊட்டச்சத்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்?
0: அதே மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிடு. இப்ப இன்னைக்கு பெண்கள் குழந்தைகளை பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒல்லியா ஒரு குழந்தைய காட்டுங்க, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுறது, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது, அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கு. எப்போ போனால் நம்ம போய் என்ன டேபிள் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சாப்பிடணும்னு. இது வந்து ஈட் டு லிவ்ன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஜஸ்ட் எவ்விட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டா போதும் அவங்களுக்கு, இன்னைக்கு தேவை அதுதான். ஆனா ஒவ்வொரு குழந்தைக்கு சாப்பிடவே மாட்டேன்து, ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ரேண்டம் சாப்பிடுது, இதுவும் அவங்க குறைக்கணும்.
8: சார், இவ்வளவு நேரம் உங்களோட இந்த கோல்டன் டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் என்னோட மனசுலையும் எம்ஓபி வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேயர்களின் மனசுலையுமே வந்து ரொம்பவே பதிஞ்சிருக்கும் சார். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்க அனைவருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக உங்களோட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த நல்ல நல்ல விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் கவர்னர் திரு பத்மநாபன் அவரோட உரையாடலை கேட்டிருப்பீங்க. அது உங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக இவ்வளவு நேரம் தொகுத்து கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே ஈஸ்வரி, நன்றி, வணக்கம்.

98.8. You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
2: ஹாய் மகா.
3: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
3: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு மகா, என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
4: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே, எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல

0: ஹலோ அண்ட் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க RJ விஜயசாலினி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில்ல. இந்த டயலாக் ஏத்த மாதிரி இவரோட பேரை சொன்னாலே அவ்வளோ கிரேஸ். இவரோட பேரை சொன்னாலே வா, அவரா, அவரோட ஷோ கேப்பீங்களா, அவர் கூட பேசியிருக்கீங்களா, நான் அவரோட பெரிய ஃபேன்னு ஹைப்பர் ஆகிடுவாங்க இவரோட ஃபேன்ஸ். அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவரோட குரல். நானும் அவரோட குரலுக்கு டை ஹார்ட் ஃபேன். அந்த அற்புதமான குரலுக்கு சொந்தமான லவ் குரு தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம் ஷாலினி.
0: MOP சமுதாய வானொலி சார்பா முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்பதான் சமீபத்துல கல்யாணம் ஆகிருக்கு.
1: நன்றி.
0: லவ் குருக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா?
1: கம்ப்ளீட் அரேஞ்ச் மேரேஜ்.
0: ஓகே. நீங்க எப்படி ரேடியோ இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க? சின்ன வயசுல மைக்ல பேசின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா?
1: ரேடியோவுக்கு வந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் அதெல்லாம் சொல்லிடணும். பேசிக்கலா நான் வந்து ஒரு டீச்சர். பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் வந்து ஸ்கூல்ல கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கோஆர்டினேட்டரா தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்பிலேருந்தே மீடியானா பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே டீச்சர்ஸ் எல்லாருமே எல்லா காம்படிஷன்ஸ்லயும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ பேச்சு போட்டி, கவிதை, கட்டுரைன்னு எதையும் விட மாட்டேன். அதனால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது மீடியாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ரெண்டாவது எனக்கு சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். பட் எனக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆகி ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு இந்த படத்துலலாம் வேற நிறையா காட்டிட்டாங்கல்ல, ஈர துணியெல்லாம் வயிற்றில் கட்டிட்டு படுத்துருக்கணும்னு. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. ஸோ சினிமாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு ரேடியோ ஒரு பேக் கேட் என்ட்ரியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் நிறைய ஆர்ஜிஸ் எல்லாம் வந்து விஜேவா ஹீரோவெல்லாம் மாறிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் எனக்கு டிரெக்ஷனுக்கு கொஞ்சம் இப்படி போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரூட்டுன்னு சொல்லிட்டு தான் ரேடியோக்குள்ளார ட்ரை பண்ணேன். ஸோ அப்படிதான்
0: என்ட்ரி ஆரம்பிச்சது. அதுல இருந்து ஒரு டச்சிங் ஸ்டோரி இல்ல மெமரபிள் ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா?
1: ஆக்சுவலா இந்த லவ் குரு ஷோ ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்லோ பேஸ்ல தான் போயிட்டு இருந்தது. ஒரு லைஃப் ஸ்டோரி தான் வந்து இந்த ஷோ மேல ஒரு கிரெடிபிலிட்டி அதிகப்படுத்திருந்துன்னு சொல்லலாம். என்னன்னா ஜீவிதான் சொல்லிட்டு ஒருத்தங்களுடைய ஸ்டோரி, அது வந்து வைரலா நிறைய ஷேர் ஆச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப் எல்லாம் இப்ப லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல தான் அதிகமா பூம் ஆயிருக்கு. வாட்ஸ்அப் இல்ல, அப்போதைக்கு சவுண்ட் கிளவுட்லயும் மத்த சோசியல் மீடியா நெட்ஒர்க்கிங் சைட்ஸ்லயும் ஷேர் ஆன ஸ்டோரி அது. தான் லவ் பண்ண ஒரு பையன்கிட்டே இருந்து தனக்கு வந்த ஒரு டிசீஸை மறைச்சு சினிமா மாதிரியே இருக்கும் கேட்கறதுக்கு, தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பையனை விட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் தனிமையில இருந்து அந்த பையன் இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பையன் அவனோட லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆன் ஏ ஃபைன் டே இன்னொரு 90 டேஸ்ல நம்ம சாக போறோம்னு தெரியும் போது அந்த பொண்ணு ரேடியோவில் பேசினாங்க. அந்த மாதிரி நான் அவன் கிட்ட உண்மையை சொல்லலை, ஏன் பிரிஞ்சேன் அப்படின்னா ஒருவேளை நான் அவன் கூடவே இருந்து அவன் கடைசி வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு அவன் லவராகவே நான் செத்து இருந்தேன்னா என்ன நினைச்சிட்டு அவன் லைஃப் அவன் வீணாக்கிட்டு இருந்திருப்பான். அதனால இன்டென்ஷனலாகவே அவனை ஹர்ட் பண்ற

0: மாதிரி பேசி அவனை காயப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டு அவனை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன். பட் இன்னைக்கு நான் அவனை ஒரே ஒரு தடவை சாகிறதுக்கு முன்னாடி அவனை பார்க்கணும்னு தோணுதுன்னு அவங்க சொல்ல இந்த ஸ்டோரி அவனேற போச்சு. அண்ட் ரேடியோவில் நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு மெடிக்கலி ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. எனக்கு சென்னைக்குள்ளார ரேடியோ மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின, எனக்கே நம்பிக்கை ஏற்படுத்தின ஒரு ஷோ அது. ஏன்னா சென்னை மாதிரியான ஒரு ஊரில் வந்து மக்கள் ரொம்ப மெக்கானிக்கல் ஆகிட்டாங்க. இங்கே வந்து அடுத்தவங்க பிரச்சனையை பற்றி யாருக்கும் கவலை இல்லைன்னா சொல்லும்போது ரேடியோவில் கேட்ட ஒரு ஷோ வந்து மதித்து அது யாராக இருக்கும்னு தேடி அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஏதாவது மெடிக்கலி ஹெல்ப் பண்ணட்டுமானு ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணுறதுக்கு ஒருத்தர்லாம் திருப்பதி போயிட்டு சரவணபவனில் கேஷியராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து திருப்பதிக்கு நடந்தே போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரேடியோ மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த ஷோ ஒன்ஸ் ஆன் ஏர் போச்சு, அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. சேஃப் என்ன ரொம்ப அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு மெடிக்கலி நாங்கள் மட்டும் இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து சென்னையுடைய ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி இன்னைக்கு ஷீ இஸ் சேஃப். ஸோ தட்ஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி அண்ட் என்னோட லைஃபோட மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாகவும் அதான்
1: நீங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம்.
0: கண்டிப்பாக
1: உங்களோட இந்த சக்ஸஸ்க்கு ஆப்வியஸ்லி உங்கள் வாய்ஸ் தான் காரணம், அதுதான் உங்களோட ப்ளஸ். காட்ஸ் கிஃப்ட் ஆர் நேச்சர்ஸ் கிஃப்ட் வாட் எவர் இட் இஸ், அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர்லாம் எடுத்துப்பீங்களா? பாருங்க, எனக்கு கூட இப்ப தொண்டை கட்டியிருக்கு, வாய்ஸே மாறி போச்சு. ஒரு 10 days ஷோஸே பண்ணல, இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் சமாளிச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த டைம்ல எப்படி ஷோ பண்ணுவீங்க?
0: இல்ல, ஆக்சுவலா இந்த வாய்ஸ்ங்கிறது வந்து மெயின்டைன் பண்றதெல்லாம் இல்ல, இது வந்து சும்மா சொல்றது இல்ல. நான் வந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். எனக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல எது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ற கேரக்டர் தான். ஸோ எனக்கு நீ கோல்டா இருந்தாலும் நான் கோல்டோடய பேசுவேன். ரேடியோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து உண்மையா நம்ம அப்படியே பிரசென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேல அந்த நம்பர் தன்மையும் கொஞ்சம் கூடும். இன்னைக்கு எனக்கு கோல்டு, நான் வந்து இந்த கோல்டோட ஷோ பண்றேன்னு சொல்லி நான் ஒரு சில நாட்கள் ஷோ பண்ணும்போது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எங்க ஆஃபீஸ் கீழே ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில கொண்டுட்டு வந்து யாரோ ஒருத்தங்க இந்த சுக்கு மிளகு இதெல்லாம் போட்ட அந்த பவுடர், ஓகே, அவங்களும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு கேங். இந்த மாதிரி அண்ணா பிளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே இருந்து டீ கடையில இருந்து மேல பால் வருது. பால்ல இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மீதம் உள்ளதை ஒரு பாக்கெட்ல எடுத்துட்டு வராங்க. யாருன்னா யாருன்னு சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, உங்கள்ட்ட கொடுக்க மட்டும் சொன்னாங்க சார் அப்படின்னு. ஸோ நம்ம ரேடியோவில் அன்னைக்கு வந்து நான் இல்லை, எனக்கு இன்னைக்கு கோல்டு, நான் லீவ் எடுத்திருந்தாலோ அல்லது என்னோட பழைய ஷோஸ் எதையாவது நான் ரிப்பீட் பண்ணியிருந்தாலோ அன்னைக்கு வந்து எனக்கு உடம்பு முடியலைங்கிறத நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். பட் இப்படிப்பட்ட ஒரு அன்பு எனக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஸோ அதனால நான் எதையுமே இது பண்ணுறதில்லை. இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா உடம்பு முடியலன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு எனக்கு ஷோ பண்ணுற மூட் இல்லைன்னா நான் அதையுமே சொல்லிடுவேன், இன்னைக்கு எனக்கு ஷோ பண்ணுற மூட் இல்லை. அதனால இந்த இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2 months முன்னாடி உங்களோட லைஃப்ல நடந்தது அப்படின்னு சொல்லி நான் ரிப்பீட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஒரு ஜெனியூனிட்டி இருக்கணும்னு அப்படின்னு
1: ரேடியோவில் நாம நாமளாக இருக்கணும்.
0: தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஓகே, ஃபேமஸாக இருக்கிறதுக்கும் ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யார் வேணால் ஃபேமஸ் ஆக முடியும், பட் ஃபேமஸ் ஆகிறவங்க எல்லாரும் ஃபேவரட் ஆக முடியாது. நீங்கள் பல ஆயிரக்கணக்கான லிசனர்ஸோட ஃபேவரட் ஆச்சே, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு?
0: இல்லை, எனக்கு இதில் தெரியல. 2 விஷயம் என்னென்னா, ரேடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஒவ்வொரு நாள் ஷோ பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு லிசனராவது வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஷோ என்ன அப்படின்லாம். ஸோ அவங்க அன்றைக்கி தான் முதன் முதல்ல நம்மளை கேட்டிருக்கலாம். 4 வருஷமாக நம்ம ஷோ பண்ணுறோம், நம்மளை நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம நிறைய பேருக்கு ஃபேவரேட்டாக இருக்கும், ஃபேமஸாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா, ரேடியோவில் வந்து தினசரி நம்மளை புதுசு புதுசாக பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பேர் நம்மளை புதுசாக கேட்டாலும் அந்த 10 பேருக்கு அன்றைக்கி நம்ம வந்து டே 1 பழகிற மாதிரி தான். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம 100 செஞ்சுரி அடிச்சிருக்கலாம், ஒரு 10,000 ரன்னை கிராஸ் பண்ணியிருக்கலாம், பட் அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் இன்றைக்கி தான் உங்கள் ஷோ ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் என்ன நானே ஒரு கூட்டு போட்டு அடக்கி வச்சுக்குவேன், ஓகே நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் போகல. ஏன்னா டெய்லி, ஏன்னா சென்னையோட பாப்புலேஷன் டெய்லி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ரேடியோ பாப்புலேஷனும் டெய்லி கேட்குறவங்க அதிகமாகிட்டே போகிறாங்க. நம்மளை எல்லாருக்குமே தெரியுங்கிற ஒரு ஃபீலோட நான் என்றைக்கெலாம் ஷோ பண்ணுறோம், அன்றைக்கெலாம் ஒரு 5 பேராவது என்கிட்ட வந்து, ஆமாம் உங்கள் பேர் என்ன, உங்கள் இந்த ஷோ வந்து 9 மணிலேருந்து 10 மணி தானே அப்படிங்குவாங்க, இல்லைங்க 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அப்படியா நான் இன்னைக்கு தான் கேட்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது தோணலை. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே சோகம், சந்தோஷம், காதல் இந்த மாதிரியான உணர்வு எல்லாமே எல்லாருக்குமே பொதுவான ஒரு உணர்வு. நான் அழற விஷயம் நீங்களும் அழுவீங்க, அது ஒன்று தான் மேபி அவங்களுடைய ஒரு ஃபேவரேட்டான ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம். எங்கேயோ நான் பேசுகிற வார்த்தை யாரோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆறுதலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர வேறு எதுவும் பெருசாக
1: பண்ணலாம். நிறையவே அழுதுருக்காங்க
0: நிறைய அழுதுருக்கீங்க அப்படின்னா வேற ஏதோ இருக்குது.
1: நீங்க ஷோல பேசுற மாதிரி தான் ரியல் லைஃப்லயும் பேசுவீங்களா, இல்ல ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்குமா? உங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் ஷோலயும் பிரதிபலிக்குதா?
0: சத்தியமா கிடையாது. அது என்னன்னா, அது எப்படின்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் எங்கிட்டே கேட்டுட்டாங்க, நீங்க நேர்ல பேசும்போது எங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. அது நைட் 9 மணி ஆனா அது தானா வந்து வாய்ஸ் அப்படி மாறிடுதா? இல்ல ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம ஷேர் பண்ற அந்த ஃபீலிங்ஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்னா சில சமயம் சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் மாடுலேட் பண்ணேன், இதுக்காக இப்படி இருக்கணும். மிமிக்ரிங்கிற டோனுக்கு போக மாட்டேன், ஏன்னா மிமிக்ரிக்கும் மாடுலேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு தோணுச்சு, அந்த டைம் அண்ட் அந்த மூடில் அந்த ஒரு ஸ்டுடியோவில் போய் உட்காரும் போது ஒருத்தங்களோட லைஃபை பற்றி ஷேர் பண்ணுறோங்கிற போது நம்மளே அறியாமல் நம்மளோட வாய்ஸ் ஏதோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. மற்றபடி வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னா எங்கள் அம்மாவே திட்டுவாங்க, வர வர உனக்கு என்ன, நீ என்ன ஷோ பண்ணுறியா வீட்டில், நீ என் புள்ளடா, ஒழுங்காக என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னு. ஸோ அதனால் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் ரொம்ப ஜாலியான ஒரு பையன் தான், பட் லைஃப்பில் எல்லார மாதிரி நமக்கும் சில கஷ்ட நஷ்டங்கள், அடிகள், காயங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயங்களை பத்தி பேசும்போது நேச்சுரலா அந்த எமோஷன் நமக்குள்ளே வந்துருது, அவ்வளவுதான்.
1: இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் லவ்வை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்க? ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறாங்களா, இல்ல சீரியஸா எடுத்துக்கிறாங்களா?
0: இல்லை, இதில் வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சூசைட் ரேட் வந்து நிறைய குறைஞ்சிருச்சுங்கிறது வந்து ஒரு ரீசனாக நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து யாருமே வந்து லவ்வை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதுல, யாராவது லவ் பண்ணுறவங்களுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு, லவ்வர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ சூசைட் பண்ணிக்கிறதுனால மட்டுமே போன ஜென்ரேஷனில் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறதுனால அந்த லவ் ட்ரூவாக இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. அன்றைக்கி ரொம்ப எமோஷனலாக லவ்வை பார்த்தோம், இன்றைக்கி கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி வந்து நம்ம இதயம் இதயம்னு இதயத்தை கை காட்டிட்டு இருந்தோம், ஆனா இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து வெறும்னா ஒரு பிளட் பம்ப் பண்ற ஒரு மெஷின் தான், இது மத்தது எல்லாமே மூளை தான் டிசைட் பண்ணுதுன்னு. சோ அதனால இப்போ எல்லாருமே ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறோம். இதனால வந்து லவ் உடைய அந்த கிரெடிபிலிட்டி குறைஞ்சிருச்சா, இல்ல இதனால வந்து காதலுடைய நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சானா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டெப்த் இல்லை. ஒரு அம்மா பையனுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி டைல்யூட் ஆயிருக்கு, ஒரு அக்கா தம்பிக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் டைல்யூட் ஆயிருக்குது, எல்லாமே டைல்யூட் ஆகும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுடைய லாயல்ட்டி டைல்யூட் ஆயிருக்கு. எல்லாமே குறையும் பொழுது லவ்வர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ்வில் வந்து கொஞ்சம் லேஸாக அதை எடுத்துக்கிறதுக்கு பழகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து லவ்வில் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே போயிருக்குது. அது காதல் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. மற்றபடி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த ஜென்ரேஷன்லையுமே நம்ம எப்படி லவ் பண்ணணும் நீங்கள் யாருமே எஜுகேட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாருக்குமே தெரியும், காதலிக்கவும் தெரியும், காயப்படவும் தெரியும், அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கவும் தெரியும், மீட்டெடுக்கவும் தெரியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.
1: உங்க நிகழ்ச்சிக்கு நிறைய லெட்டர்ஸ் இமெயில்ஸ்லாம் வரும், அதுல யாராச்சும் ரொம்ப எமோஷனலா எழுதியிருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஐ மீன் ரொம்ப டிப்ரெஸ்டா பிகாஸ் ஆஃப் லவ் ஃபெயிலியர், சூசைட் தாட் அந்த மாதிரி எழுதியிருந்தா கால் பண்ணி பேசுவீங்களா உங்க கிட்ட?
0: ஆமா, நிறைய பேசியிருக்கோம். அண்ட் அந்த ஷோல வந்து எனக்கு முதல்ல ஒரு திருப்தி என்னன்னா, நிறைய நாட்கள் வந்து நான் ஆபீஸ்லயே ஸ்டே பண்ணிருக்கேன் லேட் நைட். ஆப்வியஸா இப்போ மேரேஜ் ஆனதுனால இப்போதைக்கு அந்த மாதிரியான இது இல்லை, நான் இப்போ ஷிஃப்ட் டைமிங்ஸே மாத்திட்டேன். பட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் 1:00 ஷோ முடிச்சுன்னா நான் ஒரு 3:00 வரைக்கும்லாம் 2 hours அடிஷனலா, நான் சொல்றது நைட் 1:00 அப்புறம் உட்காந்துலாம் நான் ஃபோன் கால்ஸ் பேசியிருக்கேன். சூசைட்லேருந்து நிறைய பேரை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம், கண் கூட பார்த்து கூப்பிட்டு பேசி. பை லவ் குருங்கிற அந்த மாஸ்க் பின்னாடி இருக்கிறதுனால யாரையும் மீட் பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தாண்டி ஒரு சில பேரை நேரில் கூப்பிட்டு பேசினாதான் சரியா இருக்கும்னு தோணும். ஒரு சில பேரை ஃபோன்லேயே பேசி அவங்கள மீட் எடுத்துடலான்னு தோணும். நிறைய பேரை வந்து சூசைட்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத வந்து என்னால் ஷூராக சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, நேராக ஷோவில் பேசுவாங்க, பேசும்போது அழுதுருக்காங்க, இந்த மாதிரி லைஃப்பில் ஹோப்பே இல்லைன்னு சொன்னவங்கலாம் அடுத்த ஒரு 6 months வந்து நான் வந்து இப்போ ஹோப்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம மட்டுமே அதுக்கு ரீசன் கிடையாது, அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். அவங்க என்கிட்ட வந்து தேங்க் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஒரு டூல் தான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடந்திருக்கும். நம்ம அந்த ஒரே ஒரு வார்த்தை சும்மா ஒரு போற போது அப்படி லைட்டா நம்ம ஒரு டைவர்ஷன் கொடுத்துருந்திருப்போம், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, சையத் அண்ட் பிரியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வந்து வாட்ஸ்அப்ல நிறைய ஷேர் ஆச்சு. அந்த பையன் வந்து இந்த பிப்ரவரி 14 நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னான். அந்த பையனை அந்த பிப்ரவரி 14 அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சேவ் பண்ணியாச்சு. அதே பையன் அடுத்த ஜனவரி 1st அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 31st அன்னைக்கு, என் லைஃப்ல புதுசா ஒரு பொண்ணு இருக்கா, என் லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னான். சோ அப்படின்னா நம்மளோட வேலை அந்த ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க லைஃப்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, அதுதான் ரேடியோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்.
1: உங்க ஷோ கேட்கும்போது நிறைய காலர்ஸ் பேசுறத கேட்டிருக்கேன், நிறைய பேர் உங்க ஷோ கேட்டு நீங்க பேசினதை கேட்டு சூசைட் தாட்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன என்ன ரீசன் அப்படின்னா, எனக்குமே லைஃப்ல வந்து நிறைய அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம், அதாவது சூசைட் தாட்ஸ் இல்லை, ஏன்டா இவங்கலாம் சூசைட் எல்லாம் பண்றாங்க, இவங்க அந்த ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தங்க அவங்க பக்கத்துல இருந்து பேசியிருந்தா சேவ் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன், ரேடியோவில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு, நம்ம நம்மளோட வேலை வந்து பேசுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். அதை தாண்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசுற அந்த வார்த்தையே போயிட்டு, ஏன்னா நான் போயிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க ஸ்பாட்ல போய் உட்காந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசி கமான் என்ன உங்க பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு கேட்குற அளவுக்கு டைமும் இல்லை, அண்ட் நிறைய பேருக்கு பிரச்சனையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பேசுற ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தங்களுக்காக பேசுறது ஒரு 100 பேருக்கு அப்ளை ஆகுது, அந்த 100 பேர்ல ஒரு 10 பேர் அந்த மாதிரியான ஒரு தாட்லேருந்து வெளியில் வந்தாங்கனாலுமே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் நான் நினைப்பேன். லைஃப்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ டாக்டர் ஆகி ஒரு சில உயிர்களை காப்பாத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு கிடைக்கல ஆப்வியஸா. ஸோ அதனால ரேடியோ மூலமா யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு மூலையில சின்னதா ஒரு ஒரு சூசைட் தாட்லேருந்து வெளியில வந்துட்டாங்கனாலும் அதுதான் இந்த ஷோட பெரிய சக்சஸா நான் நினைக்கிறேன்.
1: மற்றவங்களோட ஸ்டோரியை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அவங்களோட மனநிலையிலிருந்து அவங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி உருக்கமா சொல்றீங்க, இது எப்படி?
0: நிறைய லவ் பண்ணியிருக்கேன், நிறைய காயப்பட்டிருக்கேன். அண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தங்களோட லைஃபை சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், முதல்ல அந்த ஸ்டோரியை நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லி பார்ப்பேன். ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லும்போது எனக்கே தெரியாமல் நான் எனக்கே கண்ணெலாம் கலங்கி நானே அழுதுருவேன். அப்படி நான் அழுது ஒரு ஷோ பண்ணேன் அப்படின்னா அந்த ஷோ வந்து கண்டிப்பாக நிறைய பேரை போய் ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நானே அதை சொல்ல முடியல அப்படின்னா அதை கேட்குறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சில நேரங்களில் நானே கொஞ்சம் அதில் சொல்ல முடியாத விஷயங்கள் இல்லை சொன்னால் ரொம்ப காயப்படுற விஷயங்கள் இருந்ததுன்னா நானே கொஞ்சம் செட்டலாக குறைச்சிக்குவேன். வேணாம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்தது, எப்ப ஷோ கேட்டாலும் ரொம்ப ஃபீலிங்காவே இருக்கு, அழுகையாவே இருக்குது அப்படின்னு ஒரு லெவலுக்கு மேல எனக்கே இது எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருடைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எனக்கே ஒரு மாதிரி, இன்னைக்கு யாரோட ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்ல போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், உண்மையாவே சில ஸ்டோரிஸ் சக்சஸ் ஸ்டோரிஸை கிரியேட் பண்ணேன். லைக் இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அவங்க லைஃப்ல இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா எகைன் என்னால அந்த ரியாலிட்டி மேட்ச் பண்ண முடியல.
1: அது உங்களோட கிரியேட்டிவ் ஸ்டோரியா?
0: இல்ல, நான் சொல்றது எல்லாமே ரியல் ஸ்டோரிஸ்.
1: ஓகே.
0: அவங்க கிட்டயே கேட்க ஆரம்பிச்சேன், எவ்வளோ நாளைக்கு தாங்க நானும் இப்படியே இருக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உணர்ந்துகிட்ட வரைக்கும் என்னென்னா, நம்ம லவ்வில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. அப்போதைக்கு நம்ம ரெண்டு பேருமே போதும் அப்படிங்கிற ஃபீலில் தான் எல்லோரும் இருப்போம். என்றைக்கு பிரச்சனை வருதோ அன்றைக்கி தான் அங்கே மூணாவது ஆள் ஒருத்தங்க தேவைப்படுவாங்க, இல்லை யாராவது ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லணும்னு தோணும். ஸோ அப் யோசித்தேன், சரி ஓகே, இது ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கிற வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு மன வருத்தம் வரும்போது தான் நம்மளை தேடி வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட எமோஷன்ஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, இதை நம்ம லைஃப்ல நடந்திருந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அப்படி ஃபீல் பண்ணி சொல்லணும்னு தான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதனால நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அந்த எமோஷன்ல நம்ம சொல்லும்போது அது நம்மளோட பர்சனலாகவும் நம்மளோட இன்னர் பர்சனாலிட்டியை அது வந்து அஃபெக்ட் பண்ற விஷயங்கள் என் லைஃப்லயே நடந்திருக்கு.
1: அந்த மாதிரி சிமிலரான விஷயம் ஏதாவது உங்க லைஃப்ல நடந்தது நீங்க யோசிப்பீங்களா?
0: நடக்கும். அவங்க யாராவது ஒருத்தங்க ஏதாவது போற போக்குல ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க சொன்ன விஷயம் அப்படியே நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். நம்ம மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை பல பேர் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க.
1: நீங்க நான் ஷோ கேட்கும் போது அந்த ஸ்டோரிக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்காது, அந்த ஸ்டோரியில நடந்த மாதிரி அதாவது ஏதாவது ஒரு லைன் என்னோட லைஃப்ல வரும், அப்ப அது அதோட ரிலேட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும்.
0: கண்டிப்பா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ற பல விஷயங்கள் வந்து லைஃப்ல நான் பண்ண தப்பு தான், இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து அது ஒரு டூலா நான் எடுத்துக்கிறது.
1: இந்த மாதிரி ஒரு ஷோ ஃபியூச்சர்ல நானோ இல்ல என்ன மாதிரி ஆர்ஜே ஸ்டூடெண்ட்ஸோ எஃப்எம்ல பண்ண வாய்ப்பு கிடைச்சாலோ இல்ல இப்படி ஒரு ஷோ பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க?
0: நீங்க ஒட்டுமொத்த ஊருக்கோ இல்ல உலகத்துக்கோ பேசுறதா நினைச்சு பேச வேணாம், ஒரே ஒரு நபர்கிட்ட பேசுறதா நினைச்சு பேசுங்க. அண்ட் அவங்களோட லைஃபா உங்களோட லைஃபா உங்களால உள்வாங்கிட்டு அவங்களோட அந்த உணர்வுகளை உங்களோட உணர்வுகளா கடத்தி பேச முடியும்னா தாராளமா பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிப்ரேஷனில் ஒரு ப்ரொடியூசரோ இல்லை வேற யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலமாக பண்ணுற ஷோஸ் இல்லை, இதுக்கு நாம தான் நமக்கு சப்போர்ட், நம்முடைய உணர்வுகள் தான் நமக்கான சப்போர்ட். ஸோ அதில் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் ஈஸியாக ஒரு விஷயத்தை கேட்டவுடனே எமோட் ஆக முடியுதோ, யாருக்கெல்லாம் மற்றவங்களுடைய ஒரு கஷ்டத்தை பார்த்தவொடனே கண் கலங்குதோ அவங்கெல்லாம் இந்த ஷோ பண்ணுறதுக்கு ரொம்ப தகுதியானவங்கன்னு
1: சொல்லி எமோஷனல் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க இந்த ஷோ
0: இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ட்ராமாட்டிக்காக பண்ணோம்னா அது உண்மையாக இருக்காது.
1: உங்களை எல்லாருக்கும் லவ் குருவாக தான் தெரியும், இன்னைக்காவது உங்க ரியல் நேம் ரியல் ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியலையேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
0: நிறைய ஃபீலிங் இருக்கு. அண்ட் அது எப்படின்னா, ஆரம்பத்து மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே வந்து சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்க்கறது இல்லை, இதில் புகழ் அந்த பெருமை அது எல்லாத்துக்கும் சேர்த்ததான். பட் ஒரு சில நேரங்களில் நினச்சிக்குவேன் என்ன அப்படின்னா, நம்ம இதில் ரியாலிட்டி நம்ம யார் அப்படின்னு நம்ம இதில் தெரியப்படுத்தும் பொழுது ஒருவேளை அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற அந்த ஒரு இன்டிமசி, அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீனிங் வரதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. நம்ம யாருனே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இருக்கலாம். அதனால இந்த ஷோவுடைய சக்சஸ்க்காக நான் அதை ஒரு விலையாக கொடுத்துட்டேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை.
1: உங்க ஷோல நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க, அந்த அட்வைஸ உங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா?
0: நான் பண்ண தப்பு தான் மத்தவங்களுக்கு அட்வைஸா நான் கொடுக்குறேன், பண்ணாதீங்க அப்படின்னு. அதனால அது எல்லாமே என் லைஃப்ல நடந்ததுதான்.
1: ஓகே, ஸோ உங்க எக்ஸ்பீரியன்சஸ் தான் நீங்க அட்வைஸா சொல்றீங்க?
0: ஆமா, என் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ஜேர்னில ஒரு 10,000

0: சொல்கிறோம். ஸோ அதனால் இது என்னோடய லைஃப்லேருந்து எடுத்த பாடம்னு மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம அட்வைஸாக சொன்னோனாலும் அதுக்கு காரணம் அந்த அட்வைஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இவ்வளோ நாளாக மெயில் பண்ண அத்தனை பேருக்குமே அந்த கிரெடிட் போகணும். ஏன்னா நிறைய பேர் என்ன மாதிரியே என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க, நான் லைஃப்பில் இந்த தப்பு பண்ணிட்டேன், இதை அவங்க பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதுவே ஒரு ஜெனியூனான ஃபீலிங்காக எனக்கு படும். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒன்று பட்டுடும், அதை வந்து இன்னொருத்தவங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேருந்து எடுத்துக்கிட்ட அட்வைசஸ் தான் நம்ம கொடுக்கறது.
1: உங்களை ஆர்ஜேவா எல்லாருக்கும் தெரியும், பட் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா நேஷனல் அவார்ட் வாங்கின பாண்டிராஜ் சார் கூட கேடு பில்லா கில்லாடி ரங்கா படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க.
0: ஆக்சுவலா சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலதான் நான் சென்னை வந்தேன். நான் வந்த உடனே போயிட்டு அவர்கிட்ட தான் நின்னு, ஏன்னா எனக்கு ரேடியோல இப்ப நீங்க என்ன இன்டர்வியூ பண்ண மாதிரி நான் அவர் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணி அப்படிதான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. ஸோ அப்பிலேருந்தே ரொம்ப பர்சனலா ரொம்ப க்ளோஸா டச்ல இருந்துட்டே இருந்தோம். ஸோ சென்னை வந்த உடனே அவரை போயிட்டு பார்த்தேன், பார்த்த உடனே அந்த ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ற சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதில் ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் எழுதினேன். ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மூவியில். அதுக்கப்புறம் இது நம்ம அதில் டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் இருந்தேன். பேசிக்கலாக எனக்கு என்னோட ஸ்கில் வந்து ரைட்டிங் தான். ஸோ அதனால் இப்போது அடுத்தடுத்த சாரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு ரைட்டராக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரைட்டருக்கான ஸ்பேஸ் வந்து சினிமாவில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன். டிரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனியாக, இப்போ ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டர் தனியாக இருப்பாங்க, ஸ்க்ரீன் பிளேக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா
1: ரைட்டராக இருக்காங்களா இங்கே?
0: ஆமாம், இங்கே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு ரைட்டருக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு சுஜாதா சார் மாதிரி, ஒரு பாலகுமாரன் ஒரு நேரத்தில் ஒரு டாமினேட் பண்ண மாதிரி, அந்த காலத்துலலாம் கதைக்குன்னு தனியாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அண்ட் டைலாக்ஸ்க்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும், அந்த ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணுங்கிற ஒரு தாட் உண்டு. பட் அல்டிமேட் ஆசை வந்து டிரெக்ஷன் தான். ஸோ அதுக்கான முயற்சியில் இப்போ இருக்கேன்.
1: நீங்கள் எழுதின டைலாக்ல ஏதாவது ஒரு பாப்புலர் டைலாக்?
0: அந்த படத்தில் நிறைய காமெடி பஞ்சஸ் தான் எழுதணும். அந்த கெடிபில்லா கில்லாடி ரங்கால வந்து சிவகார்த்திகேயன் போர்ஷனுக்கான நிறைய பஞ்சஸ் எழுதினேன். சூரிக்கு எழுதின ஒரு டைலாக் வந்து ஆக்சுவலாக நிறைய கிளாப்ஸ் வந்தது. என்னென்னா அவரோட அவங்க ஒய்ஃப் வந்து காலையில் கிளம்பும்போது பைக்கை எட்டி உதச்சி கிளம்புடா அப்படிங்குவாங்க. அப்போ சூரி சொல்லுவார், இப்போல்லாம் பொண்ணுங்களுக்கு புருஷனை வந்து டார்லிங்கை சுருக்கி டா டான்னு கூப்பிட்றதே ஃபேஷன் ஆகி போயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் எழுதணும். அப்புறம் ஆக்சுவலாக அது சிவகார்த்திகேயனுக்கான ஒரு மேனரிசம்கான ஒரு இதுவே என்னன்னா, அவர் பேர் வந்து பட்டமுருகன் இருக்கும். ஸோ அவர் வந்து பட்டமுருகா பட்டையை கலப்படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆக்சுவலாக என்னன்னா அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக என்னன்னா பஞ்சஸ் தான் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா படமே ஃபுல் ஆஃப் பஞ்சஸாக தான் இருக்கும். ஸோ டிரெக்டர் வந்து நிறைய வெர்ஷன் எழுதிட்டார், ஒரு 2-3 வெர்ஷன் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவைசேஷன் பண்ணும், கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவைசேஷன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது இது நம்மள டிஸ்கஷனோட வந்துட்டேன். தென் எகெயின் இப்போது ஹைக்கு பசங்க 2 கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
1: ஓகே, நிறைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டைலாக் எழுதணும்னா அவங்களுக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பை நேச்சர் அவங்களோட கேரக்டரில் இருக்கணுமா? உங்களுக்கு அந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கேரக்டர் இருக்கா அவங்களுக்கு உங்களோட நேச்சரில்?
0: இல்லை, நேச்சுரலாகவே நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன். என்னன்னா அந்த ஷோ பண்ணதுனால நமக்கே அறியாமல் நம்மளே அறியாமல் ஒரு இறுக்கமான ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் மற்றபடி நான் இப்போது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிவகார்த்திகேயன் சந்தானம் இந்த மாதிரி தான் கதை சொல்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சந்தானம் பார்த்து கதை சொல்லியிருக்கேன். சந்தானம் சார் வந்து ஸ்டோரிலாம் கேட்டார், பட் அவர் இப்போ பே படம் பண்ணுற ஒரு மூடில் இருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கு. பட் படம்னு பண்ணனா ஜாலியாக நல்ல கலகலங்கிற மாதிரி ஒரு படம் தான் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் ஒருவேளை என்னோட நான் பேச வேண்டியதெல்லாம் ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: மேபி ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆர்ஜே டைரக்டர், இது ரெண்டு தவிர வேற என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃபியூச்சரில் புதுசாக ஏதாச்சும் பண்ணுற ஐடியா இருக்கா?
0: ஆர்ஜே டிரெக்ஷன் இது தவிர அப்படின்னா இல்லை, இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டுமே முதல்ல ஒழுங்காக பண்ணலங்கிறதுனால இதை கொஞ்ச நாள் ஒழுங்காக பண்ணலாங்கிற ஒரு தாட் இருக்கு. அண்ட் மேபி எது பண்ணாலும் ரிலேட்டட் வித் பிரிண்ட் ப்ராட்காஸ்ட் அண்ட் இந்த டெலிவிஷன் மீடியாவை நோக்கி தான் இருக்கும். தட்ஸ் இட், இப்போதைக்கு இது மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன், எழுதுனதெல்லாம் சேர்த்து புக்காக போடலான்னு பார்த்தேன். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டார்ச்சர் நம்ம பண்ண வேணாங்கிறதுனால அமைதியாக இருக்கேன், வேற எதுவும் கிடையாது.
1: நீங்கள் கவிதை புக்கு ஷுவராக போடலான்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன்.
0: பட் நான் போட்டால் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, அதனால தான் நான் ஃபீல் பண்ணாமல் இருக்கேன்.
1: மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா ஃபீல்ட் சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மீடியா ஃபீல்டில் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுறது எப்படி, எஸ்பெஷலி கேர்ள்ஸ்?
0: இன்னைக்கு வந்து முதல்ல மீடியாக்குள்ளார நிறைய பெண்கள் வராங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா மீடியாக்குள்ளார எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இன்னைக்கு இல்லாமல் மாறிட்டு இருக்குது. அண்ட் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியா அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்க்குலாம் சீட் கிடைக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு போட்டி போட்டுலாம் வந்து அடிச்சு பிடிச்சி இடம் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஓப்பனிங்ஸும் நிறையா இருக்கு, ரேடியோவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி டிஜிட்டல் மீடியம் ஒன்று வந்திருக்கு. இன்னைக்கு டிஜிட்டல்

0: நீங்க நினைக்கிற விஷயத்த நீங்களே ட்ரை பண்ணலாம், அதை எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா மற்றவங்க மாதிரி நாம இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு யூனிக் ஃபீல் இருக்கிற எல்லோரும் வர வேண்டிய ஒரு ஃபீல்டுனா அது மீடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லார மாதிரியும் நாமளும் ஒரு கோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வேற மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கேத்தா சொல்லிக்கலாம். அண்ட் இந்த ப்ரொஃபஷனும் அந்த மாதிரி தான். நான் ரேடியோ பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னா ரேடியோவில் யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஒரு 2 கோடி பேர் இருக்கிற ஒரு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு, 10 ரேடியோ ஸ்டேஷனுக்கு 50 RJ's தான் இருக்காங்க. அப்படின்னா ஒரு 2 கோடி பேரில் 50 பேருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு சான்ஸ். ஆனால் இந்த 2 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 2 லட்சம் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நாம வந்து கோடியில் ஒருத்தங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி ஒன், லைக் ரேடியோவாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எனி ஃபீல்டு. ஸோ நாம் ரொம்ப தனித்துவமானவங்க அப்படின்னு நம்புற ஒவ்வொருத்தவங்களும் வர வேண்டிய துறை மீடியா. அண்ட் ஆல் தி பெஸ்ட். இதில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய வளர்ச்சி இருக்கு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு நாள் வேலை முடிச்சுட்டு போகும்போது நமக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தோட வேலை பார்க்கணும். அண்ட் வேலையை வேலையாகவே நினைக்காம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டெப் இன் டு மீடியான்னு தான் நான் சொல்லுவேன்.
1: ஓகே, முன்னாடிலாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் டாக்டர்னு மட்டுமே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஸ்காம், நிறைய பேர் எடுக்கிறாங்க, விஸ்காம் எடுக்கிறாங்க. எங்கள் காலேஜில் கூட விஸ்காம், எலக்ட்ரானிக் மீடியா இதெல்லாம் நியூவாக நிறைய பேர் வந்து சேர்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா?
0: கண்டிப்பாக நல்ல விஷயம். அண்ட் நான் அதுதான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். ஏன்னா எத்தனையோ டிரெக்டர்ஸ் வந்து இன்னைக்கு உருவாக இருக்காங்க, அவங்கலாம் வந்து விஸ்காமோ இல்லை வந்து ஒரு மாஸ் மீடியாவோ படிக்காமல் வந்திருக்காங்க. எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட்லாம் உருவாகிருக்காங்க, எத்தனையோ எழுத்தாளர்கள் உருவாகியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த காலேஜ்குள்ளார நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக அகடமிக்காக உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபீல்டில் இறங்கி ஒவ்வொருத்தவங்களையும் படிங்கன்னு நான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்களையும் எப்போ நம்மளோட துறை வந்து மீடியா அப்படின்னு சொல்லி முடிவாகிடுச்சோ அது என்னவா வேணாலும் இருக்கலாம், பிரிண்டா இருக்கலாம், பிராட்காஸ்டிங்கா இருக்கலாம், டெலிகாஸ்டிங்கா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அன்னையிலிருந்து நீங்க எப்போதும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அலர்ட்னஸ். ஏன்னா நமக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா, மாஸ் மீடியா, மீடியா, விஸ்காம் அப்படின்னாலே ஒரு கெத்து ஜாலி பண்ற பசங்க, ஓ எது எதுவுமே ஒத்து வரலையா இதுல போலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாம இதுதான் வந்து மத்த எல்லாத்தையுமே டிசைட் பண்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மூவி வந்து ஒரு ஒரு ஒருத்தங்களை ஒரு பெரிய ஒரு ஜென்ரேஷனை இம்பாக்ட் பண்ணுது. ஆனா இன்னொரு வகையில கேட்டோம்னா இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் மூவில காட்டுறோம்னு சொல்றோம். ஆனா மூவில காட்டுறத பார்த்தா நிறைய பேர் இம்பாக்ட் ஆகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு வலிமையான ஒரு ஒரு மீடியம் இது. அப்படிப்பட்ட ஒரு மீடியம் எடுக்க போற நாம கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன கருத்து.
1: இவ்வளவு நேரம் எங்க நிகழ்ச்சிக்கு MOP சமுதாய வானொலியில பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ. அண்ட் MOP சமுதாய வானொலி
1: 104.8.
0: ஓகே, நன்றி. MOP சமுதாய வானொலி 107.8. இன்னும் பல உயரங்களை தொடரணும், இந்த மாதிரி நிறைய ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் பண்ணணும். அண்ட் இந்த கம்யூனிட்டி ரேடியோவில் கிடைக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோ அப்படிங்கிறத தாண்டி இதில் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் இதிலேருந்து நிறைய பேர் ரேடியோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணுற வரைக்கும் ரேடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இறைவனும் இயற்கையும் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் அலாட்.
1: நன்றி.
0: தேங்க்யூ. வணக்கம், நான் லவ்குரு, MOP கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக. நிறைய நிகழ்ச்சியில் நான் சொன்ன வார்த்தையை தான் இங்கே திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய காதல்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நாம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம் நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமாக நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாகவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போகிறாங்கங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழி வாங்கணும், பழி வாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.

0: ஹாய், நான் உங்கள் மிமி ஆனந்த். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம், நமது வானொலி,
5: நமது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்தி ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.
6: மேம் ஆப்கி ஆர்ஜே ஔர் ஆப்கி தோஸ்த் ஹர்ஷா
7: ஔர் மேம் ஆர்ஜே ராஜ்ஸ்ரீ.
6: ஆஜ் கா யே ஷோ மசேதார் மசாலேதார் ஔர் சட்பட்டா ஏக்தம் ஆப்கி மன் பசந்த் சாட் கி தரஹ.
7: அரே யார், சாட் கா நாம் சே மேரே மூஹ் மே பானி ஆ கயா.
6: புக்கட், பஹலே கணேஷ் ஜி கோ யாத் தோ கர் லே.
7: அப் புலாதே ஹே ஹமாரே டாலண்டட் காயகோ கோ அக்ஷயா வினி ஔர் த்ரிஷா கோ.

पड़ो मुझे, घर लौट के भी आना पाऊ मां, भेजना इतना दूर मुझको तू।

मैं कभी बतलाता नहीं, पर अंधेरे से डरता हूँ मैं माँ। यूं तो मैं

0: रास्ता मैं छोड़ू ना, तेरा रास्ता मैं छोड़ू ना, तेरा रास्ता मैं छोड़ू ना। धन्यवाद।
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது
2: கதை நேரம். MOP FM 107.8 Community Radio.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? என்னோட பேர் வந்து சரண்யா. நான் சொல்ல போகிற கதையோட பேர் வந்து தாயின் அன்பு. ஒரு ஊரில் ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து 4 பசங்க. 4 பசங்களோட பேர் வந்து சூரியன், சந்திரன், வருணன், வாயுதேவன். அவங்க அம்மா வந்து அவங்களோட 4 பசங்களை வந்து ஒரு விருந்துக்காக அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா அனுப்பும் போது அவங்க பசங்களை போகிற பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வரும்போது அங்கே இருக்கிற இனிப்பு பலகாரம் எல்லாத்தையும் அவங்களுக்காகவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. 4 பசங்களும் ஒரு வழியாக அந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போய் சேர்ந்து எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சோடனே விருந்துக்காக உட்காடுறாங்க. உட்காந்து 4 பேரும் உட்காந்துனே இலையில் வந்து பலகாரம் அது இதெல்லாம் வைக்கிறாங்க. வச்சோன்னே என்ன நடக்குதுன்னா, ஒரு பையன் வந்து அவங்க அம்மாக்காக முதல்ல பாதி எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு பாதி சாப்பிட்றான். சாப்பிட்றதுனால அதில் இருக்க சுவை வந்து அவன் நாக்கில் வந்து இன்னும் இருக்கிறதுனால மீதி பாதியும் அவனே சாப்பிட்றான். என்ன நினச்சி அவங்க தம்பிலாம் அவங்க அம்மாவுக்கு வைப்பாங்கன்னு ஒரு எண்ணத்தோட. வருணன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து முதல்ல எல்லா பலகாரத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்றான். மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து அவனுக்கு வந்து ஆசை வந்து அதிகமாகி அதிகம் சாப்பிட்டுட்றான். சந்திரன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மாக்காக தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு வரைக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணுறான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போக கிளம்புறாங்க. எல்லாம் போகிற வழியில் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அண்ணா வைப்பான், தம்பி வைப்பான், அப்படி இப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக எல்லாருமே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க போய் சேர்ந்தோன்னா அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்காக யார் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. வருணனை கேட்குறாங்க, தலை குனிஞ்சிட்றான். சூரியனையும் வாயு தேவனையும் கேட்கும் போது, நான் கொண்டு வரலம்மா, நாங்கள் வந்து அது நல்லா இருந்ததுன்னு சொல்லி நாங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சந்திரன் வந்து அவங்க அம்மா கை நோக்கி இதை நீட்டுறான், இந்தாங்கம்மா உங்களுக்காக பலகாரம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மா அதுலேருந்து பாதி சாப்பிட்டுட்டு மீதியை வந்து சந்திரனுக்கே கொடுத்துட்றாங்க. அவங்க அம்மா வந்து அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க. ஒரு பையனாவது நம்மளுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அந்த மீதி 3 பசங்களை பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட வயிற்று பசி தான் முக்கியமாக போயிடுச்சு, நான் கேட்டேன்னு எனக்காக கொஞ்சமாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, ஆனால் உங்கள் கூட பிறந்த சந்திரனை பாருங்கள், உங்களுக்காக உங்கள் நீங்கள் வைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு அவன் எல்லாத்தையுமே அவன் சாப்பிடாமல் எனக்காக கொண்டு வந்தான், அவனும் என் வயிற்றில் பிறந்த வந்தானே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் அவங்க 3 பசங்களையும் திட்டுறாங்க. அப்படி திட்டி நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆனால் அவனுக்காக பார்த்துக்காம எனக்காகவும் கொண்டு வந்த சந்திரன் வந்து இன்னும் நல்லா இருப்பான்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கினீங்கன்னா, அம்மா வந்து அம்மா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அம்மா நம்மளை முதல்ல திட்டுவாங்க, அதுக்கப்புறம் அம்மா தான் நம்ம மேலே அதிகமாக பாசம் காமிப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் அம்மா மேலே அதோட அதிகமாக பாசம் காமிக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை வளர்த்ததும் அம்மா தான். அவங்களுக்காகன்னு பார்த்துக்காம எல்லாமே உங்களுக்காகன்னு சொல்லி செய்கிறவங்களும் நம்ம அம்மா ஒண்டி தான். மற்றவங்க யாரும் இந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டாங்க. அதனால் உங்கள் அம்மாவோட அன்பை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவோட அதோட அதிகமாக அன்பு வச்சு உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே குட்டீஸ், நீங்கள் கேட்ட கதை நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்டேருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா. இன்னொரு நாள் வந்து இன்னொரு ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: Listening to MOP FM at 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் அஸ்வினி. உங்களுக்காக ஒரு சின்ன கதை சொல்ல வந்திருக்கேன். எல்லாரும் சமத்தா உட்காருங்க பாப்போ ரேடியோ கிட்ட வந்துட்டு. சரி, நான் சொல்ல போற கதை பேர் என்ன தெரியுமா? நம்பினோர் கெழுவதில்லை. கங்கை கரையை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கங்கை கரையில குளிச்சா பாவம் போவோம்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் ஒரு சின்ன கதை சொல்லவா? கங்கை கரையில வந்து ஒரு ஓரமா ஒரு பண்டிதர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அச்சோ, பண்டிதர்னா ஒரு கடவுளுடைய பெருமைகளை பத்தி சொல்றவர். அவர் வந்து பண்டிதர் உட்காந்துட்டு கங்கை கரையில குளிச்சா பாவம் போவோன்றாரு. அது இதுன்னு அந்த கங்கை கரையோடைய பெருமையை பத்தி பேசிட்டு இருக்காராம். அதை கேட்டு எல்லா மக்களும் சூழ்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளுடைய சிவனும் பார்வதியும் மேல இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களாம். சிவனும் பார்வதியும் கீழே நடக்கிற ஒவ்வொரு காட்சியும் உட்கார்ந்து உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி கேக்குறாங்களா, கீழே எல்லாருமே இப்படி கங்கை கரையில குளிச்சா பாவம் போவோம்னா அப்ப எல்லாருமே சொர்க்கத்துல வந்து இருப்பாங்கல்ல, அப்ப இடமே இருக்காது சொர்க்கத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். அப்ப சிவன் வந்து எல்லாருமே வந்து சொர்க்கத்துல வர முடியாது, அதை நம்பி குளிக்கிறாங்க பத்தியா அந்த பாவம் போகும்னு நம்புறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துல இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்வதிக்கு உடனே சந்தேகம், யார் நம்புறா யார் நம்பலன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி உடனே சிவனும் சொல்றாரு, சரி வா, நீயும் நானும் ஒரு தாத்தா பாட்டியா கீழே போய் ஒரு சின்ன டிராமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்றாராம். அவருடைய திருவிளையாடல இதுவும் ஒண்ணு. கீழே வந்து என்ன பண்றாரு, சிவனும் பார்வதியும் கீழே போறாங்க பூலோகத்துக்கு. கீழே என்ன, கங்கை கரைக்கு போயிட்டு தாத்தா பாட்டியாரு, தாத்தா வந்து சிவன், பாட்டி வந்து பார்வதி. போ தாத்தா பாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, கங்கை கரையில போய் குளிக்கிறதுக்கு போறாங்களாம். அப்போ பாட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க, தாத்தா போய் குளிக்கிறதுக்கு போறாரு. அப்ப தாத்தா வந்து கங்கை கரையில அடிச்சுட்டு போயிடுறாராம். அப்ப பாட்டி என்ன பண்ணுவாங்க, தாத்தா போறாரு காப்பாத்தணும் இல்லையா, அதனால கத்துவாங்க, யாராவது காப்பாத்துங்க, என் புருஷனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கத்திட்டே இருந்தாங்களாம். கத்தின உடனே பார்த்தோன்னே உன்னை உங்களை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர், உங்க அம்மா அப்பா மாதிரி நாலு பேர் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ண உதவி கேட்கறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கதை சொன்னாருன்னு சொன்னல்ல ஒரு பண்டிதர், அவர் வந்து வராரு. பண்டிதர் போய் அந்த தாத்தாவை காப்பாத்துறதுக்காக போறாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, நீங்க அவரை போய் காப்பாத்தணும்னா நீங்க எந்த பாவமும் செஞ்சிருக்க கூடாது, அப்பதான் அவரை காப்பாத்த முடியும், இல்லைன்னா அவரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த பண்டிதருக்கே அவர் மேல நம்பிக்கை இல்லை, நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம், அவரை போய் நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நின்றுறாரு. தாத்தாவும் அங்கேயே இருக்காரு, பாட்டியும் கத்திட்டே இருக்காங்க, யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க. அங்க இருக்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, என்ன செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் உதவி செய்ய வராங்க, ஆனா இந்த பாட்டி சொல்ற ஒரு காரணத்தினால யாராலுமே ஹெல்ப் பண்ண கூட முடியாம இருக்காங்க. அப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு இளம் சிங்கம் ஒன்று வருதான். அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, என் புருஷன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாரு, யாராவது அவரை போய் காப்பாற்றணும், ஆனால் ஒன்று எந்த பாவமும் செய்யாமல் இருந்தால் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த இளஞ்சிங்கம், உங்களை மாதிரி ஒரு குழந்தை ஒரு பையன் என்ன சொன்னான்னா, இப்போதான் இந்த பண்டிதர் பேசினதை நான் கேட்டேன், எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் இந்த கங்கை கரையில் குளித்தா எல்லா பாவமும் போயிடும்னு சொன்னாங்க, அதனால் இப்போ நான் போய் அந்த கங்கை கரையில் முழுகி எழுந்துக்கிறேன், என் பாவெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் நான் போய் உங்கள் புருஷனை காப்பாற்றி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான். உடனே என்ன பண்ணுறான் அந்த பையன், போயிட்டு தண்ணியில் முழுகி நனைஞ்சிட்டு வந்துட்டு என் பாவெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ போய் என் தாத்தாவை போய் காப்பாற்றி கொண்டு வந்தானான். அந்த தாத்தா பாட்டி யார், தாத்தா வந்து சிவபெருமான், பாட்டி வந்து பார்வதி. உடனே என்ன பண்றாங்க, அந்த பையனுக்கு காட்சி தராங்க. ஏ, அவன் நம்பனா கங்கை கரையில குளிச்சா பாவம் போகும்னு சொன்னதை அவன் நம்பனா, ஆனா மீறி யாரும் நம்பல, புராணம் படிச்ச பண்டிதரே நம்பல, ஆனா அந்த பையன் மட்டும்தான் நம்பனா. அப்போ அந்த பையனுக்கு அந்த சிவபெருமானும் அந்த பார்வதி தேவியும் காட்சி தந்தாங்க. காட்சி தந்தாங்கன்னா முன்னாடி வந்து நின்னாங்க. அப்போ சொன்னாங்க, நீ இந்த கங்கை கரையில நம்பி குளிச்சனால புராணத்தை நம்பினதுனால நீ வந்து சொர்க்கத்தையே அடைவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்து இவனும் சரின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது,
நம்பனா மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும், உன்னை நீ நம்பணும், எந்த பாவமும் செய்யலைன்னு சொல்லிட்டு அப்போ சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி, நீ நம்பி இந்த கங்கை கரையில் குளித்தனால உன்னுடைய பாவமெல்லாம் போகி நீ சொர்க்கத்தையே போய் அடைவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை நீங்கள் நம்பணும், நம்பினாதான் எல்லாமே நல்லதாக நடக்கும். இப்போது ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதோ ஒரு காம்படிஷனில் போய் சேரீங்கன்னா இது நம்ம டெய்லி நடக்கிற விஷயம், அது வந்து புராண கதை மாதிரி. ஸோ புராண கதை வந்து உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி பாருங்கள். இப்போது ஏதோ ஒரு போட்டி இருக்குன்னா போய் அதில் பேர் கொடுக்கணும், பேர் கொடுத்து நம்மளால் முடியும், நம்மளால் சாதிக்க முடியும், நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களை நீங்கள் முதல்ல நம்புங்க, நம்புகிறவங்க வந்து என்றைக்குமே கெடுவதில்லை. ஸோ நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்லி உங்கள் அஸ்வினி விடை பெறுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது

பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்க உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்ட்டை எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும்போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

0: ஹலோ சென்னை, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நேர்களே, இப்ப பாடல்கள் நம்ம வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா நம்ம கவலையில இருந்தாலும் பாட்டு கேக்குறோம், சந்தோஷத்துல இருந்தாலும் பாட்டு கேக்குறோம், சும்மா இருந்தா கூட பாட்டு தாங்க கேக்குறோம். இப்படி தாங்க பாடல்கள் நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. இப்போலாம் அழுகுற குழந்தைங்க கூட பாடல்களை கேட்டு அமைதியாயிடுறாங்களாம். சினிமா பாடல்கள்னாலே மனச குத்தாட்டம் போட வைக்கிறதுக்கும் குதகளிக்க வைக்கிறதுக்கும் மட்டும்தான் பயன்படுது இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு. பாடல்களில் உள்ள வரிகளை நாம அவ்வளவா கவனிக்கிறது இல்ல. எப்படி ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை தன்னோட உழைப்ப முழுமையா கொடுத்து அந்த சிற்பத்தை செதுக்கிறானோ, அதே போலதாங்க ஒரு கவிஞன் அவனோட வார்த்தைகளாலும் உணர்ச்சிகளாலும் பாடல்களுக்கு உயிர் கொடுக்கிறான். அப்படி உயிர் கொடுத்த பாடல்கள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட பாடல்களின் பரிணாமத்தை அலசுவதுதான் இந்த நிகழ்ச்சி. பாடல்களின் பரிணாமம் பல இருக்கு. உதாரணத்துக்கு தந்தையை பற்றி பாடல்கள், தாயை பற்றி பாடல்கள், நண்பர்களை பற்றி பாடல்கள், குடும்பம் பற்றி பாடல்கள், இதில் நிறைய பாடல்கள் தேசிய விருதையும் தட்டி சென்றிருக்கு. இப்படிப்பட்ட பாடல்களில் உள்ள கவித்தன்மையை பற்றி ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு தொகுப்பா கொடுக்க வரும் உங்கள் ஆர்ஜேஸ் பவித்ரா, பூஜா அண்ட் ஸ்வேதா. நேயர்களே, தாயை பற்றி பாடல்கள் பல இருக்கு. பல பாடல்கள் நம் மனம் கவர்ந்ததாகவும் இருக்கு. அதில் சில பாடல்களில் உள்ள கவித்தன்மையை ஒரு மலர்கொத்தாக நமக்கு கொடுக்க வராங்க நம்ம பூஜா. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
1: புரண்டு படுத்தால் நாம் இறந்து விடுவோமோ என்று கருவில் இருந்த நமக்காக தூக்கத்தை கூட தொலைத்து இரவில் விழித்திருந்த சூரியன் தான் அம்மா. என்ன நேர்களே, இப்ப நான் சொன்ன இந்த கவிதை மூலமா நான் இப்ப யார பத்தி பேச போறேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்றோம். தெய்வத்தை விட, அப்பாவை விட, ஆசானை விட உலகத்தில் நம்மள 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு நம்ம நன்றி கடன்.

0: பட்டிருக்கோங்க. எல்லோருக்கும் ஒரு வகையில் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனா நம்மள சுமந்து பெற்ற அம்மாவுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோங்க. கடவுள் நம்ம எல்லாருக்கூடயும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனா அவரால் எல்லாருக்கூடயும் இருக்க முடியலையாம். அதனால தான் தன் சார்பா தாயை படைச்சாராம். உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேங்க. ஒரு ஊர்ல கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப கணவன் மனைவி கிட்ட கேட்டானா, நான் என்ன பண்ணா உனக்கு கோபம் போகும்னு. அதுக்கு அவனுடைய மனைவி சொன்னாலாம், நான் உன் கூட சண்டை போடாம வாழணும்னா உன் அம்மாவுடைய இதயத்தை கட் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு. அதுக்கு அவன் மனைவி சொன்ன மாதிரியே அம்மாவுடைய இதயத்தை கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்த வழியில கல் தடுக்கி கீழே விழ போனானா. அப்போ அந்த இதயம் பேசிச்சான், ஐயோ பார்த்து மகனே கீழே விழ போறேன்னு சொல்லிச்சான். அப்ப தாயோட மனசு எப்படிப்பட்ட மனசுன்னு இந்த கதை மூலமா தெரியுது. இந்த மாதிரி அம்மா சென்டிமெண்ட் அந்த அம்மாவை பற்றி கவிதை எழுதுவதற்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது இந்த சினிமா பாடல்கள் தான். அந்த சினிமா பாடல்ல இருந்து எனக்கு பிடிச்ச அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சில பாடல்கள் வரிகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்ப உங்களுக்காக வியாபாரி படத்திலிருந்து சில கவிதை வரிகள். ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சது இங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசி நிரப்பா. மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவம் தான், உன்ன பெற துடி துடிச்சா அன்னைக்கு அது பூகம்பம் தான். இப்ப உங்களுக்காக ராம் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த ஸ்னேகன் எழுதிய பாடல் வரிகள் உங்களுக்காக. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேல் பட்டால் முன்னுயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. இப்ப உங்களுக்காக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்து ஹரிகுமார் எழுதிய பாடல் வரிகள் உங்களுக்காக. என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே, கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இப்ப உங்களுக்காக விஐபி படத்திலிருந்து அனிருத் இசையமைச்சு நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாயே, தாயே என் மேல் உனக்கென்ன கோபம், கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும், ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம், விளக்கின் துணையின்றி இருந்தாலே உறவின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா, தனிமை நிலவானதே.
1: நேர்களே, இப்ப தாயை பற்றி பல பாடல்களை நமக்கு ஒரு மலர் கொத்தா கொடுத்திருக்காங்க பூஜா.
0: அடுத்ததா நம்ம பார்க்க போறது தந்தைய பற்றி பாடல்கள். நேர்களே, தந்தைய பற்றி பல பாடல்கள் இருக்கு. அதில் சில பாடல்களில் உள்ள கவித்தன்மையை ஒரு மலர்கொத்தாக நமக்கு கொடுக்க வராங்க நம்ம ஆர்ஜே பவித்ரா. வாங்க பார்க்கலாம்.
1: ஞாலம் தந்திடும் பிதாவை வணங்குவதால் ஞாலம் நம்மை வாழ்த்துமே, தந்தையின் சொற்படி நடப்பதால் அவரின் சிந்தை என்றும் குளிருமே, விந்தைகள் பலவற்றை வாழ்வினில் நிகழ்த்த தந்தையின் அருளாசி வேண்டுமே, ஞாலம் நம்மை போற்றிட பாலமாக இருப்பவர் தந்தையே. இந்த கவிதை மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யார பத்தி பேச போறேன்னு. கண்டிப்பா தந்தைய பத்தி தாங்க. தந்தைன்னு சொல்லும் போதே நமக்கு தோன்ற ஃபர்ஸ்ட் விஷயம் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் எல்லாரோட வீட்லயும் தந்தைனாலே கண்டிப்பாவும் கோபமாவும் தான் இருப்பாங்க. ஆனா தந்தை இல்லாத வீட்டுல தாங்க அவங்களோட பாசம் தெரியும். நம்மளாம் நினைப்போம், ஐயோ என்னடா இவர் திட்டிகிட்டே இருக்காரேன்னு. ஆனா தந்தை இல்லாத வீட்டுலதான் அவங்களோட ஏக்கம் தெரியும். நம்மள கண்டிக்க ஆள் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் தெரியும். சோ அப்பா இல்லாதப்போ ஃபீல் பண்றதை விட இருக்கும் போது அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். இப்போ உங்களுக்காக தங்க மீன்கள் படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து நா முத்துக்குமார் எழுதிய பாடல் வரிகள். அடி கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே என்று வாழவில்லை என்று தோணுதடி, உன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி. இப்போ உங்களுக்காக அன்புள்ள அப்பா படத்திலிருந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் இசையமைத்து சங்கர் கணேஷ் பாடி வைரமுத்து எழுதிய பாடல். மரகத வள்ளிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களில் ஏன் இந்த நீர்க்கோலம். இப்போ தெய்வ திருமகள் படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையமைத்து அரிச்சந்திரன் பாடி நா முத்துக்குமார் எழுதிய பாடல். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிர் ஆகுதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே. இப்போ அபியும் நானும் படத்திலிருந்து வித்யாசாகர் இசையமைத்து மது பாலகிருஷ்ணன் பாடி வைரமுத்து எழுதிய பாடல். செல்ல மகள் அழுகை போல் ஒரு சில் என்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கும் புன்னகைக்கு தெரியவில்லை. இப்போ கேடு பில்லா கில்லாடி ரங்கா படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து விஜய் யேசுதாஸ் பாடி நா முத்துக்குமார் எழுதிய பாடல். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. இப்போ திருடன் போலீஸ் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து அரிச்சந்திரன் பாடி நா முத்துக்குமார் எழுதிய பாடல். இன்னும் ஒரு ஜென்மம் மண்ணில் பிறந்தே நான், தந்தை அவன் விரலை தொட்டு பிடித்தேனான். என்ன நேயர்களே, தாய் தந்தையை பத்தி நாங்க சொன்ன வரிகள் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இடைவேளைக்கு முன்னாடி தாயை பற்றியும் தந்தையை பற்றியும் கவிதைகளை கேட்டிருப்பீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேச வராங்க நம்ம ஸ்வேதா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: நண்பர்களை நேசிப்போம், நட்பை சுவாசிப்போம். சிநேகத்தை விட தேடிக்கொள்ள வேண்டிய சிறப்பான விஷயம் வேற என்ன இருக்குங்க? நல்லவர்களோட நட்பு நிலாவை போல நாளுக்கு நாள் வளரும். மேலும் நியாயமான ஒரு நூல் படிக்க படிக்க அதோட சிறப்பு நம்மளுக்கு அதிகமா தெரியற மாதிரி நல்ல குணம் உள்ளவர்களோட நட்பு பழக பழக இன்பம் அதிகரிக்கும். இருவர் சேர்ந்திருந்தாலோ இல்லை நெருங்கி பழகினாலோ நட்பு ஆகாது. இருவர் தம் ஒரே மன உணர்வே நட்பு உரிமையை தரும். ஒருவரோடு ஒருவர் நட்பு கொள்வது, இன்பமான விஷயத்தை பேசி சிரித்து சந்தோஷப்படுவது மட்டுமில்ல நட்பு. ஒருவர் குற்றம் செய்தால் மற்றவர் அதை சுட்டிக்காட்டி திருத்துவதுதான் உண்மையான நட்பு. உணர்ச்சிகள் எல்லாம் பொருந்தாமல் கூடி பேசுவதால் மட்டும் உண்டாகிற உறவு நட்பு கிடையாது. அவனுக்கோ இல்லை அவளுக்கோ தெரியாம அவரவர்களுக்கு உள்ள திறமைகளை வெளியே கொண்டு வரும் கருவிதான் நட்பு. தாய்க்கு ஈடான உறவு ஒன்று இருக்குன்னா அது நண்பனின் அல்லது தோழியின் நட்பு மட்டும்தான். அப்படிப்பட்ட உறவு உறவான நட்பை பற்றி நான் இப்போ பாடல்களில் உள்ள அற்புதமான கவிதை, அதாவது நட்பை பற்றி ரசித்து எழுதியிருக்க வரிகளில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு கவிதையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். சொந்தம் என்பது பனித்துளி போல நொடிப்பொழுதில் மறைந்துவிடும், ஆனால் நட்பு என்பது ஆகாயம் போல என்றுமே நிலைத்திருக்கும். நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடாதே, மறந்துவிடு, ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல உணர்வுகள். முதல்ல காதலர்கள் தினம் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில வாலி ஐயா எழுதின பாடலை பத்தி பார்ப்போம். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வெரி முஸ்தபா. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே, இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. அடுத்து நண்பன் படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல விவேகாவோட வரிகளில் எழுதின நல்ல நண்பன் வேண்டும் என்ற பாடல்களில் உள்ள தவித்தன்மையை பத்தி நான் பேச போறேன். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதே, சிறந்தவன் நீதான் என்று உன்னை கூட்டி செல்ல துடிக்கின்றதே. இறைவனே இறைவனே இவன் உயிர் வேண்டுமா, எங்கள் உயிர் எடுத்துக்கோள் உனக்கது போதுமா, இவன் எங்கள் ரோஜா செடி அதை மரணம் தின்பதா, இவன் சிரித்து பேசும் நொடி அதை வேண்டும் மீண்டும் தான், உன் நினைவின் தாழ்வளத்தில் எங்கள் குரல் கொஞ்சம் கேட்கவில்லையா, மனமென்னும் மெல்மடத்தில் எங்கள் ஞாபகங்கள் பூக்கவில்லையா. இன்னும் அற்புதமான வரிகள்ங்க. அந்த மரண படுக்கையில இருந்து அந்த நண்பனை பத்தி அவனுடைய நண்பன் பாடினத பாட்டை நாங்க நல்லா பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து MS விஸ்வநாதன் சார் மியூசிக்ல கண்ணதாசனோட வரிகள்ல எழுதின பாடலை பத்தி பார்க்கலாம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம், புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே, நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம், பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம், கடமையும் வந்தது கவலையும் வந்தது, பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே. அடுத்து தளபதி படத்திலிருந்து காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கொன்னும் பஞ்சமில்லை பாடத்தான், பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை, உள்ள மட்டும் நானே என் உசரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்ட வாங்கிக்கோன்னு சொல்லிவேன்.
1: என்ன நேயர்களே, நாங்க கொடுத்த இந்த தொகுப்பு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே பவித்ரா, பூஜா அண்ட் ஸ்வேதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌலரா.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டு தான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம்
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும்.
3: செகண்ட் இயர் BA ஜர்னலிசம், MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன். யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. Today, I'm here to sing a song about Lord Shiva called Bo Shambho, written by Swami Dayanand Saraswati for the album Dhyanalingam. The song, written in Sanskrit, is set to the Revati Raga and Adi Tala. I've chosen this song not just because of my love for Lord Shiva, but the brilliant composition of Swami Dayanand Saraswati. The beauty of the Revati Raga and the fast pace of the song never fails to impress me. Also, this song represents Lord Shiva in his alternative form, Nataraja, the cosmic dancer who performs his divine dance to destroy a weary universe and make preparations for the god Brahma to start the process of creation. Before I sing the song, I'd like to explain the meaning of the song. Lord Shiva is described in this song as the one who has self-appeared or self-born, that is Swayambhu. He is the source of the river Ganga. He is compassionate, merciful, and the one who redeems his devotees from the ocean of sorrow. He is blissful, eternal, infinite, and beyond worldly existence. He is described to be wearing the entire universe as clothing. Shiva, devoutly worshipped by sage Matanga, king of the Patala Loka, is the supreme lord of the universe. Now I'd like to sing the song.

0: Thank you for the wonderful performance, Dharani. Let's have another round of applause for our accompanist, Shri M. Vijay on the violin and Shri Tanjavur Praveen Kumar on the mridangam.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.